கேட்கும் எல்லாவற்றையும் தருபவன் அல்ல, நமக்கு தேவையானதை சரியான நேரத்தில் தருபவனே இறைவன். அத்தகைய இறைவனை இசை கீதங்களால் போற்றி புகழ்ந்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வர்த்தக கப்பல்கள் மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவில் சர்வதேச வர்த்தக கண்காட்சியை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்று தொடங்கி வைத்தார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். யுபிஐ பயன்பாடு இல்லாத தினத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று எவ்வித அழைப்பும் விடுக்கப்படவில்லை என்று அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு தெளிவுபடுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் போல்வால்ட் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை தாவேக்கா ஈடுபடுத்துவது கண்டனத்துக்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்னணு சரிபார்ப்பு நடவடிக்கையை 100% நிறைவு செய்யும் வகையில் இன்று மாநிலத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேம்பாட்டுத் திட்டங்களை மேற்கொள்ள ஏதுவாக 61 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் கூறியுள்ளார். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றுள்ளது. பெங்களூருவில் நடைபெற்ற இந்தியா பனாமா அணிகளுக்கு இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: வானம் குங்குமம் பூசிக்கொள்ள, பனித்துளி போர்த்திய பூக்கள் புன்னகை சிந்த, பறவைகள் பாடும் புதிய கீதத்தில் புது நம்பிக்கை பிறக்கும் இக்காலை வேளையில் நேற்றின் கவலைகளை நிழலாய் விட்டுவிட்டு இன்றைய பொழுதை இன்னிசையால் வரவேற்க அன்புடன் அழைக்கிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். நிகழ்ச்சியின் தொடக்கமாக
1: புதுமறை பொலிவு அதிகாரம் பசப்பு ஊரு பருவரல் குரல் எண் 1182.
2: அவர் தந்தார் என்னும் தகையால் இவர் தந்தென் மேனி மேல் ஊறும் பசப்பு.
3: நிறமாற்றம் என்னும் இந்த பசப்பு பிரிந்து சென்ற அவரால் தரப்பட்டது என்கிற உரிமையா

0: அவர் தந்தார் என்னும் தகையால் இவர் தந்தென் மேனி மேல் ஊறும் பசப்பு.
1: நிறமாற்றம் என்னும் இந்த பசப்பு பிரிந்து சென்ற அவரால் தரப்பட்டது என்கிற உரிமையால் மிகுந்த செருக்குடன் என் மேனி முழுவதும் ஏறி பரவுகிறது. குறள் எண் 1182 அதிகாரம் பசப்புரு பருவரல்.
0: அவர் தந்தார் என்னும் தகையால் இவர் தந்தென் மேனி மேல் ஊறும் பசப்பு.
1: நிறமாற்றம் என்னும் இந்த பசப்பு பிரிந்து சென்ற அவரால் தரப்பட்டது என்கிற உரிமையால் மிகுந்த செருக்குடன் என் மேனி முழுவதும் ஏறி பரவுகிறது. குறள் எண் 1182 அதிகாரம் பசப்புரு பருவரல்.

இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பன்மலை 100.5. நேரம் காலை 6:12. கோடை பன்மலை 100.5 இன்று மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள் இணைந்திருக்கும் வசந்த விடியலில் 6:25 ஆலய உலா, 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம், காலை 7 சுகமான காலை நிகழ்ச்சியில் வேளாண் தகவல்கள், பாட்டும் பதமும், போமேக்ஸ் வணிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார், பிரித்வி விமன்ஸ் இன்னர்வியரின் இன்று அன்று ஆகியன கேட்கலாம். காலை 8 தூரத்து சொந்தங்களுக்காக மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்சன் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். நிகழ்ச்சியில் 8:05 போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவலும் வலம்பெறும். காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில், இன்று மறக்க முடியாத காயங்கள் இளமையில் ஏற்படுவதா முதுமையில் ஏற்படுவதா, மறக்க முடியாத காயங்கள் இளமையில் ஏற்படுவதா முதுமையில் ஏற்படுவதா. காலை 10 நிகழ்வுகளின் நினைவுகள், முற்பகல் 11 சிறப்பு தேடி வரும் பண்பலை, திண்டுக்கல் வேலு மஹாலில் நடைபெறும் ஆரா தாரகை, தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி வளாகத்திலிருந்து. நண்பகல் 12 பண்பலை படைப்பாளிகள், 12:20 வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாய வலை மீள வழி. பிற்பகல் 1 பழம்பெரும் பாடல்களின் அணிவகுப்பாய் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1

பார்ப்பதற்கு நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் இடம்பெறும். பிற்பகல் 2 மணிக்கு காரைக்குடி மத்திய மின் வேதியியல் ஆய்வு நிறுவன வளாகத்திலிருந்து சிறப்பு நேரலை. 3 மணிக்கு மும்பை நடராஜன் அவர்களின் தெரிவில் உயிரெழுத்து. 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும் இடம்பெறும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் கலக்கல் கேள்வி. 4:30 போமேக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் கலக்கல் கேள்வி. மாலை 5 மணிக்கு இடைக்கால இனிசை கானங்களோடு சித்திர செவ்வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனமும் இடம்பெறும். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள். 6:05 போமேக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள் கேட்கலாம். 7:00 கோடை பன்மலை 100.5 நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் விமர்சன கருத்துக்களோடு தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் 7:55 சேவை செய்திகள் இடம்பெறும். 8:00 பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ கண்மணிகளுக்காக இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் 8:05 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்களின் சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் கருத்துரை. 9:00 இரவு தாலாட்டாய் குடை தென்றல். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம் 10:00 இன்றைய நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக. முன்னிரவு 11:00 விரியும் இடைக்கால பாடல்களோடு இரவு சிறகு. இவையாவும் கோடை பன்மலை 100.5 இன்று மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள். இன்றைய நிகழ்ச்சிகளோடு இணைந்தே இருங்கள். நள்ளிரவு 12 மணி வரை.

உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. நேரம் காலை 6:20. இணைந்திருக்கிறோம் வசந்த விடியலில்.

0: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026
0: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: ராக தேவதை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்

0: நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
4: இன்று செங்கல்பட்டு மாவட்டம் நெடுங்குன்றம் ராமச்சந்திர பெருமாள் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

அரங்கனுக்கு நடைபெறும் அனைத்து விழாக்களும் 10 நாட்கள் தான் நடைபெறும். மார்கழி மாதத்தின் வைகுண்ட ஏகாதசி விழா மட்டும் திருவரங்கத்தில் 22 நாட்கள் நடைபெறும் பெரிய திருவிழா. நம்பெருமாளுக்கும் பெரிய பெருமாளுக்கும் சேர்த்து நடைபெறும் உற்சவம். அரங்கன் உலகுக்கு தந்த 4000 திவ்ய பிரபந்தம் வேதத்திற்கு நிகரானது என்பதை அடியவர்கள் தெரிந்து கொள்வதற்காக இறைவன் தானே முன்னின்று நடத்தி காட்டும் தமிழுக்கான தமிழ் வேத திருவிழா என்றால் மிக இல்லை. அரியர்கள் கொண்டாடும் அற்புத பெருவிழா. அது சரி, இத்தனை நாளும் விதவிதமான திருக்கோலத்தில் அரங்கன் அமர்ந்து அருள் செய்யும் திருத்தலங்களை தரிசித்தோம் அல்லவா? அப்படி ராமபிரானை அமர்ந்த திருக்கோலத்தில் தரிசித்தால் எப்படி இருக்கும்? வாருங்கள், செல்வோம் செங்கல்பட்டு மாவட்டம் நெடுங்குன்றத்திற்கு. 700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலம். தமிழ்நாட்டில் மிக பிரம்மாண்டமாக 8 ஏக்கர் பரப்பளவில் ராமருக்காக கட்டப்பட்ட கோயில். 6 அடுக்கு ராஜகோபுரம் கடந்து சென்றால் தெற்கு திசையில் 16 கால் ஊஞ்சல் மண்டபம், வடக்கு திசையில் படி போன்ற அமைப்பில் 100 கால் கல்யாண மண்டபமும் சிற்பக்கலைக்கு இலக்கணம். பழிபீடம், கொடிமரம், தொடர்ந்து 5 நிலை கிளி கோபுரத்தில் கொடி நங்கைகள், நிறைய புடைப்பு சிற்பங்கள். அதிலும் ராமாயண காட்சிகள், தசாவதார காட்சிகள், வாலி சுக்ரீவன் சண்டை காட்சிகள், கஜேந்திர வரதர் ராமன் மரங்களை துளைக்கும் காட்சிகள் என சிற்பங்களின் தொகுப்பு கொண்ட அருமையான ஆலயம். கோவிலின் தென்மேற்காக தாயாருக்கு ஒரு தனிச்சன்னதி. செங்கமலவள்ளி தாயாராக காட்சி தருகிறார். பிரகாரத்தை சுற்றி சக்கர தாழ்வார், ஹனுமன் சன்னதி தரிசிக்கலாம். கருவறையை சுற்றி வருவது போன்று இன்னொரு திருச்சுற்று இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. 3 திருச்சுற்றுகளோடு மிகவும் அழகான பிரம்மாண்டமான கோவில் இது. ஸ்ரீராமர் கோவிலின் கருவறை வெகு வித்தியாசமாக குகை போன்று இருக்கிறது. கருவறையில் வலது கரம் சின் முத்திரையோடு அவருடைய மார்பு பகுதியில் வைத்துக் கொண்டு கண்கள் யோகா நிலையில் மூடியவாறும், இடது கையை உட்கார்ந்த நிலையில் முட்டையின் மீது வைத்தும் அமர்ந்த திருக்கோலத்தில் வில்லம்பு இல்லாமல் சாந்த ராமராக இருக்கிறார். இந்த அமைப்பு வேறு எங்கும் காண முடியாத சிறப்பு. சீதா பிராட்டி வலது கையில் தாமரை மலரையும் இடது கையில் திருவடி சரணத்தை உணர்த்தும் அபயஹஸ்தமாக வைத்து அண்ணலின் இடதுபுறம் அமர்ந்திருக்க, தம்பி லக்ஷ்மணன் வலதுபுறத்தில் வில்லம்பு பிடித்து கொண்டு அஞ்சலி முத்திரையில் கைகளை வைத்துக் கொண்டு நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். கருவறையில் அனுமன் பிரம்மசூத்திரம் படிப்பது போல் சிவடிகளை கையில் கொண்டு தரையில் அமர்ந்திருக்கிறார். உற்சவமூர்த்தி விஜயராகவ பெருமாளாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதரராக நின்ற கோலத்தில் அருள் செய்கிறார். இலங்கையில் ராவணனோடு யுத்தம் முடிந்த பின்பு சீதா பிராட்டியும் லட்சுமணரோடு அயோத்தி கிளம்புகிறார். செல்லும் வழியில் இத்தலம் வந்திருக்கிறார். அப்போது மலையில் தவம் செய்த சுகபிரம்ம முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தார். ராமனை கண்ட முனிவர் மகிழ்ந்தார். ஒருநாள் தன்னோடு தங்கி உணவருந்தி செல்லுமாறு சொல்ல முனிவரின் பேச்சை தட்ட முடியாமல் ராமர் தனது கணையாளியை அனுமனிடம் தந்து பரதனிடம் அண்ணா வருவார் என்று சமாதானம் செய்துவிட்டு திரும்பி வந்தாராம். ராமரும் அனுமனும் அமர்ந்து ஒரே வாழை இலையில் சாப்பிட எதிரெதிரே அமர்ந்தார்கள். அதற்கு வசதியாக ராமன் இலையின் மையத்தில் கோடு போட்டாராம். அதுதான் இன்றைக்கும் நாம் பார்க்கும்

0: கேட்கும் கோடு. இன்று செங்கல்பட்டு மாவட்டம் நெடுங்குன்றம் ராமச்சந்திர பெருமாள் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.
2: எங்கேயும் எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வசந்த விடியல்.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5. 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இன்றைய வானவிலில் மறக்க முடியாத காயங்கள் இளமையில் ஏற்படுவதா முதுமையில் ஏற்படுவதா? மறக்க முடியாத காயங்கள் இளமையில் ஏற்படுவதா முதுமையில் ஏற்படுவதா சொல்ல வாருங்கள் இன்று காலை 9 மணிக்கு.
1: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
2: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
1: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: ராக தேவதை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பன்மலை 100.5 பிஞ்சு மொழியில் நம் நெஞ்சம் மகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
1: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க்ஸ்.

0: கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பூந்தளிர் நேரம். அழகான பூந்தளிர் நம்ம முன்னாடி அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. அவங்க யாரு, அவங்க பேர் என்ன எல்லாம் கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: நிலானி.
0: என்ன படிக்கிறீங்க, எங்க படிக்கிறீங்கன்னு
1: சொல்லலாமா?
0: எங்க இருக்கு?
1: கொடைக்கானல்.
0: சரி, உங்க அப்பா பேர் அம்மா பேர் சொல்லலாமா?
1: சந்திரசேகர்.
0: அம்மா பேரு?
1: ராஜலட்சுமி.
0: உங்க கூட பிறந்தவங்க யாரும் இருக்காங்களா?
1: இல்ல.
0: நீங்க வீட்டுல ஒரே செல்லமா, ஒரே குழந்தையா? ரொம்ப செல்லமா?
1: ஆமா.
0: ஓ, அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா?
1: அப்பா.
0: அப்படியா? என்ன யோசிக்காம பதில் வருது. அம்மா பிடிக்காத? அம்மா கேட்டுட்டு சொல்லுவாங்களே, என்ன நிலாயினி என் பேர் நீ சொல்லலையே அப்படி கேட்க மாட்டாங்களா? அம்மா கேட்க மாட்டாங்களா? சரி, எங்களுக்கு இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? ரைம்ஸா, கதையா, பாட்டா, என்ன வச்சிருக்கீங்க எங்களுக்கு சொல்ல?
1: ஸ்டோரி.
0: என்ன ஸ்டோரி?
1: க்ரோ அண்ட் தி பிட்சர்.
0: சரி சொல்லலாமா? க்ரோ அண்ட் தி பிட்சர் கரெக்டா? ஆ,
1: க்ரோ அண்ட் தி பிட்சர்.
0: சோ, எனக்கு ரெண்டாவது வார்த்தை புரியலையே. சரி, நம்ம கதையை கேட்போம். புரியுதான்னு பாத்துடலாமா? சரி.
1: தி க்ரோ அண்ட் தி பிட்சர். ஒன்ஸ் ஆன் எ டே தி க்ரோ வாஸ் வெரி தாஸ்டி அண்ட் லுக்ட் ஃபார் வாட்டர். அட் லாஸ்ட் இட் ஸா பிச்சர் வித் லிட்டில் வாட்டர் இன் இட். இட் குட் நாட் ட்ரிங்க் தி வாட்டர். தி க்ரோ ஹேட் அன் ஐடியா. இட் பிக்ட் அப் அ ஸ்மால் பேபிஸ் அண்ட் ரன் இன்டூ தி பிச்சர். தி வாட்டர் கேம் ஆன் டாப். தி க்ளெவர் க்ரோ ரேங் தி வாட்டர் ஃப்ளோ அவே ஹேப்பிலி. மோரல், வி மஸ்ட் திங்க் க்ளெவர்லி.
0: ஓ, எனக்கு கதை புரிஞ்சிருச்சு. ஒரு காக்கா இருந்ததா, ரொம்ப தாகமாக இருந்துதான், ஒரு வாளியில் தண்ணி இருந்துதான், ஆனால் தண்ணி குடிக்க முடியலையா? அப்போ என்ன பண்ணிச்சான், கல் எடுத்து போட்டு போட்டு வாளியிலேருந்து தண்ணி மேலே வந்ததும் குடிச்சிட்டு சந்தோஷமாக பறந்துச்சான். அந்த கதை தானே? சரி, மாறல்னு கடைசி சொன்னீங்களே, நம்ம புத்திசாலித்தனமாக யோசிக்கணும்னு சொன்னீங்களா? அப்படியா?
1: ஆ, ஆமாம்.
0: இந்த கதை யார் சொல்லி கொடுத்தா?
1: மெஸ்ஸிமி.
0: சரி, இப்போ எல்கேஜி, பெரிய ஆளான என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? சூப்பர். நீங்க டீச்சர் ஆகுறதற்காக கோடை பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.
1: தேங்க்யூ.
2: கோடை பண்பலின் நெருப்புள்ளியாய்தல். இதுவரை பிஞ்சு மொழியில் நெஞ்சம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
0: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
3: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
0: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
0: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
4: ராகதேவதை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோட ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோட ராகம்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
7: நேரம் காலை 6:40 இணைந்திருக்கிறோம் வசந்த விடியலில். இன்று காலை 8 மணிக்கு தூரத்து சொந்தங்களுக்காக மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக.

இசை வசந்தமாய் இது உங்கள் கூடை பண்பலை 100.5 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை. திண்டுக்கல் வேலு மஹாலில் நடைபெறும் ஆரா தாரகை. தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி வளாகத்திலிருந்து சிறப்பு தேடி வரும் பண்பலை.

0: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 திண்டுக்கல் வேலுமஹாலில் நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல் மாவட்ட BNI ஆரா ஸ்டார் ஐஸ்வர்யம் விமன்ஸ் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன் பிருந்தாவன் பேலஸ் ஒட்டன்சத்திரம் பிருந்தாவன் சிட்ஸ் இணைந்து நடத்தும் பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026
0: அனுமதி இலவசம். ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 திண்டுக்கல் வேலுமஹாலில் நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல் மாவட்ட BNI ஆரா ஸ்டார் ஐஸ்வர்யம் விமன்ஸ் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன் பிருந்தாவன் பேலஸ் ஒட்டன்சத்திரம் பிருந்தாவன் சிட்ஸ் இணைந்து நடத்தும் பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026
0: அனுமதி இலவசம்.
2: ராக தேவதை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்
2: பண்பலை 100.5 உயிரெழுத்து
5: உயிரெழுத்து
6: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
2: நேயர்களே, அழகான நம் மனதில்
5: ஆழமான ஓர் இடத்தில்
2: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
5: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
2: இதய ராகங்களை
5: நீங்களும் அரங்கேற்றலாம்.
2: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
5: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
7: அம்மா அண்ணா சும்மா இல்லடா
5: இதயம்
2: இதயம் இதயம் இட

0: நட்பு
1: பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே.
0: மழை
2: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி

0: அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்,
0: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
1: பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள்.
3: இது உங்கள் கோடை பண்பலை 100.5. 100.5 இதுவரை கேட்டு ரசித்தோம் வசந்த விடியல். மீண்டும் வசந்த விடியல் விடியும் நாளை காலை 6 மணிக்கு. ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய வாய்ப்பு, ஒவ்வொரு வசந்தமும் ஒரு புதிய வாழ்க்கை. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து கேட்கலாம். சுகமான காலை.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: வணக்கம் நேயர்களே, சுகமான காலை பொழுது. இன்னைக்கு இதெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னு நம்ம இல்லத்தரசிகளும் இல்லத்தரசர்களும் மனசுக்குள்ளேயே ஒரு அட்டவணையை போட்டு செயல்பட்டு இருப்பீங்க. ஆனா பரீட்சைங்கிற அட்டவணையெல்லாம் முடிச்சுட்டு விடுமுறைங்கிற வானத்துல இன்னும் 9 நாளைக்கு இறக்க கட்டி பறக்கலாம்னு நம்ம வீட்டு செல்வங்கள்லாம் கொண்டாட்டத்துல இருப்பீங்க. உங்களுக்கு கொண்டாட்டம் தான், ஆனா வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் கொஞ்சம் திண்டாட்டம். ஆனாலும் உங்களோட எல்லா குறும்புகளும் கரும்பா இனிக்கிற மாதிரி இந்த விடுமுறையை கொண்டாடுங்கன்னு சொல்லி சுகமான காலையில் இணைகிறேன் மகேஸ்வரி.

மணி 6 நிமிடம். இந்த வேளையில நம்ம மாணவ செல்வங்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோளுங்க. கிராமத்துலேயும் சரி நகரத்துலேயும் சரி, படிக்கிற நேரம் போக கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் மொபைல் ஃபோனை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு வாரத்துக்கு மேலே லீவ் கிடச்சிருக்குதுல்ல, இந்த விடுமுறையை கொஞ்சம் வெளியில் போய் நண்பர்களோடு சேர்ந்து நம்மளுடைய பாரம்பரியமான விளையாட்டுகளையும் விளையாடுங்க. ஆமாம்மா, ஏற்கனவே அவங்க வீடு தங்குறதில்ல, இதில் நீங்கள் வேறு இப்படி சொல்கிறீங்களான்னு சில அம்மாக்கள்லாம் திட்டுவீங்க. விடுங்க, ஒரு வாரம் சந்தோஷமாக விளையாடிட்டு போகட்டுமே. ஆனால் தம்பி தங்கைகளா, என்னதான் விளையாடினாலும் நேரத்துக்கு சாப்பிடணும், கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்கணும், வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அடிக்கடி கொஞ்சம் தண்ணியும் குடிக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சிருவீங்கன்னா தைரியமாக விளையாட கிளம்புங்க.

0: எப்படிலாம் சின்ன வயசில் விளாண்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் தன்னுடைய பாலியல் பருவத்தை நினைச்சு பார்த்த நேரம் காலை 7:13.
1: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது. அவினி சினிமாக்ஸ் குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசை முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.
2: ராக தேவதை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
2: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதம் 28, 29 மற்றும் 30 காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சணல் பைகள் தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. என் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டு

காலை 7:15 இன்னும் 45 நிமிடங்கள்ல வர இருக்குது. மனதோடு ராகம், இன்றைய மனதோடு ராகம் யார அழைக்குது? துரத்து சொந்தங்களே, உங்களை தான் வாங்க வாங்க அப்படின்னு அழைக்குது. அது வழக்கமான மாவட்டர்கள்லாம் பேசிட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்கெல்லாம் தவிர்த்து தூரமா இருக்கிற மாவட்ட நேயர்கள்லாம் இன்னைக்கு வரலாம். அது மட்டும் இல்லாமல் நியூஸ் ஆன் ஏர் வெளியே இணையத்தோடு இணைந்திருக்கக்கூடிய வெளி மாநில வெளிநாட்டு நேயர்களும் கூட வரலாம். எங்கெந்தோளும் இங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அதை கேட்கறதுக்கு பண்பலைக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கும் வாங்க பேசுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் கேட்டு ரசிங்க. இப்போ நம்ம சுகமான காலை நிகழ்ச்சியில் வந்து கார்த்திக் சித்ரா சிவராமன் பாய்ஸ் படத்துலேருந்து ஒரு பாடல் கொடுக்க போகிறோம். கபிலன் ஒவ்வொரு வரியுமே வந்து ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பார். இப்படிலாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அப்படி நினச்சி பார்த்தாவே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஆனால் அதில் ஒரு வரி, வானவில் உரசியை பறந்ததும் காக்கையும் மயிலென மாறியது. நினச்சி பாருங்கள், அப்படி ஒரு இது இருந்துச்சுன்னா எல்லா காக்காவும் மயிலாக மாறிடுச்சுன்னா, அப்படி மயிலாக மாறி பறந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் ஒவ்வொரு ஓமையும் இருக்கும். சரி, கேட்கலாமா?

0: அந்த இனிய பாடலை கேட்டு மனம் காற்றாய் பறந்த நேரம் காலை 7:23.
1: அவனி சினிமாக்ஸ் குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசைய முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.
0: ராகதேவதை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: சீவல் சீவல் சீவல்
1: சீவல்
2: செதுக்கப்பட்டது
1: அல்லது
2: மெலிவு
1: அல்லது
2: நெகிழ்ச்சி ஆனது
1: அல்லது
2: மெலிந்தவர்
1: அல்லது
2: தலைமுடி ஒப்பனை
1: சீவல்
2: செதுக்க

எதமா மறக்க முடியல அப்படின்னு தானே கேக்குறீங்க? அதாவது காயங்களை தாங்க மறக்கவே முடியாது, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடு. அப்படித்தான் சில காயங்கள் எவ்வளவு நாளானாலும் மறையவே மறையாது, ஆறவும் ஆறாது. அப்படிப்பட்ட காயம் எப்போ ஏற்பட்டதாக இருக்கும்? இளமையில் ஏற்பட்டதாக இருக்குமா, இல்லை முதுமையில் ஏற்பட்ட காயமாக இருக்குமா? எதை நம்ம மறக்க முடியாத காயமாக இருக்குது அப்படின்னு நான் கேட்கலங்க. இன்று காலை 9 மணிக்கு வரக்கூடிய வானவில் நிகழ்ச்சி உங்கள்கிட்ட கேட்குது, மறக்க முடியாத காயங்கள் எவை? இளமையில் ஏற்படுவதா, முதுமையில் ஏற்படுவதா? விவாதம் என்ற வானவில்லாக கோடை பண்பலை 100.5 நாம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் சுகமான காலை நிகழ்ச்சியில. அடுத்ததா ரட்சகன் படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா மோகன் குரல்ல அச்சு வெள்ளமா ஒரு பாட்டு வரப்போகுதுங்க, கேட்கலாமா?

0: பண்பலையோடு சேர்ந்து தனது அன்பு நேயர்களும் அந்த பாடலை பாடி முடித்த நேரம் காலை 7:33.
1: நிறைவு திருச்சி சாரதாசில்
2: சத்யஜோதி பிலிம் ஸ்டேஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
0: சுகமான காலை நிகழ்ச்சியில் இனி இன்றைய நாளில் அன்று நடந்த நிகழ்வுகளை திருப்பி பார்க்க வருகிறது.
4: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணோம்னு சொன்னாங்க.

0: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
0: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
0: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: வணக்கம் அண்ணா.
3: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, என்னிடம் ஏதாவது அரசாங்க கோப்புகளில் கையொப்பம் வாங்க வேண்டி இருந்தால் அந்த எழுத்தரை அனுப்பி உடனடியாக வாங்கிக் கொள்ள சொல்லுங்கள்.
2: என்னண்ணா, வெளியூர் பயணத்திட்டம் ஏதாவது வைத்திருக்கிறீர்களா?
3: ஆமாம் அமைச்சரே, வெளியூருக்கு சென்று ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலில் தங்கி சில நாட்கள் ஓய்வெடுத்து விட்டு வரலாம் என்று இருக்கிறேன்.
2: என்னண்ணா, ஏற்கனவே நீங்கள் அரண்மனையில் ஓய்வெடுத்துக் கொண்டுதானே இருக்கிறீர்கள். இதில் எதற்காக வேறொரு ஹோட்டலுக்கு சென்று அங்கு தங்கி ஓய்வெடுக்க வேண்டும்? எப்பொழுதும் போல இங்கேயே ஓய்வெடுங்கள் என்னண்ணா.
3: அமைச்சரே, ஒரே இடத்தில் ஓய்வெடுத்து அழுத்து விட்டதையா?
2: அதனால்
3: இயற்கை சூழல் அமைந்த ஒரு இடத்தில் சென்று ஓய்வெடுக்கலாம் என்று இருக்கிறேன்.
2: ஓய்வெடுத்து போர் அடித்து வேற ஏதாவது இடத்திற்கு சென்று அங்கும் ஓய்வெடுக்கலாம் என்று திட்டம் போடுகிறார் பாருங்கள். இதையெல்லாம் பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும் என்று நமக்கு தலையெழுத்து. என்ன செய்வது? சரிமண்ணா, நீங்கள் வெளியூர் சென்று ஹோட்டலில் தங்கி தாராளமாக ஓய்வெடுங்கள். உங்களுக்கு இருக்கும் ஒரே பணி அதுதான். பாவம், நீங்கள் அதையும் விட்டுவிட்டு என்ன செய்வீர்கள்? அது சரிமண்ணா, இயற்கையான சூழலில் அமைந்த ஹோட்டல் என்று சொன்னீர்களே, எந்த இடத்தை தேர்வு செய்திருக்கிறீர்கள்?
3: அமைச்சரே, கவலையை விடுங்கள். அப்படி ஒரு ஹோட்டலையும் நான் கண்டுபிடித்து தேர்வு செய்து விட்டேன். அதுதான் உலகிலேயே பழமையான ஹோட்டல். அந்த ஹோட்டலில் சென்று தங்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன்.
2: உலகிலேயே பழமையான ஹோட்டலா? அது எங்கு முன்ன இருக்கிறது?
3: அமைச்சரே, ஜப்பானின் அகைசி மலைகளின் அடிவாரத்தில் அழகான இயற்கை சூழலில் அமைந்திருக்கிறது இந்த ஹோட்டல். நிசுயாமா ஹோன்சேன் கேயுன்கான் என்பதுதான் இந்த ஹோட்டலின் பெயர்.
2: சரி, அது எப்படி மண்ணா உலகிலேயே பழமையான ஹோட்டல் இதுதான் என்று அவ்வளவு உறுதியாக நாம் சொல்ல முடியும்?
3: ஆமாம் அமைச்சரே, இன்று உலகில் லட்சக்கணக்கான ஹோட்டல்கள் இருக்கின்றன. ஆனால் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தின்படி இன்று வரை இயங்கி வரக்கூடிய உலகின் மிக பழமையான ஹோட்டல் இதுதான் என்று குறிப்பிடுகிறார்கள் அமைச்சரே.
2: அப்படியா? அப்படியானால் இந்த ஹோட்டல் எப்போது துவங்கப்பட்டது மன்னா?
3: அமைச்சரே, கிபி 705 தொடங்கப்பட்ட இந்த ஹோட்டல் இன்று வரை தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது 1318 இந்த ஹோட்டல் இயங்கிக் கொண்டே இருக்கிறது அமைச்சரே.
2: என்ன, 1318 ஒரு ஹோட்டல் இயங்கிக் கொண்டிருக்கிறதா? அடே அப்பா, அப்படியானால் எத்தனை தலைமுறைகளாக மன்னா இந்த ஹோட்டல் இயங்கி வருகிறது? சரி, இந்த ஹோட்டலை துவங்கியவர் யார், அவருடைய பெயர் என்ன என்று ஏதாவது குறிப்பு வைத்திருக்கிறீர்களா?
3: அமைச்சரே, புஜ்வாரோமா ஷீடோ என்பவர் 705 இந்த ஹோட்டலை நிறுவி இருக்கிறார். இந்த புஜ்வாரோவின் குடும்பத்தினர் தான் அந்த காலத்தில் விருந்தோம்பல் பண்பில் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள். அதனால் தான் இந்த ஹோட்டலை தொடங்கி இருக்கிறார்கள் அமைச்சரே. அவரால் நிறுவப்பட்ட இந்த ஹோட்டல் ஏறத்தாழ 52 தலைமுறைகளாக அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களாலேயே நடத்தி வரப்படுகிறது.
2: 52 தலைமுறைகளாகவா? ஆச்சரியம்தான் மண்ணா, உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் இவ்வளவு பழமையான ஹோட்டலில் எப்படி மண்ணா மக்கள் வந்து தங்குவார்கள்? பழைய மாடலாக இருக்குமே.
3: அமைச்சரே, இந்த ஹோட்டலில் காலத்திற்கு ஏற்ப நவீன மாற்றங்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள்.
2: ஓ, அப்படியானால் சரிதான் மண்ணா, அப்டேட் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள். சரி, இந்த ஹோட்டலுக்கு மக்களின் வருகை எல்லாம் இப்போது எப்படி இருக்கிறதா மண்ணா?
3: அமைச்சரே, ஜப்பானின் அகைசிமா மலைகளின் அடிவாரத்தில் அழகான இயற்கை சூழலில் அமைந்திருப்பதனால் இன்றைக்கும் இந்த ஹோட்டலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கு அவர்கள் இயற்கை அழகை கண்டு ரசிக்கும் வகையில் அறைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. விடுதிக்கு அருகில் அழகான நீரூற்றுக்களும் இருக்கின்றன. இவைகளெல்லாம் இங்கு தங்குவோருக்கு நினைவில் நீங்காத அற்புத அனுபவத்தை அளிப்பதாகவே இருக்கிறது அமைச்சரே.
2: ஓ, சிறப்பு சிறப்பு மண்ணா. ஒரு அரிய தகவலை, அதிசயக்க வைக்கும் தகவலை, வியக்க வைக்கும் தகவலை சொல்லியிருக்கிறீர்கள். அருமை அருமை. சரிமண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம்.
3: சொல்லுங்கள் அமைச்சரே.
2: இதுவரையில் நீங்கள் உங்கள் உடலை வளைத்து கை கால்களை அசைத்து ஏதாவது ஒரு வேலை செய்தோ, உங்கள் உடலில் இருந்து ஒரு சொட்டு வேர்வை வெளிவந்தோ நான் பார்த்ததே இல்லை. அப்படி இருக்க ஓய்வெடுக்கும் ஒரே பணியை மட்டும் உங்கள் தலையாய பணி என்று நினைத்து அன்றாடம் செய்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா மன்னா?
3: என்ன
4: பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.

நேரம் காலை 7:40 இணைந்திருக்கிறோம் சுகமான காலையில். காதல் உயர்ந்ததா இல்ல காதலிக்கிறவங்க அப்படி ரொம்ப உயர்த்தி பாத்துறாங்களா உயர வச்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா கவிஞர் சொல்றாருங்க, அடிமனசா அருவாமனையில நறுக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படிங்க முடியும், ஒரு காதலியால் அப்படி செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னா, குறுந்தகை பாடல் உன படிச்ச உடனே தெரியுது இப்படி ஒரு அன்போட ஒரு காதல் இருக்கும்போது அதெல்லாம் சாதாரணமா செஞ்சிட முடியும்ல அப்படிங்கறது மாதிரி. என்னன்னா, நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆறு அளவின்றே சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேர் இழைக்கும் நாடனோடு நட்பே அப்படின்னு. அப்போது அவ்வளவு அளவிட முடியாத காதலி இருக்கும்போது இதெல்லாம் செய்கிறது சாதாரணம் தானே அப்படிதான் சொல்ல தோணுது. சரி, அந்த பாட்டை கேட்குமா? எஸ்பி பாலசுப்ரமணியம், ஹரிணி குரல்களில்.

சுகம் சுகமா அந்த பாடலை நம்ம கேட்டு ரசிச்ச நேரம் காலை 7:47. அன்பு நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு வரவிருக்கிறது உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி யாரோட தொகுப்புல நம்ம பாடல்களை கேட்க போறோம் அப்படின்னு சொன்னா மும்பை நடராஜன். அவர் தான் அழகாக ஒரு தலைப்பிட்டு ஒரு 10 பாடல் தொகுத்து அதற்கான பொழிப்பெறியோட இணைத்து அனுப்பிச்சு இருக்கிறாரு. அந்த பாடல்களை தான் நாம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்க போகிறோம். அதே மாதிரி இன்று 10 மணிக்கு தொலைபேசியில் பாடல் கேட்போம் இல்லையா, நினைவே சுகம் நிகழ்ச்சியில். சரி, இன்றைக்கு எந்த மாவட்ட நேயர்களாக வந்து தங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம் அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களே, உங்களுக்கான நிகழ்ச்சியாக தான் இன்றிரவு 10 மணிக்கு வரக்கூடிய நினைவே சுகம் நிகழ்ச்சி வரப்போகுது. சரி, சுகமான காலை நிகழ்ச்சியில் இப்போ என்ன வரப்போகுது?

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: செப்டம்பர் 26 இசை துறையின் பத்ம விபூஷன் முதலான எண்ணற்ற விருதுகளை பெற்ற கர்நாடக இசை கலைஞர் பாபநாசம் சிவன் பிறந்தது 1890 இதே தினத்தில் அன்று. சிறந்த எழுத்தாளர், தமிழில் கலை களஞ்சியம் தொகுத்த அறிஞர், தேச பற்றாளர், தமிழ் புலவர், கர்நாடக இசை கலைஞர். தமிழகத்தின் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி மஞ்சக்காட்டு வலசு என்ற ஊரின் பழனி வேலப்ப கவுண்டர் பாவாத்தாள் இருவருக்கும் மகனாக ஜெனித்தவர். அவர்தான் பே தூரன் என்ற மாப்பா பெரியசாமி தூரன். இவர் தனது குருவாக குறிப்பிடுவது பத்மஸ்ரீ முனைவர் நே து சுந்தர வடிவேலு அவர்களை. அன்றைய கல்வி அமைச்சராக இருந்த அவினாசிலிங்கம் அவர்களின் முழு ஒத்துழைப்போடு தமிழில் கலை களஞ்சியத்தினை அமைத்தார் தூரன். இவர் படைத்த 66 நூல்கள் தமிழக அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. இசை மேதை பெரியசாமி தூரன் பிறந்தது 1908 இதே தினத்தில் அன்று. அன்றைய இந்தியாவில் இன்றைய பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாநிலத்தின் கா என்ற ஊரில் பிறந்தவர் இவர். ஒரு சீக்கிய கத்ரி குடும்பத்தில் பிறந்தார் அவர். இவரது தந்தையார் குர்முக் சிங், தாயார் அம்ரித் கவுர். இந்தியா விடுதலை பெற்ற பின்பு இவரது குடும்பம் அமிர்தசரஸில் குடியேறியது. இளம் வயதிலேயே தாயை இழந்த இவர் தன்

0: தந்தையின் அரவணைப்பாலும் அறிவுரைகளாலும் பட்டம் பயின்றார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனர்ஸ் பட்டம். தொடர்ந்து சண்டிகரின் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளர் பணி. அதன் பின்பாக இந்திய தேசிய காங்கிரசில் இணைந்து அரசியல் வாழ்க்கை. வெளிநாட்டு வர்த்தக பொருளாதார ஆலோசகராக முதலில் நியமனம். எண்ணற்ற பணிகளுக்கு பின் இந்திய பிரதமரின் பொருளாதார ஆலோசகராக பதவி உயர்வு. அதன் பின்பு இந்திய நிதியமைச்சராக பொறுப்பு வகித்தது 1991 முதல் 1996 வரை. பின்னர் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவராக, தொடர்ந்து இந்திய பிரதமராக 2004 முதல் 2014 வரை. நம் நாட்டின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பிறந்தது 1932 இதே தினத்தில் அன்று. அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் பிறந்தது 1981 இதே தினத்தில் அன்று. கன்னியாகுமரியின் தேரூரில் அவதரித்த தமிழ் கவிஞர். பக்தி பாடல்கள், இலக்கியம், வரலாற்று கவிதைகள், பல்சுவை பாட்டுகள் என இவர் படைத்த படைப்புகள் ஏராளம் ஏராளம். தமிழுக்கு இவரது பங்களிப்புகளோ தாராளம் தாராளம். அவர்தான் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. முதுகலை பட்டப்படிப்புக்கு பின் பயின்றது ஆசிரியர் கல்வி பயிற்சி. தொடர்ந்து தான் படித்த பள்ளியிலேயே ஆசிரியர் பணி. எட்வின் ஆர்னால் எழுதிய ஆசிய ஜோதியம் நூலை தமிழில் மொழிபெயர்த்து தந்தார். பாரசிய கவிஞர் உமர் கயாம் பாடல்களை தழுவி தமிழில் எழுதினார். தமிழ் ஆராய்ச்சி துறையில் பல அரிய பணிகளை ஆற்றியவர் கவிமணி அவர்கள். புகழ்பெற்ற இலக்கிய செல்வர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இவ்வுலகை விட்டு நீங்கியது 1954 இதே தினத்தின் அன்று.
1: உலகளாவிய அளவில் அணுசக்தி ஆயுதங்களை குறைப்பதே
2: மிக முக்கியம் என்பதை உலக சமுதாயத்திற்கு
1: மீள் வலியுறுத்துவதற்கு
2: ஒரு சந்தர்ப்பம் வழங்கும் நோக்கில்
1: 2013
2: ஐநா பொது சபையினால்
1: பறைசாற்றப்பட்டதே ஆண்டுதோறும் செப்டம்பர் 26
2: சர்வதேச ஒட்டுமொத்த அணு ஆயுத ஒழிப்பு நாள்
1: அந்நாள்
2: என்று.
1: இந்திய அரசாங்கத்தினால் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையின் கீழ்
2: இயங்கும் தனி சுதந்திரமுடைய ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனமான
1: அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி மன்றத்தின் நினைவாக
2: கடைபிடிக்கப்படுகிறது
1: CSIR நாள்
2: என்று
1: தொடங்கப்பட்ட ஆண்டு
2: 1942.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டுச்சு வைத்தோம். பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
3: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: என்ன ஆரம்ப இசை வருது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? ஆமாங்க, மணி பாருங்க, 7:54 அழக போகுது. நேரம் ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும், அது அது பாருக்கில் ஓடிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம தான் கொஞ்சம் நேரத்தையும் வீணாக்காமல் அதை பயனுள்ளதாக ஆக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி மாணவர்களே, நீங்கள் விளையாடுங்க, உங்களை ஒன்றும் குறையே சொல்லலை, ஆனால் பாதுகாப்பாக விளையாடுங்க, நேரத்துக்கு மறக்காமல் சாற்றுங்க. நாமளும் நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய நேரம் வந்துடுச்சு. இதமான பாடல்களை தந்து இவ்வேளையை சுகமான காலையாக்கி நிறைவுக்கு வருகிறது இன்றைய நிகழ்ச்சி. மீண்டும் சுகப்படுத்த வரும் நாளை காலை 7 மணிக்கு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உறவுகள் இருக்கும் வரை வாழ்க்கை அழகாகிறது, அன்பு இருக்கும் வரை உறவுகள் அழகாகின்றன. விடைபெறுகிறேன், மகேஸ்வரி.

0: சுருக்கம். நன்றி நேயர்களே.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல் பகுதிகளில் தடையற்ற வர்த்தக போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 800 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் போல்வால் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோபனுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை தாவேக்கா ஈடுபடுத்துவது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்னணு சரிபார்ப்பு நடவடிக்கையை 100% நிறைவு செய்யும் வகையில் இன்று மாநிலத்தில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேம்பாட்டுத் திட்டங்களை மேற்கொள்ள ஏதுவாக 61 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் கூறியுள்ளார். சீனாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மாரத்தான் ஓட்டத்தில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மொஹாலியில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:04.
1: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

காலை வணக்கம் நேயர்களே. பரபரப்பான இந்த காலை நேரத்துல பல வேலைகளுக்கும் மத்தியில கோடை பண்பலையில பேசணும், பிடிச்ச பாடலை கேட்கணும் அப்படின்னு நிறைய நேயர்கள் முயற்சி செய்வீங்க. அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். ஆனா இன்னைக்கு நிகழ்ச்சி யாருக்காக அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆமாங்க, தூரம் அப்படின்றது தொலைவின் அளவல்ல, தொடர்ந்து நினைக்கும் இதயங்களின் இடைவேளை அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கெட்டாத தூரத்துல இருந்தாலும் இசையால் நெருக்கமான அன்பு உறவுகள் நம் தூரத்து சொந்தங்கள். இவர்களுக்காகத்தான் இன்னைக்கு மனதோடு ராகம் தமிழகத்துல வெகு தொலைவில் இருக்க மாவட்டங்களான

0: நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலமாக நிகழ்ச்சிகளை கேட்கும் அன்பர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். வாங்க, அறிமுக நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 24 24 24 சகோதரிகள் 24 24 29 வழக்கமாய் பேசக்கூடிய நேர்கள் 24 24 26 290 333 அப்படின்ற எண்களில் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. இப்போ நிகழ்ச்சிக்கு வரும் முதல் நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: பாரசாலை, கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கும். வேலையெல்லாம் எப்படி போகுது?
1: வேலையெல்லாம் இப்ப கொஞ்சம் தொய்வா தான் போயிட்டு இருக்கு.
0: சரிங்க. குழந்தைங்களுக்கு எல்லாம் விடுமுறை விட்டாச்சு இல்லையா? ஒரு 8-10 நாளைக்கு லீவ் இருக்கு. எங்க கூட்டிட்டு போலான் இருக்கீங்க?
1: நிறைய இடம் போகணும்னு ஆசை இருக்கு.
0: ஆசை இருக்கு. ஆனா வீட்டுல குடிவாதம் பண்ணுவாங்கல்ல?
1: ஒண்ணும் தெரியல. ஆனா
0: கேட்டுட்டே இருப்பாங்க, எங்கயாவது கூட்டிட்டு போங்க
1: அப்படின்னு.
0: இருந்தாலும் அவங்கள நம்ம திருப்தி படுத்தணும்ல.
1: ஆமா, அது பக்கத்துல தான் கூட்டிட்டு போறது. அப்படி போனாலும் இல்லைன்னா ஒரு சினிமாவாவது பாக்குறது.
0: ஆஹா, சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. உங்க ஊர்ல மழை பெய்யுதா?
1: மழை அப்பப்போ ஒரு சாரல் போல விழுந்துட்டு இருக்கு. அங்க உங்க ஊர்ல மழை இருக்கா?
0: எங்க ஊர்லயும் அப்பப்ப எட்டி பாக்குதுங்க.
1: வர்ண பகவான் கொஞ்சம் கொஞ்சமா தான் வர
0: கொஞ்சம் கருணை காட்டுறாரு.
1: ஆமா ஆமா,
0: ரொம்ப சந்தோஷங்க. என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: படம் கும்கி. அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு பாடலை கொடுங்க.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் 100.5. நன்றிங்க.

0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: சுவாமி விவேகானந்தருடைய எத்தனையோ புத்தகங்கள் நான் பார்த்திருக்கிறேன், ஆனா அவர் சொன்ன ஒரு சொல் என்னால மறக்கவே முடியாத ஒரு சொல். அதை விட அழகா ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வியை இன்னொருத்தர் சொல்லவே முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு மனிதனை எது உருவாக்குகிறது அப்படிங்கிறதுக்கு சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார். எல்லாரும் சிந்தனைகள் உருவாக்குகிறன்னு சொல்லுவாங்க, ஆனா சுவாமி விவேகானந்தர் வார்த்தை வித்தியாசமான வார்த்தை. ஒரு மனிதன் தனியாக இருக்கும் போது என்ன சிந்திக்கிறானோ அதுதான் அவன் வாழ்க்கையை உருவாக்குகிறது. நீங்க இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து சிந்திச்சது எதுவாவது உங்களுக்கு பயன்படுமானா? நீங்கள் தனியாக இருக்கிற போது மீண்டும் இந்த சிந்தனை உங்கள் உள்ளுக்குள் வந்தால்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப்படும். நீங்கள் தனியாக இருக்கும் போது என்ன சிந்திக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொண்டு விட்டால் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப்படும். தனியா இருக்குங்கிறது ரெண்டு வகையிலும், பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி. தனியா இருக்கிறதுனா நிறைய எண்ணங்கள்ல குழம்பாம தனியா இருக்கிறது, 10 பேருக்கு மத்தியில இல்லாம தனியா இருக்கிறது, ரெண்டு சேர்ந்து தான். தனியாக இருக்கும் போது என்ன சிந்திக்கிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. யோசனை சொல்றது ரொம்ப சுலபம், பின்பற்றுவதான் உலகத்திலே கஷ்டம். சொல்றது ரொம்ப ஈஸி. அவர் வேடிக்கையா ஒரு கதை சொல்றது. ஒரு 100 கோழி வச்சிருந்தான் ஒரு பையன். 100 கோழியை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி ஒரு ஆலோசகர்கிட்ட கேட்டான். அவர் சில யோசனை எல்லாம் சொன்னார், கரெக்டா ஃபாலோ பண்ணா 50 செத்து போச்சு. அவர்கிட்ட போனோன்னு சொல்ல, அதை பத்தி கவலைப்படாது, 50 இருக்குது இல்லை, நான் புதுசாக ஆஸ்திரேலியிலேருந்து ஒரு யோசனை வந்திருக்கு அதை சொல்லி கொடுக்குறேன் செய்யினாரு. 25 செத்து போச்சு சார். 25 தான் சார் இருக்கு, அதுவும் செத்து போச்சு, 25 மிச்சம் இருக்குன்னா ஒன்றும் கவலைப்படாத. அமெரிக்காவில் புதுசாக கோழி வளர்ப்பு பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறான், அதை இப்போ நீ டெக்னிக் அடாப்ட் பண்ணி எல்லாம் சரியாக போயிடும்னா அடாப்ட் பண்ணா பாக்கி 25 போயிடுச்சு. அவன் வந்து இவன்ட்ட வருத்தமாக சொன்னான், 100 கோழி வச்சிருந்தேன், உன் யோசனையை கேட்டான் எல்லாம் செத்து போச்சுன்னு. அதுக்கு அவன் சொன்னான், பாருங்க இன்னும் கூட என்கிட்ட யோசனை இருக்கு, ஆனா உங்ககிட்ட தான் கோழி இல்லை. சொல்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல, நீங்க அதை எவ்வளவு எடுத்துக்க போறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் வாழ்க்கை அமைக்க முடியுமே ஒழிய நிறைய சொல்லலாம். ஆனா கத்துக்கிறது அப்படிங்கறது யார்கிட்ட இருக்குன்னா அவங்க உங்க கையில தான் இருக்கு. சொல்லிக் கொள்வதால் அறிவு வளர்வதில்லை, கற்றுக்கொள்வதால் அறிவு வளர்கிறது. யாரும் எதையும் சொல்லித்தர மாட்டார்கள், ஆனால் நீங்களாக கற்றுக்கொள்ளுங்கள். அந்த கற்றுக்கொள்வதற்கு என்ன வேணும்னா விழிப்பு வேணும், கிராஸ்பிங் பவர், உள்வாங்கும் திறன். உள்வாங்கும் திறன், தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பற்றி உள்வாங்கக்கூடிய ஆற்றல் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். தான் உள்ளிருந்து வாங்கிக் கொள்ளுகிற திறன் இல்லை என்றால், தான் அதை உள்ளிருந்து அறிந்து கொள்ளுகிற புரிந்து கொள்ளுகிற திறன் இல்லை என்று சொன்னால் இன்னொருவர் முயன்று ஒருவரை அறிவாளியாக ஆக்கிவிட முடியாது. இந்த அடிப்படை உணர்வை முதலில் நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கடவுள் படைப்பே அப்படித்தான் இருக்கு. என்னன்னா, நாம சொல்லிக் கொடுக்கறத விட கத்துக்கிறத வச்சுதான் அது மேல வருது, ஆனா அதை நம்ம கவனிக்கல. இந்த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் பத்தி சொல்லுவாங்க, என் குழந்தைய எப்படி வளர்க்கறேன், நான் 100 விஷயம் சொல்லி கொடுத்தேன் ஆனா என் குழந்தைய எதையுமே கத்துக்கல. ஒன்னு மறந்துடாதீங்க, நீங்க சொல்லிக் கொடுக்கற எதையுமே அது கத்துக்காது, ஆனா தானா கத்துக்கிறத கத்துக்கும். நீங்க 100 விஷயம் சொல்லி கொடுப்பீங்க, அது எதுவுமே அது மண்டையில ஏறாது, ஆனா தானா கத்துக்கிறது கத்துக்கும். தன்னுடைய திறம் என்ன, எந்த விஷயத்தில் நமக்கு எவ்வளவு திறமை இருக்கு அப்படின்னு தன்னுடைய திறன் தெரிஞ்சிருக்கணும். இந்த தன் பலம் தெரிகிற போது என்ன சிக்கல் வரும்னு கேட்டீங்கன்னா, நிஜமாவே நமக்கு பலம் இருந்து நமக்கு அது புரியாம இருக்கலாம். இது ஒரு நிலை இருக்கு. இப்ப பல வகையில பல பேருக்கு பல வகையான பலம் இருக்கும், ஆனா தங்கிட்ட அது இருக்குங்கிறது தெரியாம இருக்கும். பலம் தெரியாதுமா? விலங்கி அல்ல, புலியை விட சிங்கத்தை விட சிறுத்தைக்கு வந்து தன்னுடைய பலம் என்னன்னு தெரியாதா? சிறுத்தைக்கு தன்னுடைய பலம் தெரியாது அப்படின்னு விலங்கி அல்ல ஒரு கருத்து உண்டு. நிறைய பலம் உண்டு சிறுத்தைக்கு, ஆனா தன் பலம் என்னன்னு சிறுத்தைக்கு தெரியாதுன்னா. நான் இதை வச்சு ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன். எப்படின்னா, முதல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம கவனிச்சுக்கணும். நாம சோர்ந்து போற போது தட்டி கொடுக்கறவங்களா 2 பேர் இருந்தாலே பல காரியத்தை ஜெயிக்கலாம். இதை விட நம்மளை டிஸ்கரேஜ் பண்றவங்களையே சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, நம்மால முடிஞ்ச உதவி அப்படின்னு. அப்புறம் நம்ம எப்படி வளர்கிறது மேல, நம்ம ஏதாவது முடியலன்னு சொல்ற போது பையன் முடியலன்னு சொல்றான், முடியும்டா ராஜா, நீ எழுதி பாருடா பரீட்சை எழுதலாம், பாஸ் பண்ணலாம்டா கண்ணா, அதை விட்டுட்டு நீ எங்க உருப்பிட போற. அவனே டிஸ்கரேஜா இருக்கான். அப்ப இன்னும் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய லெவல்ல சுத்தி இருக்கிறவங்க இருந்தா அவன் எப்படி முன்னுக்கு வர முடியும்? அப்ப ஒன்னு தேர்ந்தெடுத்துக்கணும், நம்முடைய பலத்தை கண்டுபிடிக்கணும். நம்மால நம்முடைய பலத்தை உணர முடியுதோ முடியலையோன்னு குழப்பம் வந்தா

0: நம்மை தட்டி கொடுக்கிறவர்களாக நம்முடைய சுற்ற இருக்கிறவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கறதையாவது முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப டிஸ்கரேஜ் பண்றவங்களை நம்மளை சுற்றி ஒருபோதும் வைத்துக் கொள்ளக்கூடாது, அவர்களுக்கு மத்தியில நாம இருக்கக்கூடாது. இருந்தோம்னா இன்னும் நம்முடைய எல்லை கீழே கீழே கீழே போயிடும்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெரிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
3: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
6: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
7: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
8: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
9: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது இடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
10: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. இடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
11: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசை முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.
12: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
13: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
12: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
13: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
14: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
15: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இன்று மறக்க முடியாத காயங்கள் எவை? மறக்க முடியாத காயங்கள் எவை? இளமையில் ஏற்படுவது, முதுமையில் ஏற்படுவது. சொல்ல வாருங்கள் இன்று காலை 9 மணிக்கு. இன்னைக்கு மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக நேரம் காலை 8:19 வாங்க. வணக்கம்.
16: நீலகிரி மாவட்டம் கோட்டகிரிலிருந்து பாத்திமா.
1: பாத்திமாமா, எப்படி இருக்கீங்க?
16: நல்லா இருக்கோம். நீங்க எல்லாரும்?
1: எல்லாரும் நலமா இருக்கோம். வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? என்ன சமைச்சீங்க?
16: சப்பாத்தி.
1: அப்படிங்களா? லீவ் விட்டுட்டாங்களா குட்டீஸ்க்கு?
16: லீவ் பேரன் பேசிக்கலாம். இருக்காங்க.
1: எங்க இருக்காங்க?
16: பக்கத்துல.
1: பக்கத்துல தான் இருக்காங்களா? வீட்டுக்கு வருவாங்களா?
16: லீவுக்கு வருவாங்க.
1: சரிங்க, லீவ் விட்டுட்டாங்க, நாளைக்கு வந்துருவாங்க
16: நினைக்கிறேன்.
1: சரிங்க, என்ன விரும்பி கேட்பாங்க பேர பிள்ளைங்க வந்து ஏதாவது செஞ்சு தாங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? என்ன சமைப்பீங்க? அடிக்கடி கேள்வி கேட்டுட்டே அது இதுன்னு ஏதாவது கேட்டுட்டே இருப்பாங்க. பதில் சொல்ல முடியாம என்னைக்காவது ஏன் இப்படி கேக்குற அப்படின்னு விரட்டி இருக்கீங்களா? இல்ல இல்ல, தெரியாத பட்சத்து கேக்குறேன். சில கேள்விகள்லாம் குதர்க்கமா கேட்பாங்க, பதிலே இல்லாத கேள்விகள்லாம். அப்ப வந்து நம்ம அவங்கள சமாளிக்கணும் இல்ல? சமாளிச்சிருவீங்களா?

0: சரிங்க, முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்க முயற்சி செய்வீங்க. சரிங்க பாத்திமாமா, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: ஏதாவது ஒரு பாடல்,
0: ஏதாவது ஒரு புது பாடல் கேட்கலாமா? நன்றிங்க, நன்றிங்கம்மா.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
2: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
3: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
4: கோடை பண்பலை நொறுபுள்ளி 5 இல்

0: இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எங்கேயும் எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனதோடு ராகம் நேரம் காலை 8:30. இன்னைக்கு மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக காத்திருக்கும் அன்புள்ளம், வாங்க வணக்கம்.
2: அன்பான அறிவிப்பாளருக்கு இனிமையான காலை வணக்கம். குறி தூரத்து சொந்தமாய் நிகழ்ச்சியோடு இணையம்தான் மயிலாடுதுறையிலிருந்து கார்த்தி பேசுறேன் மேடம்.
1: நல்லா இருக்கும் கார்த்தியா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கும் மேடம், பந்தலையோட பயணித்துக் கொண்டே நல்லா இருக்கும் மேடம்.
1: மிக்க மகிழ்ச்சிங்க. என்ன வேலை பாக்குறீங்க?
2: டிரைவரா இருக்க மேடம்.
1: எப்படி இப்ப ரன்னிங்ல பேசுறீங்களா இல்ல நிப்பாட்டிட்டீங்களா?
2: இல்ல ஓரங்கடி தான் பேசிட்டு
1: இருக்கேன். என்ன
2: இறச்சலா இருக்கு, சாலை வாரமா நின்று இருக்கீங்க.
1: எந்த மாதிரி வாகனம் ஓட்டுறீங்க?
2: டாடா மேடம், இந்த கடை மளிகை ஜாமான் கொடுப்போம்ல.
1: அப்படிங்களா?

0: அந்த அந்த வேலை பார்த்துட்டு
1: உங்க ஊருக்குள்ளேயேவா இல்ல வெளியூருக்குலாம் போவீங்களா?
0: இல்ல மயிலாடுதுறை சுத்தி மேடம்.
1: சரி, விடுமுறை எல்லாம் எப்போ உங்களுக்கு?
0: விடுமுறை எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் மேடம்.
1: அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணுவீங்க? ஃபுல்லா தூங்கி எந்திரிக்கிறது தானா? தூங்குறதுலாம் கிடையாதா?
0: இல்ல மேடம்.
1: தூக்கம் முக்கியம் தானே?
0: நெருக்கமாயிட்டீங்க.
1: மிக்க மகிழ்ச்சிங்க கார்த்திக், சந்தோஷம் உங்கள்ட்ட பேசினதுல. என்ன பாடல் கேட்கலாம்?
0: திருச்சிக்கிழம்பரத்துல இருந்து ஒரு பாட்டு கொடுத்தோம் மேடம்.
1: உங்களுக்கான பாடல் 100.5. நன்றிங்க.

0: தாய்க்கலவி.
1: ஏன் கோச்சிட்டு போதியா?

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். அவனி சினிமாக்ஸ் குஷ்பு சுந்தர் மற்றும் டென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
4: நிலைய இயக்குனர்
3: தங்கள் அன்புடன் பகுதி
4: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101.
4: மின்னஞ்சல் முகவரி
3: kodaifm@gmail.com.
4: கட்சவி இலக்கம்
3: 94-86-28-24-24.
5: நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
6: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
7: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
6: இது எதுக்கு?
7: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
6: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
0: என்றுமே தித்திக்கும் கோடை பன்மலை 100.5 மனதோடு ராகம். நேரம் காலை 8:38. 100.5 இன்று மறுபகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பன்பலை. திண்டுக்கல் வேலுமஹாலில் நடைபெறும் ஆரா தாரகை, தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி வளாகத்திலிருந்து சிறப்பு தேடி வரும் பன்பலை இன்று மறுபகல் 11 மணிக்கு. தூரத்து சொந்தங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது மனதோடு ராகம். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
2: குமார், இடுக்கி மாவட்டம், கேரளா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: உங்க மாவட்டம் எப்படி இருக்கு? இடுக்கி மாவட்டம்
2: மேகமூட்டமா இருக்கு.
0: இப்ப அப்படி இருக்கு இல்ல ரொம்ப நாளா அப்படி இருக்கா?
2: இல்ல ஒரு 2 நாளா அப்படி
0: இருக்கு. சரிங்க. என்ன வேலை பாக்குறீங்க?
2: ஏலக்காய் எஸ்டேட் சூப்பர்வைசரா இருக்கேன்.
0: அப்படிங்களா? எத்தனை வருடங்களா வேலை பாக்குறீங்க?
2: நான் கேரளா வந்து 35 வருஷம் ஆச்சு.
0: சொந்த ஊரு?
2: தேனி மாவட்டம், பண்ணைப்புறம்.
0: எதுக்காக கேரளா போனீங்க?
2: என்ன மேடம்,
0: எதுக்காக இடுக்கி போனீங்கன்னு கேக்குறேன்.
2: வேண்ட அம்மா, குடும்பத்துக்காக. வேலைக்கு வந்து
0: வேலைக்காக இங்க இருந்து அங்க போயிருக்கீங்க. போன உடனே வந்து அந்த பாஷையெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா?
2: ஆமா.
0: எப்படி கத்துக்கிட்டீங்க?
2: அங்கேயும் தமிழ் ஆள் கூட இல்ல மேடம். நாங்க இருக்க ஏரியால.
0: ஓ, நீங்க இருக்க இடத்துல தமிழர்கள் தான் அதிகம்.
2: ஆமா மேடம்.
0: சரி, பண்பலை எப்படி கேக்குறீங்க?
2: இது ஏர்ல தான்.
0: நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலமா கேக்குறீங்க. சரிங்க, பிடிச்ச நிகழ்ச்சி அப்படினா எதை சொல்லலாம்?
2: எல்லா நிகழ்ச்சியும் சொல்லலாம் மேடம். எனக்கு முக்கியம் பிடிச்சது வானவில் தான்.
0: வானவில் தான். என்ன தலைப்புல நீங்க பேசிருக்கீங்க? பேசிருக்கீங்களா?
2: இல்ல மேடம், இது பேசுறதுல
0: முயற்சி செஞ்சீங்களா?
2: கேட்டுக்கிறேன்.
0: இல்ல, எனக்கே முயற்சி செஞ்சிருக்கீங்களா? ஐயோ, பேசலாமே இந்த தலைப்புல அப்படினு. சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க குமாரையா. என்ன பாடல் கேக்கலாம்?
2: படம் வந்து ராயன்.
0: பாடல்
2: வந்து அடங்காத அசுரன் தான்.
0: பாடல் கேக்கலாங்கயா. நன்றிங்க.
2: நன்றி மேடம். நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பன்மலை நொறுபழி ஐந்தில் சைபால்
2: முகத்தில் வருவா சைபால் சரியா திறங்க சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
4: எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுங்களேன், உடனே நாம் அவரை பார்த்து என்ன உதவின்னு கேட்போம். இதுதான் சராசரி மனிதர்களின் இயல்பு. ஆனால் ஒருத்தர் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கூட கேட்காம சரி செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறது இருக்கு பாருங்கள், அது கொஞ்சம் அபூர்வம். அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் எப்படி தெரியுமா, உதவி கேட்குறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு கூட பார்க்கல, தனக்கு நன்மையா தீமையா அப்படின்னு கூட பார்க்கல, உதவி செய்கிறேன்னு புறப்பட்டுட்டார். அவர் யார் தெரியுமா, அவர் தான் நல சக்கரவர்த்தி. அவர் மாதிரி நாமும் உதவி கேட்குறவங்களுக்கு உடனே உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஒரு ஆன்மீக பேச்சாளர். நல சரித்திரத்தை அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்திரன், அக்னி, வருணன்

0: யமன் இவங்க நாலு பேரும் நலனை பார்த்து எங்களுக்கு நீ உதவி செய்யணும், எங்களுக்காக நீ தூது போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கிட்ட தூது போகணும், என்ன காரியத்துக்காக போகணும் அப்படின்னு கேட்கணும்ல. நலன் அப்படி கேட்கவே இல்லை, உடனே சரின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க விவரம் சொல்கிறாங்க, என்ன உதவி, யாருக்கிட்ட தூது போகணும் அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறாங்க. நலனுக்கும் அப்புறம்தான் புரியுது, எந்த தமயந்தியை இவன் காதலிச்சானோ, எந்த தமயந்தியின் சுயம்பரத்துக்காக இவன் போய்கிட்டுருக்கிறானோ, அந்த தமயந்தியை பார்த்து தங்களுக்காக அவகிட்ட வாதாடணும், பேசணும், தங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கும்படியாக கேட்கணும் அப்படின்னு அவங்க நாலு பேரும் நலங்கிட்ட கேட்குறாங்க. இதை கேட்டதும் நலன் கொஞ்சம் கூட முகம் சுளிக்கலை, பதட்டப்படலை, நேராக தமயந்தி கிட்டே போகிறான். இந்திரன், அக்னி, வருணன், யமன் இவங்களோட சிறப்புகளை எடுத்து சொல்கிறான். இவங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். ஆனால் இதுக்கு தமயந்தி சம்மதிக்கலை. சுயம்பரம் நடக்குது, அவள் வந்து நலனை வந்து தேர்ந்தெடுக்கிறா. அந்த நாலு பேரும் நலனுக்கு வந்து நிறைய வரங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்படி போகுது கதை. இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, உதவின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கேட்காம சரி செய்கிறேன்னு சொன்னால் பாருங்கள், அதை கொஞ்சம் சிந்திக்கணும். செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அது என்ன உதவின்னு தெரிஞ்சும் முகம் சுளிக்காமல் அதை செஞ்சால் பாருங்கள், அதையும் கொஞ்சம் சிந்திக்கணும். நம்மளும் ஒருத்தர் ஒரு நண்பனை தேடி போனால், எனக்கு ஒரு உதவின்னா சரி சொல்லுன்னா, இப்போ உங்ககிட்ட ரெண்டு கார் இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, உடனே அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னாவே, உங்ககிட்ட ரெண்டு பங்களா இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னா, உங்ககிட்ட ரெண்டு பேனாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, அதில் ஒரு பேனாவே உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னாவே. ஏன்டா அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ நிஜமாகவே என்கிட்ட ரெண்டு பேனா இருக்குது, அதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நானா அவன்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: விரைவில் திருச்சி சாரதா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். அவனி சினிமாக்ஸ் குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.
1: உள்ளங்களை உற்சாகப்படுத்தும் கோடை பன்மலையின் ஒரு புள்ளி 5 இது மனதோடு ராகம். இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இன்றைய வானவிலில் மறக்க முடியாத காயங்கள் இளமையில் ஏற்படுவதா முதுமையில் ஏற்படுவதா? மறக்க முடியாத காயங்கள் இளமையில் ஏற்படுவதா முதுமையில் ஏற்படுவதா சொல்ல வாருங்கள். இன்று காலை 9 மணிக்கு. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா காலை 8:49 ஆயிருச்சு. இன்னைக்கு மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக காத்திருக்கும் அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கங்க.
2: ஜம்மு காஷ்மீர்ல இருந்து பாண்டரங்கம் பேசுறேன்
1: மேம். அடேங்கப்பா, அங்க இருந்து பேசுறீங்களா?
2: ஆமா.
1: எப்படி பண்பலை எல்லாம் எப்படி கேக்குறீங்க?
2: நான் ஆன்லைன்ல தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
1: சரிங்க. ஜம்மு காஷ்மீர் சொந்த ஊர் எது உங்களுக்கு?
2: தேனி ஆண்டிப்பட்டி முத்துகிருஷ்ணபுரம் மேம்.
1: இப்போ ஜம்மு காஷ்மீர்ல இருக்கீங்களா?
2: நீங்க
1: கான்ட்ராக்ட் எடுத்துக்கிங்க, அதாவது அக்ரிமென்ட் போடுவாங்க இல்லையா?
2: அது சர்வீஸ் போறது நம்ம எக்ரானா பண்ணிக்கலாம். லாஸ்ட் வரைக்கும் ப்ரமோஷன் வர அதுக்கு எத்தனை இருந்து 26 அப்படியே பண்ணிட்டே போலாம்.
1: நமக்கா எப்ப தோணுதோ அப்ப வந்துக்கலாமா?
2: 10 வருஷத்துக்கு எப்ப வந்துக்கலாம் மேம்? 15 வருஷத்துக்குள்ள அவங்க எவர் போட்ட வந்து எவர் போய் வந்துக்கலாம்.
1: சரிங்க சரிங்க. வருடத்துக்கு ஒரு முறை வருவீங்களா அம்மா அப்பாவை பாக்குறதுக்கு?
2: 3 மாசம் லீவ் மேம். அப்ப நம்ம தேவையானது கூட வந்துக்கலாம். லேட்டஸ்ட் 2 மாசம் வந்துட்டு 1 மாசம் இது பண்ணிக்கலாம்.
1: சரிங்க சரிங்க. வேணும்னா நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் லீவு.

0: சரிங்க. அப்படி விடுமுறைக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்க பார்க்கக்கூடிய முக்கியமான ஆள் அப்படின்னா யாரை சொல்லலாம்? முதல்ல குடும்பம், அதுக்கு பிறகு தொடர்ந்து கேளுங்க. என்ன பாடல் கேக்கலாம் இப்போ?
1: கட்டாக்குச்சி பூல இருந்து
0: பாடல் கேக்கலாங்கய்யா. நன்றிங்க.

கோடை பண்பலையின் நெருப்புள்ளியாய்ந்தல் இதுவரை தூரத்து சொந்தங்களை சந்தித்து இனிய பாடல்களை தந்து நிறைவுக்கு வருகிறது. மனதோடு ராகம் மீண்டும் தூரத்து சொந்தங்கள் பேசலாம் எதிர்வரும் சனிக்கிழமை காலை 8 மணிக்கு மனதோடு ராகத்தில். நாளைக்கும் மனதோடு ராகம் இருக்கு, அது குழந்தை செல்வங்களுக்காக. எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க கோடை பண்பலை 100.5 இணைந்தே இருங்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன், பிரேமா ஜெகன். நன்றி நேர்களை.

கோடை பன்மலை 5 இனி மறக்க முடியாத காயங்கள் இளமையில் ஏற்படுவதா முதுமையில் ஏற்படுவதா? வானவில் விரியும் செய்தி சுருக்கத்திற்கு பிறகு

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல் பகுதிகளில் தடையற்ற வர்த்தக போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 800 ஆக அதிக

அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் போல்வால்ட் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை தவேக்க ஈடுபடுத்துவது கண்டனத்துக்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்னணு சரிபார்ப்பு நடவடிக்கையை 100% நிறைவு செய்யும் வகையில் இன்று மாநிலத்தில் உள்ள அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேம்பாட்டுத் திட்டங்களை மேற்கொள்ள ஏதுவாக 61 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் கூறியுள்ளார். சீனாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மாரத்தான் ஓட்டத்தில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மொஹாலியில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: விளங்கும் வானவில். எண்ணங்களால் வண்ணம் பெற்று உங்கள் இதய நிலத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு விதையை பதையமிடும் பண்பலையின் தலையங்க நிகழ்ச்சியான வானவில் இன்று உங்களுக்கு தந்திருக்கும் வண்ணம், மறக்க முடியாத காயங்கள் எவை? இளமையில் ஏற்படுவதா, முதுமையில் ஏற்படுவதா? விவாதமன்ற வானவிலாக எல்லா காயங்களுக்குமான மருந்தாக இருப்பது காலம். ஆனால் அந்த காலத்தால் கூட ஆற்ற முடியாத, மறக்க முடியாத காயங்களாக இருப்பவை இளமையில் ஏற்படுவதா, முதுமையில் ஏற்படுவதா? செல்ல வாருங்கள், அறிமுகங்கள் 24 24 24 இலும் மகளிர் 24 24 29 இலும் வழக்கமானோர் 24 24 26 மற்றும் 290 333 இலும் முன் இணைப்புக்கு 0 45 42. நிகழ்ச்சியில் உங்களோடு ஜான் டி பிரிட்டோ.

0: வருவாரோ?
1: காயங்கள் சில நேரங்களில் எதிர்பாராமல் வருகின்ற சின்ன சின்ன விபத்துக்களால் நமது உடலில் ஏற்படுகின்றன. சில நேரங்களில் நம்மை சார்ந்தவர்களால், நமக்கு சம்பந்தம் இல்லாதவர்களால் உதிர்க்கப்படும் கடுமையான வார்த்தைகளால் நம் மனங்களில் ஏற்படுகின்றன. வித்தியாசம் ஒன்றுதான், தீயினால் சுட்டவுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு. இந்த காயங்கள் சில நேரங்களில் சில நல்ல ஆறுதல் வார்த்தைகளால் ஆறத் தொடங்குகின்றன. தொடரும் ஆறுதல் மொழிகளால் தழும்புகள் கூட கொஞ்சம் கொஞ்சமாய் மறைய தொடங்குகின்றன. சிலபோது போனால் போகட்டும் என்று நம்மை நாமே தேற்றிக்கொண்டு அதனை மறந்து விடுகிறோம், மறைத்து விடுகின்றோம். ஆனால் பல உள்ளங்களில் சிறு வயதில் ஏற்பட்ட சில ஆறாத ரணங்கள் வயது முதிர்ந்த போதும் மறக்கப்படுவதில்லை. அது உறவுகள் ஏற்படுத்திய ரணங்களா, தன் உடன் இருந்தவர்கள் ஏற்படுத்திய ரணங்களா? என்றெல்லாம் குணங்களில் எப்போதும் மாறாதவர்கள் மற்றவர்களை வேதனைப்படுத்தி பார்ப்பதையே வழக்கமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பொறுமைசாலிகள் இந்த காயங்களையும் காயம் ஏற்படுத்தியவர்களையும் மன்னித்து மறந்து விடுகிறார்கள். இந்த நிலையில் உங்கள் அனுபவம் என்ன? மறக்க முடியாத காயங்கள் இளமையில் ஏற்படுவதா, முதுமையில் ஏற்படுவதா? இணைப்பில் அறி இப்பொழுது வருக. வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்கள்.
2: நலமாயா?
1: நலமா இருக்கிறோம், சொல்லுங்க. யார்?
2: புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் இருந்து கே ராஜராஜேஸ்வரி ஆசிரியர் பேசுறேன்.
1: சொல்லுங்களம்மா.
2: காயம் அப்படிங்கறதே நமக்கு தேவையான ஒன்று, நம்மை செம்மைப்படுத்திக் கொள்ள. அது இளமையில் ஏற்படும் பொழுது உடலாலும் மனதாலும் நாம் வந்து தைரியமா தெம்பா இருக்கிறனால அந்த காயங்கள் வந்து நம்மை செம்மைப்படுத்தி விடும், நம்மை வந்து ஒரு செதுக்கி விடும். ஆனா முதுமையில் ஏற்படக்கூடிய காயங்கள் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆறாத தழும்பா இருக்கும். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே நம்மளுக்கு இந்த முதுமை காரணமாக சில விதமான உபாதைகள் ஏற்படும், உடலாலும் அதுவும் நமக்காகவே ஏற்படும். அந்த சமயத்துல பிறராலும் நம்ம காயப்பட்டோம் அப்படின்னு சொன்னா அதை தேற்றுவார்கள் இல்லாமல் அந்த காயம்தான் மிக வலிமையாக இருக்கும்.
1: ஆமா, உண்மையான உண்மைதான். இந்த முதுமையில் ஏற்படக்கூடிய காயங்களுக்கு ஆறுதலாக மருந்தாக வார்த்தைகள் கூட சொல்வதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள். யார் இப்பொழுது இணைப்பில் வருது? வணக்கம்
3: ஐயா. ஜாண்டிபுத்து ஐயா, வணக்கம். நான் விருதுநகர் மாவட்டத்துல இருந்து எம்மாளர்லேருந்து திலகராஜ் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம் திலகராஜ், சொல்லுங்க.
3: ஆனா இன்னும் இணைய மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்களா? உண்மையிலேயே இளமை தானே, வயது இளமை தான். மனுஷன் ஒரு மனுஷன் நம்பணும்னா அந்த மனுஷன் நம்ம நம்பிக்கை ரொம்ப பண்ணிட்டு போயிட்டான்.
1: இன்னொன்னு
3: என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப போன திங்கக்கிழமை மழையை நம்பி விதை போட்டேன், விதை போட்டு மழை வரும்னு சொல்லி எதிர்பார்த்தேன். வெள்ளாமோ வைக்க முடியாதோ, அந்த பழைய பயிர் பழவடி போய்
1: அழிச்சிட்டேன்.
3: மழையை நம்பி, மனுஷனை நம்பி யாரையும் நம்ப முடியல, மன வருத்தமாயா.
1: இந்த நேரத்தில் நீங்கள்தான் உங்களுக்கு ஆதரவு, நீங்கள்தான் உங்களுக்கு ஆறுதல். தன்னைத்தானே தேற்றிக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்துவிட்டாலே எதிர்பார்த்த நல்ல பலன்கள் சிறப்பாக கிடைக்கும். யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம்.
4: அன்பு மாமாவிற்கு காலை வணக்கம் கூறி பன்மலையில் இணைவது நாமக்கல் மாவட்டம் ஓலப்பாளையத்திலிருந்து விஜயலட்சுமி அறிவான்.
1: சொல்லுங்களம்மா.
4: மாமா வந்து நாங்க இளமையில் ஏற்பட்ட காயம் தான் நம்மளால தாங்க முடியாது மேம். ஏன்னா முதுமையில நம்ம வாழ்க்கைய அனுபவிச்சு தூக்கி சூடு அது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ஓரளவு ஃபேஸ் பண்ணி வர்றதுனால நம்ம மனசு தைரியமாயிருது.

0: என்னோட வாழ்க்கையில வந்து ஒரு உண்மை சம்பவமாமா, நாங்க ஒரு 7வது 8வது படிக்கும் போது பக்கத்து வீட்டுல போய் தண்ணி புடிச்சிட்டு வருவோம். அப்ப வந்து அவங்க ரெண்டு மருமகள்ல ஒரு மருமகள் இல்லாத சமயத்துல இல்லாத மருமகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்டுட்டு வந்து நான் அந்த அம்மா அந்த அக்காவட்டையும் சொல்லிட்டேங்க.
1: சரி,
0: அவங்க உடனே வீட்டுக்கு போன உடனே நான் சொன்னதை வச்சு அந்த அக்கா கேட்டு இருக்கிறாங்க.
1: சரி,
0: பெரிய சண்டையா வந்துச்சு மாமா.
1: அது போன்ற நேரங்களில் தான் வந்து என்ன செய்யணும்னா, நம்மை நாமே இது நமக்கு தேவையா என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டு நமக்கு நாமே நமது நாவிற்கு அணை போட வேண்டும்.

0: இந்த ஹெல்மெட் எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, வாங்கிக்கிறேன். ஆனா இதுல பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்கா?
1: கவலையே வேண்டாம் மேடம், உங்களுக்கு இது ISI சான்று பெற்ற ஹெல்மெட்.
0: அதை நான் எப்படி உறுதி செஞ்சுக்க முடியும்?
2: இன்று BIS Care மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திருங்கள். பொருட்கள் வாங்குவதற்கு முன் ISI சான்று உள்ளதா என்பதன் மூலம் அவற்றின் தரத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: சத்யஜோதி பிலிம்ஸ் TG தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
6: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
7: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
8: அவனி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசை முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.
9: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
10: திண்டுக்கல் மாவட்ட BNI ஆரா, ஸ்டார் ஐஸ்வர்யம் விமன்ஸ் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன், பிருந்தாவன் பேலஸ், ஒட்டன்சத்திரம், பிருந்தாவன் சிட்ஸ் இணைந்து நடத்தும் திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
9: 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்களுடன் குழந்தைகள் குதூகலிக்க இலவச கேம்கள் உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
10: எக்ஸ்போ பார்ட்னர்ஸ்
9: கனரா பேங்க்,
10: சுபிக்ஷா செராமிக்ஸ், KPS ஸ்டோர்ஸ்,
9: SM சேஃப்டி பிரைவேட் லிமிடெட்,
10: சுபிக்ஷா ஆயில் மில், திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட
9: கண்காட்சி 2026.
11: கோடி பண்பலையில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்
12: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
13: இசையரசன் 100.5 வானவியலில் யார் இப்பொழுது இணைய? வணக்கம்.
14: வணக்கம்,
13: சொல்லுங்கள் யார்?
14: வணக்கங்கள் கூறுவது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் சக்கமண்டிலிருந்து கு கண்ணன்.
13: சொல்லுங்கள் கண்ணன்.
14: என்னை பொறுத்திருக்கும் பார்த்தீங்களா ஐயா, முதுமையில் ஏற்பட்ட காயம் தாங்க ஐயா.
13: எனக்கு
14: சிறு வயதில் ஏற்பட்ட காயங்கள் வந்து அது வந்து பழிவாங்கும் நோக்கத்துக்கு வந்து உண்டாகும்.
13: சரி,
14: முதுமை நம்ம ஒரு வயசான வயசான காலத்துல இருந்து ஏற்பட்ட காயம் வந்து பழிவாங்கிற இயக்கம் வந்து நமக்கு வராது. நமக்கே வயசு

0: குச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு ஒரு மனப்பான்மை வந்துடும். அந்த சிறு வயதுல ஏற்பட்ட காயங்கள் வந்து நமக்கு வந்து அது ஒரு அழிவு பாதைதான் வந்து உண்டாக்கும் தவிர ஒரு நல்ல பாதையை வந்து நமக்கு வந்து உண்டாக்காது.
1: ஆக அருமையா சொன்னாங்க, இந்த சிறு வயதில் ஏற்படக்கூடிய அந்த மாதிரி ஏற்படக்கூடிய காயங்கள் நம்மை ஆற்றவில்லை என்றாலும் பக்குவப்படுத்தி கொள்ள பழக வேண்டும். யார் இப்பொழுது இணைப்பில் வருகிறார்? வணக்கம்.
2: ஜான் பிரிட்டோ, ஜான் பிரிட்டோ ஐயா அவர்களுக்கு காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி நடந்தது சேலம் வேம்படி தாக்கத்தில் நடவானுங்க.
1: சொல்லுங்க ஐயா.
2: ஏற்படக்கூடிய காயம் அப்படிங்கிறது சின்ன வயசுலயே கீழே விழுந்து எலும்புகளை கிராக் ஆயிடுச்சுனா கூட ஒண்ணு குடிக்கும். வயசானவங்க பின்னால கீழே வந்து எதோ ஒன்று ஆச்சுன்னா கூடாது, ஒரு எலும்புகள்லாம் ஒண்ணு சேராது. மனக்காயங்களும் ஆச்சு, அது அந்த மனக்காயங்கள் வந்து சின்ன வயசுல அடிச்சா கூட திட்டினா கூட மாறிடலாம். அந்த வயசான பின்னால் நம்ம வாழ்ந்து முடிச்ச பின்னால கூட்டி கழிச்சு பார்த்து உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம வளர்த்த கடா முட்டை வந்தா மச்சதடி முள்ளானா அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பார்த்தா அந்த காயங்கள் ஆறவே ஆறாது. நம் கட்ட போய் சேர்ற வரைக்குமே அது அது இருந்துகிட்டு தான் இருக்கும்.
1: அருமையா சொன்னாங்க வேம்படி தாளம் தண்டபாணி. இந்த வயசான பிறகு காலில் எலும்பு உடஞ்சி வச்சா டாக்டரே சொல்லுவாங்க இது கொஞ்சம் கஷ்டங்க, வாய்ப்பு இல்லைன்னு. ஏனால் அதற்கப்புறம் அவர்களுக்கு தாங்கி கொள்ளக்கூடிய சக்தியோ எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கும். ஆனால் அது வந்து மிகவும் வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். யார் இப்பொழுது இணைப்பில் வருக?
3: வணக்கம்
1: ஐயா. சொல்லுங்கள் யார்?
3: சேலம் மாவட்டம் துளசம்பட்டி சுதாகருங்க ஐயா.
1: ஆ சொல்லுங்கள் சுதாகர்.
3: நான் அதிக காயப்படுத்திருக்கிறாங்கமே ஐயா, நான் காயம் அதிகம்
1: பட்டிருக்கேன்.
3: இளமை காலத்துலதாங்க ஐயா காயம் பட்டா அதிக வலியா இருக்கும். அது வந்து மொத மொத அது ஒரு புண்ணை கூட அடிபட்டா கூட அந்த மொத மொத அடிபட மாதிரி வலி அவ்வளவு வலியா இருக்கும். அது போக போக சரியா போயிடும். அது மாதிரிதான் உறவுக்காரும் ஒரு இப்ப எங்க நானே இருக்கிற இடத்த வந்து வீடு பிடிச்சிட்டு எறியும் மேலே அந்த உறவுக்காரை நின்றுட்டு வேடிக்கை பாக்குறாங்க. அந்த ஒரு வீடு பிடிச்சிட்டு எறியுமே அது அமைச்சா அது அமைஞ்சு போயிடும். அந்த ஊரே பிடிச்சிட்டு எறியுமே அது தண்ணி ஊற்றி அமைச்சு அமையுமாங்க ஐயா.
1: அது உண்மைதான். அதாவது இது வந்து வெள்ளம் வருமுன் அணை போட வேண்டும். அதே தான் அருமையாக சொல்லுவாங்க பொய்யில் புலவர், வருமுன் காபாதான் வாழ்க்கை எரிமுன் வைத்தூறு போல கிடும். யார் இப்பொழுது இணைப்பில் வருகிறார்? வணக்கம்.
4: காலை வணக்கம் ஐயா.
1: சொல்லுங்கள் யார்?
4: நடந்தை புளியம்பட்டியிலிருந்து சிவகாமி ரங்கசாமி. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கம்மா, சொல்லுங்கம்மா.
4: ஐயா மறக்க முடியாத காயம் வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெரும்பாலும் ஏற்படுதுங்க.
1: சரி சரி சரி.
4: இளவ பருவத்துல பாத்தீங்கன்னா உலகத்தை பத்தியோ மனிதர்களோட பலவீனங்களை பற்றியோ எந்த அனுபவம் நம்மளுக்கு இருக்காது. அந்த பதத்தில் நடக்க ஏமாற்றம் வந்து நம்ம துரோகம் மனசுல ஆழமா வடுவா ஏற்படுங்க ஐயா. இப்ப என்னோட வயதுலயே நடந்ததே சொல்றேன். இப்ப வந்து நட்பு உறவு எல்லாவற்றையும் இளமையில வந்து மிக அதிகமா இருப்போம். அது உடஞ்சு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த காயம் வந்து மனசுல மறக்க முடியும். இப்ப நம்மளை பத்தி சின்ன வயசுல சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். அவங்களெல்லாம் இன்னும் இருக்காங்க. அது பார்க்கும்போது இவங்க நம்மளை இப்படி சொன்னாங்களே அப்படின்னு ஒரு ஆதங்க என் மனசுல ஏற்படுங்க.
1: அது உண்மைதான். அதாவது பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு, ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்த பிறகு உறவுகள் ஒதுங்க தொடங்கிவிடும். தோழர்கள் தூரமாய் போய்விடுவார்கள். நட்பு என்பது ஒன்றுமில்லாமல் போய்விடும். யாராவது ஒரு சிலர் மட்டும்தான் நம்மோடு இருப்பார்கள்.

0: ஓஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
4: திண்டுக்கல் மாவட்ட BNI ஆரா, ஸ்டார் ஐஸ்வர்யம் விமன்ஸ் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன், பிருந்தாவன் பேலஸ், ஒட்டன் சத்திரம், பிருந்தாவன் சிட்ஸ் இணைந்து நடத்தும் திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
3: 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்களுடன் குழந்தைகள் குதூகலிக்க இலவச கேம்கள் உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
4: எக்ஸ்போ பார்ட்னர்ஸ்
3: கனரா பேங்க்,
4: சுபிக்ஷா செராமிக்ஸ், KPS ஸ்டோர்ஸ்,
3: SM சேஃப்டி பிரைவேட் லிமிடெட்,
4: சுபிக்ஷா ஆயில் மில். திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட
3: கண்காட்சி 2026.
5: நம் கோடை பண்பலை 100.5 நாளை இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். நாளைய கொடைத்தன்றல் நிகழ்ச்சி உலக சுற்றுலா தின சிறப்பு நிகழ்ச்சியாக.
6: புதுசா திறந்திருக்கிற பெப்பர் ஃபால்ஸ் பாக்குறதுக்கு மக்களோட ஆர்வம்ங்கிறது ரொம்ப அதிகமாயிருச்சு.
7: மிளகு செடிகள் இருக்கக்கூடிய இடம் வழியா கடந்து வந்து தண்ணி விழுகிறதுனால இந்த தண்ணிக்கு பேர் வந்து பெப்பர் ஃபால்ஸ் அப்படின்னு வச்சிருக்கீங்க.
8: அதான் ரெண்டு மீனிங் இருக்கு இதுல. தண்ணி பெப்பர் ஃபால்ஸ்ல நல்லா வரப்ப பெப்பரோட சாயல் வந்து அதுல தெரியும். அழகா பெப்பர் மாதிரியே பெப்பர் ஒரு ஆம்லெட்ல ஆஃப் ஆயில தூவி விட்டோம்னா எப்படி இருக்குமோ பெப்பர் ஃபால்ஸ்லயும் இருக்கு. இயற்கைய ஒட்டி வந்தா பெப்பர் நம்ம ஃபால்ஸ் வர்றோம்னா பெப்பர் ஃபால்ஸ்
7: மாதிரியே. இயற்கை எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்களே. பெப்பரை கடந்து வருது, தண்ணி விழுகிறதும் மிளகு மாதிரியே
5: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 நாளை இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.
9: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.
3: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-27 திண்டுக்கல் வேலுமஹாலில் நடைபெறுகிறது.
4: திண்டுக்கல் மாவட்ட BNI ஆரா, ஸ்டார் ஐஸ்வர்யம் விமன்ஸ் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன், பிருந்தாவன் பேலஸ், ஒட்டன் சத்திரம், பிருந்தாவன் சிட்ஸ் இணைந்து நடத்தும் பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
3: அனுமதி இலவசம்.
10: நூறு புள்ளி ஐந்தின் வானவியலில் இணைவது யார் இப்பொழுது? வருக, வணக்கம். வணக்கம்.
11: எனக்கு வணக்கம்.
10: சொல்லுங்கய்யா.
11: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்துலேருந்து கணேசன் பேசுகிறேங்க.
10: சொல்லுங்கள் கணேசன்.
11: ஆமாங்க. அதாவது நம்ம வயசில் வரத கூட தட்டி விட்டு அந்த வழியை தட்டி விட்டு நம்ம பாதையில் புது பாதையை போய் அமைச்சிக்கலாம். ஆனால் முதுமையில் வர வழியை என்னைக்கு தாண்டி போகிறப்ப அடுத்தவங்களை பார்க்க போதே அந்த வழி நமக்கு தானே தோணுது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு வயசான ஒரு தள்ளி நாட்டு ஒரு குச்சி ஓட்டிட்டு வரும்போது பார்த்தே பக்கத்துல வர வர தெய்வீக முகம், கலங்கிய கண்கள், கல்லாடிய வயசு. அவரை பார்த்தோன்னு எனக்கு அப்படியே மனசே கலங்கி போச்சு. என்னன்னு கேட்டா பொண்ணு பிள்ளைங்க இருக்காங்க, அவர் சாப்பாடே போட மாட்டேங்கிறாங்களாம். என்னையால அந்த இடத்துல ஒரு சின்ன உதவி செஞ்சு அவர் அனுப்பிவிட்டீங்க. அதுக்கு மேல என்ன சொல்றது? அப்படியே நாளைக்கு நான் இல்லாம எனக்கு வரலாமே வரலாமே
10: அப்படின்னு எண்ணங்கள் இளமையா இருக்கக்கூடிய அந்த மகன்களுக்கு மகள்களுக்கு வர வேண்டும். தங்களுக்கும் வயதாகும் என்ற எண்ணம் வந்துவிட்டாலே வயதானவர்களை புறம் தள்ள மாட்டார்கள். யார் இப்பொழுது இணைப்பில்? வருக.
12: காலை வணக்கம்.
10: சொல்லுங்கள்.
12: சொல்பவர் சொல்ல குள்ளக்காப்பள சித்ரமாணிக்கம்.
10: சொல்லுங்களம்மா.
12: எப்படின்னா இப்ப இளமை ரெண்டு விதமா நான் சொல்ல போறேங்க. வயசானவங்களை வீட்டுல வச்சுட்டு நைசா நல்ல விதமா பேசி அவங்க கிட்ட காசு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க

0: வேலை வாங்கிட்டு நீங்க மாமா அது இது சொல்லியே நல்ல விதமா பேசி வாங்கிக்கிறாங்க அப்பா அம்மாவை பேசி.
1: சரி,
0: அது முடிஞ்ச வரைக்கும் காசு முடிஞ்சு நீ எப்படி அப்ப அவங்களுக்கு அது தெரியுறதில்ல நம்ம மகன் மகன் மருமகன் நல்லா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுறதில்ல, அதை பத்தி பேசிக்கிறதும் இல்ல. இவங்க என்ன நடக்கிறாங்க, அவங்க எப்படி இப்படியே வேலை வாங்கி நாம இதை பண்ணிக்கலாம் இருக்கிற காசு வாங்கி அப்படின்னு நினைச்சிட்டு
1: இருக்கிறாங்க.
0: அப்ப ரெண்டாவது விதமா இந்த ஒருத்தர்கிட்ட சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி பேசுற விதம் தான் இருக்குதுங்க. பேசுறதை வச்சு அடிக்கவே செய்யறாங்க. ஒரு பேச அடிச்சுட்டாங்க கூட பரவாயில்ல, பேச்சு பேசுறது வந்து மனசுக்குள்ள தீயிலா சுத்த பொண்ணு ஆறிடு, நாலு நாள் சுத்த பொண்ணு ஆறாதுன்னு சொல்லுவாங்க.
1: அதுதான் அதுதான் அந்த பேச்சாலேயே கொள்றது. அதுதான் யாகாபாராயணும் நாகாக்க என்றார் வள்ளுவர். யார் இப்பொழுது இணைப்பில் வருகிறது?
2: ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஈரோடு வெட்டுக்காட்டு வலசு தங்கவேலுங்க.
1: சொல்லுங்கள் தங்கவேலு.
2: ஐயா முதுமையில வர காயம் எப்படின்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் இன்னும் அந்த முதுமை பக்கம் வரல.
1: சரி,
2: இளமையில வர காயங்கள் தான் ஐயா ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னன்னா அவமானப்படுத்துறது வறுமை என்னங்க இதெல்லாம் கடந்து வரணும். ஏன்னா அந்த அவமானப்படுத்துறத நான் வந்து படிக்கட்டா நினைச்சுக்கிட்டேங்க, அதை வச்சுதான் நான் முன்னேறிட்டு வரேன். நம்மள யாரெல்லாம் கேவலமா பேசினாங்க, யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்க அப்படிங்கறத வச்சுதான் நம்ம வந்து அந்த காயத்தை தான் வந்து நம்ம உரமா போட்டுக்கிறோம். அதை எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தினியா, நான் அதோட நான் வென்று காட்டுறேன்
1: அருமை அருமை
2: அப்படிங்கிற இடத்துல தான் நான் வந்துட்டு இருக்கிறேங்க ஐயா. அப்புறம் முதுமையில வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம யாரையுமே நம்ப கூடாதுங்க. காலகட்டத்துக்கு அப்புறம் பெத்த பசங்களையே நீங்க நம்ப வேண்டாம். நம்ம கையிருப்பு வச்சிருக்கணும், நம்ம பணம் வச்சிருக்கணும், நம்ம சொத்து நம்ம பேர்ல இருக்கணும். நம்ம கடைசி காலகட்டம் வரைக்கும் உயிர் வேணா எழுதி வைக்கலாம் மொழியோ சொத்துக்களை வந்து எழுதி கொடுக்கறதே தவிர்த்தரணும். என்னுடைய காலத்துக்கு அப்புறம் நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு தான் எழுதணும் மொழியா. இப்ப மருமகனாகட்டும் மருமகளாகட்டும் என்னங்க பேர கொஞ்சம் யாரையும் நீங்க நம்ப வேணாம். நீங்க கடைசியில கசங்கிய காகிதமாக தான் உங்களை பயன்படுத்துவாங்க.
1: அதுதான் நடக்கிறது. அதான் பெருந்தலைவர் காமராஜ் சொல்லுவாரு, உன் குழந்தை உன் பையன் முடமா இருந்தால் அவனுக்கு சொத்து சேர்த்து தரலாம், உன் பையனுக்கு தேவையற்ற சொத்துக்களை கொடுத்து பணம் சேர்த்து வைத்து அவனை முடமாக்கி விடாதே என்று சொல்வார். யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம்.
3: வணக்கம்.
1: சொல்லுங்கள்.
3: யாருங்கம்மா?
1: எங்க இருந்துங்கம்மா?
3: பழனி.
1: சொல்லுங்கள் அம்மா, சொல்லுங்கள் அம்மா.
3: இளமையில பட்ட அனுபவங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே நம்ம சின்ன வயசு அப்படின்னு நம்ம எப்படியோ அதை கடந்து போயிடலாம். அது அதை ஒரு சாதனையா எடுத்து அதை நம்மளுடைய சாதனை ஆக்கிட்டோம் இல்லையா, அதை முழுமையில நம்ம வந்தப்ப அத சொல்லி காட்டி நம்மளை கேவலப்படுத்துறப்ப நம்ம உடன் நமக்கு வந்து வேப்படுத்துறப்ப அது ரொம்ப வேண்டியா. அதனால இந்த உறவுகள் நமக்கு தேவையில்லை.
1: அருமையா சொன்னாங்க. அதாவது சின்ன வயசுல ஈஸியா மறந்துடலாம், ஆனால் முதுமையிலே தன்னை சார்ந்தவர்கள் உடன் இருப்பவர்கள் உடன் பிறந்து சொல்லும் பொழுது அந்த வேதனை மறக்க முடியாது.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கிய வானவில்
1: என்னிசை அரசன் 100.5 வானவிலில் இணைவது யார் இப்பொழுது? வருக.
2: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கும் கோடை பண்பலையும் அன்பு தொகுப்பாளரை வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம் ஐயா.
1: ஐயா சொல்லுங்க ஐயா.
2: இளமையில் ஏற்படும் காயங்கள் தாயா வந்து வடுவா அப்படியே உருவாயிரும். இளமையில ஏற்படும் காயங்கள் மாறாது. அதாவது நான் சின்ன பிள்ளையில வந்து பண்டிகைகளுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகும்ல,
1: ஆமா ஆமா ஆமா,
2: அவ எங்கிருந்தா வந்தாலும் ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு,
1: சிவாஜி படம்,
2: சிவாஜி படம், புது சட்டையை போட்டுக்கிட்டு போய் கியூல நின்று லைன்ல வந்து சட்டை மாட்டிக்கிட்டு அப்படி சட்டையும் கிழிஞ்சு முதுகுல காயம் ஏற்பட்டுருச்சு. அந்த வடு மாற ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுல இருந்து என்ன படிச்சுக்கிட்டேனாக்கா, பண்டிகை நாள்ல வந்து முத நாள் படத்துக்கு போக கூடாது.
1: அது எப்பயுமே அது ஒரு உண்மையான விஷயம் தாங்கய்யா. அது அந்த காலகட்டங்களில் தியேட்டரை தவிர வேறு பொழுதுபோக்குகள் இல்லையே. யார் இப்பொழுது இணைப்பில் வருகிறார்? வணக்கம்.
3: எங்கள் அன்பிற்கினிய சகோதரர் ஜான் பிரிட்ஜ் ஐயாவுக்கு இனிமையாக காலை வணக்கத்துடன். நாமக்கல் மாவட்டம் இருக்கியா
1: ஐயா? சொல்லுங்க ஐயா.
3: ஐயா பொதுவாகவே சின்ன வயசுல வந்து நம்ம அடிபட்டு காயம் ஏற்பட்டாலோ அல்ல எந்த பிரச்சனையினாலும் வந்து அது வந்து காயம் மாறி போயிடும், மன ரீதியாக ஏற்படக்கூடியதையும் மறந்துடலாம்.
1: சரி,
3: ஆனா வயதான காலத்தில் ஏற்படும் காயத்தை ஆத்துறதும் கஷ்டம். அதே மாதிரி மனசை பாதிக்கிற அந்த விஷயத்துல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் ஐயா. அது முதுமை வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, மத்தவங்களுக்கு இளமையில இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பாரமாவும் நினைக்கிறாங்க. இது வந்து நோய் தன்மை வந்து இவங்களுக்கு அதிகரிச்சு அதுல மீற முடியாம கடைசியில் அவருடைய வாழ்நாள குடிக்கிற அளவுக்கு போதுங்கிறதா என்னோட கருத்தை பதிவு பண்றேன்.
1: அதாவது இந்த முதுமையில் உள்ளவர்களை இளமையானவர்கள் காயப்படுத்தாமல் இருக்கலாமே. யார் இப்பொழுது இணைப்பில் வருக?
4: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். ஐயா
4: சேலம் மிட்டாபுதூர் மலராஜா.
1: சொல்லுங்க மிட்டாபுதூர் மலராஜா.
4: இந்த மறக்க முடியாத காயங்கள் இளமையில் தாங்க ஐயா. இப்ப ஒரு குடும்பத்துல அக்கா தங்கச்சி மாமச்சம் எல்லாம் இருக்காங்க. இப்ப அந்த கல்யாண வயசுல எனக்கு பொண்ணு தேடினாங்க பாருங்க.
1: சரி,
4: இவங்க இந்த உறவுக்காரங்க அக்காவா இருக்கட்டும் தாய் மாமனா இருக்கட்டும் அவங்க வீட்டுல பொண்ணு இருக்கு, அவங்க பேசின பேச்செல்லாம் இன்னைக்கு முடியல.
1: சரி,
4: ஆனா இன்னைக்கு ஒரு யாரோ ஒருத்தர் என்ன நம்பி பொண்ணு கொடுத்தாங்கன்னு
1: வச்சுக்கோங்க,
4: இன்னைக்கு நல்லா இருக்கேன் நானு.
1: ரைட் ரைட் ரைட்.
4: ஆனா இன்னைக்கு அக்கா என் தம்பி மாதிரி இருக்க முடியுமா? என் தாய் அக்கா மாமா மாதிரி இன்னைக்கு கொஞ்சிறீங்க, ஆனா அந்த அம்மா வழி எல்லாம் மனசுக்குள்ள வச்சுதான் இருக்க முடியும்.
1: அதான் 6 to 60 வரை வரும். சரியா, அது உண்மைதான். நாம யோசிக்கிறப்ப நம்ம நேசிக்கிறப்ப எல்லாம் இல்லை. நல்ல உறவுகளை தருவதற்கான உறவுகளும் அந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. இப்ப யாரு யோசிக்கிறாங்க? யாரு வருக? வணக்கம்.
5: வணக்கம். உருவன்
1: சொல்லுங்களம்மா.
5: ஐயா இளமையில நம்மள புண்பால்ற வைக்கிறதானுங்க அதிகா. என்னங்க ஐயா, நம்ம சிறு வயசுலயே நம்மளுக்கு ஒண்ணும் தெரியலங்க ஐயா. பெரிய குடும்பத்துல வந்து கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம்டா, 10 to 15 இருப்பாங்க, அவங்க கிட்ட அந்த புண்பால்ற குத்தம் எல்லாம் வருமுங்க ஐயா. வந்தாலும் தாங்கி பிடிக்கிறதுக்கு பெரியவங்க இருந்தாலுங்க நம்ம சாய விடாம ஏனி மரம் போல நம்மள கொஞ்சம் ஒட்டி வச்சாங்க ஐயா. இப்பதைக்கு யாரு இல்ல, பெரியவங்களா நம்பது வர்றது வரக்கும் பாக்குறாங்க.
1: அதுதான் நடப்பது நடக்கட்டும், அதுதான் என்ன நடந்தாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு போகக்கூடிய மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய பக்குவம் வர வேண்டும்.

0: இந்த மோதிரம் ரொம்ப நல்லா இருக்கு, என் மனைவிக்கு கண்டிப்பா இது பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
1: ஆமாங்க சார், உங்க செலக்சன் சரிதான், இது புது டிசைன்.
0: புது டிசைன் தான், ஆனா இதுல தங்கத்தோட தரத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
2: இன்றி BIS ஸ்டார் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திடுங்கள். தங்கம் வாங்குவதற்கு முன் HUID முத்திரை உள்ளதா என்பதன் மூலம் தரத்தினை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
3: விரைவில் திருச்சி சாரதாசில்
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
5: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: மேலும் இணைந்து வழங்குவோர் SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கரூர் மற்றும் திண்டுக்கல்.
6: எக்ஸ்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுகளுக்கு தொடர்பு கொள்ளவும் SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட் திண்டுக்கல். தொடர்புக்கு 9500426805.
7: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
8: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
9: பண்பலை படைப்பாளிகள்.
10: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
8: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
11: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் தணைகள் பரிமாறும் தேகம்.
8: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
4: கோடை பண்பலை 100.5
8: பண்பலை படைப்பாளிகள்.
12: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
4: நிலைய இயக்குனர்,
12: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
4: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624101.
8: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.

0: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
1: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்கரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ்ட் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: மேலும் இணைந்து வழங்குவோர் SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கரூர் மற்றும் திண்டுக்கல்.
4: எக்ஸ்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுகளுக்கு தொடர்பு கொள்ளவும் SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட் திண்டுக்கல். தொடர்புக்கு 9500426805.
5: கானமுகில் 100.5 வானவிலில் யார் இப்பொழுது வருக?
6: வணக்கம் மாமா.
5: வணக்கம்.
6: மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் பிரளி கிராமத்திலிருந்து மா மாயக்கண்ணன் பேசுறேன் மாமா.
5: மாயக்கண்ணன் சொல்லுங்க.
6: பேடி சோறு நிறந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நலை கூடிக்கல பருவம் எய்தி கொடும் கூற்று கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. எடுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான்னு சொல்றாங்க மாமா.
5: சரி,
6: இந்த ஆசிரியர் தான் ஒரு இங்கிலீஷ் ஆங்கில வாத்தியார். சிஎஸ்சி சொல்லி ஒரு கையேடு, எஸ்எஸ்எல்சிக்கு அப்புறம் ஒரு எஸ்எஸ்எல்சிக்கு வந்து அது உதவியா இருக்க ஒரு மாதிரி கையேடு. அது பொது அறிவு நான் வந்து டெஸ்ட் வைப்பாங்க, அதுல வந்து நான் பாஸ் பண்ணி அந்த கையேடு எனக்கு கிடைச்சிச்சு.
5: சரி,
6: அப்ப ஒரு எங்க பள்ளிக்கூடத்துல ஒரு 10 மாணவர்கள் அதுக்கு தேர்வானாங்க, அதுல நானும் ஒருத்தேன்.
5: சரி,
6: அப்ப அந்த ஆசிரியர் வெயிலா போற மாயக்கண்ணனுக்கு இந்த கையேடு கிடைச்சிருக்கு அப்படின்னு
5: சொன்னாருங்க.
6: இப்ப அந்த இடத்துல வந்து நான் அந்த வருஷம் எஸ்எஸ்எல்சி ஆங்கிலத்துல ஃபெயில் ஆயிட்டேங்க. அதுதாங்க என்னுடைய அந்த இன்னைக்கு அந்த வது வந்து அந்த சின்ன வயசுல இருந்து எனக்கு அந்த இது. அதுக்கப்புறம் என்னுடைய ஆசிரியர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயகாந்தன், ஜெயமோகன், டி ஜானகிராமன், அசோகமித்ரன், இவங்களுடைய அந்த நாவல்களை படிச்சுதாங்க நான் என்ன நான்
5: அதாவது சில நேரங்கள்ல இது வந்து தவிர்க்க முடியாது.

0: அது மாணவனுடைய வளர்ச்சிக்காக கூட அந்த வார்த்தையை ஆசிரியர் பெருமக்கள் பயன்படுத்தி இருக்கலாம். மாற்றம் ஒன்று வர வேண்டும். யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம்.
1: வான்வெளியில் வர்ணசாமன் காட்டும் கோடை பண்பலைக்கு இனிய காலை வணக்கத்துடன் உங்கள் அன்பு நெஞ்சம் கோவை நரசிபுரம் என் கே கந்தசாமி ஐயா.
0: ஐயா சொல்லுங்க. ஐயா
1: ஐயா, இளமையில் ஏற்படும் புண் ஆய்விடும், முதுமையில் ஆறாது என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே. என்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்துல நான் சிறிய வயதிலே படிப்பு எனக்கு சரியா வரல, விவசாயம் சரியா கவனிக்க முடியல. நான் ரேடியோ கேட்டு ரேடியோ நண்பர்கள் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரல. அப்பெல்லாம் என் பெற்றோர்கள் ஒன்னும் கண்டுக்கல. எனக்கு வயதாக ஒவ்வொருடைய செயலும் இந்த கிராமத்துக்குள் நடக்கிற இந்த போட்டி பொறாமைகள் ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கிறத பார்த்து அதை நான் பாடமாக ஏற்றுக்கொண்டு எனக்கு பெற்றோர்கள் திருமணம் செய்து வைத்த பிறகு சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொடுத்தார்கள். தம்பிக்கு எனக்கும் சொத்து வந்ததும் நான் பல பக்கம் சென்று கற்ற பாடத்தை என் பெற்றோர்களை கடைசி வரை கண்கலங்காமல் அவர்கள் மனது புண்படாமல் வைத்துக் கொண்டு அவர்களுக்கு பணிவிடை செய்தேன்.
0: அதாவது பெற்றோர்களை முதுமை காலத்தில் எந்த முறையில் கவனித்துக் கொள்கிறோமோ அதுதான் நமது முதுமை காலத்தில் நமக்கு பரிசாக கிடைக்கும். இதை நான் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா.
2: ஐயா, தேனி மாவட்டம் குள்ளப்பவனம் பற்றி ஐயப்பன் பேசுறாங்க.
0: சொல்லுங்க ஐயப்பன்.
2: அதாவது முதுமைண்டே சொல்ல வந்திருக்கீங்கயா. எப்படி இளமையில வந்து இப்ப ஒரு ஒருத்தவங்களுக்கு அப்பா அம்மா தவிர்வாங்க சிறு வயதுலே, அவங்களுக்கு கூட ஆதரவுக்கு தாத்தா பாய்ச்சி இருக்காங்க, அவங்க வளர்த்து விட்டுவாங்க, ஆளாக்கிடுவாங்க, பெரிய ஆளா வந்துவாங்க.
0: சரி,
2: அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா முதுமையில வந்து நம்ம கரெக்டான வாழ்க்கை வாழாச்சு. மனைவி பிள்ளை குழந்தை குட்டி எல்லாத்துக்கும் சொத்து சேர்த்து வச்சு கரெக்டான வாழ்க்கை, எல்லாத்துக்குமே கரெக்டான வாழ்க்கை வாழாச்சு. நம்ம வந்து தவறான இடத்துக்கு போக வேண்டியவர், அதாவது முதியோர் எல்லாம் இருக்குங்களா, அங்க அனுப்பிச்சு விட்டுருவாங்க அவங்களே சிறு வயதாளர்கள் புதியோர்கள்.
0: அதாவது தன் பிள்ளைகளுக்கு அதிகமாக சேர்த்து வைக்க வேண்டும் என்று ஐயப்பன் சொல்கிறார். ஆனால் ஒரு வாழக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு, அதாவது ஐயத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன், அதைத்தான் செய்ய முடியும். அதை செய்து கொடுத்தாலே அந்த பிள்ளைகள் கையை ஊனி கர்ணம் மாஞ்சுவாங்க. யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. சேலத்திலிருந்து அமுதா.
0: சொல்லுங்கள் அம்மா.
3: ஐயா, முதுமைதாயா ஆறாத காயம், இளமையிலயும் ஆறாத காயம் வரும். அது வந்து வாழ்க்கை துணையால வந்தா அதுக்கு மாத்திப்பாங்க, நட்பின் உறவால வந்தா மாத்திப்பாங்க, தொழில் ரீதியா வந்தா மாத்திக்க முடியும். ஏன்னா அங்க உடம்புல ஒரு தெம்பு இருக்கும்.
0: சரி,
3: மனிதா உன் மனதை கிரி விதை போடு, அவமானம் படுதொழியும் உனக்கு அது உருவ உரமா. இது எல்லாமே இளமையிலதான்யா. ஆனா முதுமையில வந்து உடல உள்ள ரெண்டுமே சேர்ந்து செயல்பாடு குறைஞ்சிரும் இல்லையா. தான் இப்படி எல்லாம் நல்லா வாழ்ந்தமே, இப்படி எல்லாம் எல்லாருக்கும் பண்ணமே, நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே, நம்ம பெத்த பிள்ளை பண்ணிட்டாங்களே, நம்ம நட்பின் உறவு பண்ணிட்டாங்களே, கூட பிறந்தவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி ஒட்டு மொத்தம் அங்க அமுக்கும் போது முதியோர் இல்லதையா நிறைய இருக்கு, இளைஞர்கள் இல்ல எங்கேயும் இல்லையா. அதனால இந்த முதியோர்கள் தான் ஆறாத காயம். நன்றி.
0: அருமையா சொன்னாங்க. முதியோர்கள் இல்லம் இருக்கிறது, இளைஞர்கள் இல்லம் இருக்கிறதா? இளைஞர்களின் உள்ளம் சரியாக இருந்தால் முதியோர்கள் இல்லம் வர வாய்ப்பே இல்லை.

0: வணக்கம், சொல்லுங்கள். யார்?
1: கரூர் வெங்கமேட்லேருந்து கார்த்தி பேசுகிறேன் மாமா.
0: கார்த்தி, சொல்லுங்கள். கார்த்தி,
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம், சொல்லுங்கள்.
1: நான் 10 வயசில் இங்கே ரொம்ப வறுமையாக இருந்தேங்க.
0: ம் ம் ம்
1: சேலத்துக்கு பேக்கரி வேலைக்கு போயிருந்தேன் 10 வயசில்.
0: சரி,
1: எனக்கு அப்போ

0: படிப்பறிவுலாம் கிடையாதுங்க. என் பேரை எனக்கு எழுத தெரியாதுங்க.
1: சரி.
0: என் குழந்தை இப்ப பெருசாகி அது எனக்கு கத்து கொடுக்குதுங்க. ரொம்ப வறுமையா இருந்தாங்க. ஒரு ரொட்டி ரொட்டி சாப்பிட கூட ஓனர் வந்து பயந்து பயந்து சாப்பிட. ரொம்ப வறுமை நல்லா இருந்தேங்க. படிப்பு என்னன்னு தெரியாம இருந்தாங்க. நல்லா
1: இதே
0: இன்னைக்கு வந்து வெங்கமேட்ல வந்து இன்னைக்கு இந்த மணி மாஸ்டர் கடையில இருக்கவங்க நல்ல முறையில இருக்கிறாங்க.
1: அவர் நல்ல மாஸ்டர் ஆச்சு.
0: நல்ல மாஸ்டரா இருங்க. நல்ல அறிமுகமா இருக்குங்க. இது என்னால் மறக்கவே முடியாதுங்க. சின்ன வயசுல என்ன மனசுல பட்டது பூரா ரொம்ப வறுமைங்க. அந்த வறுமைனால இன்னைக்கு நான் கொஞ்சம் நல்லா இருக்கிறேங்க. வர எல்லா பேரும் இதை கேட்கறவங்க நல்லா இருக்கணும்.
1: அருமை கார்த்தி நிலையம் உங்களுடைய இப்ப இருக்கக்கூடிய நிலைமை தொடர்ந்து சந்தோஷமா இருக்கட்டும். யார் இப்பொழுது இணைப்பில் வருக?
2: அன்பான அன்பருக்கு இனிய காலை வணக்கம் சார். மதுரை ஜவஹர்புரத்துல இருந்து உங்கள் அன்டனி சார்.
1: சொல்லுங்கள் அன்டனி.
2: நீண்ட நாள் ஆச்சு இந்த தருணங்களுக்காக. நன்றி. சாத்தன் சீட்டா சொல்லி பண்ணிடுறாங்க. வேற என்னன்னா முதியவர்கள் தான் சார் எல்லாத்தையுமே அனுபவிச்சு பிங்கி புழுகி போயிருப்பாங்க சார். கண்டிப்பா நான்கு மக்களை பெற்றெடுத்தவங்க தனிமையில விடப்படும் பொழுது அப்படியே ரொம்ப கண்ணின்பழக அழுகதா வைத்தது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா உலக முறையோட அந்த வியட்நாம் எடுத்த படத்துல பார்த்தீங்கன்னா பாத்திருப்பீங்க. அது கண்டிப்பா ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்து கண் முன்னாடி திரையுல காமிச்சாங்க. இப்ப ஏன்னா கண் கூட பார்ப்பதெல்லாம் முதியோர் உள்ளங்கள் பெறுகிறது காரணமே அந்த இவங்க கைவிடப்பட்ட முதியோர்கள் பெரியவர்கள் கைவிடுறது காரணமே பெறுகிறது காரணமே இல்லைங்க தான். எப்படி பெற்றெடுத்து 10 மாதம் பெற்றெடுத்து தூக்கம் இழுத்து பால் ஊட்டி சீராட்டி வளர்த்து குறிப்பிட்ட மனைவி வந்த போது நமக்கு ஒன்னும் ஒரு மணி வந்த போது பிள்ளைங்க வருது நமக்கு தனிவிட போறோம். தனிவிட போய் பெற்றோர்கள் மறந்து வரோம். ஆனா அப்பான்சு சிறிய இல்லிதான் நிறைய மக்கள் சிறிய இல்லிடம் நிறைய மக்கள் ஒற்றுமையா இருந்தாங்க. பெற்றோர்களை பாதுகாத்தாங்க. ஆனா இப்ப பெரிய இல்லிதான் 2 குழந்தைகள் பெற்றெடுத்தாங்க. இப்ப 1 குழந்தைகள் பெற்றெடுத்து 4 பேரும் அந்த வீட்டுல வசிக்கிறாங்க சிறிய பெரிய இல்லிடத்துல.
1: அதாவது இந்த சூழல்ல நம்ம இந்த ஒரு விஷயத்தை சொல்லலாம். அதாவது என்ன விஷயம் என்றால் ஒரு தாயோ தந்தையோ முதுமையாகி இறந்த பிறகு எங்கே பார்த்தாலும் போஸ்ட் அடித்து ஒட்டுறது. 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி வாட்ஸ்அப்பு எல்லா இடத்துலையும் தந்தையை இழந்தவர்கள் அப்படி கோயிலில் கொண்டு அவர் படையில் வைக்கிறது இதெல்லாம் இருக்கும்போதே அவர்களுக்கு கொடுத்திருந்தால் இன்னும் சில காலம் உங்களோடு உறவாடி இருந்திருப்பாரே. யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம்.
3: இல்லாதப்ப நாங்க அமாவாசைக்கு காரணம் சாப்பாடு வைக்கிறோம். இன்னைக்கு அமாவாசை பௌர்ணமி
1: சொல்றாங்கண்ணா.
3: உண்மைதான் கரெக்டா. நான் வாங்க இருந்து ராஜேஸ்வரிண்ணா.
1: சொல்லு ராஜேஸ்வரி.
3: முதுமையில் பட்ட காயம் தான் ஆறாது. முதுமையில் பட்ட காயம் ஆறாது. நம்ம வீட்டுல முதுமையில் இருந்தவங்க முதியோர் இருந்தா அவங்க காயப்படாம நம்ம பாத்துக்கணும்னா. ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சவங்க போயிட்டு வச்சுக்கோ அந்த காயம் நம்மளுக்கே ஆறாது. கடைசி வரைக்கும் ஆறாது. இருக்க வரைக்கும் நல்லா நம்ம பாத்துக்கணும். காயப்படாம பாத்துக்கணும்.
1: அதாவது இந்த தாய் தந்தையர்கள் உங்களை ஈன்றெடுத்து உங்களை படிக்க வைத்து சோரூட்டி தாலாட்டி சீராட்டி சமூகத்தில் நீங்கள் ஒரு அந்தஸ்தை ஒரு நிலையை அடைவதற்கு தங்களை தாங்களே இழந்திருப்பார்கள். அவர்கள் இருக்கும்போது அவர்களை தெய்வமாக பூஜியுங்கள். அவர்கள் தெய்வமான பிறகு அவர்களை பற்றி புகழ்ந்து பேசி ஒன்றும் ஆகப் போவதில்லை.

சமைக்கிற குக்கர் சட்டுன்னு வெடிச்சிருமா, கேஸ்கெட் விசில் போன்ற உதிரி பாகங்கள் உருப்படியா இருக்குமா, இப்படி சந்தேகம் இல்லாம சந்தோஷமா சமைக்கணுமா? இதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற குக்கரை மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக ISI தர சான்றிதழ்.

0: வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
1: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
2: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026
1: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: மேலும் இணைந்து வழங்குவோர் SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கரூர் மற்றும் திண்டுக்கல்.
5: எக்ஸ்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்களுக்கு தொடர்பு கொள்ளவும் SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட் திண்டுக்கல். தொடர்புக்கு 9500426805.

0: வணக்கம்,
1: பேசுறேன்.
0: சொல்லுங்கள்.
1: அண்ணனுக்கு இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கனூர்ல இருந்து கிராந்த அழகாமி பேசுறேன். நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம் அழகர் சாமி ஐயா, சொல்லுங்க.
1: அதாவது காய் ஆறாத காய் இளமையிலா முதுமையிலான்னு
0: கேட்டிருக்கீங்க.
1: நான் ரத்தன சுருக்கமா பதிவு பண்ண விரும்புறேன்னு
0: கேட்டீங்கன்னா,
1: நான் விவசாயிங்க முறையில நானு அண்ணனும் படிச்சுக்கிட்டு இருந்தோம்.
0: சரி.
1: நான் ஆறு படிச்சுக்கிட்டு அண்ணன் காலேஜ் படிச்சாரு, மதுரை அமெரிக்கன் காலேஜ் படிச்சாரு.
0: சரி.
1: அப்ப படிச்சு முடிச்சு அப்ப முடிச்ச உடனே வந்து வீட்டுல வந்து அம்மா அப்பாட்டையும் பேச, நீங்க உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு, தம்பி படிக்கட்டும், நான் படிக்க வைக்கிறேன், நாங்க விவசாயம் பாக்குறேன்னு
0: சொல்லிட்டாரு. சரி.
1: அந்த ஆண்டும் அந்த ஒரு ஆறு மாதத்துல புது டிராக்டர் பாளையத்துல லோன் போட்டு வாங்கிட்டேன்.
0: சரி.
1: வாங்கி ஒரு மூணு மாதத்துல வந்து அண்ணன் பாம்பு கடிச்சிருச்சு விவசாயத்தை செய்யும் போது.
0: ஐயோ.
1: கடிச்சு இறந்துட்டாரு. அப்ப இறந்த உடனே பாத்தீங்கன்னா நான் ஆறாவது கண்ணை கட்டு காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. அத்த வயசான அம்மா வச்சு நான் விவசாயத்துல இறங்குறேன். ஒண்ணுமே என்ன என்ன செய்யறது என்னன்னு தெரியாம
0: என்
1: படிப்பையை நிறுத்திட்டு அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப ஓரளவுக்கு இருந்தாங்க கூட அன்னைக்கு நினைவு நிறைய அந்த கஷ்டத்தை இன்னும் மறக்க முடியல. இதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா விவசாய குடும்பத்திலயும் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில குடும்பத்துல விவசாயத்துல இயற்கை பாதிப்பு வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தாலும் அந்த தம்பியை படிக்க வச்சுட்டு விவசாயத்தை பாதிப்பு வந்து நீ விவசாயத்தை பாருங்க, இப்படி எல்லாம் நிறைய இனிய மாதிரி நிறைய இயற்கை படிக்காம விவசாயம் பாக்குறேன். இருந்தாலும் விவசாயம் பாக்குற சந்தோஷம் இருந்தாலும் அந்த காயத்தை மறக்க முடியல.
0: அருமை விவசாயிகளுக்காக அழகா சொன்னாங்க கிராண்ட் அழகாமி. யார் இப்பொழுது இணைப்பில் வரலாமே? வருக. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்கள் ரிஃபாயா.
2: இளமை காலங்கள்ல நம்ம அவமானப்படுத்தப்பட்டா கூட நம்ம வந்து அதை வெற்றி படிக்கட்டுகளா மாத்திருவோம், அதுல இருந்து பாடங்கள் கத்துக்கிட்டு. ஆனா முதுமை காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் அடிச்சொழுந்து பாத்திருப்போம், வச்சிருப்போம், கொடுத்திருப்போம், எல்லாம் பண்ணிருப்போம். ஆனா நம்மளுக்கு ஒரு முடியலன்னு சொல்லிட்டு ஒரு தலைவலியோ காய்ச்சல படுத்துக்கிட்டா கூட ஒரு சுடு தண்ணி வச்சு கொடுக்க கூட ஒரு நாதி இருக்காது. ஆனா நல்லதுக்குலாம் நல்லா வர்றாங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்துகள்ல வரலையே அப்படின்னு சொல்ற அவங்களுக்கு ரொம்ப காயப்படுது.
0: அதாவது அந்த முதுமையானவர் ஒரு நேயர் சொன்னாங்க, நிறைய சொத்து பத்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டா அவருக்குரிய மரியாதையே தனி. ஆனா ஒன்றும் இல்லாமல் கடன் வைத்து விட்டு போய்விட்டால் அந்த முதியவர் கிடைக்கூடிய மரியாதையே வேறதான். சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும். நம்ம சொல்லலாம், அவரை நம்பினேன், இவரை நம்பினேன், அதை நம்பினேன், இதை நம்பினேன், யாரும் எதுவும் சரியில்லை, எல்லாமே ஏமாற்றம் தந்துவிட்டன, எல்லாருமே ஏமாற்றி விட்டார்கள், என் உடன் இருந்தே எனக்கு உலை வைத்து விட்டார்கள், என் முகத்திற்கு முன்பு சிரித்து பேசிவிட்டு என் முதுகில் குத்தி சிரித்து மகிழ்கிறார்கள், நான் செய்த பாவம் என்ன, எனக்கு மட்டும் ஏன் இப்படி, இப்படி சொல்லுறதுதான் நம்மிடையே நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் பாருங்கள், எனக்கு மட்டும் ஏன் இப்படி சொல்லக்கூடாது, இதெல்லாம் எல்லோருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இந்த காயங்கள் எப்போது நம்மை வேதனைப்படுத்துகின்றன யோசித்து பார்ப்போம், எப்போது மன உளைச்சல்களை உண்டாக்குகின்றன. பக்குவம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாயம் வேண்டும். இந்த பக்குவம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் வாழக்கூடிய, செல்லக்கூடிய, வகுக்கக்கூடிய வழிமுறைகளை அருமையாக சொல்லி தருகின்றன. அதைத்தான் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னான் இங்கிலீஷில். ஒவ்வொரு மனதிற்கும் இந்த பக்குவம் கட்டாயம் தேவை, ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பக்குவம் கட்டாயம் தேவை. வறுமையின் காரணமாக சிறிய வயதில், இளம் வயதில் பல இதயங்கள் காயப்படுத்தப்படுகின்றன. நன்றாக இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும்.

காயப்படுத்தப்படுகின்றன. சமூகம் சொல்லுகின்ற கௌரவம், மரியாதை, இதையெல்லாம் வைத்து பல மனங்கள் காயப்படுத்துகின்றன. ஏன் இந்த எண்ணங்கள், ஏன் இந்த தேவையற்ற, அதாவது நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன், நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன், நான் பணக்காரன் நீ ஏழை, நான் இருப்பவன் நீ இல்லாதவன் என்றெல்லாம் சொல்லி ஒரு சமூகத்தில் பிரிவினை உண்டாக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் தான் காயப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான படம் எம்ஜிஆர் படம் சக்கரவர்த்தி திருமகள் சொல்லுவாங்க, உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது, அது நாக்கு என்று சொல்லுவார்கள். அந்த நாக்கை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் யோசித்து பாருங்கள். இளமையிலேயே இந்த காயங்கள் ஏற்படுகின்ற பொழுது அது சிலரால் மறக்க முடியாமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. முதுமையில் ஏற்படும் பொழுது அதனை ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது. ஏன் இந்த காயங்கள் மனங்களை துன்பப்படுத்துகின்றன? ஆறிப்போன புண்கள் வடுக்களாக இருந்தாலும் அது வலி தருவதில்லை. ஆனால் மனதில் ஏற்படக்கூடிய அந்த புண்கள், அது காயங்களாக இருந்தாலும் வடுக்களாக இருந்தாலும் அந்த வலி தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இதற்கு காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அடிப்படையில் நமக்குள் ஒரு மாற்றம் வர வேண்டும். இதுதான், இவர்தான் நம்மை சார்ந்தவர், நமது வீட்டை சார்ந்தவர், நமது நண்பர், நமது தோழர், நமது உடன்பிறப்பு, நமது அப்பா அம்மா என்ற எண்ணம் வந்துவிட்டாலே இந்த காயங்கள் ஏற்படுத்தக்கூடிய எண்ணம் வராது. ஆக எது எப்படியோ இளமையில் ஏற்படும் காயங்கள் மறக்க முடியாதது, முதுமையில் காயங்கள் ஏற்படக்கூடாது, ஏற்படுத்தக்கூடாது. நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: சிறந்த நேயராக எரசை கிரான் அழகர்சாமி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வாழ்த்துக்கள்.
1: இளமையில் ஏற்படும் காயங்கள் மறக்க முடியாது, முதுமையில் காயங்கள் ஏற்படவே கூடாது என சொல்லிச் சென்றது இன்றைய விவாதமன்ற வானவில். நிகழ்ச்சியில் இதுவரை நம்மோடு இணைந்திருந்தார் ஜான் டி பிரிட்டோ. நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் ஆர் கே ராஜேஷ், ஓ பி பிஜோ, தொலைபேசி அழைப்புகள் ஒருங்கிணைப்பு பூஜா, கணினியாக்கம் யுவபாலா, கோடை பண்பலை 100.5 இனி பண்பலை வானவில் இந்தியாவில் கேட்கலாம். நிகழ்வுகளின் நினைவுகள் மீட்டு முன் வருகிறது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல் பகுதிகளில் தடையற்ற வர்த்தக போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டுள்ளார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 800 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் போல் வால்ட் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை தாவேக்கா ஈடுபடுத்துவது கண்டனத்துக்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்னணு சரிபார்ப்பு நடவடிக்கையை 100% நிறைவு செய்யும் வகையில் இன்று மாநிலத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொள்ள ஏதுவாக 61 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் கூறியுள்ளார். சீனாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது.

உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மாரத்தான் ஓட்டத்தில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மொஹாலியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: தானே
1: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
2: ஒவ்வொரு வருடங்களையும் மாதங்களையும் வாரங்களையும் நாட்களையும் நிமிடங்களையும் நொடிகளையும் உந்தி தள்ளி வாழ்க்கை சக்கரத்தை உருட்டி கொண்டிருக்கிறோம். காலங்களும் கணக்கை காட்டிவிட்டு ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன. நாட்காட்டியின் காகிதங்களாய் பறந்துவிட்ட காலங்களுக்குள் சாதனைகளும் சோதனைகளும் நாளைய வரலாறுகளாய் ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றன. நினைவு பெட்டகத்திலிருந்து ஒலி அலைகளாய் நிகழ்வுகளின் நினைவுகள் உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz. வணக்கங்களுடன் சலீமா ஷாஜஹான்.
3: வணக்கங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் வரும் செப்டம்பர் 29 வேர்ல்ட் ஹாட் டே அனுசரிக்கப்படுது ஒவ்வொரு ஆண்டும். இந்த வாரம் வேர்ல்டு ஹாட் டே சிறப்பு நிகழ்ச்சியில திண்டுக்கல் குணம் இருதய மையத்தின் இருதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஷேக் அவரை தான் நம்ம சந்திச்சு பேச போறோம். வாங்க, அவரை சந்திக்கலாம். வணக்கம் டாக்டர். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 29 வேர்ல்டு ஹாட் டே வந்து அனுசரிக்கப்படுது. இதயம் அப்படின்னாவே வந்து உடம்புல ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. இதயம் தான் ரத்தத்தை உடல்ல இருக்க மற்ற அனைத்து உறுப்புகளுக்கும் அனுப்பிட்டு இருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேசுவீங்க. இங்க எங்களுக்கு புரியுற மாதிரி இந்த இதயம் வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது, அதுல வர்ற பாதிப்பு முக்கியமா வந்து இதயம்னாவே காதல் அப்படின்னு ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம பேசுவோம். ஏன்னா ஹார்டின் கூட அதை வச்சுதான் பார்த்து வச்சுட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு ஒரு விஷயம், அது ரொம்ப பெரிய பயமுறுத்துற விஷயமா இருக்கு. இத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா டாக்டர் ஷேக்?
4: கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். ஹார்ட் அப்படின்னாலே அது வந்து ரொம்ப முக்கியமான உறுப்பு. எப்படி அப்படின்னா, மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து இறக்குற வரைக்கும் செயல்படுற ஒரே உறுப்பு ஹார்ட் தான். அதில் வர்ற பிரச்சனைகள் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து இருதயத்தை பேணி பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருத்தரோட தலையாய கடமை. முன்னாடியெல்லாம் 40 மேலதான் ஹார்ட் அட்டாக் அப்படின்னே பயப்படுவாங்க. ஆனா இப்ப வந்து 25 பையனுக்கும் ஹார்ட் அட்டாக் வருது, 40 லேடிஸ்க்கும் ஹார்ட் அட்டாக் வருது. இது வந்து இந்தியர்கள் மத்தியில வந்து 4 ஹார்ட் அட்டாக் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனா அமைஞ்சிருக்கு.
3: 4 வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த ஹார்ட் அட்டாக் வந்து எதனால எல்லாம் வருது அப்படின்னு கொஞ்சம் சொல்றீங்களா?
4: ஹார்ட் அட்டாக் அப்படின்றதுக்கான காரணங்கள் வந்து நிறைய இருக்கு. ஒருத்தங்களோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், அவங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸ், அவங்களோட லைஃப்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஃபுல் நிகழ்ச்சிகள். உதாரணமா, ஒரு 8 தூக்கங்கள் இருக்கணும். நமக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், கார்டிசால்ங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகி இரத்த குழாய்கள்ல இதயத்தை பாதிக்கிற அளவுக்கு பிளாக்ஸ் அப்படின்ற அடைப்புகளை ஏற்படுத்தி மாரடைப்பு ஏற்படுது.
3: அதாவது வாழ்க்கை முறை, உணவு முறை, அது இல்லாம சரியான தூக்கம், அப்புறம் இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இந்த ஹார்ட் அட்டாக்கான ஏதாவது நோய்கள் இருக்கா? ஏதாவது இணைப்பு நோய்கள்? இப்ப ஒருவேளை இன்னைக்கு ப்ரெஷரா, சுகரா? சுகரும் வந்து இன்னைக்கு இந்தியாவில் அதிகமான நோயாளிகளை நம்ம பாத்துக்கிட்டோம்.

0: இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான நோய்களும் ஹார்ட் அட்டாக்கான உருவாக்குறதுக்கான காரணங்கள் அதிகமா இருக்குதுங்களா?
1: கரெக்டா கேட்டீங்க. மாரடைப்பு வர்றதுக்கு இணைப்பு நிறைய நோய்களும் இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா, நம்ம நாடுதான் வந்து நீரிழிவு நோய்க்கான தலைநகரம்னு சொல்லி சொல்றாங்க. நீரிழிவு நோய் வந்து எப்போதும் தனியா இருக்காது, அது கூட துணைக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஒரு கொலஸ்ட்ரால் லெவல்ஸை கூட்டி விடும். கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் கூட்டும் போது, அந்த ட்ரைகிளிசரைட்ஸ் லெவல் கூடும் போது, ஹார்ட்டுக்கு ரத்தம் எடுத்துட்டு போற ரத்த குழாய்களில் அடைப்புகள் ஏற்படுறதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ரத்தம் போறதுல தொய்வு ஏற்படும். நார்மலாக சீராக போய்கிட்டு இருக்க ரத்தம் ஸ்லோவாகி அதோட விஸ்காசிட்டி ஜாஸ்தி ஆகிறதுனால, கொலஸ்ட்ரால் நிறைய ஆகிறதுனால ரத்தம் வந்து அடர்த்தியாகி அது இரத்த குழாய்களுக்கு உள்ளே போகும்போது ஸ்லோவாக போகுது. அப்படி ஸ்லோவாக போகும்போது ஈஸியாக கிளாட் ஃபார்ம் ஆகிற தன்மை வந்து உண்டாகும். இந்த மாதிரி கிளாட் ஃபார்ம் ஆகிற தன்மை டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு, தைராய்டு இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு, ஹை லெவல் ஆஃப் கொலஸ்ட்ரால்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு ஈஸியாக ஃபார்ம் ஆயிரும். இப்படி ஃபார்ம் ஆகி நம்மளை

உள்ளே போகும்போது ஸ்லோவாக போகுது. அப்படி ஸ்லோவாக போகும்போது ஈஸியாக கிளாட் ஃபார்ம் ஆகிற தன்மை வந்து உண்டாகும். இந்த மாதிரி கிளாட் ஃபார்ம் ஆகிற தன்மை டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு, தைராய்டு இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு, ஹை லெவல் ஆஃப் கொலஸ்ட்ரால்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு ஈஸியாக ஃபார்ம் ஆயிரும். இப்படி ஃபார்ம் ஆகி நம்மளை ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் உண்டாகிரும்.

0: கோடை பன்மலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் நிகழ்வுகளின் நினைவுகளில் செப்டம்பர் 29 வேர்ல்ட் ஹார்ட் டே, சர்வதேச இதய தினம் ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்படுகிறது. இன்னைக்கு அதோட சிறப்பு நிகழ்ச்சியா திண்டுக்கல் குணம் இருதய மையத்தின் இருதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஷேக் அவரை தான் சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். ஹார்ட் அட்டாக் வந்து எதனால வருது, அதுவும் முக்கியமா நீரிழிவு நோய், அப்புறம் பிபி, தைராய்டு, கொலஸ்ட்ரால் இருக்கவங்களெல்லாம் அது எப்படி பாதிக்குது, இன்னைக்கு வயது வித்தியாசமே இல்லாம அது பாதிச்சிட்டு இருக்கு அப்படிங்கறத சொன்னீங்க. இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொன்னோடனே முந்தையெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பயமான ஒரு விஷயமா இருக்கும், ஆனா இன்னைக்கு அது சர்வசாதாரணமா நிகழ்ற ஒரு விஷயம் ஆயிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்துல இந்த ஹார்ட் அட்டாக் வந்த உடனேயும் செய்ய வேண்டிய முதல் உதவிகள் அப்படின்னா என்ன, அதே மாதிரி இதுக்கு பேரு மாரடைப்பு தான், ஹார்ட் அட்டாக் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஏதாவது காமன் சிம்டம்ஸ் இருந்தா, பொதுவான காரணங்கள் இருந்தா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி சில வார்னிங் சிக்னல்ஸ், அதாவது எச்சரிக்கை மணிகளை அடிக்கும். என்ன மாதிரினா, நடந்தா மூச்சு கஷ்டம் வரும், நடு நெஞ்சில், லெஃப்ட் மார்பில், இடது தோள்பட்டையில, இடது கையில பரவுற மாதிரி வலி வரும், பின் முதுகுக்கும் பரவலாம், மேல் கழுத்து தாடைக்கும் பரவலாம். இந்த மாதிரி வலி இருந்துச்சு கூட அசோசியேட்டடா வேர்வை, ஸ்வெட்டிங் இருந்துச்சு அப்படின்னா அது பொதுவாகவே ஹார்ட் அட்டாக் வலியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது நம்ம மக்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கேஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டாசிட் சிரப்பு குடிக்கிறது, மற்றபடிக்கு கேஸுக்கு மாத்திரை வாங்கி பக்கத்தில் இருக்க மெடிக்கலில் மாத்திரையை வாங்கி போடாமல் ஒரு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு இசிஜி, எக்கோ, ஒரு ட்ரோபோனின் டெஸ்ட் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா மாரடைப்பு தீவிரமடைகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முன்னாடியே இன்டர்வீன் பண்ணி உயிரை காக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். அது வந்து எல்லாரும் செய்யணும். வீட்டு வைத்தியங்கள், கை வைத்தியங்கள் வந்து மாரடைப்பிற்கு வந்து கண்டிப்பாக செய்யக்கூடாது. இருதய நோயாளிகளுக்கு நெஞ்சு வலி அப்படின்னு டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறம், ஹார்ட் அட்டாக் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறம் லோடிங் டோஸ்ன்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த லோடிங் டோஸ்ல என்ன இருக்கும்னா, குளோபிடோகிரல், ஆஸ்பிரின் ரெண்டும் 300 இருக்கும், அட்டவஸ்டாட்டின் 80 mg. இதை வந்து இப்போ நிறைய கம்பெனிஸ்ல வந்து லோடிங் டோஸ் கிட்னே போட்டு விற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு லோடிங் டோஸை நம்ம பாக்கெட்லேயே, பர்ஸ்லேயே, எப்படி ஃபேமிலி ஃபோட்டோ நம்ம வச்சுருக்கோமோ அது மாதிரி இந்த லோடிங் டோஸ் கவரை, சாஷட்டை நம்ம பாக்கெட்டில், பர்ஸில் வச்சுக்கிறது எப்போவுமே நல்லது. இது போடும்போது அந்த மாரடைப்போட தீவிரத்தன்மையை நம்ம வந்து கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு, கொஞ்சம் நேரம் நம்ம ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு உதவும்.

0: நம்ம சமைக்கிற கேஸ் ஸ்டவ் நல்லதா? கொஞ்சமா கேஸ் செலவு பண்ணுமா? கேஸ் கசிவு இல்லாம பாத்திரம் கறிபிடிக்காம பாதுகாப்பா கேஸ் ஸ்டவ்வை பயன்படுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற கேஸ் ஸ்டவ் மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிய வாழ்வுக்காகவே ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது. அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப்ஹாபாதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.
4: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
5: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
4: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
7: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: மேலும் இணைந்து வழங்குவோர் SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட், கரூர் மற்றும் திண்டுக்கல்.
8: எக்ஸ்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்களுக்கு தொடர்பு கொள்ளவும் SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட் திண்டுக்கல். தொடர்புக்கு 9500426805.
9: கோடைப்பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 29 தேதி சர்வதேச இதய தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதனையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியை தான் நிகழ்வுகளின் நினைவுகளில் கேட்டுட்டு இருக்கோம். திண்டுக்கல் குணம் இருதய மையத்தின் இருதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஷேக் அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் சம்பந்தமான நிறைய தகவல்களை எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குதுன்னு நாங்க நம்புறோம். ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னா என்னென்ன சிம்டம்ஸ், அறிகுறிகள்ங்கிறதெல்லாம் சொன்னீங்க. முதலுதவி எப்படி பண்றதுன்னு சொன்னீங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன? ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னா என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல இருக்குது?
10: ஒருத்தருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு ECG வித்தியாசங்கள் ஏற்பட்டு, அதாவது ஸ்டெமின்னு சொல்லுவாங்க, ECG வித்தியாசங்கள் ஏற்பட்டு நெஞ்சுவலியோட அவர் இருக்காரு அப்படின்னா அது வந்து ஒரு எமர்ஜென்சி. இந்த மாதிரி எமர்ஜென்சியை நம்ம வந்து ரெண்டு விதமாக ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று, பேஷண்ட் நல்லபடியாக அஃபோர்டபுளாக இருந்தாங்க, அவங்க கேத் லேப் பக்கத்தில் இருக்கிற சென்டரில் இருந்தாங்க, இருக்கிற ஊரில் இருந்தாங்க அப்படின்னா அவரை எமர்ஜென்சியாக கேத் லேபுக்கு ஷிஃப்ட் பண்ணி ஆன்ஜியோ மூலமாக, பலூன் மூலமாக அந்த பிளாக் ஆன வெசலை டைலேட் பண்ணி ஸ்டென்ட் வச்சு விடலாம். இதுதான் பிரைமரி ஆன்ஜியோபிளாஸ்டி. இது வந்து ஒரு எமர்ஜென்சி லைஃப் சேவிங் ப்ரொசீஜர். இல்லை, பேஷண்ட் வந்து அந்த மாதிரி கேத் லேப்ல இருந்து டிஸ்டன்ஸில் இருக்கிறாரு, கேத் லேப் ஃபெசிலிட்டி ரீச் பண்ணுறதுக்கே ஒரு 2 hours கிட்ட ஆகும், அந்த மாதிரி சென்டரை ரீச் பண்ணுறதுக்கே அப்படின்னா த்ராம்பலைசிஸ் பண்ணலாம். த்ராம்பலைசிஸ் வந்து இப்போ எல்லா சென்டர்லையும் பெரிஃபரிலையுமே பண்ணுறாங்க. த்ராம்பலைஸுங்கிறது வந்து என்னன்னா, ஒரு ஹார்ட்ல ரத்த குழாய்களில் ஏற்பட்ட பிளாக்ஸை கரைக்கிறதுக்கு போடுற மெடிசின் தான் வந்து த்ராம்பலைசிஸ். இது ஸ்டெப்டோகேனிஸ்னு சொல்லுவோம், டெனக்டப்ளேஸ்னு சொல்லுவோம், ரெட்டிப்ளேஸ்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து எமர்ஜென்சியாக வந்து பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட். IV மூலமாக, ட்ரிப்பு மூலமாக, குளுக்கோஸ் மூலமாக பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட். இதை பண்ணும்போது தான் ரத்த கட்டு கரைஞ்சு திருப்பி நார்மலாக ரத்த ஓட்டம் அதில் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு இந்த மெடிசின்ஸ் யூஸ் ஆகும். கேத் லேப் ஃபெசிலிட்டி

0: இருந்துச்சு, அவங்களால பக்கத்துலயே ரீச் ஆக முடிஞ்சு உடனே அப்படின்னா எமர்ஜென்சியா ஆஞ்சியோக எடுத்து ஸ்டென்ட் பண்றது தான் வந்து ஐடியல் பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டின்ற எமர்ஜென்சி ப்ரொசீஜர்.
1: இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படிங்கறது எப்படி பண்றாங்க, என்ன மாதிரியான சிகிச்சை முறைன்னு சொன்னீங்க. இந்த ஆஞ்சியோன்னு பேசும்போதே மாரடைப்பு தொடர்பா பேசும்போது ஆஞ்சியோகிராம் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இல்லட்டினா இந்த ஆஞ்சியோகிராம்ல தான் இத்தனை அடப்பு தெரிஞ்சிருக்கு, இந்த ஸ்கிரீன் பாருங்க, இத்தனை பிளாக் இருக்கு, இத்தனை ஸ்டன்ட் வைக்கணும் அப்படின்லாம் நிறைய டாக்டர் சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட நேரத்துல இந்த ஆஞ்சியோகிராம் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணுமா? அது ஒரு பெரிய ப்ரொசீஜரா? இப்ப ஹார்ட் அட்டாக் வருதா அப்படியா இல்லையாங்கறத ஒரு ECG மூலமாவோ எக்கோ மூலமாவோ தெரிஞ்சுக்க முடியாதுங்களா?
0: ஹார்ட் அட்டாக்ல ரெண்டு விதங்கள் இருக்கு. ஒன்னு ECG-ல வித்தியாசங்கள் வந்து, அதாவது ST எலிவேஷன் வந்து வர்ற ஹார்ட் அட்டாக். இப்ப உதாரணமா ஒரு 40-45 இயர்ஸ் ஃபீமேல் எடுத்துக்கிட்டோம், டயபெட்டிக் ஃபீமேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ECG-ல எந்த விதமான வித்தியாசங்களும் மோஸ்ட்லி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. இதை வந்து நம்ம நான் ST எலிவேஷன் MI, அன்ஸ்டேபிள் ஆஞ்சினா, அக்யூட் கரோனரி சிண்ட்ரோம் அப்படின்றது சொல்லுவோம். இது மாதிரி வந்தும் ECG-ல ST அப்டேக் வந்தும் வித்தியாசங்கள் வரலாம், வந்து அட்டாக் வரலாம். ECG-ல வித்தியாசங்களே வராமல் என்சைம்ஸில் மட்டும், அதாவது ட்ரோபோனின் என்சைம்ஸ் மட்டும் எலிவேட்டடாக இருந்து ECG-ல ST எலிவேஷன்லாம் இல்லாமல் வர்றதுக்கான ஹார்ட் அட்டாக்கும் இருக்கு. இது ஏன் நம்ம வந்து எல்லா கார்டியாலஜிஸ்ட்டும் ஆஞ்சியோகிராம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி பேரை கேட்டவுடனே அது ஒரு பெரிய டெஸ்ட்டெல்லாம் இல்லை. சாதாரணமாக பேஷண்ட்டை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணி கைவழியாக உள்ள ஆர்டரியில் ஒரு டையை போட்டு இருதய ரத்த குழாயில் இருக்கிற அடப்புகளை பார்க்குற சாதாரண டெஸ்ட்டு. அறிவியல் ரீதியாக வந்து ஸ்லைஸ் பண்ணி ஹார்ட்டோட ஆர்ட்ரிஸ்கில் இருக்கிற பிளாக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட்டு தான் CT கரோனரி ஆஞ்சியோகிராம். இது நார்மல் CT ஸ்கேன். கன்வென்ஷனல் ஆஞ்சியோகிராம் அப்படின்னா பேஷண்ட்டை கேத்தலாபுக்கு ஷிஃப்ட் பண்ணி அது ஆஞ்சியோ பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஒரு டையை வந்து கையில் இருக்கிற கெத்தீட்டர் மூலமாக அங்கே ஹார்ட்டில் இருக்கிற ரத்த குழாய்களில் போட்டு இருதயத்தில் ரத்த குழாய அடைப்புகள் என்ன இருக்குன்னு பார்க்குறது. ரெண்டுமே வந்து ஒரு டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர் தான் தவிர ஆஞ்சியோகிராம்ங்கிறது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் அல்லவே அல்ல.

0: கோடைப்பண்பலை 100.5 MHz-ல் நிகழ்வுகளின் நினைவுகளில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 29 சர்வதேச இதய தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதனையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியை தான் நிகழ்வுகளின் நினைவுகளில் கேட்டுட்டு இருக்கோம். திண்டுக்கல் குணம் இருதய மையத்தின் இருதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஷேக் அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். ஆஞ்சியோகிராம்ங்கிறது ஸ்கேன் மாதிரி, சிடி ஸ்கேன் மாதிரின்னு சொல்றீங்க. ஹார்ட்ல எங்கெங்கெல்லாம் அடப்பு இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான். ஒருவேளை இந்த ஆஞ்சியோகிராம்லயே இருக்கிற அடைப்புகள் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, இப்ப வந்து எத்தனை ஸ்டென்ட் வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு வைக்கலாம், எத்தனை அடைப்புகளை வந்து ஸ்டென்ட் மூலமா, அந்த ஆஞ்சியோ பிளாஸ்டின்னு சொன்னீங்கல்ல, அது மூலமா சரி பண்ணலாம். அப்புறம் இந்த பலூன்ங்கிறாங்கல்ல, அது என்ன?
1: பிளாக்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா எத்தனை ஸ்டென்ட் வரைக்கும் வைக்கலாம் அப்படின்றது வந்து கிடையாது. பேஷண்ட்டுக்கு என்ன தேவை, பிளாக்ஸ் வந்து எந்தெந்த பொசிஷன்ல இருக்கு, அதாவது இப்ப லீசன்ஸ் எல்லாம் லெப்ட் மெயின் இருக்கு, அந்த மாதிரி இடத்துல இருந்துச்சுன்னா நம்மளோட கைடு வயர், கத்தீடர், இதெல்லாம் வந்து எல்லாமே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது ஹார்ட்ல ரத்த குழாய்கள் வந்து பெருசா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். இருக்கிறதுலயே லார்ஜஸ்டா இருக்கிற ரத்த குழாய் வந்து 5 mm தான். அப்புறம் கிளை ரத்த குழாய்கள் எல்லாமே அதை விட 5 mm விட சின்னதா தான் இருக்கும். நம்ம ஸ்டென்ட் எல்லாமே 2.5 to 3 தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது பிளாக்ஸ் ஓரளவுக்கு இருந்தாதான், நம்ம வந்து 1 or 2 இருந்தாதான் நம்ம வந்து

ஸ்டென்ட் மூலமாக அதுக்கு வந்து பலூன் மூலமாக அதுக்கு தீர்வு காண முடியும். அடப்புகள் நிறையா இருக்குது, பிளாக்ஸ் நிறையா இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் மெயினில் இருக்குது, கிரிட்டிக்கலாக கைட் வயர் கிராஸ் பண்ண முடியாத லெவலில், கத்தீடர் கிராஸ் பண்ண முடியாத லெவலில், பலூன் கிராஸ் பண்ண முடியாத லெவலில் டைட்டாக இருக்குது, 99% இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதை தவிர்த்து வேறு வழிகள் கிடையாது. உங்கள் டாக்டர் வந்து பைபாஸ் ஆப்ரேஷன் தான் பண்ணணும், ஏன்னா கிரிட்டிக்கலான லீஷனாக இருக்குது, டைட்டான அடப்புகளாக இருக்குது, அதனால பைபாஸ் பண்ணிக்கிறது தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு உங்கள் டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்டென்ட் வைக்காமல் பலூன் மூலமாகவே ட்ரக் எலியூட்டிங் பலூன்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இது வந்து அறிவியலோட பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம். இந்த பலூன்ஸ் மூலமாக அந்த அடப்புகளை வந்து கைடர் வச்சு கிராஸ் பண்ணி பலூன் மட்டும் இரத்த குழாயில் டைலேட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த ஸ்டென்ட் எதுவும் இப்போ வந்து ட்ரக் எலியூட்டிங் பலூன் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டென்ட் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை, வெறும் பலூன் வச்சு டைலேட் பண்ணிட்டு வந்துடுவோம், பிளட் ஃப்ளோ வந்து நார்மலாக சீராயிரும்.

0: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-26 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026
0: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: மேலும் இணைந்து வழங்குவோர் SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கரூர் மற்றும் திண்டுக்கல்.
4: எக்ஸ்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுகளுக்கு தொடர்பு கொள்ளவும் SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட் திண்டுக்கல். தொடர்புக்கு 9500426805.
5: கொடைப்பன்மலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் வேர்ல்ட் ஹார்ட் டே ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 29 கடைபிடிக்கப்படுகிறது. திண்டுக்கல் குணம் இருதய மையத்தின் இருதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஷேக் அவர்கள்ட்டதான் பேசிட்டு இருக்கோம். இந்த ஹார்ட் அட்டாக் சம்பந்தமாவும் அது தொடர்பான சிகிச்சை முறைகள் சம்பந்தமாவும் நிறைய பதில்கள் ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு வந்துட்டாவே, அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி நிறைய அடைப்புகள் இருக்கு, ஒரு ஆன்ஜியோ பண்ணி பாத்துருக்கோம், எங்களுக்கு இப்போ இவ்வளவு பிளாக் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு, அப்ப கண்டிப்பா நான் வந்து ஆன்ஜியோ பிளாஸ்டிக்கோ இல்லட்டா உடனே வந்து இந்த ஓபன் ஹார்ட் சர்ஜரிங்கிற ஒரு விஷயத்துக்கோ தான் போய் ஆகணுமா? வேற ஏதாவது மாற்று முறைகள் இருக்குதுங்களா?
6: நீங்க கேக்குறதுல இப்ப பேஷண்ட்ஸ் நார்மலா இருக்காங்க, அவங்களுக்கு சில சிம்டம்ஸ் இருக்கு. எந்த மாதிரி சிம்டம்ஸ்னா, நடந்தா 2 மாடி ஏறனா மூச்சு வாங்குது, ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும்போது மூச்சு வாங்குது, நடக்கும்போது மேடி ஏறும்போது நெஞ்சு வலி, நெஞ்சு எரிச்சல் வருது, நின்றுகிட்டா சரியா போகுது. இப்படின்னு இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஆஞ்சியோகிராம் பண்ண சொல்லுவோம். ஆஞ்சியோகிராம் பண்ணும்போது 80% பிளாக்ஸ் இருக்கு, 75% to 90% பிளாக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்த உடனே ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணும், ஸ்டென்ட் பண்ணணும், பலூன் பண்ணணும், இல்ல நிறைய அடைப்புகள் இருக்கு, பைபாஸ் உடனே பண்ணி ஆகணும், வெரி கிரிட்டிக்கல்,

இல்லனா வந்து இவருக்கு வந்து இன்னொரு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னா இவருக்கு லைஃப் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஒரு இன்சிடென்டல் ஃபைண்டிங் தானே ஒழிய, பிளாக்ஸை பார்த்தா 80% 75% அப்படின்னு பிளாக்ஸை பார்த்த உடனே ரியாக்ட் பண்ணணும், உடனே ஸ்டென்ட் வச்சிடணும். ஸ்டென்ட் வச்சிட்டோம்னா பிளாக்ஸ் வந்து 80% பிளாக்ஸ் வந்து 100% ஆகாமல் இருந்து நம்ம வந்து ஹார்ட் அட்டாக்ல இருந்து விடுதலை ஆயிடலாம், ஹார்ட் அட்டாக்கை தவிர்த்தரலாம் அப்படின்னு நிறைய பேர் நம்ம பேஷண்ட்ஸ் நினச்சிட்டு இருக்காங்க. டாக்டரே ஸ்டென்ட் வேணான்னு சொன்னாலும் இல்லை டாக்டர் எனக்கு நீங்கள் பண்ணிருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ண பேஷண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆஞ்சோகிராம் பண்ணும்போது இந்த 80% பிளாக்ஸ் வந்து ஹார்ட் பிளாக்ஸ், அதாவது ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய பிளாக்ஸ், ஸ்டேபிளா இருக்கக்கூடிய அடைப்புகள், இதனால பிரச்சனைகள் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். மாறாக எது பிரச்சனையாக கூடிய பிளாக்ஸ் அப்படின்னா 10-15% இருக்கிற பிளாக்ஸ். சில நேரம் ஆஞ்சியோ பண்ணும்போது இந்த 10-15% இருக்கிற பிளாக்ஸ் நமக்கு கண்ணுக்கு தெரியாமலே போயிடும், விசிபிளாவே இருக்காது. இந்த 10-15% இருக்கிற பிளாக்ஸ் தான் வந்து ரப்சர் ஆகி 100% அக்லூஷனா கன்வெர்ட் ஆகி ஹார்ட் அட்டாக்காக நமக்கு கன்வெர்ட் ஆகும். உதாரணமாக எனக்கு வந்து 40 இயர்ஸ் ஆச்சு, நான் வந்து ஒரு மாஸ்டல் செக்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாஸ்டல் செக்அப் பண்ண போய் இசிஜி பார்த்து எக்கோ பார்த்துட்டு ட்ரெட்மில்ல ஒரு லாஸ்ட் ஸ்டேஜில் வேரியேஷன்ஸ் வந்து ஆஞ்சியோ பண்ணி ஹார்ட்டில் நிறையா பிளாக்ஸ் இருக்குது, பைபாஸ் சர்ஜரி பண்ணி ஆகணும், இல்லைனா பிளாக்ஸ் இருக்குது உடனே ஸ்டென்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நம்ம ஓபிடி மையத்தில் வந்து கேட்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன பதில்னா, பிளாக்கை பார்த்த உடனே ரியாக்ட் பண்ண வேண்டாம், இது ஸ்டேபிள் பிளாக்ஸ், இதுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டியோ இல்லை பைபாஸ் சர்ஜரியோ இது ரெண்டு மட்டுமே தீர்வு கிடையாது. மாறாக யூஎஸ் எஃப்டிஏ அப்ரூவ்டு ட்ரீட்மெண்ட்டான என்ஹான்ஸ்ட் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன், இதை வந்து இஇசிபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனும் நம்ம இந்த ஸ்டேபிளா இருக்கிற கரோனரி ஆர்ட்ரி டிசீஸ், அதாவது ஸ்டேபிளா இருக்கிற ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கு நம்மளால இஇசிபி ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா ஆஞ்சியோபிளாஸ்டிக்கும் பைபாஸுக்கும் ஆல்டர்னேட்டிவா மாடர்ன் மெடிசினோட துணையோட இந்த இஇசிபின்ற ஆப்ஷனை கொடுக்கறதுக்கு முடியும்.

0: கோடைப்பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 29 சர்வதேச இதய தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதனையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியை தான் நிகழ்வுகளின் நினைவுகள்ல கேட்டுட்டு இருக்கோம். திண்டுக்கல் குணம் இருதய மையத்தின் இருதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஷேக் அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். இஇசிபி அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி சொல்லியிருக்கீங்க. இந்த இஇசிபினா என்ன? அதுல வந்து என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் வழங்கப்படும்?
1: இந்த இஇசிபி எதை குறிக்குது அப்படின்னா, என்ஹான்ஸ்ட் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன், அதாவது கார்டியாக் சைக்கிள், அதாவது இருதயத்தோட செயல்திறனில் சுருங்குதல் விரிதல்னு ரெண்டு பகுதி இருக்கு. இந்த இஇசிபி எங்கே ஆக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஹார்ட்ல விரிதல் தன்மையில் வந்து நம்ம ஆக்ட் பண்ணுறோம். என்ன பண்ணுறாங்க இந்த இஇசிபியில் அப்படின்னா, பிளட் ப்ரெஷர் கஃப், அதை வந்து எல்லாருக்கும் தெரியாத இன்னொரு விஷயம் இருக்குது. ஏன் வந்து டாக்டர் எல்லாருமே நம்மளை வந்து நடக்க சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கால்களில் காஃப் மசில்ஸ் அப்படின்ற செகண்ட் இருதயம் இருக்குது. அந்த செகண்ட் இருதயத்தை ஸ்டிமுலேட் பண்ணி ஹார்ட்டுக்கு தேவையான டயத்தில் பிளட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த இஇசிபி அப்படின்ற ட்ரீட்மெண்ட். இது ஒரு குறிப்பிட்ட

பிரஷர்ல ரத்த அழுத்தத்துல வச்சு நம்ம வந்து ஹார்ட்டுக்கு வர்ற பிளட் ஃப்ளோவை கால்கள்ல இருந்து தொடையில இருந்து ஹிப் ரீஜன்ல இருந்து வர்ற பிளட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் போது ஹார்ட் அட்டாக் ஆல டேமேஜ் ஆன ஹார்ட்டோட வேலை பழு குறையுது, அதோட ஒர்க் லோடு குறையுது. ஹார்ட்டை யாருமே நிப்பாட்டி சர்வீஸ் பண்ண முடியாது. இந்த இசிபி டெக்னிக் மூலமா ஹார்ட்டோட ஒர்க் பர்டனை குறைக்கிறோம். அதுக்கு கால்கள் இருந்து அதாவது உடம்போட கீழ்ப்பகுதியில் இருந்து இரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா கையில் ஒரு பலூனை பிடிச்சி ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா என்ன செய்யும், கைக்கு மேலே பலூன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே கான்செப்ட் தான் இஇசிபியில். என்ன பண்ணுறோம், காலில் தொடைகளில் இடுப்பு பகுதியில் ப்ரெஷர் மூலமாக பிளட்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வந்து ஹார்ட்டுக்கு தேவையான டயத்தில் அந்த பிளட்டை வந்து கொடுக்கும்போது பிளாக்ஸை தாண்டி இரத்த குழாய்கள், நுண் இரத்த குழாய்கள், கொலாட்ரல்ஸ், ஆஞ்சியோஜெனிசிஸ் மூலமாக புது புது இரத்த குழாய்கள் வந்து ஹார்ட்டில் இருக்கிற பிளாக்ஸை தாண்டி உருவாகுது. அதாவது இட்ஸ் அ நேச்சுரல் பைபாஸ். இன்னும் புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ரோட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, அந்த அப்ஸ்ட்ரக்ஷனை தாண்டி நம்மளால் அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ண முடியாது. என்ன பண்ணுவாங்க, சைடு ரூட் மூலமாக டிராஃபிக்கை வந்து நம்ம வந்து டைவெர்ட் பண்ணி விடுவாங்க. இந்த சைடு ரூட் கான்செப்ட் தான் பிளாக்ஸை தாண்டி புதுசாக இரத்த குழாய்களை உண்டாக்கி அது மூலமாக பிளட்டை ஹார்ட்டோட இரத்த குழாய்கள் அடைப்புகளை தாண்டி பாஸ் பண்ணுற டெக்னிக் தான் இந்த இஇசிபி டெக்னிக். இது வந்து ஒரு நேச்சுரல் பைபாஸ். இதில் வந்து ரிஸ்க் கிடையாது, ஐசியூவில் அட்மிட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது, பயமே கிடையாது. இன்னொன்று, செலவுகளும் ரொம்ப கம்மி. இந்த ட்ரீட்மெண்ட்டில் நம்ம ஹார்ட் ஃபெயிலியரில் இருந்து ஹார்ட் அட்டாக்ல இருந்து பேஷண்ட்டோட ஹார்ட்டோட செயல்திறனை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க முடியும்.

0: நீங்கள் பொருட்கள் வாங்கும் போது தரம் பார்த்து வாங்குகிறீர்களா?
1: ஐஎஸ்ஐ நம்பிக்கையின் முத்திரை,
0: ஐஎஸ்ஐ பாதுகாப்பின் முத்திரை,
1: ஐஎஸ்ஐ தரத்தின் முத்திரை,
0: ஐஎஸ்ஐ முத்திரையிட்ட பொருட்களை மட்டுமே வாங்குங்கள்.
1: விவரங்களுக்கு BIS இந்திய தர நிர்ணய அமைவனம், CIT வளாகம், தரமணி, சென்னை.
0: போன் 044-22-54-1-442, 044-22-54-1-216.
2: விரைவில் திருச்சி சாரதாசில்
3: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
4: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசை முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: மேலும் இணைந்து வழங்குவோர் SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட், கரூர் மற்றும் திண்டுக்கல்.
7: எக்ஸ்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுகளுக்கு தொடர்பு கொள்ளவும் SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட் திண்டுக்கல். தொடர்புக்கு 9500426805.
8: கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் வேர்ல்ட் ஹார்ட் டே சிறப்பு நிகழ்ச்சியாக திண்டுக்கல் குணம் இருதய மையத்தின் இருதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஷேக் அவர்கள்ட்ட தான் பேசிட்டு இருக்கோம். இந்த EECP அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கீங்க டாக்டர் ஷேக். இதுல வந்து எனக்கு இப்ப இன்னொரு கேள்வி இருக்கு, என்னன்னா இது வந்து ஒரு நேச்சுரல் பைபாஸ் அப்படின்னு சொன்னீங்க.

0: இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும்னு தோணுது கொஞ்சம்.
1: அதாவது நேச்சுரல் பைபாஸ் அப்படின்னா பைபாஸ் எப்படி பண்ணுவாங்க, பைபாஸ் அறுவை சிகிச்சை எப்படி செய்யறாங்க அப்படின்னா, கால்ல இருந்து இருக்கிற இரத்த குழாய்களை எடுத்து அயோட்டா அப்படின்ற பெரிய தமனியில இருந்து ஹார்ட்ல இரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்ட இடத்தை தாண்டி கிளை இரத்த குழாய்கள்ல கனெக்ஷன் கொடுக்கறாங்க. இதுதான் வந்து பைபாஸ் அறுவை சிகிச்சை நம்ம ரெகுலரா பண்ணிக்கிறது. மாறாக இஇசிபில என்ன பண்றோம்னா நேச்சுரல் பைபாஸ் அப்படின்னா, ஊருக்குள்ள போனோம்னா டிராபிக்கா இருக்கும், டிராபிக் ஜாம் அப்படின்னு சொல்றோம். அந்த டிராபிக் ஜாம் தான் ஹார்ட் பிளாக்ஸ், ஹார்ட் இரத்த குழாய்கள்ல இருதய இரத்த குழாய்கள்ல ஏற்படுற அடைப்புகள் தான் டிராபிக் ஜாமோட கம்பேர் பண்ணுங்க. பைபாஸ்ல வந்தோம்னா எப்படி இருக்கும், ரூட் பெருசா இருக்கும், அதே இது ஃப்ரீயா இருக்கும், ஃபாஸ்டா வந்துடலாம், கிலோமீட்டர் எக்ஸஸா இருக்கும், ஃபாஸ்டா வந்துடலாம். இதே கான்செப்ட் தான் பைபாஸ்ல கால்ல இருந்து எடுத்து போடுற பெரிய ரத்த குழாய்கள் இருந்து கிளை ரத்த குழாய்களுக்கு அடைப்பை தாண்டி நம்ம கனெக்ஷன் எடுத்து கொடுக்கறோம். இதுல நேச்சுரல் பைபாஸ்ல இஇசிபில என்ன பண்றோம் அப்படின்னா, பிளாக்ஸையே தாண்டி நுண் ரத்த குழாய்கள் ஆஞ்சியோஜெனிசிஸ் மூலமா கொலாட்ரல் சர்க்குலேஷன்ஸ எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த பிளாக்ஸ ஆபரேஷன் இல்லாம, கத்தி இல்லாம, ரத்தம் இல்லாம, ஐசியூல அட்மிட் பண்ணாம, பயம் இல்லாம, வலி இல்லாம, எந்த விதமான பதட்டமும் இல்லாம நம்ம நேச்சுரலாவே வந்து ப்ரெஷர்ஸ் மூலமா பண்றோம். இன்ஃபேக்ட் வந்து பேஷன்ஸ் வந்து 1 hour செஷன் சொல்லி நம்ம கொடுக்குறோம். செஷன்ல பேஷன்ஸ் நிறைய பேர் ரிலாக்ஸ்டா தூங்கிடுவாங்க. செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ராஜா எந்திரிங்க, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அடுத்தால் வெயிட் பண்றாங்க, கொஞ்சம் எந்திரிச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்பி விட்ட கேஸுகள்லாம் நிறைய இருக்கு. அப்படின்னா பாத்துக்கோங்க, இதுல வந்து எந்த விதமான வலியும் இருக்காது, வேதனையும் இருக்காது, பயமும் இருக்காது, பதட்டமும் இருக்காது, ஐசியூலாம் கிடையவே கிடையாது. வந்து நீங்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி 1 hour பெர் டே வந்து இந்த செஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட ஹார்ட்ல இருக்கிற இரத்த குழாய் அடைப்புகள் வந்து இயற்கையாவே பைபாஸ் செஞ்சு புது நுண் இரத்த குழாய்கள் மூலமா அடப்ப தாண்டி இரத்த ஓட்டம் ஹார்ட்டோட தசைகளுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். அதுதான் இந்த EECP ட்ரீட்மெண்ட்டோட கிஃப்ட்.
0: இந்த EECP வந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் செஷன் அப்படின்றீங்க. அப்படின்னா வந்து இது இந்த இப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஒரு 3 நாள்ல சரி பண்ணிட்டு வந்துற மாதிரியா, இல்லாட்டினா இது ஏதாவது ஒரு கோர்ஸ் மாதிரியா, இத்தனை நாள் தான் கண்டிப்பா எடுத்துக்கணும், இத்தனை மணி நேரம் எடுத்துக்கணும், அதுல என்ன செய்வீங்க அப்படிங்கிற கேள்விகளுக்கு எல்லாம் கொஞ்சம் பதில் சொல்ல முடியுங்களா?
1: இந்த EECP ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் கிடையாது. இது வந்து ஒரு ப்ரொசீஜர், ஒரு கோர்ஸ். நம்ம வர்ற பேஷண்ட்ஸை, ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸை, ஆஞ்சியோகிராம் ரிப்போர்ட்டோட வர்ற பேஷண்ட்ஸை பைபாஸ் ஆப்ரேஷன் தான் பண்ணணும், இல்லை 2-3 ஸ்டென்ட் வச்சாகணும் அப்படின்ற வர்ற பேஷண்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அவங்களோட ஹார்ட் பம்பிங் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு, எவ்வளோ தூரம் நடந்தா மூச்சு கஷ்டம் வருது, எவ்வளோ தூரம் நடந்தா வலி வருது, இல்லை சிம்டம்ஸே இல்லையா அப்படின்றத அனலைஸ் பண்ணி கைட்லைன்ஸ் படி, FDA ரெக்கமெண்டேஷன்ஸ் படி 35-40 சிட்டிங்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்றோம். இந்த 35-40 சிட்டிங்ஸுமே ஒரு நாளைக்கு 1 hour செஷன், 40 நாள் நாங்க வந்து அவங்கள வந்து டேக் கேர் பண்றோம். அப்படிங்கும் போது பேஷன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச், ஒரு ரிலேட்டிவ் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துருவாங்க. இது 40 days கோர்ஸ். இதை பண்ணும்போது தான் அந்த ட்ரீட்மெண்ட்டோட முழு பயனையும் நம்ம வந்து அடைய முடியும். மூச்சு வாங்குறது, எக்ஸர்ஷனல் டிஸ்னியான்னு சொல்லுவாங்க, இந்த சிம்டம்ஸ் எல்லாமே குறையும், அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். இது எல்லாமே நம்ம சர்ஜரி பண்ணாம இந்த இஇசிபி மூலமா நம்ம இயற்கையாவே நம்ம அவங்கள வந்து கத்தி இல்லாம, வலி இல்லாம, பயம் இல்லாம நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா பண்ணி கொடுக்க முடியும்.
0: இந்த இஇசிபிங்கிறது அப்ப ஒரு 35-40 நாட்களாவது தினமும் ஒரு மணி நேரம் அப்படின்னு ஒரு சிகிச்சையில இருக்கும் போது சரியாகுங்கிறீங்க. இதுக்கான செலவு எப்படி இருக்கும்? ஏன்னா இது எல்லாருமே வந்து இன்னைக்கு அஃபோர்ட் பண்ண முடியற நிலைமையில அந்த இஇசிபிக்கான சிகிச்சை முறை இருக்குதுங்களா?
1: செலவுன்னு பார்த்தோம்னா இன்றைக்கு இருக்க மருத்துவ அட்வான்ஸ்மெண்ட், மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை பொறுத்து ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கிற செலவை விட 1/5 தான் இந்த 40 நாளோட ட்ரீட்மெண்ட் செஷன் காஸ்டுமே. கடவுள்.

0: கோடைப்பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 29 சர்வதேச இதய தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதனையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியை தான் நிகழ்வுகளின் நினைவுகளில் கேட்டுட்டு இருக்கோம். திண்டுக்கல் குணம் இருதய மையத்தின் இருதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஷேக் அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். வருமுன் காப்போம் அப்படின்னு ஒரு விஷயம் எப்பயுமே சொல்லப்படும். இதுல வந்து இந்த ஆஞ்சியோல அடைப்பு இருக்கு அப்படிங்கிறவங்க மட்டும்தான் வரணுமா, அப்படி இல்லாட்டினா இப்ப ரொம்ப நாட்களா ப்ரொலாங் டயாபெட்டிக் அப்படிம்பாங்க, நீண்ட நாள் நீரிழிவு நோயோ இல்லாட்டினா உயர் ரத்த அழுத்தம்னால பாதிக்கப்பட்டவங்களோ இல்ல கொழுப்பு அதிகமா இருக்கிறவங்களோ அவங்க எல்லாம் வந்து இந்த ஆஞ்சியோல அடைப்பு இல்லைனாலும், இப்ப ஒருவேளை ஒரு 60 ஒருத்தவருக்கு ஆஞ்சியோகிராம்ல பிளாக் இல்ல அப்படின்னு தெரிஞ்சாலும் இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கும் போது பின் நாட்கள்ல வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்களா?
1: நல்ல கேள்வி கேட்டீங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு நம்ம சொல்றது என்னன்னா, அதுவும் கிரானிக் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் 3 டயபெட்டிஸ்ல சஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான பாஸ்போர்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா நிறைய டயபெட்டிஸுக்கு சைலண்ட் ஹார்ட் அட்டாக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கும். நெஞ்சு எரிச்சல் வரும், மூச்சு கஷ்டம் வரும், இந்த மாதிரி வரும். அப்படி இருக்கும்போது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை தாராளமாக எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் அவங்களுக்கு வந்து மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன், மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் இதெல்லாம் பெரிய டேர்ம்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ரத்த குழாய்களில் ஏற்படுற மாறுதல்னால மாரடைப்பு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க இந்த இசிபி ட்ரீட்மெண்ட்டை வருமுன் காப்போம் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு வரப்போற ஹார்ட் அட்டாக்ல இருந்து அவங்க தங்களை தானே காப்பாத்திக்கலாம். இன்னொரு கிரைட்டீரியா பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க, எப்படின்னா பரம்பரை சொத்து வந்து கேட்டு வாங்குவோம். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து இப்போ வந்து அவேர்னஸ் நிறைய ஆனதுனால பேஷண்ட்ஸ் வர்றாங்க. வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி, சார் எங்க அப்பாவுக்கு பைபாஸ் பண்ணியிருக்காங்க, எங்க அம்மாவுக்கு ஸ்டென்ட் வச்சிருக்காங்க, இப்படி எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் ரிஸ்க் இல்லாத, இன்டர்வென்ஷன் ப்ரொசீஜர் இல்லாத இந்த இஇசிபி ட்ரீட்மெண்ட்டை எடுத்து வச்சுக்கிறதன் மூலம் அவங்களுக்கு வரப்போற ஹார்ட் அட்டாக்ல இருந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு கண்டிப்பா முடியும்.

0: ஒரு நல்ல CFL லாம்ப் கொடுங்க.
1: இந்தாங்க.
0: இது நல்லதுன்னு என்ன கேரண்டி?
1: இங்க பாருங்க, இதுல ISI முத்திரை இருக்கு. கடுமையான சோதனைக்கு அப்புறம் தான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இது கொடுக்கப்படுது. உண்மையான ISI முத்திரையோட தர நிர்ணய நம்பர், அப்புறம் உற்பத்தியாளரோட 7 இலக்க லைசன்ஸ் நம்பரும் இருக்கும். புரிஞ்சுதுங்களா?
0: ISI முத்திரை, தரத்தின் உத்தரவாதம்.
2: அவனி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப்ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசே முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.

0: கோடைப்பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் வேர்ல்ட் ஹார்ட் டே செப்டம்பர் 29 ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்படுகிறது. அது தொடர்பான சிறப்பு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல் குணம் இருதய மையத்தின் இருதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஷேக் அவர்களோடு தான் பேசிட்டு இருக்கோம். நிறைய தகவல்களை சொன்னீங்க, ஹார்ட் அட்டாக் பத்தி நிறைய பேசணும். இப்ப அந்த ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல, அந்த ஹார்ட் ஃபெயிலியர் வந்துட்டா அதுக்கான தீர்வு என்னவா இருக்க முடியும்? இந்த ஹார்ட் ஃபெயிலியர்னா என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கனாலும் நல்லா இருக்கும்.
1: ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்றது என்ன அப்படின்னா, இருதய செயல் திறன் குறைபாடு, அதாவது ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி குறையிறது. இந்த பம்பிங் கெப்பாசிட்டி குறையும் போது ஹார்ட்ல இருந்து வெளியில வர்ற ரத்தத்தோட அமௌண்ட் ML லெவல் வந்து குறைஞ்சிரும். அப்ப ஹார்ட்ல இருந்து வெளியில வர ரத்தம் குறையும் போது மற்ற உடல் உள் உறுப்புகளுக்கு போற ரத்த ஓட்டமும் குறையும். ரத்த ஓட்டம் குறையுது இந்த சென்ஸ் அப்படின்னா பிராணவாயு போறதும் குறையுது. இப்படி போகும்போது பேஷண்ட்டுக்கு அதிகமா மூச்சு திணறல், கை கால் வீக்கங்கள், பிளாட்டா படுக்க முடியாம போறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரும். இந்த மாதிரி இருக்க பேஷண்ட் தான் நம்ம வந்து ஹார்ட் ஃபெயிலியர்ல இருக்கிறாங்க, இருதய செயல்திறன் குறைவா இருக்கிற பேஷண்ட், அவங்களுக்கு எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன்லாம் குறைவாக இருக்கும். சில பேஷண்ட்ஸுக்கு ஹார்ட்டோட சைஸ், அதாவது லெஃப்ட் வென்ட்ரிகளோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும். உதாரணமாக ஒரு 5 சென்டிமீட்டர் தான் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 6 சென்டிமீட்டர், 6.5 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டருக்கு மேலே போகும்போது அவ்வளோ பெரிய ஹார்ட்டால் மற்ற உடல் உள்ளுறுப்புகளுக்கு ரத்தத்தை பம்ப் பண்ணி அனுப்ப முடியாமல் போயிருது. இதுதான் ஹார்ட் ஃபெயிலியர். இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ஆன்டி ஃபெயிலியர் மெஷர்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஆன்டி ஃபெயிலியர் மெஷர்ஸ் என்னென்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா லாசிக்ஸ் இன்ஜெக்ஷனு, அப்புறம் சில ஸ்டெபிளைசிங் ட்ரக்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் கொடுத்து அவங்களோட வேலையை வந்து நம்ம அவங்களே செய்ய வைக்கிறதுக்கு மெடிசின்ஸோட சப்போர்ட்டோட பண்ண முடியும். நம்மள்கிட்ட வந்த பேஷண்ட்ஸு ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டு அதன் மூலமாக நம்ம அவங்கள இஇசிபி ட்ரீட்மெண்ட் எடுத்து முடித்ததுக்கப்புறம் இப்போ நிறைய பேஷண்ட்ஸு ரொம்பவே நல்லா இருக்காங்க. இப்போ வாக்கிங் கிரவுண்டில் நல்லா ரவுண்ட் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நம்மளால் இஇசிபி ட்ரீட்மெண்ட் மூலமாக மாடர்ன் மெடிசின்ஸோட ஆன்டி ஃபெயிலியர் மெஷர்ஸோட கண்டிப்பாக ஹார்ட் ஃபெயிலியரை குறைச்சி பேஷண்ட்டை அதிலிருந்து வெளியில் கொண்டு வந்து அவங்களோட நார்மல் குவாலிட்டி ஆஃப் லைஃபை லீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வைக்க முடியும் இந்த இஇசிபி ட்ரீட்மெண்ட்டோட துணையோட.

0: ஹார்ட் ஃபெயிலியர்னா என்ன, அதுக்கு இந்த இசிபி வந்து எவ்வளவு ஒரு சப்போர்ட்டா இருக்குங்கிறத நல்லா சொன்னீங்க. மாரடைப்பு வராம தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், ஒருவேளை மாரடைப்பு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது கூட வாழ்றதுக்கான வாழ்க்கை முறைய எப்படி நம்ம வச்சுக்கணும், இதை கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். இந்த வேர்ல்டு ஹார்ட் டே வர செப்டம்பர் 29 நம்ம அனுசரிக்கிறோம். அப்போ வந்து அதுக்கான சிறப்பு நிகழ்ச்சியா தான் இப்ப நம்ம இதை கேட்டுட்டு இருக்கோம். திண்டுக்கல் குணம் இருதய மையத்தின் இருதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஷேக் நம்ம கூட இருக்காரு. சொல்லுங்களேன், வருமுன் காப்போம் என்ன, வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்?
1: வருமுன் காப்போம் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு ஹார்ட் அட்டாக் வரும், ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உணரணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா நமக்கு எப்படி வந்து டயபெட்டிஸோட கேபிட்டலோ ஹார்ட் அட்டாக்கும் சவுத் ஏஷியன் பாப்புலேஷன்ல நிறைய வந்துட்டு இருக்கு. ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி கொடுக்கற வார்னிங் சிக்னல்ஸ் ஆன மூச்சுத்திணறல், நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு வலி, நடக்கும்போது இருக்கிற வழி, நின்றா சரியாகிற வழி, தோள்பட்ட வழி, பெடனி வழி, நடக்கும்போது குறிப்பிட்ட தூரம் நடந்ததுக்கு அப்புறம் இருக்கும், நின்றுட்டா சரியா போகும், இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் உதாசீனப்படுத்தாம அவங்கவுங்க பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல போய் ஹார்ட் அட்டாக்கான என்னென்ன செக்அப்லாம் பண்ணணும், அதாவது ஒரு இசிஜி, ஒரு எக்கோ, ஒரு ட்ரோபோனின் டெஸ்ட், இதெல்லாம் நீங்க பண்ணி பார்த்துக்க வரும்போது ஹார்ட் அட்டாக்கோட தீவிரத்துல இருந்து நீங்க வந்து உங்களை காப்பாத்திக்கலாம். ஹார்ட் அட்டாக் பேஷன்ஸ் எந்த மாதிரி சாப்பிடணும், அதாவது ஒருத்தருக்கு வந்து மாரடைப்பு வந்துருச்சு, தொடர்ந்து அந்த இருதயத்தோட தான் அவர் வந்து வாழ போறாரு. பைபாஸ் ஆபரேஷன் பண்ணாலுமே ஹார்ட்டை யாருமே மாத்திர போறதில்ல, ஹார்ட் அட்டாக் ஆன ஹார்ட்டோட தான் அவங்க இருக்கிற மிச்ச வாழ்க்கைய நடத்தணும். அதனால ஹார்ட் அட்டாக் வந்த பேஷன்ஸ் சில விஷயங்கள் செய்யவே கூடாது. வவுறு முட்டை சாப்பிடக்கூடாது, கரெக்டா ப்ராப்பரா மெடிசின்ஸ் வந்து சாப்பிடணும். ஹார்ட் ஃபெயிலியர்ல இருக்கிற பேஷன்ஸ் எவ்வளவு உங்களுக்கு உங்க டாக்டர் வந்து தண்ணி குறைச்சு குடிங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க, ஊத்துற சாம்பார்ல இருந்து சட்னில இருந்து குடிக்கிற டீ காஃபில இருந்து எல்லாமே திரவங்கள் தான். இன்னொன்னு பாத்ரூம் போறது, ஸ்குவாட் பண்ற பொசிஷன், அதாவது குத்த வச்சு உட்கார்ற பொசிஷன் ஹார்ட் அட்டாக் பேஷன்ஸுக்கு ரொம்ப டேஞ்சரான பொசிஷன். ஹார்ட் மேல ஒரு 5 கிலோ வெயிட்ட தூக்கி வைக்கிற மாதிரி நிறைய பேஷன்ஸ் பாத்ரூம்ல இருந்து எந்திரிச்சு வராமையே போயிருக்கிறாங்க. முக்கிறது ஹார்ட் அட்டாக் பேஷன்ஸுக்கு தடை செய்யப்பட்ட ஒன்றாகும். மருந்து போட்டுக்குங்க, லெக்ஸேட்டிவ் சாப்பிட்டுக்கங்க, மாத்திரை போட்டுக்கங்க, போன உடனே மோஷன் போயிட்டு வர்ற மாதிரி பாத்துக்கணும் இல்லையா. குத்த வச்சு உட்காந்து முக்குறது ஹார்ட் அட்டாக் பேஷன்ஸுக்கு தடை செய்யப்பட்ட ஒன்று.
0: செப்டம்பர் 29 வேர்ல்டு ஹார்ட் டே, தினம் தினம் நம்மளுக்காக துடிச்சிட்டு இருக்கிற இதயத்துக்காக ஒரு நாளை ஒதுக்கி அந்த நாள் அனுசரிக்கப்படுது. நீங்க சொன்ன எல்லா விஷயங்களையும் வச்சு பார்க்கும்போது தினம் தினம் நம்மளுக்காக உழைச்சிட்டு இருக்க அந்த இதயத்தை வந்து நாம எப்படி பத்திரமாலாம் பாத்துக்கணும்னு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நிகழ்ச்சியோட நிறைவா நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, அதோட உங்களை வந்து தொடர்பு கொள்ளணும்னா எந்த அலைபேசி என்ன நாங்க தொடர்பு கொள்ளலாம்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: இந்த அருமையான நிகழ்ச்சியோட நிறைவா எல்லாரும் அவங்கவுங்களோட இருதயத்தோட திறனை புரிஞ்சுக்கிட்டு அதை கஷ்டப்படுத்தாம மாரடைப்பை தடுத்து எல்லாரும் வளமா வாழணுன்றதான் என்னோட ஆசை. மாரடைப்பை தடுப்போம், இருதயம் காப்போம். மேலும் தகவல்களுக்கு என்னோட சென்டருக்கு நீங்க எப்போ வேணாலும் வரலாம். அப்பாயின்மெண்ட்கான நம்பரை நான் சொல்றேன், 9444-730-970. திண்டுக்கல் குணம் இருதய மையம். இது ஒரு அறுவை சிகிச்சை இல்லாத இருதய சிகிச்சை மையம். நன்றி, வணக்கம்.
0: கோடைப்பெருமலை 100.5 MHz இதுவரை வரும் செப்டம்பர் 29 உலக இருதய தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி கேட்டோம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக திண்டுக்கல் குணம் இருதய மையத்தின் இருதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஷேக் அவர்களை சந்தித்தோம். மீண்டும் வரும் வாரம் நிகழ்வுகளின் நினைவுகள் என்ன காத்திருக்கிறது, காத்திருப்போம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றிகளோடு இதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அன்போடு விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான்.

0: இதுவரை கேட்டு ரசித்தும் பண்பலை வானவில் இந்தியாவில் நிகழ்வுகளின் நினைவுகள். இனி தொடரவிருக்கின்றது சிறப்பு தேடி வரும் பண்பலை. நிகழ்ச்சி வரும் முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: சுருக்கம் வாசிப்பவர் முகமது. ஆசிய விளையாட்டு மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா மகளிர் துப்பாக்கி சுடும் குழு பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும், ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் வேலவன் செந்தில்குமார் ஜோஷ்னா சின்னப்பா இணை வெண்கலப்பதக்கத்தையும் வென்றது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்து வந்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் இராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு ஆரோக்கியமான இந்தியா அவசியமாகிறது என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மகளிர் நலனுக்கான திட்டங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவேக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் குற்ற சம்பவங்கள் தொடர்வதாக கூறியுள்ளதாக திமுக, சட்டம் ஒழுங்கை தவேக முறையாக பராமரிக்காததே இதற்கு காரணம் என்று குற்றஞ்சாட்டியுள்ளது. மக்களின் குறைகளுக்கு பதிலளிக்காமல் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதுதான் தவேகவின் கொள்கையா என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் ஒழிப்பை வலியுறுத்தி நாகை மாவட்டம் காமேஸ்வரத்தில் வண்ணமயமான காற்றாடி திருவிழா இன்று நடைபெற்றது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியா ஓபன் மற்றும் மகளிர் பிரிவுகளில் 2வது இடத்தில் உள்ளது. குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: வசந்த் அண்ட் கோ,
1: எஸ்எம் பிசினஸ் மேனேஜ்மெண்ட், கரூர் மற்றும் திண்டுக்கல்.
2: எக்ஸ்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுகளுக்கு தொடர்பு கொள்ளவும் எஸ்எம் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் திண்டுக்கல். தொடர்புக்கு 9500426805. திண்டுக்கல் வேலுமஹாலில் செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துகிறது எஸ்எம் பிசினஸ் மேனேஜ்மெண்ட்.
3: புதிய தொழில் வாய்ப்புகள், குழந்தைகளுக்கு கேம் ஷோக்கள், வீட்டு உபயோக கண்காட்சிகள், பொருட்காட்சிகள், தொழில் முனைவோருக்கான புதிய வாய்ப்புகள்.
2: எக்ஸ்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுகளுக்கு தொடர்பு கொள்ளவும் எஸ்எம் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் திண்டுக்கல். தொடர்புக்கு 9500426805.
4: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்னைக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை எங்கிருந்து வர இருக்கு அப்படின்னா, திண்டுக்கல் வேலு மஹால்ல நடந்துட்டு இருக்க 6 தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி நடந்துட்டு இருக்கு. அந்த வளாகத்துல வரும் நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் உதயசூரியன்.
5: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை வந்து சிறப்பாக கொடுத்துட்டு இருக்கேன். மனிதனுக்கு ஐப்பொறிகள் என்று சொல்லுவாங்க நம்ம. அதுல பார்த்தோம் அப்படின்னா, கண்கள் சென்று பார்க்கும் பொறி. நம்ம ஒரு காட்சியை பார்க்கணும் அப்படின்னா நம்ம அதை திசையை நோக்கி தலைய திருப்பணும். அதுதான் கண் சென்று பார்க்கும் பொறி அப்படிம்போம். மார்க்கெட்லயோ இல்ல வேற எங்கேயாவது நம்ம போனா கூட செவிக்கு இன்னொரு சிறப்பு அம்சம் இருக்கு. அது என்னன்னா, நின்று பற்றும் பொறி. நம்ம எங்க நின்னாலும் நம்ம காதில் விழக்கூடிய சொற்களை காந்தமாக பற்றும் பொறி அப்படின்ற ஒரு சிறப்பு இருக்கு. அதுதான் கண் சென்று பார்க்கும் பொறி, காது நின்று பற்றும் பொறி அப்படின்னு சொல்லலாம். அப்படியான நம்ம செவிகள்ல நாள்தோறும் இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கிற கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலையானது 6 தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோகப் பொருளினுடைய கண்காட்சியானது நடந்துட்டு இருக்கக்கூடிய வளாகத்திலிருந்து தாங்க இன்றைய நிகழ்ச்சி வர இருக்கு. நேற்று தொடங்கியது, 25 தொடங்கி இன்றும் நாளையும் காலையில 10 தொடங்கி இரவு 9 வரைக்கும் நடக்குங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திண்டுக்கல்ல கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய திருச்சி பைபாஸ் அங்கதான் நடக்க இருக்குங்க. அங்க இருக்கக்கூடிய வேலு மகால நடக்குது. அதே போல மாவட்ட ஆட்சியர், நீங்க கரூர்ல இருந்தோ அல்லது சேலம் நாமக்கல்ல இருந்து வந்தீங்கன்னா கூட, காவலர் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து சுமார் 1 தொலைவுல தான் இருக்குங்க. திண்டுக்கல் மாவட்ட பிஎன்ஐ ஆரா, ஸ்டார் ஐஸ்வர்யம் உமன் பவுண்டேஷன், பிருந்தாவன் கன்வர்சன், அதே போல பிருந்தாவன் சிட்ஸ் ஒட்டஞ்சத்திரம், இவங்கெல்லாம் இணைந்து, அதே போல கனரா பேங்க், சுபிக்சா செராமிக்ஸ், கேபிஎஸ் ஸ்டோர்ஸ், எஸ்எம் ஃபயர் சேஃப்டி பிரைவேட் லிமிடெட், சுபிக்சா ஆயில் மில், இவங்கெல்லாம் இணைந்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியானது நேற்று தொடங்கி நாளையும் இருக்கிறது. மாணவர்களுக்கெல்லாம் இந்த காலாண்டு விடுமுறை விட்டுருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த வாகனங்கள்ல வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு விளையாடுவதற்கும் பல்வேறு அந்த விளையாட்டு சூழல்களையும் இங்க அமைச்சிருக்காங்க. நிறைய அரங்குகள் இருக்கிறது. அந்த அரங்குகள்ல பாத்தீங்க அப்படின்னா, முதல் தரம் பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குன்னே தனியாக வந்து பார்த்தோம்னா முதல் தரம் கிரவுண்ட் ஃபுளோர்ல

வந்து ஆடை சொல்றதுக்கு சுடிதார், அதே போல பாத்தோம்னா ஜிமிக்கி, அதே போல பாத்தீங்கன்னா மேக்கப் கிட், இது மாதிரி நிறைய இருக்கு. அந்த முதல் தளம் முழுமைக்கும் பெண்களுக்கான தள்ளுபடியோட கூடிய பல்வேறு ஆடைகள், அதே போல அவங்களுக்கான ஆபரணங்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இரண்டாவது தளத்துல சோலார் இருக்கு, கம்பிவேலி லாக்கர், திண்டுக்கல்லுக்கு சிறப்பு அப்படின்னா பூட்டு அப்படின்னா, அதே போல லாக்கர், பிரிண்டர், கம்ப்யூட்டர், லேப்டாப், உடற்பயிற்சி கருவிகள், உடலை பலமாக வைப்பதற்கான உடற்பயிற்சி கருவிகள், ஜிம்முக்கு தேவையானது, பரமேஸ்வர் ஐட்டம், இப்படி

0: இந்த அரங்குகளையும் காட்சிகளையும் இந்த ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய ஆரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களினுடைய கண்காட்சி இதனுடைய கோ-சேர்மன் ஹரிஹரன் சார் நம்ம முன்னாடி இருக்காரு. சார் வணக்கம்.
1: சார் வணக்கம். என்னுடைய பெயர் ஹரிஹரன், நான் சுபிக் சாயலோட ப்ரொப்ரேட்டர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது பிஎன்ஐ அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா பிசினஸ் நெட்ஒர்க் இன்டர்நேஷனல். இதில் திண்டுக்கல்ல இருந்து நாங்கள் பிஎன்ஐ ஆறாங்கிற முதல் சாப்டர்லேருந்து மற்ற எல்லா அதர் சாப்டரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போ பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் வந்து இதுக்கு சேர்மனாக திரு ராஜா செல்வராஜ் அவர் சேர்மனாகவும் திரு கேபிஎஸ் ஸ்டோர் அருண் வந்து அவர் கோ சேர்மனாகவும் நானும் இதுக்கு கோ சேர்மனாக இருந்து இதை பண்ணிகிட்டு இருக்கோம் சார். இதில் எங்களுடைய பிஎன்ஐ மெம்பர்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இது முழுவதுமான அவங்களுடைய ஒருங்கிணைப்பில் இதை நாங்கள் நேற்று தொடங்கியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வந்து இங்கே கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வந்து எளிமையாக வந்து அவங்க யாரை வந்து அணுகுனா இதெல்லாம் எளிமையாக அவங்க போய் அதை அவங்ககிட்ட வந்து எடுக்க முடியும், அந்த கடைகள் எங்கே இருக்குங்கிறத வந்து இங்கே வந்தாங்கன்னா எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் சார். இங்கே எல்லாமே காட்சிப்படுத்தியிருக்காங்க, உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தால் அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா தெளிவுபடுத்திக்கலாம்.
0: அரங்கு முன்னாடி நின்னாலே ஐயா வாங்க இது எங்க அரங்குல இதெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. டைல்ஸ்ல இருந்து இருக்கக்கூடிய எல்லா அரங்குகள்லயும் அந்த உபசரிப்பு, வீட்டுக்கு ஒரு விருந்தாளி போனா எப்படி உபசரிக்கிறாங்களோ அவங்க அந்த அரங்குகளுடைய சிறப்பு அம்சம் என்ன, அதே போல எழுப்பக்கூடிய சந்தேகங்களுக்கும் விவரிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களாங்கய்யா. எத்தனை அரங்குகள் என்ன இருக்கு, இதை பற்றி இன்னும் கூடுதல் சிறப்பு என்னங்கய்யா?
1: முதல் தளத்துல பாத்தீங்கன்னா ஒரு 45 அரங்குகளும் தரைத்தளத்துல வந்து ஒரு 35 தளங்களும் அமைந்திருக்கு சார். இது எல்லாமே இப்ப எல்லாமே முடிந்து எல்லாத்துலயும் ஃபுல்லா இருக்காங்க. இப்போ வந்தாங்க அப்படின்னாக்கும் இங்க அவங்களுக்கு தேவையான எந்த பொருளா இருந்தாலும் இங்க அவங்க வீட்டு ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் A to Z அவங்க எந்த பொருளா இருந்தாலும் இங்க வந்தாங்கன்னா அவங்க பார்த்து அதை முடிச்சிடலாம். வீடு கட்டுன ஒரு சந்தோஷம் இன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்சு.
0: நிச்சயமா நிச்சயமா. அந்த மணல், அதாவது ஒரு வீடு பாலக்கால் போடணும்னா மணல் தான் முதல்ல எடுப்பாங்க. அதுல இருந்து அந்த கற்கள், அதே போல பெயிண்ட் வரைக்கும் அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சோலார் ஐட்டம், ஒயர், இந்த மாதிரி எல்லாமே இருக்கு இல்லைங்களா? இந்த அரங்குகளை ஒருங்கிணைப்பதற்கு நீங்க எப்படி அந்த அவங்களையெல்லாம் திட்டமிட்டீங்க?
1: இதுல பாத்தீங்கன்னா அந்த பிஎன்ஐ அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா தொழில்ல இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அதுல நாங்க ரெஃபரல் எங்களுக்குள்ள கொடுக்கறது. சோ இதுல பிசினஸ் பண்றவங்க எல்லாரும் நாங்க ஒரே இடத்துல இருக்கிறதுனால வந்து நீங்க எந்த விதமான உங்களுக்கு பொருள் வேணும்னு சொன்னாலும் என்கிட்ட இருக்கிறத நான் கொடுத்துருவேன், என்கிட்ட இல்லாத என்னுடைய கூட இருக்க நண்பரை நான் தொழில் மூலம் அவர் உங்ககிட்ட
0: இணைச்சு விடுறேன். அதாவது என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லாம இது இங்க கிடைக்கும், நீங்களே அதை கிடைப்பதற்கான ஒரு வாடிக்கையாளர்களுக்கு கிடைப்பதற்கான ஏற்பாடையும் செஞ்சு கொடுப்பீங்க.
1: செஞ்சு கொடுத்துறோம் சார்.
0: சிறப்பீங்க. இங்க இப்ப நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு இன்னும் பஸ் ரூட் நான் வந்து திண்டுக்கல்ல திருச்சி சாலைன்னு சொல்லியிருந்தேன். இன்னும் உள்ளூர் மக்கள், அதே போல வெளியிலிருந்து வரவங்களுக்கான அந்த பாதை
1: இன்னும் பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல அஞ்சலி ரவுண்ட் ஆனா திருச்சி பைபாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம திண்டுக்கல்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல ஏறினாங்க அப்படின்னாக்கும் தாடிக்கொம்பு போற வழியில அஞ்சலி ரவுண்டான பஸ்
0: ஸ்டாண்ட்
1: பேருந்துகள்லாம் நிற்கும். கலெக்டர் வளாகம் வழியா போகக்கூடிய அனைத்து பேருந்துகளும் அஞ்சலி ரவுண்டான வழியா தான் போகும். அங்க இறங்கணும் அப்படின்னா நடைப்பயண தூரத்துலதான் வேலு மகால் அமைஞ்சிருக்கு.
0: அப்ப நீங்க திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம திருச்சியோ அல்லது சேலம் இந்த பக்கம் கரூர் போற இதுல வந்து அஞ்சலி ரவுண்டானால இறங்கினோம்னா நடந்து வர தூரம் தான்,
1: நடந்து வர தூரத்துல தான் சார்.
0: நீங்க 9 மணி வரைக்கும் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இதுல வரக்கூடியவங்களுக்கு இந்த தள்ளுபடி அல்லது வேற ஏதேனும் சிறப்பு இருக்குங்களா?
1: ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி நாங்க திண்டுக்கல்ல ஒரு மிகப்பெரிய மராத்தான் இதே இதுல இருந்து நாங்க கண்டக்ட் பண்ணிருந்தோம். அப்ப வந்து குழந்தைகள் எல்லாத்துக்குமே நாங்க வந்து கையில ஒரு கூப்பன், விளையாட்டு கூப்பன் கொடுத்துருக்கோம். அந்த கூப்பனை கொண்டு வரவங்களுக்கு இங்க இன்டோர் கேம் அவுட்டோர் கேம் ஒண்ணு இன்னைக்கு இலவசமா நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். குழந்தைகள் வந்தாங்கன்னா குழந்தைகளும் இங்க பயன்படுற மாதிரி வந்து நிறைய அரங்குகளும் அமைஞ்சிருக்கு.
0: அவங்க வந்து அந்த புழுதையும் போய்க்கலாம், உள்ள இருக்கக்கூடியதையும் பார்வையிடலாம்.
1: பார்வையிடலாம்.
0: சிறப்பா சொன்னீங்க, நன்றிங்க. உங்களை சந்திச்சதுல
1: நன்றிங்க.
0: கோடை பண்பலை 100.5 நிறைய அரங்குகள் நிறைந்திருக்கக்கூடிய நம்முடைய இந்த ஆரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களுடைய கண்காட்சி நேற்று தொடங்கி நாளை வரைக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலை 10 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நடக்க இருக்கு. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த பொருளாதாரம்னு சொன்னோம்னா பணத்தை தான் குறிக்கும். எந்த ஒரு வேலையும் செய்யணும் அந்த பணத்தை முதலீடாக வைத்து செய்வோம். அந்த வகையில இந்த கனரா வங்கியும் நம்மோடு இணைந்து இந்த அரங்குகள்ல இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கனரா வங்கியினுடைய மேலாளர் நம்ம கிட்ட பேசுற காத்திருக்காங்க. மேடம் வணக்கம்.
2: என்னுடைய பேர் காயத்ரி. நான் வந்து கனரா பேங்க்ல அடிஷனல் மேனேஜரா இருக்கிறேன். அப்படியே நம்ம கொடுத்துருவோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா

0: ஸ்டாஃப் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் மந்த்லி கொடுக்கணுங்கிற கான்செப்டும் கிடையாது, தனியா அசஸ்மெண்ட்ங்கிறது கிடையாது. செக்யூரிட்டி மட்டும் 75% இருந்தாலே போதும், 100% தேவையில்லை.
1: ஒரு சாமானியனுக்கு இந்த வங்கியில வந்து லோன் வாங்கணும் அப்படின்றது அவ்வளவுக்கா தெரியாது.
0: ஆமா,
1: அப்படின்றப்ப அவங்க லோன் வேணும் அப்படின்னா எவ்வளவு கொடுப்பீங்க, அதுக்கு என்னென்னலாம் கொடுக்கணுங்க
0: சார்? அவங்க உங்களுடைய பிசினஸ் டிரான்சாக்ஷனை பொறுத்து நாங்க குவாண்டம் வந்து அரைவ் பண்ணுவோம். சோ அவங்க நீடுக்கு வராங்க, எங்க கிட்ட வராங்கன்னா சில பேருக்கு வந்துட்டு டேர்ம் லோன் மட்டுமே எனஃபா இருக்கும், சில பேருக்கு சிசியோட சேர்த்து வர்ற மாதிரி இருக்கும். சோ அவங்க எங்க கிட்ட வர்றப்போ நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கைட் பண்றோம். இதுல வந்து செக்யூரிட்டி இருக்கிறவங்களுக்கும் நம்ம லோன் கொடுக்கறோம், செக்யூரிட்டி இல்லாம கவர்மெண்டோட சிஜிடிஎம்எஸ்சி ஸ்கீம்லயும் நம்ம லோன் கொடுக்கறோம். சிஜிடிஎம்எஸ்சி ஸ்கீம்ங்கிறது வந்து கவர்மெண்ட்ல செக்யூரிட்டி கம்ப் ஃபுல்லாவே இல்லாதவங்களுக்காக நம்மளுக்கு கொடுக்கறாங்க. அப் டு 2 crores வரைக்கும் அவங்க வந்துட்டு வாங்கிக்கலாம். இது வந்து 10 crores வரைக்குமே அந்த ஸ்கீம் வந்து இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க.
1: 10 கோடி வரைக்குமே வந்து கடனாக பெற்று அது தவணை முறையில செலுத்திக்கலாம்.
0: தவணை முறையிலயும் இருக்கு, ஒர்க்கிங் கேபிட்டல் சொல்றாங்க இல்லையா, ரன்னிங் சைக்கிள், அப்படியாவும் நம்ம பண்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு எஸ்பெஷலி நம்ம ஒரு ஸ்கீம் கொடுக்கறோம். அதுல வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியா, அதுல செக்யூரிட்டி வந்து 25% இருந்தாலே நம்மளுக்கு கிடைக்கும். மினிமம் 25% செக்யூரிட்டியே போதும். அது வந்து லேடிஸ்க்கு உண்டானது
1: அப்படின்னா அது அவங்களுக்கான இப்ப ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னா அந்த உண்டான ஒரு பொருள் வந்து நம்ம கையில கொடுக்கணும்
0: அப்படின்ற
1: மாதிரி.
0: ஆமா சார்,
1: செக்யூரிட்டின்னா நீங்க என்னென்ன குடுக்கறீங்க
0: சார்? இது வந்து பாத்தீங்கன்னா 2 types ஆஃப் செக்யூரிட்டி நம்ம கிட்ட இருக்கு, பிரைம் செக்யூரிட்டி, கொலட்ரல் செக்யூரிட்டி. பிரைம் செக்யூரிட்டி நம்ம அந்த லோன் மூலமா வாங்குறது எல்லாமே பிரைம் செக்யூரிட்டி தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா 20 லட்சம் வரைக்கும் நீங்க வந்து எந்த கொலட்ரல் டாக்குமெண்ட்டும் நீங்க கொடுக்க வேண்டாம். அது வந்து யார் வந்தாலும் 20 லட்சம் வரைக்கும் எந்த செக்யூரிட்டியும் கொடுக்காம பிரைம் செக்யூரிட்டியை வச்சே நம்ம பண்றோம். 20 lakhs வரைக்கும்.
1: சரிங்க மேடம், தொடர்ந்து எத்தனை மணி வரைக்கும் நீங்களும் அந்த இந்த அரங்கு கண்காட்சி முடிகிற நேரம் வரைக்கும் இருப்பீங்களா?
0: ஆமா சார், கண்டிப்பா நாங்க எங்க ஸ்டாஃப் ஆளுங்க கண்டிப்பா இருப்பாங்க சார். காலையில 9:00 வந்துட்டோம், சோ நைட் 9:30 வரைக்கும்
1: நாங்க இருப்போம். கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலையானது இன்னைக்கு ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு பொருள்களுடைய கண்காட்சி நடக்கக்கூடிய வேலூர் மாவட்டத்தில் நடந்துட்டு இருக்கு.
2: பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
3: இந்தியா

0: மற்றும் திண்டுக்கல்
1: திண்டுக்கல் வேலுமகாலில் செப்டம்பர் 25-26-27 தேதிகளில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துகிறது. எஸ் எம் பிசினஸ் மேனேஜ்மெண்ட்.
2: புதிய தொழில் வாய்ப்புகள், குழந்தைகளுக்கு கேம் ஷோக்கள், வீட்டு உபயோக கண்காட்சிகள், பொருட்காட்சிகள், தொழில் முனைவோருக்கான புதிய வாய்ப்புகள்,
1: எக்ஸ்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுகளுக்கு தொடர்பு கொள்ளவும். எஸ் எம் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் திண்டுக்கல். தொடர்புக்கு 9500426805.

0: வசந்த் அண்ட் கோ.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
4: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
3: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
6: செப்டம்பர் 26-28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்கரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
7: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் டென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.
3: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை.

0: திண்டுக்கல் மாவட்ட BNIR ஸ்டார் ஐஸ்வர்யம் விமன்ஸ் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன் பிருந்தாவன் பேலஸ் ஒட்டன்சத்திரம் பிருந்தாவன் சிட்ஸ் இணைந்து நடத்தும் திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
1: 100+ மேற்பட்ட ஸ்டால்களுடன் குழந்தைகள் குதூகலிக்க இலவச கேம்கள் உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
0: எக்ஸ்போ பார்ட்னர்ஸ்
1: கனரா பேங்க்,
0: சுபிக்ஷா செராமிக்ஸ், KPS ஸ்டோர்ஸ்,
1: SM சேஃப்டி பிரைவேட் லிமிடெட்,
0: சுபிக்ஷா ஆயில் மில். திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட
1: கண்காட்சி 2026.
2: திண்டுக்கல் வேலுமஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துகிறது. SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்களுக்கு தொடர்பு கொள்ளவும். SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட் தொடர்புக்கு 9500426805.

0: வரும் பண்பலை, சூரசன்மலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலையானது இன்னைக்கு ஆறா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோகப் பொருள்கள் கண்காட்சி நடக்கக்கூடிய திருச்சி மயிலாத்தில் இருக்கக்கூடிய வேலூர்காரர்கள் வந்துருக்குங்க. நிறைய அரங்குகள் நடந்திருக்கிறது. இப்போ நம்ம அரங்குகள் இருக்கக்கூடிய நண்பரை சந்திக்க போறோம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம் சார். நான் வந்து
0: இந்த அரங்குகள்லாம் நீங்க வந்து போட்டிருக்கீங்க.
1: நாங்க வந்து இங்க சுபிக்ஸா டைல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி காலேஜ்ல நம்ம ஷோரூம் இருக்கு, அங்க இருந்து நம்ம இந்த அரங்கு அமைச்சிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வீட்டுல முழுமை பெறது தரைக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த டைல்ஸ் தான். அந்த டைல்ஸுக்கு வந்து எந்த விதமான கலெக்ஷனோட நிறைய வெரைட்டிஸோட எங்களுடைய ஷோரூம்ல அவைலபிளா இருக்குது. இங்க வந்து லிமிட்டடா வந்து எந்த மாதிரியான டைல்ஸ் எல்லாம் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் கொடுக்கறதுக்காக நாங்க டைல்ஸோட காத்திருக்கோம்.
0: நீங்க டைல்ஸ் போடலாமா அப்படின்றப்பவே உங்களுக்கு இவ்வளவு பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதுல விலையும் குவாலிட்டியும் ஈக்குவல் ஆகிற மாதிரிக்கும் வகை இருக்குங்களா?
1: இருக்கு சார். அதுல நிறைய பாத்தீங்கன்னா சைஸ் அந்த ஒரு குவாலிட்டியை பொறுத்து மாறுபடும். இது 2x2 சைஸ்ல இருந்து நீங்க 12x8 வரைக்கும் சைஸ் வரைக்கும் நிறைய அவைலபிலிட்டி இருக்கு. அத நேர்ல ஒரு தடவை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கும் அதனுடைய குவாலிட்டி அண்ட் பிரைஸ் வந்து நீங்க நல்லா செக் பண்ணலாம்.
0: இந்த புது புதுசா வர்றப்போ அந்த நம்ம அந்த டிசைன் உங்களுக்கு பிரேம்ல வச்சு காட்டுவாங்கல்ல?
1: விரும்புறாங்களோ அதை வந்து நாங்க சிஸ்டர்ல கியூஆர் கோட் மூலமா ஸ்கேன் பண்ணும்போது எங்களுக்கு இருக்க அந்த தொழில்நுட்ப உதவியோட வந்து இந்த மாதிரி இந்த டைல்ஸ் போட இந்த மாதிரி தான் அந்த வீடு இருக்கும், அந்த சமையலறை இருக்குங்கறத வந்து இங்க நேரடியா நீங்க வந்து பாக்கலாம்.
0: புதுசா வீடு கட்டுறவங்க இல்லாம ஆரம்பத்துல வீடு கட்டுறப்ப பண வசதி குறைவா இருந்திருக்கும், அதன் பிறகு டைல்ஸ் அந்த பதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அது அந்த வேலை எப்படி ஈஸியா இருக்குமா இல்ல அது பதிக்க முடியுமா?
1: கண்டிப்பா சார், அந்த மாதிரியும் பதிக்க முடியும். நம்ம அதற்கு என்ன சொல்யூஷன் நமக்கு தேவை இருக்கு அப்படிங்கறத எங்களோட எக்ஸ்பர்ட்ட வச்சு அதை வந்து நாங்க பார்த்து நேரடியா அவங்க வந்து அதை இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் ஒரு ஒப்பீனியன் நாங்க கொடுத்து நல்ல முறையில பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.
0: அதுவும் பண்ணி கொடுத்துருங்க. தரைகளுக்கு அதே போல இந்த சுவர்களுக்கு நல்லா இருக்கு இல்லைங்க?
1: ஆமா சார்.
0: நீங்க வந்து புதுசு புதுசா எப்படி டிசைன் பண்றது இருக்குது வந்திருக்கு அப்படின்றது
1: முன்னர் காலத்துல வந்து ஒன்லி தரைக்கு
0: அவங்களுக்கு லாபம்
1: லாபம்ங்கிறத விட டிசைன்ஸ் வந்து நமக்கு பிடிக்கணும். அதுல போர்ஸ்லின் பாடி அந்த மாதிரி நிறைய அதுல இருக்கு. இப்போ நம்ம நேர்ல வந்து அதை பார்த்து நம்மளுடைய நீலாகலத்தை பொறுத்து பெரிய பில்டிங்கா இருக்கு.
0: அந்த சின்ன சின்ன டைல்ஸா பறிக்கிறப்ப அந்த இணைப்பு வந்து நிறைய வந்துடும் அப்படின்றப்ப அந்த பெரிய அளவு இருக்கிறப்போ அந்த நம்மளோட அறையினுடைய

0: இன்னைக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்.
1: ஆமா சார்,
0: நன்றிங்க. கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலையானது அப்படியே அரங்குகள்ல, வேலு மகால்ல நிறைய அரங்குகள் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: சார், என் பேர் பாக்கியலட்சுமி சார்.
0: ஓகே, நீங்க இந்த அரங்குகளை என்ன சிறப்பா வச்சிருக்கீங்க?
2: சார், நாங்க வந்து நெட் இன்டர்நெட் சார், நாங்க இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால சார் நிறைய சர்வீசஸும் கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஃபயர்வால், சிசிடிவி, பல்க் எஸ்எம்எஸ் ஹாஸ்டல் ஏடிஐ, இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
0: அந்த ஃபயர்வால்ன்றது கல்வி நிறுவனங்களுக்கு, அதே போல இந்த ஐடி சென்டர்ஸ்
2: எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க.
0: அப்படின்றப்போ அந்த அப்ளிகேஷன், குறிப்பிட்ட அப்ளிகேஷன் இயங்க கூடாது அல்லது வந்து அந்த நேரத்தை வந்து வீணடிச்சிருவாங்க அப்படின்றக்காக வைக்கக்கூடியதுதான். அது வந்து எத்தனை மொபைல்களை வந்து அது கட்டுப்படுத்துங்க? கிட்டத்தட்ட ரொம்ப நெட்வொர்க், ஒரு 300 பேர் உட்கார்ந்து இருந்தாலும் அந்த வந்து நிறைய அரங்குகள்ல அப்படியே ஒவ்வொருத்தரா இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இது அந்த அரங்கனுடைய சிறப்பு என்னங்க?
2: கிளம்பணும்னாலே
0: அரை மணி நேரம் ஆகும். நீங்க இயல்பாக இருக்கக்கூடிய அந்த ஒப்பனைகளாலே வந்து, ஏன்னா திரைப்பிரபலங்கள் மட்டுமின்றி சாதாரணமா ஒரு நிகழ்வுக்கு போகணும், சிறப்பா போகணும் அப்படின்றப்பவே அந்த மேக்கப் அப்படின்றது முக்கியமானதா இருக்கும். அப்போ ஒருவருக்கு மேக்கப் இடுவதற்கு எவ்வளவு நேரம் செலவிட வேண்டியதா இருக்கும்?
2: நார்மலா இப்போ கல்யாண பொண்ணு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு 2 மணி நேரம் வேணும். இதே கூட இருக்கவங்க அப்பா, சாரி அம்மா, தங்கச்சி, இப்ப அப்பாவும் மேக்கப் பண்ணிக்கிறாங்க, அவங்க கூட பண்ணி வருவாங்க.
0: ஏன்னா புகைப்படம் எடுக்கணும்.
2: ஆமா, அவங்களுக்கு ஒரு 1/2 hour. இதே விமன்ஸுக்கு அப்படின்னா 1 hour ஆகும்.
0: ஓ, நன்றிங்க. நன்றி, நன்றி. ஐயா வணக்கம். ஆமா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: சார், எங்க பேர் வந்து, என் பேர் வந்து மகேஸ்வரி. நாங்க வந்து சுபிக்ஷா ஆயில் மில் சின்னாலப்பட்டி பக்கத்துல மேலக்கோட்டையில நாங்க வச்சிருக்கோம். நாங்க வந்து என்ன ஆயில் உற்பத்தி பண்றோம்னா, கடலை எண்ணெய், நல்ல எண்ணெய், தேங்காய் எண்ணெய், தீபரை எண்ணெய், விளக்கு எண்ணெய், நெய்யும் யூஸ் பண்றோம். இப்போ
0: மணல், அதே போல நிறைய ஒவ்வொரு அரங்குகள்லயும் பொதுமக்கள் அப்படியே வந்து தன்னுடைய காட்சிப்படுத்தி, எங்கள் அரங்குகள்ல இதுதான் சிறப்பு, இந்த அரங்குகள்ல இது மற்ற ஊர்கள்ல அல்லது மற்ற இடங்களை காட்டிலும் கூடுதல் சிறப்பு தன்மை வாய்ந்தேன்னு சொல்லியிருக்காங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கங்க, நான் மனோகரன், மனோ கம்ப்யூட்டர்ஸ்ங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் கிட்டத்தட்ட 24 இயர்ஸா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களோட லெனோவா எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் அண்ட் மனோ கம்ப்யூட்டர் மல்டி பிராண்ட் ஸ்டோர், டெல் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர், கனானோட பிக்மாசோன், எப்சன் அண்ட் ஹெச்பி, எல்லா பிராண்டும் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க ஸ்டாலுக்கு வந்தீங்க அப்படின்னா நாங்க அப் டு 10,000 ரூபீஸ் வரைக்கும் வவுச்சர் கொடுக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டால்ல மட்டும் தான் கொடுக்குறோம், எல்லாரும் வாங்க. இங்க எல்லாமே நாங்க டெமோ வச்சிருக்கோம், நீங்க இது எல்லாத்தையும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாக்கலாம், யூஸ் பண்ணி பாக்கலாம். எல்லா பிராண்ட், எல்லா முன்னணி பிராண்ட்ல
0: அதே போல இந்த பேடு, இந்த மாதிரி
4: டேப்லெட், டேப் இருக்கு, லேப்டாப் இருக்கு, கேமிங் லேப்டாப் இருக்கு, ஆல் இன் ஒன் பிசி இருக்கு, லேசர் பிரிண்டர் இருக்கு, கலர் பிரிண்டர் இருக்கு, ஜெராக்ஸ் மிஷின், மினி ஜெராக்ஸ் மிஷின் இருக்கு, எல்லாமே நீங்க இங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாக்கலாம்.
0: ஒரு லேப்டாப் சில நேரங்கள்ல வாங்குறப்போ அது ரேம் குறைவா இருக்கும், அதை

கணினி அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அரங்குகள் நிறைந்து காட்சிப்படுத்தி அதுல என்ன புதுசா அப்டேட் வந்திருக்கு, அதுல வந்து புதுசா பார்வையாளர்களுக்கு அவங்களா தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய அரங்குகள் முன்னாடிதான் நம்ம இருக்கிறோம். அப்படியே நடந்தே வந்துட்டு இருந்தோம்னா ஒரு திருவிழா கூட்டத்துல இடையில நடந்து போற மாதிரிதான் இருக்கு. தொடர்ந்து பேசுவோம் நேயர்களே, கோடை பண்பலை 100.5 இந்த கண்காட்சியானது இன்று நாளை 2 நடக்க இருக்கு. 10 வரைக்கும் 9 வரைக்கும் நடக்க இருக்குங்க. இந்த தொடர்ந்து பேசுவோம் நேயர்களே, கோடை பண்பலை 100.5 நேரலையாக.

0: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
1: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
2: திண்டுக்கல் மாவட்ட BNI ஆரா, ஸ்டார் ஐஸ்வர்யம் விமன்ஸ் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன், பிருந்தாவன் பேலஸ், ஒட்டன்சத்திரம், பிருந்தாவன் சிட்ஸ் இணைந்து நடத்தும் திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
1: 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்களுடன் குழந்தைகள் குதூகலிக்க இலவச கேம்கள் உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: எக்ஸ்போ பார்ட்னர்ஸ்
1: கனரா பேங்க்,
2: சுபிக்ஷா செராமிக்ஸ், KPS ஸ்டோர்ஸ்,
1: SM சேஃப்டி பிரைவேட் லிமிடெட்,
2: சுபிக்ஷா ஆயில் மில். திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட
1: கண்காட்சி 2026.
3: கொடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ.
4: இந்தியா

0: மற்றும் திண்டுக்கல்
1: எக்ஸ்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்களுக்கு தொடர்பு கொள்ளவும் எஸ் எம் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் திண்டுக்கல். தொடர்புக்கு 9500426805. திண்டுக்கல் வேலுமஹாலில் செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துகிறது எஸ் எம் பிசினஸ் மேனேஜ்மெண்ட்.
2: புதிய தொழில் வாய்ப்புகள், குழந்தைகளுக்கு கேம் ஷோக்கள், வீட்டு உபயோக கண்காட்சிகள், பொருட்காட்சிகள், தொழில் முனைவோருக்கான புதிய வாய்ப்புகள்.
1: எக்ஸ்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்களுக்கு தொடர்பு கொள்ளவும் எஸ் எம் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் திண்டுக்கல். தொடர்புக்கு 9500426805.

0: தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களுடைய கண்காட்சி திண்டுக்கல் வேலுமகால் தான் நடந்துட்டு இருக்கு. தகவல் பரிமாற்றத்திற்கு 7 நிலைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுல தகவல் சொல்றவங்க, கடைசியா ரிசீவர் சொல்லக்கூடிய தகவல் கேட்கிறவங்க, தகவல் சொல்பவர், தகவல் கேட்பவரை சேரும் வரை வந்து அந்த தகவல் வந்து நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அப்பதான் வந்து அந்த தகவல் என்பது பரிமாற்றப்பட்டு அந்த ஒரு செய்தி என்பது ஒருவரை சேரும். அதே ஒரு வேலையை தான் கோரை பண்பலையும் வெகு சிறப்பா சாமானியனையும் எல்லா தகவலும் சென்று சேர வேண்டும். ஒரு கொடைக்கானல் வானொலி நிலையத்தை அந்த வானொலியை உற்று கேட்பவனுக்கு அகிலத்தில் இருக்கக்கூடிய அறிவு எல்லாம் பெற்றுவிடக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் சிறப்பா நடத்திட்டு இருக்கோம். அந்த வகையில தான் இன்னைக்கான இந்த சிறப்பு நேரலை இருக்கு. இதுலயும் நிறைய அரங்குகள் இருக்கு. திண்டுக்கல் பிஎன்ஐ எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் மிஸ்டர் ஜெகத பழனிசாமி மற்றும் அனிதா பழனிசாமி நம்ம முன்னாடி இருக்காங்க. மேடம் சார் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: நம்மளுடைய இந்த அரங்குகளை என்ன, இந்த பிஎன்ஐ இதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க.
1: பிஎன்ஐ என்பது பிசினஸ் நெட்வொர்க்கிங் இன்டர்நேஷனல். இது வந்து உலகளாவிய பிசினஸ் ஓனர்களுக்கான ஒரு அமைப்பு சார்.
0: வழக்கமா பிபிஏ பிபிஎம் எம்பிஏ எல்லாம் படிச்சு அந்த அந்த 3 ஆண்டு 5 ஆண்டுகள் எல்லாம் படிப்பாங்க. அவங்க இந்த படிப்போ முடிச்சுட்டு அந்த பாடத்திட்டத்தை தாண்டி அந்த அனுபவ கல்வி பெறணும், அப்பதான் வந்து அந்த தொழிற்துறையில ஜெயிக்க முடியும் அப்படிம்பாங்க. அதுக்கு நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க
1: சார். பிசினஸ் ஓனருக்கு ஒரு சிறிய தொழில் பண்ற ஒரு உள்ளூர்ல இருக்க ஒரு வியாபாரியோ இல்ல ஒரு ப்ரொஃபஷனலுக்கோ உங்களுக்கு பெரிய சேலஞ்ச் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா புது கிளையன்ட்ஸை கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுக்காக அவங்களுக்கு நிறைய வழிகள் இருக்கு மார்க்கெட்டிங் பண்றதுக்கு, அட்வர்டைசிங் த்ரூ உங்களை மாதிரியான ரேடியோ பேப்பர் இது எல்லாத்தையும் விட ரொம்ப எஃபெக்டிவா ஒருத்தருக்கு இன்னொருத்தர் உதவி பண்ணா அவங்க அவங்களோட அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் அவங்க கனெக்ட் பண்ணி புது கிளையன்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்றதுதான் சார்.
0: இப்ப மார்க்கெட்ல புதுசா வந்திருக்கு அப்படின்ற தகவல் எல்லாரையும் சேரணும் இல்லைங்களா?
1: கண்டிப்பா எல்லாரையும் சேரணும். ஏன்னா இங்க வர்ற பிஎன்ஐல நீங்க சேரணும் அப்படின்னா நல்ல தொழில் பண்றவங்களை நாங்க தேர்ந்தெடுத்து இந்த குழுவுல இணைச்சு அவரு எந்த விஷயத்த நல்லா பண்றாரோ அதை இன்னும் நல்லா பண்றதுக்காக அவருக்கான புது கிளையன்ஸ் எல்லாம் தேடி கொடுத்து ஒரு குழுவா சேர்ந்து செயல்படுறோம்.
0: சரிங்க சரிங்க. வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க.
2: சார் வணக்கம் சார். கோடை பண்பலை மக்களுக்கும் எங்களோட வணக்கம் அண்ட் தேங்க்யூ. இன்னைக்கு இந்த டைம் எடுத்து நீங்க இங்க வந்து இதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சதுல ரொம்ப சந்தோஷம் சார். என்னுடைய பேர் வந்து அனிதா பழனிசாமி, பிள்ளை திண்டுக்கல் ரீஜன்ல ஏரியா டைரக்டரா இருக்கேங்க சார்.
0: ஓகே மேடம். நம்ம இங்க அந்த பொதுவா அந்த வேலை வாய்ப்பு அல்லது வேலையை உருவாக்கக்கூடியவங்க அந்த ஒருங்கிணைத்து செய்யக்கூடியது அப்படின்ற பட்சத்துல நிறைய நேரங்கள்ல அந்த ஒருங்கிணைக்கிற பணி ரொம்ப சிரமமா இருக்கும். நீங்க அதை எப்படி இலகுவா வந்து மக்கள்கிட்ட கொண்டு போறீங்க?
2: ரொம்ப அருமையான கேள்விங்க சார். நீங்க சொன்னீங்க இல்லையா ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கறது, அதுக்குதான் நம்ம பிஎன்ஐயோட சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க சார். காலையில இப்போ சாதாரண ஒரு மீட்டிங் அப்படின்னாலே எல்லாரும் போகணுமா அங்க என்ன பேசணும்னு பயப்படுவாங்க. எல்லாருமே ஒரே நேரத்துல இங்க வர்றதுக்கும் அவங்க என்ன பேசணும் அப்படிங்கறதுக்கும் என்ன மாதிரி அவங்க பிசினஸ் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கறதுக்கு எல்லா விதமான ட்ரைனிங்குமே வந்து பிஎன்ஐல இருந்து கொடுக்குறோங்க சார். ஸோ ஒருத்தர் உள்ள வராங்க அப்படின்னா அவங்க ஒரு நல்ல ப்ராடக்ட் சர்வீஸ் பண்றவங்களா இருக்கணும், அடுத்து அவங்க பிசினஸ்ல அடுத்த லெவலுக்கு க்ரோத் மைண்ட் செட் இருக்கக்கூடிய பீப்புளா இருக்கணும், அதே மாதிரி கூட இருக்கிறவங்களோட சேர்ந்து டீம் ஒர்க் பண்றவங்களா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மக்களை தான் உள்ள எடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணி அவங்களோட பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கும்.
0: பயிற்சின்றது ஏதாவது இத்தனை காலம் டூரேஷன் எதுவும் இருக்குங்களா?
2: ஒவ்வொரு வாரமும் மீட்டிங்லயுமே நமக்கு பயிற்சி கொடுக்கறோம். அது இல்லாம தனியா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் பீப்புள் அண்ட் ப்ரொஃபஷனலுக்கு ஒரு 1.5 மணி நேரம் அவங்க எந்த துறையில தெரிஞ்சுக்கணும் நிறைய அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுக்கேத்த மாதிரி பயிற்சி இருக்குங்க சார்.
0: அதுக்கு ரொம்ப புத்தி கூர்மையும் பேச்சாற்றலும் ரொம்ப இருக்கணும் அப்படின்னுதான் மூல காரணம் இல்லைங்களா?
2: அப்படி எல்லாம் இல்லைங்க சார். ஏன்னா நம்ம பிசினஸ் பீப்புள் அப்படிங்கிறவங்க தொழில மட்டுமே சார்ந்து டெய்லி வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு கீழே இருக்க டீமுக்கு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம யாரா இருந்தாலும் சாதாரண மக்களுமே எப்படி கத்துக்கலாம் அப்படிங்கறதுக்கான பயிற்சி தான். சோ இதுல பயிற்சி எடுத்துக்கிட்டு எல்லாருமே திறமையாளர்களா ஆகுறாங்க.
0: எந்த வேலையில இருக்கிறோமோ அந்த பற்றி அறிவு இருந்தாலே, அதை பற்றி புரிதல் இருந்தாலே போதும், நிச்சயமாக வியாபாரத்தில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. நிறைய பார்வையாளர்கள் நம்ம முன்னாடி இருக்காங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்ன பார்வையிடுவதற்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க? கொடைக்கானல் பண்பலை 100.5ல நீங்க நேரலையில இணைஞ்சிருக்கீங்க.

0: வர்றீங்க, கையில நிறைய தாள்கள் எல்லாம் வச்சிருக்கீங்க, எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க?
1: திண்டுக்கல்.
0: என்ன அரங்குகள் எல்லாம் பார்வையிட்டீங்க, எத்தனை அரங்குகள்? என்ன நேரடி அனுபவம் கிடைச்சிருக்கீங்க உங்களுக்கு?
1: பாக்க வந்திருக்கேன்,
0: நன்றிங்க நன்றிங்க. தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சத்யபிரகாஷ்.
0: இங்க இந்த அரங்குகள் பத்தி நீங்க காட்சிப்படுத்துறத பத்தி சொல்லிருப்பாங்க, நீங்க என்ன ஐடியாவோட இங்க உள்ள வந்தீங்க?
2: நான் ஃபர்ஸ்ட் சும்மா பர்னிச்சர்ஸ் மாதிரி அந்த மாதிரி பாக்கலாம் தான் வந்தேன், பட் இங்க பாக்கவும் நிறைய இருக்கு, அதனால ஒன்னா என்னன்னு பாத்துட்டு
0: இருக்கேன். நிறைய புதுமையாக நிறைய இருக்கு இல்லைங்களா, எல்லாம் பாருங்க. உங்களுக்கு ஆஃபரோடவும் நிறைய இந்த விலைப்பட்டியலோடும் இருக்கு. அதாவது நிலவுல காலெடுத்து வைத்தது முதல்ல வரக்கூடிய நபர் அப்படின்னா இல்ல, நீல் ஆம்ஸ்டாங் தான் சொல்றாங்க. அந்த சிறிது நேர தயக்கம் கூட நம்முடைய வெற்றியை மாற்றி விடும் அப்படிம்பாங்க. என்ன துணிக கருமம், ஒரு துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் யோசிக்கிறதும் தப்பு, யோசிக்காம இருக்கிறதும் தப்பு, யோசிக்கணும் அப்படின்னா அந்த செயல் இறங்கணும். அப்படின்னா ஒரு போட்டியில நம்ம வந்து கலந்துட்டு ஜெயிக்க முடியும். அப்படியான ஒரு நிகழ்வாகத்தான் இன்னைக்கான சிறப்பு தேடி வரும் பண்பலையானது. ஆறா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களுடைய கண்காட்சி திண்டுக்கல்ல
3: பெண்களுக்கு வந்து சுய உதவி குழு வச்சுட்டு கைத்தொழில் செய்யற பெண்களுக்கு எல்லாருக்கும் லோன் கொடுத்துட்டு இருக்கோம் சார்.
0: தாரகை எப்படின்னா பெண் அப்படின்னு சொல்லலாம்.
3: ஆமா,
0: பொதுவா யாரையும் நம்பி வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுலயும் பெண்களுக்கு அந்த நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தை தான் அது இல்லைங்களா?
3: கண்டிப்பா,
0: எதிர்பார்க்காம இருக்கிறது. அதே சமயம் மற்ற உதவி கொடுத்து உதவுவதற்கும் நமக்கு உதவும். நீங்க என்னென்ன அந்த தொழில் பெண்களுக்கான அந்த வேலை வாய்ப்பு? நீங்க
3: மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, இந்த கூட பின்றது, டீ கடை வச்சிருக்கிறது, விவசாயம் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நாங்க சுய உதவிக்குள்ள வந்து லோன் கொடுக்குறோம் சார்.
0: ஓ சரி சரி. அப்ப உங்களை வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க சாதாரணமா கோழி பண்ண வைக்கணும் அல்லது வச்சிருக்கிறவங்களுக்கு லோன் வாங்கணும்னா எப்படி அணுகணுங்க?
3: ஒரு அஞ்சு பேரோ ஏழு பேரோ பத்து பேர் கொண்ட குழுவா இருக்கவங்களுக்கு வந்து அணுகுனாங்கன்னா எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு குழுவா இருக்கவங்களுக்கு நாங்க லோன் பண்ணி தருவோம்.
0: குழுவாக இருந்து சேர்ந்து உங்களை சந்தித்தால் அது இடம் எங்க இருக்குங்க, அதை எப்படி தொடர்பு கொள்ளணும்?
3: சார் ஐஸ்வரிய உமன் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன் வந்து திண்டுக்கல் ஹெட் போஸ்ட் ஆபீஸ் கிட்ட லொகேட் ஆயிருக்கு சார்.
0: தபால் அலுவலகத்துக்கு பக்கத்துல
3: வந்துட்டு லொகேட் ஆயிருக்கு சார். அதே மாதிரி எங்களுக்கு வந்து பத்து பிரான்சஸ் இருக்குது சார்.
0: நீங்க வந்து கோழி வளர்க்கறாங்கன்னு சொல்லிட்டு வளர்க்காமையே லோன் வாங்குவாங்களா? அது எப்படி நீங்க பார்வையிட்டு அது எப்படி நீங்க?
3: இல்ல சார், அதுக்கு வந்து எங்கிட்ட 60 ஸ்டாஃப்ஸ் வந்து நாங்க வச்சிருக்கோம் சார். எல்லாருமே மானிட்டர் பண்ணி தான் சார் லோன் கொடுப்போம் நாங்க.
0: இது வரைக்கும் வந்து அதிகபட்ச லோன்னா உங்களுக்கு லிமிட் எது
3: இருக்கு சார்? பெண்களுக்கு வந்து சுய உதவி குழுக்களுக்கு அப்படிங்கறதுனால ஸ்டார்டிங் வந்து 15 இருந்து 30,000 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் சார்.
0: 30,000
3: வரைக்கும் நாங்க
0: கொடுத்துட்டு இருக்கோம்.
3: கொடுத்துட்டு இருக்கோம். பிளஸ் வந்து எங்களோட பிரான்சஸ் வந்து 10 ஊர்ல இருக்குது சார்.
0: என்ன திண்டுக்கல் தவிர பிற ஊர்கள்ல வானொலி
3: மாவட்டங்கள்ல
0: இந்த சிறு குழுக்களாக மகளிருக்கான அந்த லோன் அப்படின்றது கிடைக்குது. சந்திச்சு பேசுறதுல அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. உஷாமா, என்ன வாங்க வந்தீங்க?
2: நம்ம பாத்தீங்களா, மகளிர் சுயக்கு அவங்க வாழ்க்கையில முன்னேற்றதுக்கு உண்டான வழியை நிறைய நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அவங்க சுய தொழில் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதுக்குண்டானதை நம்ம வந்து ஃபண்ட் ரைசிங் நம்ம பண்ணி தரோம். சப்போஸ் சிறு தொழில் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே குரூப் லோன் மாதிரி நம்ம பண்ணி தரோம். அந்த குரூப் லோன்ல அவங்க வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்கும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு, சுய தொழில் செய்யறதுக்கும் நிறைய வாய்ப்புகளை நம்ம கொடுக்குறோம். இப்ப வாழ்க்கையில இப்ப நம்ம சமுதாயத்துல பெண்கள் முன்னேற்றம் இருந்தா தான் நாடே
0: முன்னேற்றம். நமக்கு முதல் அதாவது ஒரு எதிர்பாலினத்துக்காக குரல் கொடுத்தவர் அவர் அப்படின்றத தொடங்கி அதாவது அப்படியே போயிட்டு இருக்கு. அதுல வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த குழுக்களாக இணைந்து வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அது அவங்களுக்கான வேலை நேரமாகவும் இருக்கும், பொருளாதாரத்திலையும் உதவியா?
2: கண்டிப்பா, பெண்கள் வாழ்க்கையில முன்னேற குடும்பத்துல முன்னேறும் போதுதான் நாடு முன்னேறும். அப்ப அந்த குடும்பத்துல வந்து பாத்தீங்களா ரொம்ப ஸ்ட்ரகிள் வந்து பணம் தான். அந்த பணத்தை வந்து நம்ம வந்து அவங்க ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்க வாழ்க்கையில அந்த

0: குடும்பத்தை நல்லா ஒரு குழந்தைகளை நல்லா படிக்க வைக்க முடியும், அவங்க சமுதாயத்திலயும் கொஞ்சம் அடுத்த லெவல்ல போக முடியும்.
1: விரும்பியதை தேவைப்பட்டதை வாங்குவதற்காகவும் அதே போல அந்த கல்வி இந்த மாதிரி
0: தொழில் பண்றதுக்காகவும்
1: பார்த்தோம் அப்படின்னா குழுக்களாக இருந்து பெண்கள்
0: முன்னேற்றத்துக்காக
1: நிறைய வேலையை செஞ்சுட்டு
0: கண்டிப்பா
1: நன்றிங்க. என்னவோ நீங்க சொல்ல வந்தீங்க, சொல்லுங்கம்மா.
2: நாங்க ஸ்டார் ஐஸ்வரிய உமன் பவுண்டேஷன்ல வந்து மகளிர் சுயதவி குழு அதுவும் கொடுக்கறோம், பிளஸ் வந்து கோல்டு லோன் பண்ணி தரோம். நியூ கோல்டு வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னாலும் எங்கள்கிட்ட வந்து 80% வட்டியில இருந்து நியூ கோல்டு லோன் நீங்க வாங்கிக்கலாம். இல்ல நான் வந்து நகை அடகு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் எங்கள்கிட்ட நகையை அடகும் வைக்கலாம். 1 ரூபாய் வட்டி முதல்ல இருந்து நாங்க வட்டி வந்து நாங்க பண்ணி கொடுக்கறோம். நியூ கோல்டு எடுக்கலாம், பழைய நகையை அடகும் வைக்கலாம் எங்கள்கிட்ட.
1: தொடர்ந்து பேசுவோம். ஆறாம் தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சியானது திருச்சி சாலையில் உள்ள வேலுமகால நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பேசும் நேர்களே.
3: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
4: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
3: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
8: நிலைய இயக்குனர்
7: தங்கள் அன்புடன் பகுதி
8: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
7: கொடைக்கானல் 624-101.
8: மின்னஞ்சல் முகவரி
7: kodaifm@gmail.com.
8: கட்சவி இலக்கம்
7: 94-86-28-24-24.
3: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
4: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
3: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி வேலுமகால்ல திண்டுக்கல்ல நடந்துட்டு இருக்கு. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
9: வணக்கம், சந்திரன் என் பேரு, அங்க மேனேஜர் இருக்கேன்.
1: சிறப்புங்கய்யா, என்ன இப்ப வந்து பார்வையிடுவது இருக்கு, இந்த அரங்குகள்ல என்ன இருக்குங்கய்யா?
9: திண்டுக்கல் பழனி மெயின் ரோட்ல விருப்பாச்சி மேடுங்க இடத்துல வேர்லப்பட்டி பிரிவு, அங்கிருந்து 1/2 கிலோமீட்டர்ல அந்த மண்டபம் இருக்கு.
1: சரிங்கய்யா,
9: ரொம்ப பிரம்மாண்டமான மண்டபம், லோ பட்ஜெட்ல இருக்கு, ஹை பட்ஜெட் ரெண்டுமே இருக்குது. மண்டபத்து பேர் வந்து பிருந்தாவன் பேலஸ்.
1: பிருந்தாவன் பேலஸ்ல இந்த வேலுமகால நடந்துட்டு இருக்கு. இந்த அழைப்புதல் கையில வச்சிருக்கீங்க, இந்த இது என்னங்க உங்களுக்கு வந்து பிருந்தாவன் பேலஸ்ல என்ன சிறப்புங்கய்யா?
9: சீட்டிங் கெப்பாசிட்டி 2000 கெஸ்ட் வரலாம். 32 பேட் 32 80 பேட் வந்து ஸ்டேஜ்.
1: ஓ சரிங்க, சரிங்க.
9: மீட்டிங் ஹால் இருக்கு, ஏசி 90+ சீட்டிங் கெப்பாசிட்டி
1: மாதிரி. அதாவது என்னென்ன நிகழ்வுகளுக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த புக் பண்ற மாதிரி பண்ணலாங்க? கோடைப்பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலையானது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆறா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோகப்பொருளுடைய கண்காட்சி. சுமார் 100+ அரங்குகள்ல இந்த காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஆயத்த ஆடைகள், அதே போல ஜூட் பேக்ஸ், சோலாரு, கம்பி வேலிகள்ல அது கற்களாகவும் பைப்புகளாகவும் நிறுத்தி இருக்காங்க. அதே போல பெண்களுக்கான மேக்கப், பியூட்டி பார்லர், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த லாக்கர், பிரிண்டர்ஸ், கம்ப்யூட்டருடைய உதிரி பாகங்கள், அதே போல இந்த ஃபேன்சி ஸ்டோர்ல இருக்கக்கூடியது ஆடைகள், அதே போல உடற்பயிற்சி கருவிகள் இருக்கக்கூடிய அந்த ஜிம், இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு. குழந்தைகளுக்கு வந்து இந்த அரங்குகளை பார்வையிடுவதற்காகவும், அது மட்டும் இல்லாத அந்த அரங்குகளை பார்வையிட்டுட்டு விளையாடுவதற்காகவும் ஒரு தோற்றம் அவங்க கொடுத்துருக்காங்க. அதே

0: உணவு சாப்பிடணும் அப்படின்னாலும் கூட இந்த இடத்துல நிறைய இந்த கேட்டரிங் சர்வீஸ் அப்படின்றதும் இங்க நிறைய இருந்துட்டு இருக்கு. நிறைய ஆயத்த ஆடைகள் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் நம்ம இப்ப இங்க பேச போறோம். பொதுவா அணிகலன்கள் இலக்கணத்திற்கு எப்படி அணிகள் முக்கியமோ அதே போலதான் நம்ம அந்த அணிகலன்கள் இருக்கக்கூடிய இந்த அரங்குகள்ல நம்ம இருக்கோம். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: சீதாலட்சுமி.
0: என்னென்னலாம் இங்க சிறப்பா பண்ணிருக்கீங்கம்மா?
1: மைக்ரோ பெயிண்டிங் வெல்ஸ், மைக்ரோ பெயிண்டிங் வெல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறமேட்டுக்கு எல்லாமே ஏடி கலெக்ஷன்ஸ், ஐம்பொன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு
0: இருக்கோம். இந்த வாங்குற புதுசு இந்த தங்க கலர் அப்படியே இருக்கணும்னா என்ன பண்ணணுங்க?
1: தங்க கலர் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பராமரிக்கிறது வந்து உங்களுக்கு ரெகுலர் யூஸ் பண்ணீங்கன்னா 6 to 8 months நல்லா இருக்கும். பெர்ஃப்யூம் ஹாட் வாட்டர்ல படாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். 1 year வரைக்குமே நல்லா
0: நிறைய வந்து இந்த அணிகலன்கள் ஆடைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய துணிக்கடைக்குள்ள போயிட்டுமா அல்லது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆடை அலங்காரத்தினுடைய ஒப்பனைகள்லாம் செய்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு கடைகள் இருக்கிறோமா அப்படின்ற மாதிரி இருக்கிறோம். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: ஜாஸ்மின் சார்.
0: ஜாஸ்மின், இந்த அரங்கல வச்சிருக்கீங்க?
1: ஜாஸ்மின் டிசைனர். இங்க வந்து ஆறாவது அரங்கல வந்து ஃபுல்லா ஸ்டால்ல வந்து பிரைடல் பிளவுஸ் லெகங்காஸ் பிரைடல் ஒர்க் எல்லாமே வச்சிருக்கோம். இன்க்ளூடிங் லெகங்கா கோர்ஸ் எல்லாமே ரெண்ட் இருக்கு. இப்ப 40,000 to 50,000 உள்ள லெகங்காஸ் எல்லாமே 1,200 to 3,000 ரெண்டுக்கு கொடுக்கறோம். ரெண்டுக்கல ஃபர்ஸ்ட் டைம் இது நாங்க ஃபர்ஸ்ட் இது பண்ணிருக்கோம்.
0: அதாவது ஒரு இனம் ஒரு கல்யாணத்தன்னைக்கு எடுத்தா அந்த கோட்டு
1: ஆமா அடுத்த நாள் வந்து யாருமே போட மாட்டாங்க.
0: ஆமா, அதே வந்து நீங்க வாடகைக்கு
1: அதே வந்து ரெண்டுக்கு வெறும் 2000 ல இருந்து ஸ்டார்டிங்ல பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நிறைய அமௌண்ட் சேவ் ஆகுற மாதிரி பண்ணி கொடுக்கறோம்
0: இல்லீங்களா? நிறைய வடிவங்கள் அதே போல தேவையான அளவுக்கு இருக்கு. நன்றி சந்திச்சு பேசுனதுல. பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு மணப்பெண் மணமகனுடைய அந்த அலங்கார ஆடைகள் எல்லாம் வந்து தயாரா, அதே போல அந்த ஆடைகளை வந்து வாடகைக்கு விடக்கூடிய ஒரு கடையாகத்தான் அந்த ஸ்டாலாகத்தான் அதை வந்து பண்ணியிருந்தாங்க. கோடை பண்பலை 100.5 தொடர்ந்து பேசுவோம் நேயர்களே. இன்றைக்கான சிறப்பு தேடி வரும் பண்பலையானது ஆறா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சியானது வேலு மகால்ல நடந்துட்டு இருக்கு. அங்கிருந்து தாங்க இன்றைக்கான சிறப்பு நேரலை.
2: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 முதல் இரவு 9 வரை நடைபெறுகிறது.
3: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
2: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
4: இன்று பகல் 1 நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: பாறை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி நடந்துட்டு இருக்கக்கூடிய நேற்று தொடங்கி நாளை வரைக்கும் காலையில 10 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய திண்டுக்கல் திருச்சி பைபாஸ்ல வேலு மகால் தான் நடந்துட்டு இருக்கு. ஐயா வணக்கம்.
1: வணக்கம் சார். இதோட சேர்மன் திரு ராஜா செல்வராஜோட SM ஃபயர் சேஃப்டி நிறுவனம். நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கமர்ஷியல் பில்டிங்கு தீ பாதுகாப்பு அரணா இருக்கக்கூடிய அனைத்து வகையான எக்யூப்மெண்ட்ஸையும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சார்.
0: பெரும்பாலும் எப்போ தீ ஏற்படும்னு தெரியாது.
1: கண்டிப்பாக
0: அதை வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சிலிண்டர் இருக்கு இல்லைங்க, என்னென்ன வகை இருக்கு
1: அதில்? கேஜி வைஸ் வகை நிறைய இருக்கு சார்.

0: அதெல்லாம் வீட்டுக்கு தேவையான நிறைய வீட்டுக்கே இப்ப வாங்கிட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க சார். இதுல அது இந்த 2 kg அளவுலதெல்லாம் வந்து வாங்கிட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க. அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத வந்து நாங்க வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுறதுக்கான ட்ரைனிங் முதற்கொண்டு நாங்க கொடுத்து விட்டுருக்கோம்.
1: ஏன்னா நம்ம பொதுவாவே இந்த பதட்டத்துல கைகால மைண்ட் வேலை செய்யாது அப்படிமா அப்படிங்கிறப்ப திடீர்னு அந்த தீ விபத்து ஏற்பட்டுறப்போ அந்த எளிமையா வந்து அதை ஹேண்டில் பண்ணவும் தெரிஞ்சிருக்கும்.
0: தீ விபத்துன்னு பார்த்தோடனே பதட்டப்படாம முதல்ல வந்து அதை என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து மனசுல நம்ம கொண்டு வந்து அதை செயல்படுத்துறோம். அதை நம்ம
1: ஒரு தீ விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா அந்த சிலிண்டரை பயன்படுத்த எவ்வளவு நேரத்துல அந்த தீ அணைக்கலாம்
0: வித்தின் 1 நிமிஷத்துல அதை எடுத்து நீங்க பிரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா
1: அந்த காணொலிகள்லாம் பாத்தோம்னா அந்த எரிபொருள் நிலையங்கள பெட்ரோல் இந்த பங்க் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் பாசமா இருக்கு. அதை எப்படி நீங்க ரொம்ப கவனமா கையாளணும்
0: அதை நாங்க அதற்கான வழிமுறை எல்லாமே நாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் சார். அதை சிலிண்டர் வாங்கும் போதே வந்து அதுக்கு ஃபுல் சர்வீஸ் முதற்கொண்டு நாங்க வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண
1: வீட்டு எரிபொருள் இந்த கேஸ் சிலிண்டர்ல
0: இருக்கலாம்
1: ஏதேனும் தவிர்க்க முடியாத பட்சத்துல தீ விபத்து ஏற்பட்டதுன்னா அதை எப்படி
0: அதை எளிமையான முறையில பின்பற்றதுக்கு சில இது வச்சிருக்கோம் சார். அதை நம்ம வந்து பிராக்டிக்கலா சொல்லும் போதுதான் உங்களுக்கு புரியும்.
1: அதை நாங்க வந்து ஆக்சிஜன் போனா தான் தீ எரியும்பாங்க.
0: ஆமா சார், அது போகாத அளவுக்கு நாங்க அதை என்ன பண்ணணுமோ அதற்கான வழிகள் நாங்க சொல்லிடுவோம் சார்.
1: இந்த சிலிண்டர் அப்படின்றப்போ யார் எத்தனை கிலோ வரைக்கும் யாரெல்லாம் வாங்குவாங்க? இந்த
0: வீட்டுகளுக்கு மினிமம் 2 kg ல இருந்து இருக்கு சார். அதுல இருந்து கமர்ஷியலா போகும்போது வந்து இன்னொரு வெரைட்டி மாறும் சார். அதை பைப் லைன் மூலமா கொண்டு போற அளவுக்கு நாங்க வச்சிருக்கோம் சார்.
1: நன்றிங்க சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: லட்சுமணகுமார்.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நம்ம வந்து ஸ்ரீ ரத்னான்கோன்னு சொல்லி சேஃப்டி லாக்கர் மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சிருக்கோம்.
1: ஓ சரிங்க. அப்ப திண்டுக்கல்னுடைய சிறப்பு அதுதான். அந்த லாக்கர் அப்படினாலே பார்த்தா அப்படினா அந்த பூட்டு நீக்கிறதுல வந்து சிறப்புங்களா அல்லது அந்த வெயிட்ல வந்து தயாரிக்கிறது
2: வந்து நம்ம திண்டுக்கல் லாக்கர்ன்னு சொல்லுவோம். திண்டுக்கல் லாக்கர் அந்த பூட்டுல இருந்து எல்லாமே ஃபேமஸ் தான். உங்களுக்கு கீ தான் ஃபேமஸ் இதுல. இதுக்கு நம்ம டூப்ளிகேட் பண்ண முடியாது.
0: கேபிஎஸ் சார், நான் அருண் சார். நாங்க வந்து 50 வருட பாரம்பரிய மிக்க கேபிஎஸ் ஸ்டோர்னு சொல்லி திண்டுக்கல் அபிராமியம்மன் கோயில் பக்கத்துல கடை அமைஞ்சிருக்கு சார். இதுல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஆபரணங்களும் எங்க கிட்ட இருக்கு. மணப்பெண் அலங்கார நகைகள், ஒரு கொலு வைக்கிறது, அதுக்கு தேவையான பொம்மைகள், இது மாதிரி எல்லாமே எங்க கிட்ட அங்க வந்து எப்பயுமே தயாரா இருக்கும் சார்.
1: சரிங்க. ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா உடனே வாங்கிக்கலாம்.
0: குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களுடைய அலங்காரத்துக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் எங்க கிட்ட அங்க கிடைக்கும்.
1: புதுசா வந்திருக்குன்னா செல்ல பாப்பாங்க. அது நம்ம கடைகள்ல இருக்குமா?
0: நீங்க இது வரைக்கும் பார்க்காத இந்த மாதிரி ஆபரணங்கள் இருக்கா அப்படிங்கறத முதல் கொண்டு எங்ககிட்ட கடைகளுக்கு வந்தீங்கன்னா நீங்க நேர்ல பார்க்க முடியும். திண்டுக்கல் அபிராமியம்மன் கோயில் பக்கத்துல கேபிஎஸ் ஸ்டோர்.
1: சரிங்க சரிங்க. கோடை பண்பலை 100.5 நிறைய அந்த தாய்மார்கள் இருக்காங்க. அம்மா வணக்கம், எந்த ஊர்ல இருக்கீங்க?
3: நாங்க திண்டுக்கல் தான் சார்.
1: சரிங்கம்மா. அவங்க யாரு? அவங்க அந்த பக்கம் அப்படியே நான் திசைக்கு ஒருவராக போறாங்களே, அவங்க யாருங்க?
3: இல்ல எங்களோட வந்தவங்க பசங்க தான்.
1: என்ன வாங்க வந்தீங்க?
3: இல்ல எல்லா ஸ்டால் என்னென்ன போட்டிருக்காங்க, நம்ம இதுல என்னென்ன இருக்கு, ஆஃபர் இருக்கு, என்ன நல்லா இருக்கும் அப்படிங்கறக்காக பாக்க வந்தோம்.
0: அடுத்து வணக்கம் சார். இது வந்து அரசன் ரியல் எஸ்டேட் அந்த நிறுவனத்துல இருந்து வந்து திண்டுக்கல் அனைத்து திண்டுக்கல்ல இருந்து மதுரை ரோடு, சேல ரோடு, திருச்சி ரோடு அனைத்து பகுதிகளில வந்து நாங்க வந்து பிளாட் வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்பிக்கையா நாணயமா நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பிளாட் உங்களுக்கு தேவைன்னா எங்களை அணுகலாம் சார். அது இல்லாம பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல வந்து ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில வந்து ஸ்வாகத் கிராண்ட் அப்படிங்கிற ஹோட்டல வந்து நாங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்க அனைத்து வகையான ரூம்களும் அங்க எப்பயுமே அவைலபிளா இருக்கும்.
1: நன்றி நன்றிங்க. இப்போ இன்னைக்கான இந்த நிகழ்வானது சிறப்பு தேடி வரும் பண்பலையானது தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி நடந்துட்டு இருக்கக்கூடிய திருச்சி பைபாஸ் அதே போல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலமகாலில் தான் நடந்திருக்கு. நாளைக்கும் 9 வரைக்கும் இருக்கும். சிறுவர்கள் விளையாடுவதற்கு நிறைய பார்த்தோம் அப்படின்னா ஒரு தேர் திருவிழாவில் போன மாதிரிக்கு ஒரு இது விதமா இருக்கு. அதே போல நீச்சல் குளம் அப்படின்றது இருக்கு. அந்த குறித்து விளையாடக்கூடிய அந்த அரங்கு அப்படின்றது இருக்கு. இந்த குதிரை விளையாட்டு அப்படின்றது இருக்கு. நேரத்தை அதே போல பயனுள்ளதாகவும் பல்வேறு பொருள்களை பார்வையிடுவதற்காக இருக்காங்க. ஒரு தம்பி அப்படியே கடுகுடன் விளையாண்டுகிட்டு அப்படியே உற்சாகமா இருக்காரு. பேர் சொல்லுங்க தம்பி.
4: என் பேர் ஹேமநந்தன்.
1: திண்டுக்கல்
5: அங்கால பரமேஸ்வரம் கம்மியான மக்களுக்கு தேவையான கம்மியான ரேட்ல வந்து இடம் வீடு எல்லாமே சிறப்பா பண்ணி
1: நன்றி.

இருக்கிற நிறைய நேயர்களையும் அதே போல இந்த ஸ்டால்களையும் ஒரு செவி வழியாக உங்கள் மனதுக்கு சென்று சேர்த்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். உதயசூரியன், நன்றி, வணக்கம் நேர்களே.

கோடை பன்மலை நொறுபுள்ளியாய்ந்தில் இதுவரை திண்டுக்கல் வேலுமஹாலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி வளாகத்திலிருந்து சிறப்பு தேடி வரும் பன்மலை கேட்டோம். இதுவரை உங்களோடு பயணித்தார் அறிவிப்பாளர் உதயசூரியன். இனி நொறுபுள்ளியாய்ந்தில் பன்மலை படைப்பாளிகள் கேட்கலாம். செய்தி சுருக்கத்திற்கு பிறகு

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. ஆசிய விளையாட்டு மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் இந்தியா மகளிர் துப்பாக்கி சுடும் குழு பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும், ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் வேலவன் செந்தில்குமார் ஜோஷ்னா சின்னப்பா இணை வெண்கலப்பதக்கத்தையும் வென்றது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்து வந்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் இராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு ஆரோக்கியமான இந்தியா அவசியமாகிறது என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மகளிர் நலனுக்கான திட்டங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தாவேக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் குற்றச்சம்பவங்கள் தொடர்வதாக திமுக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கை தாவேக முறையாக பராமரிக்காததே இதற்கு காரணம் என்றும் குற்றஞ்சாட்டியுள்ளது. மக்களின் குறைகளுக்கு பதிலளிக்காமல் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதுதான் தாவேகாவின் கொள்கையா என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. போதைப் பொருள் ஒழிப்பை வலியுறுத்தி நாகை மாவட்டம் காமேஸ்வரத்தில் வண்ணமயமான காற்றாடி திருவிழா இன்று நடைபெற்றது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியா ஓபன் மற்றும் மகளிர் பிரிவுகளில் 2வது இடத்தில் உள்ளது. குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இசை முகில் இளைய 100.5 பண்பலை படைப்பாளிகள்.
3: கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா, என் கனவோடு கேட்கின்ற காற்றலங்கை நீயா.
4: கண் திறந்தேன் ஒரு விடியல் நேரம், என் எதிரே அதிகாலை வானம்.
3: பேச்சுக்கு உயிர் தந்த சப்தங்கள் நீயா, என்னை பேசாமல் செய்கின்ற மௌனங்கள் நீயா.
4: ஈரமான சூரியன் மெல்ல கரையேறும், இருள் செல்லமாய் கோபித்து வெளியே.
3: சத்தங்கள் இல்லாத சங்கீதம் நீயா, என்னை சாகாமல் செய்கின்ற சஞ்சீவி நீயா.
4: தள்ளி நிற்கும் மேகங்கள் தலைவுபட்ட ஓடிவரும், இளன் சிவப்பில் உடை கொடுக்க தினந்தோறும் தேடி வரும்.
3: பருவத்தின் தோட்டத்தில் முதற் பூவும் நீயா, என் பாலைவனம் காண்கின்ற முதல் மழையும் நீயா.
4: புல்நுனியில் பூத்திருக்கும் பனித்துளிகள் நான் ஓய்வெடுக்க காத்திருக்கும் தலையணைகள். வண்ணத்து பூச்சியே, இத்தனை உடைகள் உனக்கதற்கு? ஒன்று நினைத்தால் என் ஊரில் சட்டை இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள்.
5: பண்பலை படைப்பாளிகள்.
2: பண்பலை படைப்பாளிகளில் முதலில் தேனி மாவட்டம் சின்ன ஓவலாபுரம் ஜெகதீஸ்வரன் தந்திருக்கும் வேண்டாமே போதை, வேண்டாமே போதை. போதைக்கு அடிமை, எமனுக்கு மகிமை. போதை பழக்கம் அழிவின் தொடக்கம். போதைக்கு அடிமை, எமனுக்கு மகிமை. போதை பழக்கம் அழிவின் தொடக்கம். வேண்டாமே போதை தடுமாறும் பாதை, வேண்டாமே போதை தடுமாறும் பாதை. அடிமையாகாதே போதைக்கு, அழைத்து செல்லுமே தவறான பாதைக்கு. அடிமையாகாதே போதைக்கு, அழைத்து செல்லுமே தவறான பாதைக்கு. போதை பொருள் பழக்கத்தை கைவிடுவோம், பொறுப்புள்ள மனிதனாக மாறுவோம். போதை பொருள் இல்லாத தமிழகம், புகழ் பரவட்டும் உலகமெங்கும். சமுதாய சீர்கேடு, போதை பழக்கமே அதன் குறியீடு. போதை பழக்கம் இல்லாத தமிழகம், புகழ் பரவட்டும் உலகமெங்கும். சமுதாய சீர்கேடு, போதை பழக்கமே அதன் குறியீடு. தேனி மாவட்டம் சின்ன ஓவலாபுரம் ஜெகதீஸ்வரன் தந்திருக்கிறார்.

0: தம்பி தம்பி தம்பி தம்பி தம்பியோ குடிக்காத தம்பி குடிக்காதே, நீ குடிச்சு புட்டு குடலிட்டு குடிக்காதே, நீ குடிச்சிருந்தா உலகம் மதிக்காதே, உன் வீட்டு ஒரு கழுத கூட மிதிக்காதே, குடிக்காத தம்பி குடிக்காதே, நீ குடிச்சு புட்டு குடலிட்டு குடிக்காதே.
1: கோடை பண்பலையின் பண்பலை படைப்பாளிகளில் இனி திருநெல்வேலி வி எம் சத்திரம் அம்புஜம் அம்பலவாணன் சொல்லி இருக்கும் தேடல். தேடல் தேடல் எப்போதும் சுவாரஸ்யம்தான். தேடல் அன்பு பாசம் ஆசை என ஏதாவது ஒன்றை தேடி அலைவது. நிம்மதிக்கான தேடலே இங்கு நீள்கிறது. ஆனால் நிம்மதி மட்டும் நில்லாமல் போகிறது. ஏதோ ஒன்றை தேடும் மனம் எதைத்தான் என்று அறிவதில்லை. படிக்கும் போது அறிவு தேடல், கனவில் பார்த்த முகத்தை அதிகாலை தேடல், என்றோ பார்த்த முகம் யாராக இருக்கும் என்று தேடல், விரல் கொண்டாடும் இசை தேடல் வீணை தரும், பேனாமை கொண்ட தேடல் கவிதை தரும், பயணத்தின் போது தொலைந்த பொருள் எங்கு விட்டோம் என்ற தேடல், பாசத்தோடு உறவாக கொண்டாடும் பறவை பறந்து போனது.

0: தன்னிடம் வர தாமதமானால் தேடல். இணைப்பிரியா காதலர்கள் ஒருவரின்றி ஒருவர் பிரிந்த போது பறவை தூது போகச் சொல்ல தேடல். இணைப்பிரியா காதலர்கள் ஒருவரின்றி ஒருவர் பிரிந்த போது பறவை தூது போகச் சொல்லி தேடல். கோலத்தின் அழகு தேடல் புள்ளியை, ஸ்பரிச உணர்வில் குழந்தை தேடல் அம்மாவை, கன்னி பெண்ணின் தேடல் நல்ல மனவாளனை. இப்படி தேடல் ஒவ்வொருவரிடத்தும் நீண்டு கொண்டே போகிறது தேடலாய் என்று தேடல் எனும் தலைப்பில் தன் கவிதையை வடித்திருக்கிறார் திருநெல்வேலி வி எம் சத்திரம் அம்புஜம் அம்பலவாணன்.
1: தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று

பண்பலை படைப்பாளிகளில் இனி நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார் தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு நான் வணங்கும் தாயே. நான் வணங்கும் தாயே, எனக்கு குறை வச்சாலும் உனக்கு குறை வச்சதில்லை என் மகராசன். கூலி வேலைக்கு போவாரு, கேட்டது மறுநொடியே வாங்கி வருவாரு. எனக்கு குறை வச்சாலும் உனக்கு குறை வச்சதில்லை என் மகராசன். கூலி வேலைக்கு போவாரு, கேட்டது மறுநொடியே வாங்கி வருவாரு. பட்டிக்காட்டுல படிச்சே பட்டணத்துல பட்டப்படிப்பு நீ படிக்க போன ராசா. பட்டிக்காட்டுல படிச்சே பட்டணத்துல பட்டப்படிப்பு நீ படிக்க போன ராசா. எங்க புள்ள பட்டணம் போயிருக்கு, உள்ளமெல்லாம் சந்தோஷமா இருக்கு. எங்க புள்ள பட்டணம் போயிருக்கு, உள்ளமெல்லாம் சந்தோஷமா இருக்கு. என்ன பெத்தவங்க போயிட்டாங்க, உனக்கு நான் இருக்க முடியலன்னு தாலி கொடுத்த மகராசன் தன் தோல் மேல சாய்த்து கொள்ளுவாரு. என்ன பெத்தவங்க போயிட்டாங்க, உனக்கு நான் இருக்க முடியலன்னு தாலி கொடுத்த மகராசன் தன் தோல் மேல சாய்த்து கொள்ளுவாரு. கொஞ்ச காலத்துல பொல்லாத நோயின்னு வந்து என் கைவிட்டு போயிருச்சு ராசா. தாகம் கேட்ட தண்ணீர் போல இனியும் என்னால் வாழ முடியாதுன்னு கடவுளடி போய் சேர்ந்துட்டாரு. கொஞ்ச காலத்துல பொல்லாத நோயின்னு வந்து என் கைவிட்டு போயிருச்சு ராசா. தாகம் கேட்ட தண்ணீர் போல இனியும் என்னால் வாழ முடியாதுன்னு கடவுளடி போய் சேர்ந்துட்டாரு. கவலையோட போன என் குடும்பம் சந்தோஷ மரம் இனியும் வளருமான்னு மண்டியிட்டு கும்பிடு போட்டேன் கடவுளிடம். கவலையோட போன என் குடும்ப சந்தோஷ மரம் இனியும் வளருமான்னு மண்டியிட்டு கும்பிடு போட்டேன் கடவுளிடம். கவலையோட போன என் குடும்ப சந்தோஷ மரம் இனியும் வளருமா என மண்டியிட்டு கும்பிடு போட்டேன் கடவுளிடம். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, இப்போ நான் பெத்த மகராசன் மருத்துவர். ஆமாங்க, இப்போ நான் பெத்த மகராசன் மருத்துவர். எனக்கு ஆனந்த கண்ணீர். இவ்வாறு தன் என கருத்துக்களில் தோன்றிய கவிதைக்கு வண்ணமளித்திருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்

0: எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: சத்யஜோதி பிலிம்ஸ் டி ஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
3: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசே முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.
4: நம்ம கம்பெனி கடல் எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ் கோல்ட் மாதிரி 100% கடல் எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
6: மிஸ்டர் கோல்ட், 100% கடல் எண்ணெய்.
7: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
8: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
7: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
9: இசை வசந்தம் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி கமுதி வட்டம் எழுவனூர் சரவணன் தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு திருவிழா. அன்று கருக்களிலே ஏற்பிடித்த முப்பாட்டனும் பூட்டனும். அன்று கருக்களிலே ஏற்பிடித்த முப்பாட்டனும் பூட்டனும். கழனியெல்லாம் கால் பதித்து உடல் உழைத்து களைத்த காலத்திலே. கழனியெல்லாம் கால் பதித்து உடல் உழைத்து களைத்த காலத்திலே. உறவுகளை ஒன்றாய் கண்டு மகிழவே, உறவுகளை ஒன்றாய் கண்டு மகிழவே. கல்லை கடவுளாய் பாவித்து, கல்லை கடவுளாய் பாவித்து, படையலிட்டு பூஜையிட்டு, படையலிட்டு பூஜையிட்டு, விருந்துண்டு ஒன்றாய் மகிழ்ந்த காலம் அது, விருந்துண்டு ஒன்றாய் மகிழ்ந்த காலம் அது. இன்று நாகரிக வளர்ச்சி பெற்று கிராமங்களிலும் நகரங்களிலும் திருவிழாக்களில் பெருவிழாக்களாய் மனித உறவுகளை இணைத்து மனம் இனித்து நிற்கிறதே திருவிழா. என்று திருவிழா என்ற தலைப்பில் கவிதையை நமக்காக எழுதி அனுப்பியிருந்தார் கமுதி வட்டம் எழுவனூர் சரவணன்.

பண்பலை படைப்பாளிகளில் இனி ஈரோடு மாவட்டம் காகம் கொளத்துப்பாளையம் இளங்கோவன் தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு அம்மா. அம்மா. குழந்தை அழும்போது தானும் அழுதாள் அம்மா. குழந்தை சிரிக்கும் போது தானும் சிரித்தாள் அம்மா. அம்மாவை ஒன்றும் சொல்லாதீர்கள், அவர்களின் உலகம் காணும் காட்சியில் இல்லை பாசத்தில். அவள் சுமக்காத கருவையும் தம் பிள்ளை என்ற உணர்வில் அம்மாவை நேசிப்பவர்கள் இந்த உடலை பூசிப்பார். பெற்றோரை மதிப்பவர்கள் இந்த உயிரை வணங்குவர். தாயில்லையேல் உடல் இல்லை, தந்தை இல்லையேல் உயிர் இல்லை. குழந்தை அழும்போது தானும் அழுதாள் அம்மா. குழந்தை சிரிக்கும் போது தானும் சிரித்தாள் அம்மா. அம்மாவை ஒன்றும் சொல்லாதீர்கள், அவர்களின் உலகம் காணும் காட்சியில் இல்லை பாசத்தில். அவள் சுமக்காத கருவையும் தம் பிள்ளை என்ற

உணர்வில் அம்மாவை நேசிப்பவர்கள் இந்த உடலை பூசிப்பார். பெற்றோரை மதிப்பவர்கள் இந்த உயிரை வணங்குவர். தாய் இல்லையேல் உடல் இல்லை, தந்தை இல்லையேல் உயிர் இல்லை என தன்னுடைய கவிதையை படைத்திருந்தார் ஈரோடு மாவட்டம் காகம் குளத்துப்பாளையம் இளங்கோவன்.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
4: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
3: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிமிட மருத்துவர் தேவேந்திரன் அவர்கள்.
6: வணக்கம் அன்பார்ந்தர்களே. நிறைய பேர் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வேரிகோஸ் பெயினை பற்றி ரொம்ப பேர் கேட்டு அடிக்கடி கேட்டிருப்பாங்க. இந்த வேரிகோஸ் பெயின் அப்படின்றது வந்து அதிகமாக வந்து இப்போ பரவலாக நம்ம வந்து பார்க்குறோம். இதில் என்ன நல்ல விஷயம்னா, இதில் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப வந்து லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கிறனால வந்து ரொம்ப பேர் வந்து எளிமையான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் வந்து இந்த வேரிகோஸ் பெயின் அப்படின்னா என்ன அப்படின்னா, வந்து கால் ரத்த குழாய்களில் வந்து ரெண்டு வகையான ரத்த குழாய்கள் இருக்கும். அதாவது நல்ல ரத்த குழாய், கெட்ட ரத்த குழாய் இருக்கும். இந்த நல்ல ரத்த குழாய்னு இருதயத்துலேருந்து காலுக்கு கொண்டு வர நல்ல ரத்த குழாய். இது என்ன பண்ணணும்னா, காலில் வந்து இருதயத்துக்கு நல்ல ரத்த குழாய்கள் வந்து ரத்தம் கொடுத்தோன்னே மீண்டும் இந்த ரத்தங்கள்லாம் செல்களுக்கு போயிட்டு கெட்ட ரத்தங்கள், அதாவது சுத்திகரிப்பு பண்ணுறதுக்காக ரத்த நாளங்கள், அதாவது வெயின் சொல்லுவாங்க, வெயின்ஸ் மூலமாக, வெயின் மூலமாக கீழேருந்து சுத்திகரிப்பு பண்ணுறதுக்காக ரத்த குழாய்கள் மேலே கொண்டு போகும். இந்த ரத்த குழாய்களில் பார்த்தீங்கன்னா தோல் ஒட்டி சில ரத்த குழாய்கள் இருக்கும். சூப்பர்ஃபிஷியல் வெயின் நாங்கள் சொல்லுவோம். இந்த வெயின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சூப்பர்ஃபிஷியல் வந்து மேலோட்டம் நீங்கள் பார்த்தே வைத்து பச்சை நரம்னு நம்ம கூட சொல்லுவாங்க. இது என்ன ஆகும்னா, அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டேமேஜாக இருக்கும், நரம்பு சுருண்டும். இது யார் யாருக்கு இந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகம் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு பாரம்பரியத்தினால் வரலாம், ஒரு சில பேருக்கு அவங்க அதிகமாக நிற்கிறாங்க, லைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே வந்து ஒர்க் பண்ணுறவங்க, முக்கியமாக அதிகம் நாங்கள் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அயன் பண்ணுறவங்க, டீ கடையில் நிற்கிறவங்க, ஈவன் சம் கைண்ட் டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கோம், லைக் ஸோ இந்த மாதிரி நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு அதிக பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த நரம்பு சுருளும். அதாவது சூப்பர்ஃபிஷியலாக இருக்குது, மேலோட்டமாக தோல் பச்சு ஒட்டி இருக்கிற நரம்பு சுருள்றது தான் நம்ம வந்து வேரிகோஸ் வெயின் சொல்கிறோம். இது என்னென்னலாம் தொந்தரவுகளை கொடுக்கலாம், அறிகுறிகள் என்ன இருக்கும், நார்மலாக என்ன தொந்தரவுனா வலியை கொடுக்கலாம், இரவு நேரங்களில் லெக் கிராம்பிங் சொல்லுவோம், நரம்பு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில பேருக்கு தோல் அரிப்புகள் இருக்கும், அந்த தோளுடைய கலர் வந்து மாற ஆரம்பிக்கும், இல்லை புண்ணு வந்துச்சுன்னா சொரிஞ்சு விட்டுன்னா புண் ஆறாமல் இருக்கும், வலிகள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, சிலைகள் பார்த்தா லைட்டாக டச் பண்ணாவே பிளட் வந்து பயங்கரமாக லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் உங்களுக்கு வந்து வேரிகோஸ் வெயின் இருக்கலாம். அப்போ இதை எப்படி சார் நாங்கள் பார்க்கலாம், என்ன வகையான டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் டாப்லர்ஸ்க்குன்னு சொல்லுவாங்க, இந்த நரம்பை வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி இந்த ரத்த குழாய்கள் எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்ப்பாங்க. இதில் ஏன் வேரிகோஸ் வெயின் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக என்ன பண்ணணும், உங்களுக்கு ரத்த குழாய்களை வந்து கெட்ட ரத்த குழாய்கள் வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு ஒரு வால்வ் இருக்கும்,

0: இது என்ன பண்ணும்னா, ஒரு நிமிஷம் வந்து கீழேருந்து மேலே ரத்தம் போகுதுன்னா இந்த வால்வ் என்ன பண்ணும், மேலே மட்டும்தான் வந்து ரத்தத்தை தள்ளும், கீழே வந்து வராது, ரிவர்ஸ் வராது. பட் இதே நேரங்களில் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுன்னா, இந்த வால்வ் இருக்குது பார்த்தீங்களா, வால்வு சரியாக வேலை செய்யாமல் லீக் ஆகி கெட்ட ரத்தம் மேலே மட்டும் போகாமல் கீழேயும் ரிட்டர்ன் வந்துடுது. அப்போ கீழே ரிட்டர்ன் வரனால தான் கீழேயே தேங்கி இருந்து உங்களுக்கு வந்து வேரிகோஸ் வெயின் வருது. இதை வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிக்கூட இருந்தது. இப்போ சில காலங்களில் என்ன பண்ணுவாங்க, சிம்பிளாக வந்து லேசர் மூலமாக சரி பண்ணிடுறாங்க. அப்போ இதை வந்து ஆரம்பத்துலேயே நம்ம கண்டுபிடிச்சி சரி பண்ணிட்டா 100% வந்து பார்த்திங்கன்னா தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கலாம், பெரிய அளவு கால்கள் வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கானே. அதனால் வந்து வேரிகோஸ் வெயின் வந்து சரி பண்ணக்கூடிய விஷயமான ஆமாம் கட்டாயம் சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் முறையான மருத்துவர்களை பார்த்துட்டு ஆரம்பத்திலே சரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த வேரிகோஸ் வெயின் பிரச்சனை இல்லாமல் நீங்களும் மற்றவங்க மாதிரி நல்ல நல்ல முடன் வாழலாமேர்களே.
1: மேலும் சக்தி சர்க்கரைநோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரைநோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்றோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்கு. சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு. எம்ஆர்ஐ, சிடி, அல்ட்ராசவுண்ட், கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்களும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்கு. பயன்படுத்திக்க நேர்களே.
2: மேலும் சர்க்கரைநோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
3: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
4: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
5: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
4: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
6: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: பண்பலை படைப்பாளிகளில் இனி பழகு கரூர் பள்ளப்பட்டி அண்ணாநகர் மணிவேல் உமா மணிவேல் இருவரும் தந்திருக்கிறார்கள் இந்த கவிதையை. சிரித்தே வாழ பழகு, துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும். சிந்தித்து வாழ பழகு, பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும். அனைத்தையும் ஏற்க பழகு, வாழ்க்கை முழுவதும் சிறக்கும். அனைத்தையும் ஏற்க பழகு, வாழ்க்கை முழுவதும் சிறக்கும் என பழகு என்ற தலைப்பில் தத்துவ கவிதையை சமர்ப்பித்திருக்கிறார்கள் கரூர் பள்ளப்பட்டி அண்ணாநகர் மணிவேல் உமா மணிவேல்.

படைப்பாளிகளில் எனி ஈரோடு மாவட்டம் விசயமங்கலம் குணசீலன் தந்திருக்கும் தலைப்பு ஏனிந்த வேற்றுமை. ஏனிந்த

வேற்றுமை, ஆணென்றும் பெண்ணென்றும் ஏன் இந்த வேறுபாடு? எல்லாமே ஒன்றுதான், இப்படி இருக்க ஏன் இந்த வேறுபாடு? ஆணென்றும் பெண்ணென்றும் ஏன் இந்த வேறுபாடு? எல்லாமே ஒன்றுதான், இப்படி இருக்க ஏன் இந்த வேறுபாடு? ஏழை என்றும் பணக்காரனென்றும் ஏன் இந்த வேறுபாடு? ஏற்றிவிட நம்பிக்கை இருக்க ஏறி உயர்வாய் நாளும். ஏழை என்றும் பணக்காரனென்றும் ஏன் இந்த வேறுபாடு? ஏற்றிவிட நம்பிக்கை இருக்க ஏறி உயர்வாய் நாளும். கருப்பென்றும் சிவப்பென்றும் ஏன் இந்த வேறுபாடு? கவலையில்லா வாழ்க்கையோடு கலந்திடுவாய் நாளும். கருப்பென்றும் சிவப்பென்றும் ஏன் இந்த வேறுபாடு? கவலையில்லா வாழ்க்கையோடு கலந்திடுவாய் நாளும். எது எப்படியாயினும் நாம் என்றும் உழைத்தால் நாட்டில் நமக்கும் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம். எது எப்படியாயினும் நாம் என்றும் உழைத்தால் நாட்டில் நமக்கும் கிடைக்கும் நல்ல முன்னேற்றமே என வேற்றுமைக்கு வரிகள் தந்திருந்தார் பண்பலை படைப்பாளிகளில் ஏன் இந்த வேற்றுமை என்ற தலைப்பில் ஈரோடு மாவட்டம் விசயமங்கலம் குணசீலன்.

அவர்கள் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி இந்த வார சிறப்பு கவிதை. தந்திருக்கிறார் விருதுநகர் குமரன் தெரு அர்ச்சையா. சென்ற வாரம் சிறப்பு கவிதைக்காக நாம் கொடுத்திருந்த தலைப்பு கூட்டாஞ்சோறு. கூட்டாஞ்சோறு பள்ளி முடித்து வீடு வந்ததும் என் புத்தக பையை விட்டுவிட்டு என் தோழிகளோடு சென்று விளையாட ஆசை. ஓடி ஆடி விளையாடிவிட்டு வீடு திரும்பும் போது என் அம்மாவின் கண்ணில் பட்டுவிட்டால் எனக்கு கிடைக்கும் பூசை. பள்ளி முடித்து வீடு வந்ததும் என் புத்தக பையை விட்டுவிட்டு என் தோழிகளோடு சென்று விளையாட ஆசை. ஓடி ஆடி விளையாடிவிட்டு வீடு திரும்பும் போது என் அம்மாவின் கண்ணில் பட்டுவிட்டால் எனக்கு கிடைக்கும் பூசை. தட்டாங்கல், பரமபதம், தாயம் போன்ற அமர்ந்து விளையாடும் விளையாட்டுகளில் இல்லை எனக்கு அதிக ஆர்வம். கள்ளன் போலீஸ், கிளித்தட்டு போன்ற விளையாட்டுகளில் எனக்கு அதிக ஆர்வம். என் அம்மா அடுப்பு மூட்டி உலை வச்சு சமையல் தொடங்கியாச்சு. அதுபோல் கூட்டாஞ்சோறு செய்ய எனக்கு ஆர்வம் அதிகம் உண்டாச்சு. தட்டாங்கல், பரமபதம், தாயம் போன்ற அமர்ந்து விளையாடும் விளையாட்டுகளில் இல்லை எனக்கு அதிக ஆர்வம். கள்ளன் போலீஸ், கிளித்தட்டு போன்ற விளையாட்டுகளில் எனக்கு அதிக ஆர்வம். என் அம்மா அடுப்பு மூட்டி உலை வைத்து சமையல் தொடங்கியாச்சு. அதுபோல் கூட்டாஞ்சோறு செய்ய

எனக்கு ஆர்வம் அதிகம் உண்டாச்சு. கூடி செய்யும் சோறு அதுவே கூட்டாஞ்சோறு, கூடி செய்யும் சோறு அதுவே கூட்டாஞ்சோறு. அரிசி பருப்பு காய்கள் என நாங்கள் ஆளுக்கொன்றாய் கொண்டு வந்த பொருளெல்லாம் ஆத்தோரம் உள்ள தோப்புக்கு வந்து சேர்ந்தாச்சு. அடுப்பு மூட்டி உலை வைச்சு பக்குவமா கூட்டாஞ்சோறும் தயாராச்சு. பக்கத்து தோட்டத்தில் இலை பறிச்சு அதுல கூட்டாஞ்சோற பரிமாறி தோழிகளோடு பசியார உண்ணாச்சு. பக்கத்து தோட்டத்தில் இலை பறிச்சு அதுல கூட்டாஞ்சோற பரிமாறி தோழிகளோடு பசியார உண்ணாச்சு. ஆண்டுகள் 15 போயே போச்சு. அழகான என் பெண் குழந்தை இப்ப என் கையில் இருக்கு. ஆண்டுகள் 15 போயே போச்சு. அழகான என் பெண் குழந்தை இப்ப என் கையில் இருக்கு. என் முகம் பார்த்து சிரிக்கும் அவள் சிரிப்பு முல்லை பூ போல இருக்கு. என் முகம் பார்த்து சிரிக்கும் அவள் சிரிப்பு முல்லை பூ போல இருக்கு. ஆனாலும் தோழிகளோடு கூட்டாஞ்சோறு உண்ட ஆனந்த நினைவு என் நெஞ்சை விட்டு நீங்காமல் இருக்கு. ஆனாலும் தோழிகளோடு கூட்டாஞ்சோறு உண்ட ஆனந்த நினைவு என் நெஞ்சை விட்டு நீங்காமல் இருக்கு. கூட்டாஞ்சோறு குறித்து குவளை தமிழில் கவிதை தந்திருக்கிறார் விருதுநகர் குமரன் தெரு அர்ச்சையா.

0: விரைவு திருச்சி சாரதாசில். சத்யஜோதி பிலிம்ஸ் இஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
1: ஒரு மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: பண்பலை படைப்பாளிகளில் இனி வேடசந்தூர் ஷாஜிதா தந்திருக்கும் மழை எனும் தலைப்பிலான கவிதை. வானம் கருக்குது, மேகங்கள் கூடுது, குளிர்ந்த காற்று வீசுது, இலைகளெல்லாம் ஆடுது, பறவைகள் கூட்டில் தங்குது, மழை துளிகள் மண்ணில் விழுது, வறண்ட பூமியின் தாகம் தீர்த்து பசுமையை மீண்டும் தருது, செடிகளுக்கு முத்தமிட்டு மரங்களை குளிப்பாட்டி பூமிக்கு பச்சையாடை உடுத்தி அழகு பார்க்குது. வானம் கருக்குது, மேகங்கள் கூடுது, குளிர்ந்த காற்று வீசுது, இலைகளெல்லாம் ஆடுது, பறவைகள் கூட்டில் தங்குது, மழை துளிகள் மண்ணில் விழுது, வறண்ட பூமியின் தாகம் தீர்த்து பசுமையை மீண்டும் தருது, செடிகளுக்கு முத்தமிட்டு மரங்களை குளிப்பாட்டி பூமிக்கு பச்சையாடை உடுத்தி

அழகு பார்க்குது. மழை பெய்தால் போதும், பள்ளி விடுமுறை கிடைக்கும் என்ற சிறு ஆசையும் பிறக்கும். மழை பெய்தால் போதும், பள்ளி விடுமுறை கிடைக்கும் என்ற சிறு ஆசையும் பிறக்கும். மழையில் நனைந்து சேற்றில் விளையாடிய குழந்தை பருவ நினைவுகள் என்றும் இனிமையானவை. மழையில் நனைந்து சேற்றில் விளையாடிய குழந்தை பருவ நினைவுகள் என்றும் இனிமையானவை. இது வேடசந்தூர் ஷாஜிதா தந்திருக்கும் மழை எனும் தலைப்பிலான

0: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
0: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனிவரும் கவிதை. தஞ்சாவூர் இன்பவள்ளி தந்திருக்கும் தமிழ் என் மொழி, தமிழ் என் வெளி. தமிழ் என் மொழி, தமிழ் என் வெளி. கம்பன் கண்டு கவிதை கொண்ட மொழி, கம்பன் கண்டு கவிதை கொண்ட மொழி. கண்டதையும் எழுதி கண்கலங்க வைக்கலாமா? கம்பன் கண்டு கவிதை கொண்ட மொழி, கண்டதையும் எழுதி கண்கலங்க வைக்கலாமா? காதலை கண்ணியமாய் எடுத்துரைத்த கன்னித்தமிழ், காதலை கண்ணியமாய் எடுத்துரைத்த கன்னித்தமிழ். காமத்தை செப்பிட அதை பயன்படுத்தலாமா? காதலை கண்ணியமாய் எடுத்துரைத்த கன்னித்தமிழ், காமத்தை செப்பிட அதை பயன்படுத்தலாமா? கல்லை மாற்றி கனியாக்கும் காவிய தமிழ், கல்லை மாற்றி கனியாக்கும் காவிய தமிழ். வேப்பங்காயாய் கசக்க வைக்கலாமா? மொழியை கசக்கி எறியலாமா? கல்லை மாற்றி கனியாக்கும் காவிய தமிழ், வேப்பங்காயாய் கசக்க வைக்கலாமா? மொழியை கசக்கி எறியலாமா? இறைவனையே இன்புறச் செய்த இசைத்தமிழ், அதை துன்புறச் செய்வது நியாயமா? இறைவனையே இன்புறச் செய்த இசைத்தமிழ், அதை துன்புறச் செய்வது நியாயமா? கலையை வளரச் செய்த கவிழ்தமிழ், அதற்கு கவலையை உண்டாக்க செய்யலாமா? கலையை வளரச் செய்த கவிழ்தமிழ், அதற்கு கவலையை உண்டாக்க செய்யலாமா? புலவரெல்லாம் போற்றி வளர்த்த தமிழ், யாரும் குறைசாற்றும் அளவிற்கு மாற்றிட செய்யலாமா? மன்னவர் மடியமர்ந்து

மங்காத புகழ் படைத்த பழமையான தமிழ் செம்மொழியை சீர்படுத்த சீரிப்பாய்வோம் புற்றிசலாய். மன்னவர் மடியமர்ந்து மங்காத புகழ் படைத்த பழமையான தமிழ் செம்மொழியை சீர்படுத்த சீரிப்பாய்வோம் புற்றிசலாய். புறப்பட்டு பேரின்பம் சேர்ப்போம், புறப்பட்டு பேரின்பம் சேர்ப்போம், தமிழ் கற்று தரணியிலே தலை சிறக்க வாரீர் வாரீர் வாரீர். புறப்பட்டு பேரின்பம் சேர்ப்போம், தமிழ் கற்று தரணியிலே தலை சிறக்க வாரீர் வாரீர் வாரீர் என அன்னை தமிழை அன்னையாயிருந்து தமிழை வளர்க்க கவிதை படைத்திருந்தார் தஞ்சாவூர் இன்பவள்ளி.

கல்வலை படைப்பாளிகளில் இனி மதுரை புதுமாக்காளிப்பட்டி சாலை ஈ சத்யசீலன் தந்திருக்கும் தலைப்பு மூன்றெழுத்து தமிழில் விளங்கும் மூன்று. மூன்றெழுத்து தமிழில் விளங்கும் மூன்று. பண்டைய தமிழகத்தை ஆட்சி செய்த மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர். சங்கம் வளர்த்த தங்க தமிழில் முத்தமிழ் என்பது இயல் இசை நாடகம். நம் நாட்டில் நாவினிக்க விளையும் முக்கனிகள் மா பலா வாழை. உலக பொதுமறை தந்திருக்கும் மூன்று அதிகாரங்கள் அறம் பொருள் இன்பம். தமிழ் எழுத்துக்களுள் மெய்யெழுத்தின் மூவினம் வல்லினம் மெல்லினம் இடையினம். குன்றின் மீது விளக்கோடு ஒளிரும் குமரியில் கூடும் முக்கடல்கள் இந்திய பெருங்கடல் வங்கக்கடல் அரபிக்கடல். ஓடி ஓடி தேடி தேடி அலையும் தனி மனிதனின் முன்னேற்றம் காண உதவும் மூன்று சொற்கள் உண்மை உழைப்பு உயர்வு. சொல்லாற்றல் எழுத்தாற்றலால் மூன்றெழுத்தில் நாடறிந்த அறிஞர் அண்ணாவின் பேச்சும் மூச்சும் நமக்குணர்த்துவது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என மூன்றெழுத்து தமிழில் விளங்கும் மூன்று என தன் எண்ண ஓட்டத்தில் தோன்றிய விடயங்களை பண்பலை படைப்பாளிகளுக்கு வழங்கியிருக்கிறார் மதுரை புதுமாக்காளிப்பட்டி சாலை இ சத்யசீலன்.

0: தாரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-26 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026
0: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: அன்பின் படைப்புகளை வானலைகளில் சேர்த்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழி ஐந்தின் பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனி வெற்றியின் சுவாசம். வெற்றியின் சுவாசம் என கவிதை தந்திருக்கிறார் மதுரை உஷா முத்துராமன். அகிலத்தில் அழகாக ரோஜா பூ போல் அவதரித்த வெற்றி பூக்கள் கண்ணென போற்றப்பட சோதனைகளை சாதனையாக்கி வேதனை என்ற பேயினை விரட்டி வெற்றியை தேடும் மகிழ்ச்சியின் பூக்கள். நலமாக வாழும் தன்னம்பிக்கை பலமாக இருப்பதை உணர்த்தும் வாழ்க்கையின் அடுத்த படி. விண்ணை தொடும் அளவிற்கு நாட்டை உயர்த்தும் உயர்ந்த எண்ணங்கள். சாதனை படியில் ஏறி வெற்றி கொடியினை இமயத்தின் உச்சியில் நடுவோம். போற்றுபவர்கள் போற்றிட்டும் தூற்றுபவர்களை புறம் தள்ளுவோம். வெற்றி நமதே. அதன் சுவாசம் சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியும் மனம் நிறைக்கும் வெற்றியின் சுவாசம். அகிலத்தில் அழகாக ரோஜா பூ போல் அவதரித்த வெற்றி பூக்கள் கண்ணென போற்றப்பட சோதனைகளை சாதனையாக்கி வேதனை என்ற பேயினை விரட்டி வெற்றியை தேடும் மகிழ்ச்சியின் பூக்கள். நலமாக வாழும் தன்னம்பிக்கை பலமாக இருப்பதை உணர்த்தும் வாழ்க்கையின் அடுத்த படி. விண்ணை தொடும் அளவிற்கு நாட்டை உயர்த்தும் உயர்ந்த எண்ணங்கள். சாதனை படியில் ஏறி வெற்றி கொடியினை இமயத்தின் உச்சியில் நடுவோம். போற்றுபவர்கள் போற்றிட்டும் தூற்றுபவர்களை புறம் தள்ளுவோம். வெற்றி நமதே. அதன் சுவாசம் சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியும் மனம் நிறைக்கும் வெற்றியின் சுவாசம். வெற்றியின் சுவாசம் என கவிதை தந்திருந்தார் மதுரை உஷா முத்துராமன்.
3: வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சரதம் போடா தலைவிதி என்பது பெரும் கூச்சல், எண்ணி துணிந்தால் எங்கு

படைப்பாளிகளில் இனி நீ இன்றியும் அமையாது உலகு. பவானி தளவாய்ப்பேட்டை தீபா தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு இது. மெல்ல மெல்ல மோதி தேகத்தை உணர வைத்து, உணர்வினால் இரத்தத்திலும் கலந்து, ஒரு நொடியில் உள்ளத்தையும் உன்வசப்படுத்துகிறாய். இன்னவன் தொடாத தேகத்தை என் அனுமதியின்றி தொட்டு செல்கிறாய். இருப்பினும் இந்த மோதல் சில்லன ஒரு காதலே. நீரின்றி மட்டுமா அமையாது உலகு? பூவின் வாசம் தொட்டு சுவாசக்காற்றையும் சுமக்கும் நீயின்றியும் அமையாது உலகு. மெல்ல மெல்ல மோதி தேகத்தை உணர வைத்து, உணர்வினால் இரத்தத்திலும் கலந்து, ஒரு நொடியில் உள்ளத்தையும் உன்வசப்படுத்துகிறாய். இன்னவன் தொடாத தேகத்தை என் அனுமதியின்றி தொட்டு செல்கிறாய். இருப்பினும் இந்த மோதல் சில்லன ஒரு காதலே. நீரின்றி மட்டுமா அமையாது உலகு? பூவின் வாசம் தொட்டு சுவாசக்காற்றையும் சுமக்கும் நீயின்றியும் அமையாது உலகு என தன்னை வட்டமிடும் தென்றலை மென்மையாக வருடி கவிதை சொல்லியிருக்கிறார் பவானி தளவாய்ப்பேட்டை தீப்.

0: இந்த வார பண்பலை படைப்பாடிகள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வோர் மகேஸ்வரி, உதய சூரியன், சசிரேகா ஜெயகாந்த், அபுபக்கர் சித்திக், பிரேமா ஜெகன், சுமலதா, ஜே பி ரமேஷ்குமார், பாக்யா, ஓசியா, சுபா, ஜான் டி பிரிட்டோ, நிகழ்ச்சி அமைப்பு விக்னேஸ்வரன், அமைப்பில் ஒரு துணை ஆர் சிவகுமார்.
1: கோடை பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீல வழி, கேன்சருக்கு நல்ல ஆன்சர். ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: மாயவளை நீல வழி சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
4: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம சோசியல் மீடியாவில் அதிகமாக நடக்கிற ஒரு முக்கியமான ஆபத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபேக் ப்ரொஃபைல். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம், எந்த பிளாட்ஃபார்மாக வேணால் இருக்கலாம். அதில் சில பேர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற பேரில் அப்ரோச் பண்ணுவாங்க, சில பேர் மணி ஸ்கேம் செய்ய அப்ரோச் பண்ணுவாங்க, மற்ற சில பேர் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸை திருட நம்மக்கிட்ட பேசுவாங்க. ஒரு ஃபேக் ப்ரொஃபைலை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும், ஆனால் மற்ற தகவல் எதுவுமே இருக்காது, ரொம்ப கம்மியான டேட்டா தான் இருக்கும். அந்த அக்கௌண்ட் வந்து ரீசெண்டாக க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டாக இருக்கும். மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸே யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மள்கிட்ட வந்து ரொம்ப ஒரு பர்சனல் சேட் வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்துலேயே நம்மள்கிட்ட ஒரு ஃபோன் நம்பர் கேட்பாங்க. சில பேர் மணி ஹெல்ப் கேட்பாங்க, ஓடிபி, பேங்க் டீட்டெயில்ஸ், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. சில டைம் இந்த செலிபிரிட்டி ஃபோட்டோ வச்சு இது ஒரு ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் இன்டர்நெட்லேருந்து எடுத்ததாக இருக்கும், பெருசாக போஸ்ட், கமெண்ட்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காது. அதை பார்த்தா கொஞ்சம் சஸ்பீஷியஸாக நமக்கு இருக்கலாம். நம்ம வீடியோ கால் கூப்பிட்டோன்னா அவங்க வீடியோ கால் அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்க ஐடென்டிட்டியை ரொம்ப மறைக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நம்ம சில மெசேஜஸ் எல்லாம் வரும், அர்ஜென்ட் ஹெல்ப், ஸ்பெஷல் ஆஃபர், ப்ரைஸ் வின்னர், இது மாதிரி எமோஷ்னல் மெசேஜ் எல்லாம் அனுப்புவாங்க. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி நம்ம

0: அவாய்ட் பண்ணிக்கலாம், நம்ம எப்படி நம்மளை காப்பாத்திக்கலாம் அப்படின்னா, தெரியாதவங்க ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணக்கூடாது. ப்ரொஃபைலை முழுசாக நம்ம செக் பண்ணணும். தேவைப்பட்டால் நம்ம ரிவர்ஸ் இமேஜ் சர்ச்னு அந்த ப்ரொஃபைலில் இருக்க இமேஜை வச்சு நம்ம சர்ச் பண்ணலாம். ப்ரொஃபைலில் இருக்கிற நேம்ஸ் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஆல்ரெடி வேற எதுவும் சஸ்பீஷியஸாக யாரும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரியும் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணலாம். சஸ்பீஷியஸ் அக்கௌண்ட்டாக இருந்தால் நீங்கள் பிளாக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமான பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை எப்போவுமே ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைனில் இருக்க நண்பர்களெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. ஆன்லைனில் இருக்கவங்க ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸையும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் அவங்கள்ட்ட வீடியோ கால்ஸ் பேசக்கூடாது. தெரியாதவங்க கூட கனெக்ட் பண்ணாதீங்க, சேட் பண்ணாதீங்க, எல்லாரையும் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்க ஃபேக் ப்ரொஃபைலை பற்றி பார்த்தோம். ஒரு நல்ல ஃபோட்டோ, ஒரு ஃப்ரெண்ட்லி மெசேஜ் பார்த்த உடனே நம்பிடக்கூடாது என்பதை புரிஞ்சுக்கிட்டோம். ஆன்லைனில் சேஃபாக இருக்கணும்னா அக்செப்ட் செய்கிறதுக்கு முன்னாடி வெரிஃபை செய்யுங்க, ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க. நாளை இன்னொரு முக்கியமான இணைய பாதுகாப்பு தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இணைவார். சைபர் கிரைம் பற்றிய புகார்களை தெரிவிக்க 1930 எனும் எண்ணை அழைக்கவும். மேலும் cybercrime.gov.in எனும் இணையதள முகவரியிலும் புகார்களை தெரிவிக்கலாம்.
2: கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை நீலவழி.

0: கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5
1: கொடை பண்பலை 100.5 தொடர்கிறது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்குதான் இலையில பார்த்தேன்.
3: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட்
2: இனிய
4: வணக்கம் நேர்களே. காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மறைந்தாலும் சில பாடல்கள் மட்டும் நெஞ்சை விட்டு அகலாது. கேட்ட அந்த நொடியே மறைந்து போன நினைவுகள் மனதுக்குள் மீண்டும் மலர்கிறது. நம் வாழ்வின் இனிய தருணங்களை மீண்டும் மீண்டும் மனதில் இசைக்க செய்யும் பழம் பெரும் பாடல்களை கேட்டு ரசிக்க அன்புடன் அழைக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் முதலாவதாக 1976 வருடம் டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் வெளியான என்னை போல் ஒருவன் படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்கிறார்கள் கரூர் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன். இவர்களின் விருப்பத்திற்காக MS விஸ்வநாதனின் இசையில் கவிஞர் கண்ணதாசனின் வரிகளுக்கு குரல் தந்திருக்கிறார் TM.

இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் பிற்பகல் 1:07. இணைந்திருக்கிறோம் நெஞ்சம் நிறைத்த பாடல்களோடு. இனி சொர்க்கம், அது படத்தின் பெயர். 1970 டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் வெளியான இந்த படத்திற்கு இசை தந்திருக்கிறார் MS விஸ்வநாதன். பாடலுக்கு வரிகள் தந்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன். பாடலை பாடியிருக்கிறார் பி சுசீலா. பாடலுக்கு விருப்பம் தந்திருக்கிறார்கள் அருப்புக்கோட்டை, வெள்ளக்கோட்டை, குற்றாலலிங்கம், தெய்வசிகாமணி, கோமதி, ஜெய் கணேஷ், அபிநயா.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
3: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026. டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
4: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப்ஹாபாதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசை முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.
5: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
7: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போர்ட் 2026.
6: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
8: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
9: உயிரெழுத்து
10: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
8: நேயர்களே, அழகான நம் மனதில்
9: ஆழமான ஓர் இடத்தில்
8: ஓயாது ஒளித்துக் கொண்டிருக்கும்
9: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
8: இதய ராகங்களை
9: நீங்களும் அரங்கேற்றலாம்.
8: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
9: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
11: அம்மா அண்ணா சும்மா இல்லடா
9: இதயம்
12: இதயம் இதயம் இடைகிறதே, இது ஒரு புது கவிதை.
9: பாசம்
13: ஆனந்த துயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே

0: யாரும் இங்கில்லே.
1: மழை
2: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
1: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
1: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
1: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
1: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள்.
4: கொடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
5: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
6: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
5: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா.

0: ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
2: எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நெஞ்சம் நிறைத்த பாடல்களை. இனி 1970 வருடம் ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் வெளியான எங்க மாமா படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்கிறார்கள் தேனி ஆண்டிப்பட்டி மகேஸ்வரி, கோகுல்நாத், பிரியா, திவ்யதர்ஷினி. இவர்களின் விருப்பத்திற்காக MS விஸ்வநாதனின் இசையில் கவிஞர் கண்ணதாசனின் வரிகளுக்கு குரல் தந்திருக்கிறார் TM சவுந்தரராஜன்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான

0: வாய்ப்பையும் தருகிறது. நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: ஜோதி பிலிம் ஸ்டேஜ் தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
3: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பார்த்தேன்.
4: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளையரசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளையரசி தான்
3: ஒரிஜினல் வள்ளுவர் பிள்ளையரசினா
4: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளையரசி தான்.
5: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-26-27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
6: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
5: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
7: என்றுமே தித்திக்கும் கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் நெஞ்சம் நிறைத்த பாடல்களை. நேரம் பிற்பகல் 1:21. இனி தெய்வ பிறவி, அது படத்தின் பெயர். 1960 கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் வெளியான இந்த படத்திற்கு இசை தந்திருக்கிறார் ஆர். சுதர்சனம். பாடலுக்கு வரிகள் தந்திருக்கிறார் உடுமலை நாராயணகவி. பாடலை பாடியிருக்கிறார் கே. ஜமுனாராணி. பாடலுக்கு விருப்பம் தந்திருக்கிறார்கள் திண்டுக்கல் வேடசந்தூர் முருகன், ஜெயந்தி, ஜெயமணி, வாணி, கருப்பையா.

இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. கடித வழியாய் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவையில் இனி 1964 வருடம் டி பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் வெளியான படகோட்டி படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்கிறார்கள். ஈரோடு அந்தியூர் சந்திப்பாளையத்திலிருந்து பழனியம்மாள், ராஜேஸ்வரன், ஜெகநாதன். இவர்களின் விருப்பத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் கவிஞர் வாலியின் வரிகளுக்கு குரல் தந்திருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன்.

0: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
0: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.

குடை பண்பலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை என்ன.

0: வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பார்த்தேன்.
1: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்டரசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்டரசி தான்
0: ஒரிஜினல் வள்ளுவர் பிரண்டரசினா?
1: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்டரசி தான்.
2: உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. நேரம் பிற்பகல் 1:30. நெஞ்சில் நிறைந்தவையில் இனே சாந்தி, அது படத்தின் பெயர். 1965 ஏ பீம்சிங் இயக்கத்தில் வெளியான இந்த படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்கிறார்கள் மதுரை திருப்பரங்குன்றம் விஜயன், கோவிந்தம்மாள், முத்துச்செல்வி, பிரபாவதி, பானுமதி. இவர்களின் விருப்பத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் கவிஞர் கண்ணதாசனின் வரிகளுக்கு குரல் தந்திருக்கிறார் பி. சுசிலா.

மனமயங்கி ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நெஞ்சம் நிறைத்த பாடல்களை. இனி நினைத்ததை முடிப்பவன், அது படத்தின் பெயர். 1975 வருடம் பி. நீலகண்டன் இயக்கத்தில் வெளியான இந்த படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்கிறார்கள் திருப்பூர் குடித்தெரு நாகராஜன், யமுனா. எம். எஸ். விஸ்வநாதனின் இசையில் ஏ. மருதகாசியின் வரிகளுக்கு குரல் தந்திருக்கிறார் டி. எம். சவுந்தரராஜன்.

0: ஒரு குக்கு,
1: ஆசையில் ஒரு குக்கு.
0: நமது கோடை பந்தலை 100.5
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
0: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
1: நீர்களின் ஆசை பாடல்கள்.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
0: 94-86-28-24-24
1: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
0: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
1: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
0: குரல் பதிவு, அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
1: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.
3: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
4: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
3: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
0: கோடை பண்பலின் 1.5 இணைந்திருக்கிறோம் நெஞ்சம் நிறைந்த பாடல்களோடு. நேரம் பிற்பகல் 1:39 நிகழ்ச்சியில் நடந்ததாக 1960 வருடம் டி யோகானந்த் இயக்கத்தில் வெளியான பார்த்திபன் கனவு படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலுக்கு இசை தந்திருக்கிறார் வேதா.

பாடலை பாடியிருக்கிறார்கள் ஏ எம் ராஜா, பி சுசிலா. பாடலுக்கு விருப்பம் தந்திருக்கிறார்கள் தூத்துக்குடி, ஸ்பிக் நகர், ராஜேஷ், தேவி, பிரியதர்ஷன், ஆரியதர்ஷன்.

இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் பிற்பகல் 1:43. மடல் வழியாய் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவையில் இனி 1967 எல்கேஏ சாரி இயக்கத்தில் வெளியான மாடி வீட்டு மாப்பிள்ளை படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்கிறார்கள் தென்காசி சுபலாபுரம் குணசேகரன், மாரியம்மாள், பாரத் பிரியன். இவர்களின் விருப்பத்திற்காக டி சலபதி ராவ் இசையில் கவிஞர் கண்ணதாசனின் வரிகளுக்கு குரல் தந்திருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா.

எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை இன்னொரு புள்ளியாய்ந்துள்ளது நெஞ்சில் நிறைந்தவை. நெஞ்சில் நிறைந்தவையிலே 1968 வருடம் பி. நீலகண்டன் இயக்கத்தில் வெளியான கண்ணன் என் காதலன் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலுக்கு இசை தந்திருக்கிறார் எம். எஸ். விஸ்வநாதன். பாடலுக்கு வரிகள் தந்திருக்கிறார் ஆலங்குடி சோமு. பாடலை பாடியிருக்கிறார்கள் டி. எம். சவுந்தரராஜன், பி. சுசிலா. பாடலுக்கு விருப்பம் தந்திருக்கிறார் நாமக்கல் வெண்ணந்தூர் சிங்காரம்.

0: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
0: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: நமது மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி வரும் கோடை பண்பலை நொறுப்புள்ளியாய்ந்துள்ளத நெஞ்சில் நிறைந்தவை. இனி டாக்டர் சிவா, அது படத்தின் பெயர். 1975 ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் வெளியான இந்த படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். பாடலுக்கு வரிகள் தந்திருக்கிறார் கவிஞர் வாலி. பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா. பாடலுக்கு விருப்பம் தந்திருக்கிறார்கள் தாராபுரம் ஜீவா காலனி, முருகநாதன், இளவரசி, மணி, சித்திரலேகா, சுகந்தி.

கூடை பன்னலின் நெருப்பொழியாய்ந்தல் இதுவரை உங்கள் நெஞ்சம் நிறைந்த பாடல்களை கேட்டு ரசித்தோம். நெஞ்சில் நிறைந்தவையில் மீண்டும் கேட்கலாம் நாளை பிற்பகல் ஒரு மணிக்கு. நிகழ்ச்சியில் உங்கள் பாடல்களும் அரங்கேற எழுதி அனுப்புங்கள் கூடை பன்மலை 100.5. எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கூடை பன்மலை 100.5 இணைந்தே இருங்கள். விடைபெறுகிறேன், பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே.

கொடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் சிறப்பு தேடி வரும் பண்பலை. காரைக்குடி மத்திய மின் வேதியியல் ஆய்வு நிறுவன வளாகத்திலிருந்து நேரலையோடு இணைகிறார்கள் நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்கள் மற்றும் அறிவிப்பாளர் சுகன்யா மார்த்தாண்டபூபதி.

0: நேயர்கள் அனைவருக்கும் பிற்பகல் வணக்கம். நேரம் 2:07 ஆயாச்சு. இன்னைக்கு ஒரு சிறப்பு நேரலையாகத்தான் வளம் வந்திருக்கேன். ஒரு சிறப்பான இடம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சி பகுதியிலிருந்து நேரலை வருது. என்னப்பா மாநகராட்சி பகுதியிலிருந்து நேரலை வருதுன்னு சொல்லிட்டேன், ஆனா சொல்லும் போது எங்கள்கிட்ட மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து சிறப்பு நேரலைன்னு சொன்னாங்க.
1: இப்படி உங்க மனதுல நிறைய யோசனைகள் இருக்கும். அதேதான் அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு குழுமத்தின் 85வது நிறுவன நாள் இன்னைக்கு. இதோட ஒரு பகுதியா இன்று சனிக்கிழமை செப்டம்பர் 26, நாளை ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 27, இந்த 2 பொதுமக்களுக்கு, மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு, எல்லாருக்குமே ஒரு ஓபன் ஹவுஸ் டே அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் நம்ம மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தோட வளாகத்துல அவங்களுடைய கண்டுபிடிப்புகள், அறிவியல் முன்னேற்றங்கள், நம்ம எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கோம், என்ன மாதிரியான விஷயங்கள் இங்க நடக்குது, அறிவியல் துறை சார்பாக என்னென்ன காரியங்கள் இங்க இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் செஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களுடைய பங்களிப்பு எதிர்காலத்திற்கான வடிவமைப்புக்கு எந்த அளவுக்கு பங்கீடு இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். கூடுதலா ஒண்ணு சொல்லணும்னா, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி போட்டியும் நடத்துறாங்களாம். வினாடி வினா போட்டி நடக்குதான். பொதுமக்கள் எல்லோருமே பங்கு கொள்ளலாம். பங்கு கொண்டு அதில் வெற்றி பெறுறவர்களுக்கு இங்கிருந்து அதற்கான அங்கீகாரமும் கிடைக்கும். குறிப்பாக நம்ம மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தை பற்றி சொல்லணும்னா, செப்டம்பர் 26 1942 துவங்கப்பட்ட நிறுவனம். 85 கடந்த ஒரு பெரிய நிறுவனம். இதில் குறிப்பாக இந்த 85வது என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு 3-4 விஷயங்கள் தாண்டி கூடுதலாக பண்ணியிருக்காங்க. ஒரு சில விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிறதுக்கான சூழல் இருக்குது. சிரா சிஐஆர்ன்னு நம்ம சொல்கிறோம், சிரா மாஸ்கட், அதாவது ஒரு அடையாள உருவச்சின்னம் நம்ம சொல்லுவோம்ல, அதை வெளியிட்டிருக்காங்க. அந்த உருவச்சின்னமே பார்க்கறதற்கு ஒரு அழகான ஒரு உருவமாக இருக்கு. ஒரு பெண் ஒரு மிடுக்கான ஒரு விஞ்ஞானி உடை அணிந்து கையில் சிஎஸ்ஐஆர் லோகோவை தாங்கி பிடிச்ச மாதிரி ஒரு கம்பீரமான தோற்றத்தில் இருக்கு. அதை பார்க்கும்போது பெண்கள் முன்னேற்றம், அறிவியலின் முன்னேற்றம் அப்படின்ற ஒரு உணர்வை கொடுக்கறத தாண்டி அறிவியல் தேசத்தின் வளர்ச்சிக்கானது அப்படின்ற ஒரு கருப்பொருளையும் அது சுமந்து செல்வதற்கான உணர்வை ஏற்படுத்துது.

அதை தாண்டி என்ன பண்றாங்கன்னா அறிவியல் மக்களிடையே சென்றடையணும், இதழ்கள் வாயிலாக அறிவியல் இதழ்கள் குறிப்பா 5 பிராந்திய மொழிகள்ல வெளியிட்டு இருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மராத்தி, வங்காளம், அசாமி, இது வந்து இந்த வருடத்திலிருந்து இந்த 5 பிராந்திய மொழிகள்ல வெளிவருது. அதோட மட்டும் இல்லாம இந்த 85வது ஆண்டு சிறப்பு கொண்டாடும் விதத்துல ஒரு அஞ்சல் தலை வெளியீடும் நடந்திருக்கு. அது குறிப்பா வந்து இந்த தொழில்நுட்ப ஒரு கனெக்ட்னு சொல்லுவோம், ஒரு டெக்னிக்கல் கனெக்ட்னு சொல்லி ஒரு தொழில்நுட்ப தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில மையமா வச்சு வெளியிட்டிருக்காங்க. ஒரு குறும்படம் வெளியிட்டிருக்காங்க. இப்படி நிறைய முன்னெடுப்புகள் இந்த 85வது ஆண்டுக்காக சிஎஸ்ஐஆரோட நிறுவனம் ரொம்ப சிறப்பாகவே அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு குழுமம் இந்த 85வது ஆண்டு விழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. அதன் ஒரு பகுதியாக தான் இன்றைய நேரலையும் எங்கேருந்து வளம் வந்துட்டு இருக்குன்னா காரைக்குடி மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவன வளாகத்திலிருந்து நேரலை வளம் வந்துட்டு இருக்கு. நம்மோட விஞ்ஞானிகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேச நம்மோட இருக்காங்க. அவங்களுடைய அனுபவங்களை, அவங்க செய்யக்கூடிய செயல்கள், என்ன மாதிரியான பங்களிப்பு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு

சிறப்பாக கொண்டாடுறாங்க. அதன் ஒரு பகுதியாக தான் இன்றைய நேரலையும். எங்கேருந்து வளம் வந்துட்டு இருக்குன்னா, காரைக்குடி மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவன வளாகத்திலிருந்து நேரலை வளம் வந்துட்டு இருக்கு. நம்மோட விஞ்ஞானிகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேச நம்மோட இருக்காங்க. அவங்களுடைய அனுபவங்களை, அவங்க செய்யக்கூடிய செயல்கள், என்ன மாதிரியான பங்களிப்பு நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பகிர்ந்துக்கிற இருக்காங்க. ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து சந்திச்சிருவோமா? இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: ஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
0: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: சிறப்பு நேரலை வந்துட்டு இருக்கு. எங்கன்னா மத்திய மின் வேதியியல் ஆய்வு நிறுவனம் வளாகத்துல இருந்து என் கூட யார் இருக்காங்கன்னா சுகன்யா இருக்காங்க. வணக்கம்மா.
3: அதாவது சார், நம்ம வீட்டுல வந்து இப்ப டிவி பாத்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ரிமோட் ஒர்க் ஆகல அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கடைக்கு போய் ஒரு பேட்டரி வாங்கி போடுவோம். அதே மாதிரி ஏதாவது வந்து டிவி ஒர்க் ஆகல இல்ல வந்து டார்ச் லைட் ஒர்க் ஆகலன்னா அதுக்கு நம்ம வந்து சிம்பிளா ஒரு கடையில போய் ஒரு பேட்டரி வாங்கி போடுவோம் சார். இவ்வளவுதான் நம்மளால செய்ய முடியும். ஆனா இன்னொரு விஷயம், நீங்க இந்த இடத்துல தான் நோட் பண்ணுங்க சார், ஆனா எந்த பேட்டரிய வாங்கி போட்டா டார்ச் எரியும் ரிமோட் ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம நோட்டீஸ் பண்ணணும். நம்ம ரொம்ப அசால்ட்டா அதை வாங்கி போட்டுட்டு நமக்கு ஒரு 5 மினிட்ஸ்ல அது முடியக்கூடிய ஒரு வேலை. ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய சயின்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பாக்குறப்பதான் நமக்கு இங்க எத்தனை விஞ்ஞானிகள் எத்தனை அறிவியல் அறிஞர்கள் வந்து ஒரு சாதாரண பேட்டரியில தொடங்கி பெரிய பெரிய கட்டுமான தொழிற்சாலைகளா இருக்கட்டும் பெரிய விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுடைய எஃபர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து பாக்குறதுக்கு ரொம்ப வியப்பா இருக்கு சார். இப்ப நம்ம கூட நிறைய அறிஞர்கள் விஞ்ஞானிகள் வந்து இருக்கிறாங்க, அவங்களை சந்திச்சிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன
2: நினைக்கிறீங்க? அழகா சொல்லிட்டீங்க, ஒரு பேட்டரியில மின்வேதியலை கொண்டாந்து அப்படி பக்குவமா சொல்லியாச்சு. இப்ப ஒரு தலைமை விஞ்ஞானி ஐயா, மத்திய அரசு ஐயா அவர்களை சந்திக்க இருக்கோம். வணக்கம் ஐயா.
4: வணக்கம். எனது பெயர் ஜெயராமன், மத்திய அரசு தலைமை விஞ்ஞானி, மத்திய மின்வேதியியல் ஆய்வகத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். எங்களது ஆய்வகத்தில் 85வது நிறுவன நாள், அதாவது சிஎஸ்ஐஆர் ஃபவுண்டேஷன் டே என்று சொல்லக்கூடிய நிறுவன நாளில் எங்கள் ஆய்வகத்தை பொதுமக்கள், மாணவர்கள் மற்றும் எல்லோருமே இதை வந்து கண்டுகளித்து சென்று செல்லக்கூடிய வகையில் இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த ஒரு நாள், அதாவது 26-27 2 நாட்கள் மட்டும் இது பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கும். மற்ற நாட்களில் நீங்கள் உள்ளே வந்து இந்த ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளை கண்டுகளிப்பது என்பது மிகவும் சிரமமான விஷயம். இதற்கு நாங்கள் ஒரு விரிவான முன்னெடுப்பு எடுத்து வைத்திருக்கிறோம். மொத்தம் எங்கள் ஆய்வகத்தில் இருக்கக்கூடிய 6 துறைகளில், அது அரிமானத்துறையாக இருக்கட்டும், கரோஷன் என்று சொல்லுவார்கள், பேட்டரி ரிசர்ச், சற்று முன் நமது சகோதரர் சொல்லிய மாதிரி பேட்டரி ரிசர்ச்சாக இருக்கட்டும், தென் எலக்ட்ரோபிளேட்டிங் என்று சொல்லுவோம், தென் கிரிட்டிக்கல் மினரல் ரிசர்ச் என்று சொல்லுவோம், தென் கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் என்று சொல்லுவோம். இது மாதிரி வெவ்வேறு துறைகளில் அவர்களுடைய ஆராய்ச்சிகளை நீங்கள் எளிதில் கண்டுகளிக்கக்கூடிய வகையில் அதற்கான அரங்கங்கள் அமைத்து அதனை எங்கள் ஆராய்ச்சி மாணவர்களும் எங்கள் விஞ்ஞானிகளும் தங்களுக்கு எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றனர். இதுவரை சுமார் 10,000 மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் இதை வந்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றனர். இன்னும் திரளாக இந்த மாணவர்களும் பொதுமக்களும் வந்து கொண்டிருக்கின்றனர் இதை காண்பதற்கு. இதற்கான நாங்கள் மிகவும் விரிவான ஒரு ஏற்பாடுகள், தண்ணீர் வசதியாக இருக்கட்டும், சுகாதார கழிப்பிட வசதியாக இருக்கட்டும், சிற்றுண்டி, உங்களுக்கு தேவையான உணவு வகைகள் மற்றும் ரெஃப்ரெஷ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அதற்கான வசதிகள் எல்லாவற்றையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க உள்ளே வந்து சென்று பார்ப்பதற்கு நாங்கள் ஏ பி என்று 2 பிரிவுகளாக பிரித்திருக்கிறோம். அதனுடைய வழித்தடங்கள், ரூட் மேப் என்று சொல்லக்கூடிய அதனையும் நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு ஒரு சிறு தடங்களோ சந்தேகங்களோ இல்லாத வகைக்கு மிகவும் நேர்த்தியாக இதை சுமார் 200 ஆராய்ச்சி மாணவர்கள் மற்றும் 100 விஞ்ஞானிகள் குழுக்கள் இதனை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஏன் நாங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் எல்லாருக்கும் தோணும். இப்போது நமது நாடு ஒரு சிக்கலான நம்ம வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஒரு ஸ்டேஜில் இருந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாத்துக்கும் போய் வந்து நம்ம வெளியிலேருந்து போய் டெக்னாலஜிஸ் வாங்குறது, அப்படி இல்லைன்னா வந்துட்டு பொருட்களை வாங்கி கொண்டு வர்றது அப்படிங்கிறது இப்போ இருக்கிற காலகட்டங்களுக்கு ரொம்பவும் வந்துட்டு ரொம்ப சிரமமான விஷயம். அதைத்தான் நம்ம வந்து ஆத்ம நிர்பார் பாரத், இல்லைன்னா சுயசார்பு பாரதம் என்று கூறக்கூடிய ஒரு முன்னெடுப்பை நமது அரசாங்கம் எடுத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் இது நான் சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு பழைய பாடல் ஒன்று நினைவுக்கு வருகிறது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்.

0: சத்ய ஜோதி பிலிம்ஸ் டி ஜி தியாகராஜன் வழங்கும். இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன். வெற்றி நடை போடுகிறது.
1: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் டென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப்பாபாதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசை முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.
2: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமணி.

0: நமக்கு எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான பாடல். நம்மகிட்ட என்ன இல்ல, நம்ம ஏன் வெளியில போய், ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் பேட்டரிக்கு லித்தியம் போய் நம்ம வெளியில வாங்கிட்டு வரணும், ஏன் அதை நம்ம இந்தியாவிலே பண்ணக்கூடாது, லித்தியத்திற்கு பதிலாக சோடியம் அயானை பயன்படுத்தி ஏன் மின்கலங்கள் தயாரிக்க கூடாது, அதை ஏன் நமது பேட்டரி நமது மொபைல் போனோ இல்லைன்னா டூ வீலர்ஸோ கார்த்தோ அதுக்கு வந்துட்டு மின்கலனா, இது வந்து நம்ம குளோபல் சேலஞ்ச். நம்ம ஃபியூச்சர்ல இந்த ஆயில் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் டீசல் இது எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம அந்த பக்கமும் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் போய்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அதாவது நவீன எலக்ட்ரிக் வெஹிக்கிள், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அந்த மாதிரி வழியில போயிட்டு இருக்கோம். அதற்கான முன்னெடுப்புகள் நம்ம சுயசார்பு பாரதத்துல என்னெல்லாம் பண்ணணும், எதுக்கு அதுக்கு என்னென்ன அடிப்படை ரிசர்ச் வேணும் அப்படிங்கறத வந்துட்டு நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். இதை தவிர நிறைய அரங்கங்கள், நிறைய கண்டுபிடிப்புகள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வியந்து போவீங்க. அந்த அளவுக்கு இங்க நாங்க உங்களுக்கு விரிவான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கோம். சோ எங்களுடைய வேண்டுகோள் அப்படிங்கிறது, நீங்க எல்லாரும் தயவு செய்து இந்த இளம் தலைமுறையினர் குழந்தைகளை இந்த கண்காட்சிக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுடைய இந்த அறிவியல் ஆர்வத்தை நீங்க கூட்டணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு வந்து கல்வி எஜுகேஷன் அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா மருத்துவம் பொறியியல் இது ரெண்டு தான் நீங்க எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க. அது அப்படி இல்லை. எல்லோருக்கும் இந்த அடிப்படை அறிவியல் அதுல படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டணும், அதுதான் வந்து எங்களுடைய ஒரு முன்னெடுப்பாவே நாங்க எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் கணிதத்துறை, மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, வேதியியல், பௌதீகம், பிசிக்ஸ் இதெல்லாம் இந்த அடிப்படை அறிவியல் அப்படிங்கிறது மிகவும் இன்றியமையாத ஒண்ணு. அது வேணும். அது இருந்தாதான் நீங்க வந்துட்டு ஒரு ரிசர்ச் ஒரு விஞ்ஞானியாகவோ ஒரு ரிசர்ச் செய்து புதுசு புதுசா நீங்க கண்டுபிடிச்சு நம்ம நாட்டு மக்களுக்கு நீங்க அர்ப்பணிக்க முடியும். அதனால இந்த அடிப்படை அறிவியல்ல மாணவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டும் வகையில் இங்கு அனைத்து விதமான ரிசர்ச்சையும் நாங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ பெற்றோர்களாகட்டும், கல்வி நிறுவனங்களாகட்டும், ஆசிரியர்களாகட்டும், விரிவுரையாளர்களாகட்டும், எல்லோரும் நமது இளம் தலைமுறையினரை இந்த மத்திய விண்வேதியியல் ஆய்வகத்திற்கு வருகை புரிய செய்து அவர்களுக்கு அறிவியல் ஆர்வத்தை தூண்டுமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: ரொம்ப தெளிவாகவும் சொல்லிருந்தீங்க. இன்னைக்கு இருக்க குழந்தைகளை கூட்டிட்டு வாங்க, அவங்களை பார்க்க வைங்க, அறிவியல் மீதான ஆர்வத்தை அதிகப்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பார்வை நேரம் எப்ப துவங்கி எப்ப நிறைவாகுது?
0: பார்வை நேரம் காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு மாலை 4 மணி வரையிலும் நாங்க அனுமதிச்சிட்டு இருக்கோம். ஒரு 5 மணி வரையிலும் வந்தாலும் வந்துட்டு வந்து பார்த்து செல்லலாம். ஆனால் நீங்கள் இதற்கு செலவழிக்க வேண்டிய நேரம் குறைந்தது 1-2 மணி நேரம் தேவைப்படும். அத்தனை அரங்கங்கள், அத்தனை கண்டுபிடிப்புகள், அத்தனை ஷோஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இது போக இல்லாம அறிவியல் ஆர்வத்தை தூண்டுறதுக்காக ஒரு சிறப்பு வினாடி வினா இதை நடத்திக்கிட்டு இருக்கோம். சில சில காம்படிஷன்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கு சின்ன சின்ன பரிசுகள்லாம் அங்கங்க அரங்கங்கள்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால நீங்க காலையில சீக்கிரம் வாங்க, 9:30 வந்துருங்க. சாயந்தரம் 5-5:30 வரையிலும் எங்க ஆய்வகத்துல நீங்க அவ்வளவு கண்டுபிடிப்புகள் இதை பாக்குறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பா இது இருக்கும்.
1: நேயர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, நம்ம சிக்கிரி மின்வேதியியல் ஆய்வு நிறுவனத்துல இந்த 26-27 2 நாட்கள் மட்டும்தான் அனுமதி இருக்கும். பிற நாட்கள்ல வந்து பார்வையிடணும் எனக்கு ஆசையா இருக்குன்னா அதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால இந்த செப்டம்பர் 26 செப்டம்பர் 27 நம்ம அரசாங்கத்துடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள், நம்ம விஞ்ஞானிகளுடைய பங்களிப்பு என்ன, என்ன மாதிரியான கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்திருக்காங்க, அது பின்னாடி இருக்க தொழில்நுட்பம் என்ன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இது எங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லியாச்சு காரைக்குடியில. இதற்கான தனித்துவமான பேருந்து வசதிகள் எதுவும் ஏற்படுத்தி இருக்கோமாயா, என்ன அதற்கான வசதிகள் என்ன இருக்கு பேருந்து வசதிகள்?
0: நாங்க இதற்கான விரிவான ஏற்பாடுகள்ல வந்து நம்ம மின்சாரத்துறையில வந்து தொடர்பு கொண்டு அன்இன்டரப்டட் பவர் சப்ளை, அதாவது தடையில்லா மின்சாரம், அதற்கு நாங்க வந்து வேண்டுகோள் வச்சிருக்கோம். மற்றும் நமது லோக்கல்ல டிஎன்சிஎஸ்சி அப்படிங்கிற பேருந்து துறை, அவங்கள காண்டாக்ட் பண்ணி வர பேருந்துகளை, புது பேருந்து நிலையத்திலிருந்து வர பேருந்துகள் சிக்கிரி வழியாக இயக்குவதற்கு நாங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சிருக்கோம். அவங்களும் வந்துட்டு செய்தி கொடுத்து நமக்கு பேருந்துகளை அது வழியே இயக்குறாங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னா, இந்த பஸ் வந்து உள்ளார கேம்பஸ்ல வந்து உள்ளார வர்றதுக்கே கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் இருக்கும். வந்து எங்களுடைய மெயின் கேட்ல வந்து உங்களை இறக்கி விட்டுட்டு வெளியில போற மாதிரி பண்ணிருக்காங்க. அது மாதிரி நீங்க இது கண்காட்சிகளை கண்டு கழிச்சுட்டு வெளியில போறதுக்கும் போகும்போது அங்க பஸ் ரெடியா இருக்கும், நீங்க எடுத்து போய்க்கலாம். இது அல்லாது நீங்க உங்களுடைய சொந்த வாகனங்கள், பேருந்துகள் மற்றும் காருந்து சிற்றுந்து பேருந்துன்னு சொல்ற எந்த வாகனத்துல வந்தாலும் அது பார்க் பண்றதுக்கு

0: விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு நாங்கள் நமது காவல்துறைக்கு மிக மிக மிக கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய அளவுக்கு 35 காவலர்கள் நம்ம கேம்பஸ்ல, அதாவது சிக்கிரி கேம்பஸ்ல உங்களுடைய வசதிக்காக அவங்க வந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள்.
1: நன்றிங்கய்யா, ரொம்ப விரிவான ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அப்படிதான் வரவில்லை நிறைய மாணவர்களை பார்த்தோம்.
2: நிச்சயமா சார், அதாவது மாணவர்கள் எல்லாருமே வந்து செல்போன்லயே மூழ்கி கிடக்குறாங்க அப்படின்றத வந்து உடைக்கிற மாதிரியான இந்த மாதிரி பார்வையாளர் தினம் வந்து நடந்துட்டு இருக்க மின் வேதியியல் அறிவியல் ஆராய்ச்சி மையத்துல நிறைய குழந்தைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறாங்க. நாளைக்கும் வரணும் அப்படின்னு வந்து இப்ப ஐயா சொன்னாங்க. தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு சந்திக்கலாம்.

0: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
0: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட், கரூர் மற்றும் திண்டுக்கல்.
2: எக்ஸ்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுகளுக்கு தொடர்பு கொள்ளவும் SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட் திண்டுக்கல். தொடர்புக்கு 9500426805.
0: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: பண்பலை 100.5 நேரம் 2:31. சிறப்பு தேர்வான பண்பலை எங்க இருந்து வளம் வந்துட்டு இருக்குன்னா காரைக்குடி மத்திய மின் வேதியியல் ஆய்வு நிறுவனத்திலிருந்து வளம் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு செப்டம்பர் 26 சனிக்கிழமை சிஎஸ்ஐஆரோட நிறுவன நாள், 85வது ஆண்டு விழா கொண்டாட்டமாக வளம் வந்து கொண்டிருக்கிறது இந்த நேரலை. பொதுமக்களோட பார்வைக்காக இன்று சனிக்கிழமை, நாளை ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 27 இந்த 2 நாட்களும் நம்ம சிக்கிரி காரைக்குடியில் அமைந்திருக்கக்கூடிய மத்திய மின் வேதியியல் ஆய்வகம் பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து இருக்கு. ஓபன் டே அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட். அவங்களுடைய கண்டுபிடிப்புகள், தேசத்திற்கான வளர்ச்சி பங்களிப்பு, என்ன மாதிரியான விஷயங்கள் இங்க பண்ணிட்டு இருக்காங்கன்றத பொதுமக்கள் பார்வையிடுறதற்கான நாளாக இந்த 2 நாள் அமைந்திருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தலைமை விஞ்ஞானி ஒரு விஷயத்த பகிர்ந்திருந்தாங்க, குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க, அறிவியல் பத்தின ஒரு புரிதலை ஏற்படுத்துங்கன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. நிச்சயமா கூட்டிட்டு வந்து பார்வையிடலாம். இப்ப நம்மோட பேச ஒரு விஞ்ஞானி இருக்காங்க. ஐயா வணக்கம்.
1: வணக்கம். நான் லட்சுமி நரசிம்மன், சிக்கிரியில் விஞ்ஞானியாக பணிபுரிகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பார்வையாளர் தினத்தை நாங்கள் ஏன் நடத்துகிறோம் என்பதற்கு காரணத்தை நாங்கள் இங்கு விளக்குகிறோம். ஸோ மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் அமைந்துள்ள அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சி துறையின் குழுமமான சிஎஸ்ஐஆர் என்கிற அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சி குழுமமானது செப்டம்பர் 26 அதாவது இதே நாள் 1945 தொடங்கப்பெற்று இந்தியாவின் பல்வேறு தொழிற்சார்ந்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சிஎஸ்ஐஆரின் தலைவர் ஆவார். சிஎஸ்ஐஆரின் 85வது நிறுவன நாள் விழாவானது நேற்று புதுதில்லியில் மாண்புமிகு மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மற்றும் சிஎஸ்ஐஆரின் துணைத் தலைவர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்த சிஎஸ்ஐஆரின் 85வது நிறுவன நாளை முன்னிட்டு தமிழகத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடியில் அமைந்துள்ள சிஎஸ்ஐஆர் மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் எனப்படும் சிக்ரி இன்று மற்றும் நாளை மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் பார்வையிட பார்வையாளர் தினத்தினை நடத்தி வருகிறது. எனக்கு முன்பாக பேசிய எங்கள் தலைமை விஞ்ஞானி முனைவர் மத்திய அரசு கூறியது போல் இந்த பார்வையாளர் தினத்தை ஏன் நடத்துகிறோம் என்று மாணவர்களை அறிவியல் சார்ந்த துறைகளில் அவர்களை வழி நடத்திட இது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. சிக்ரி மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனமானது 1948 ஜூலை 25 வள்ளல் திரு அழகப்பச் செட்டியார் அவர்களின் முழு முயற்சியால் நிறுவப்பெற்றது. கடந்த 79 சிக்ரி பல்வேறு மின்வேதியியல் அறிவியல் தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்து தொழில்துறை, பாதுகாப்புத்துறை மற்றும் சமுதாய வளர்ச்சியில் ஈடுபட்டு வருகிறது. இன்றும் நாளையும் நடத்தப்பெறும் இந்த பார்வையாளர் தினத்தின் மூலம் மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் சிக்ரியின் ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளையும் தொழில்நுட்பங்களையும் கண்டு அறிந்திடவும் மாணவர்களுக்கு அறிவியல் துறையில் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தவும் உதவிடும். இந்த பார்வையாளர் தினத்திற்கு சிக்ரியின் இயக்குனர் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன்.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். ஏன் இந்த தினத்தை கொண்டாடுறோம், இதற்கான முக்கியத்துவம் என்ன, இந்த தினத்தை ஒரு பார்வையாளர்கள் தினமாக அதாவது ஓபன்

0: இருந்தேன்னு பண்றதற்கான காரணத்தை ரொம்ப விரிவா சொன்னாங்க. அது மாதிரி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அமைந்திருக்கிற மத்திய மின் வேதியியல் ஆய்வு நிறுவனம் இன்றும் நாளையும் பார்வையாளர்கள் தினத்தை கொண்டாடுறாங்க. காரைக்குடி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போக்குவரத்து கழகத்தின் மூலமாக பிரத்யேக பேருந்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. பொதுமக்கள் பார்வையாளர்கள் வந்து கண்டுகளிக்கலாம். இப்ப ஒரு விஞ்ஞானி ஐயாவை சந்திக்கிறோம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய பெயர் சொல்லி அறிமுகம் பண்ணுங்க. மன்னிக்கணும், உங்களுடைய பெயர்.
1: வணக்கம். நான் மத்திய மின் வேதியியல் ஆய்வகத்தில் உள்ள பேட்டரி டிவிஷன் என சொல்லப்படுகிற மின் தேக்கி சாதனங்களுக்குரிய துறை தலைவர் எம் சதீஷ் பேசுகிறேன்.
0: உங்களுடைய பங்களிப்பு என்ன மாதிரி இருக்கு? பேட்டரிஸ்ல நிறைய இன்னைக்கு எல்லாமே பேட்டரி சிவி வெஹிக்கிள்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நிறைய அது சம்பந்தமா போயிட்டு இருக்கு. உங்களுடைய பங்களிப்பு உங்க துறை சார்ந்து
1: சொல்லுங்களேன். நன்றாக கேட்டீர்கள். பேட்டரி என்பது, பேட்டரி என்று சொல்லப்படுகிற மின் கலன்கள் நம் அன்றாட வாழ்க்கையில் இருந்து பிரிக்க முடியாத ஒரு சாதனமாகும். தினந்தோறும் நம்முடைய உணவிற்கு அடுத்தபடியாக இந்த சாதனங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றாகி மாறிவிட்டது. மின் சாதனங்கள் என்பது மின் ஆற்றலை வேதி ஆற்றலாக சேமித்து நமக்கு தேவைப்படும் போது மீண்டும் மின் ஆற்றலாக வழங்கும் ஒரு கருவியாகும். அடிப்படையில் இந்த சாதனங்கள் இரண்டு வகையானது. ஒன்று முதன்மை பேட்டரிகள், பிரைமரி பேட்டரி என சொல்லுவோம். அதாவது அந்த ஒரு அந்த வகையான ஒரு மின் சாதனங்களை ஒரு முறை பயன்படுத்திய பிறகு மீண்டும் அதை பயன்படுத்த இயலாது. அதாவது அதில் உள்ள வேதியியல் மாற்றங்கள் காரணமாக மறுபடியும் அதை பயன்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. ஸோ அதை நம்ம முதன்மை பேட்டரிகள் ஆர் பிரைமரி பேட்டரிகள் என சொல்லுவோம். இரண்டாவது வகை இரண்டாம் நிலை பேட்டரி ஆர் செகண்டரி பேட்டரி. ஸோ இந்த வகையான சாதனங்களை நாம் ஒரு முறை உபயோகித்த பிறகு மீண்டும் ஆற்றலை புதுப்பித்து மறுபடியும் நம்ம அதை பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி சாதனங்களை மேபி மினிமம் ஒரு 3 வருஷத்திலிருந்து 5 வருஷம் வரைக்கும் நம்ம எகெயின் திரும்ப திரும்ப அதை நாம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதனால அதை வி கால் இட் ஆஸ் எ செகண்டரி பேட்டரிஸ் ஆர் இரண்டாம் நிலை பேட்டரிஸ். எங்களுடைய துறையானது இந்த இரண்டு வகையான மின் சாதனங்களை பற்றிய ஆய்வையும் அதில் உள்ள மூலக்கூறுகளினுடைய புதுமையான மெட்டீரியல்களையும் நாங்கள் அதனுடைய செயல்பாட்டு திறன், அதனுடைய லைஃப் டைம், இதையெல்லாம் வந்து நாங்கள் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் புதிய வகையான பேட்டரிகள், நம்ம நியூ ஜெனரேஷன் பேட்டரிஸ் என சொல்லப்படுகிற ஃப்ளோ பேட்டரிஸ், ஏர் பேட்டரிஸ், அது வகையான சம்பந்தமான ஆராய்ச்சிகளையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் அல்லாமல் ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் என்று சொல்லப்படுகிற புதிய சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தி ஒரு பேட்டரியினுடைய வாழ்க்கை தரத்தையும் அதனுடைய செயல்பாட்டு திறனையும் முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கு உண்டான பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் அதற்கு உண்டான மற்ற எவ்வளவுக்கு எனர்ஜி தேவை என்பதை புரிந்து கொள்ளவும் அதற்குண்டான ஆராய்ச்சிகளையும் எங்களுடைய டிவிஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து மக்களுக்கு எங்களுடைய எல்லா வகையான கண்டுபிடிப்புகளையும் உங்களுக்கு ஆண்டி டெமான்ஸ்ட்ரேஷன் என்று சொல்லப்படுகிற விலையில் உங்களுக்கு பொருள் காட்சியாக வைத்து எங்களுடைய அறிஞர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சி மாணவர்கள் உங்களுக்கு ஆண்டி அதை எக்ஸ்பிளைன் பண்ண காத்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் அன்புடன் வருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
0: ரொம்ப நன்றிங்க சார். உங்களுடைய துறையில இருந்து என்ன மாதிரியான பணிகள் மேற்கொள்றீங்க, என்ன மாதிரியான ஆராய்ச்சி இருக்கு, அடுத்து வருங்காலத்திற்கான இப்ப சொல்ற மாதிரி செயற்கை நுண்ணறிவு, இயந்திர கற்றல், அதன் மூலமான மென்பொருள்கள் மூலமாகவும் பேட்டரியோட வால், அதாவது லைஃப் டைம் சொல்லுவோம்ல, செல்ஃப் லைஃபோ இல்ல அதோட ஒர்க்கிங் லைஃபோ, அது தொடர்பான ஆராய்ச்சிகள் எல்லாமே பண்றோம்னு சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்ல, என்ன பண்றோன்றத பொதுமக்கள் பார்வையிடலாம், அதற்கான விளக்கமும் வழங்குவதற்காக காத்திருக்காங்க. வந்து பாருங்க, மகிழ்வா கத்துக்கோங்க அப்படின்ற விஷயத்த பகிர்ந்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் கோடை பண்பலை 100.5 ஒரு சிறிய பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணிப்போம். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: சத்யஜோதி பிலிம்ஸ் டி ஜி தியாகராஜன் வழங்கும். இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன். வெற்றி நடை போடுகிறது.
1: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
2: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
1: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட், கரூர் மற்றும் திண்டுக்கல்.
5: எக்ஸ்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுகளுக்கு தொடர்பு கொள்ளவும் SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட் திண்டுக்கல். தொடர்புக்கு 9500426805.
3: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: கோடை பண்பலை 100.5 நேரம் 2:43.
8: இங்கே வந்து நான் CO2 கேப்சர் டெக்னாலஜின்னு ஒரு டெவலப் பண்ணிட்டேன். அது என்னன்னா குளோபல் வார்மிங்னு ஒரு இஷ்யூ இருக்கு. எதுக்குன்னா இந்த CO2 வந்து நம்மள உலகத்தை வந்து ஹீட் பண்ணிடுவாங்க. ஸோ பூமி வந்து ஹீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய இஷ்யூஸ் வரும். அதனால வந்து அந்த CO2 வந்து கேப்சர் பண்ணாதான் நம்ம வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து CSR60 வந்து ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த CO2 எங்க நின்று வருதுன்னா இண்டஸ்ட்ரீஸ் நின்று வரும். ஸ்டீல் பிளான்ட், தெர்மல் பவர் பிளான்ட், சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து CO2 வரும். அது வந்து நம்ம வந்து குடிச்சிட்டு அது வந்து யூஸ் பண்ணிக்கிறோம்.
9: ஸோ அது வந்து கெமிக்கலா கன்வெர்ட் பண்ணாதான் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த குளோபல் வார்மிங் இஷ்யூ வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதுல வந்து நம்மள வந்து விஆர் நம்மள வந்து யூஸ் பண்ணிட்டோம், டிஃப்ரெண்ட் கெமிக்கல் கன்வர்ஷனுக்கும் யூஸ் பண்றோம். அப்படியே வந்து எனர்ஜிக்கும் CO2 கேப்சருக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். பயோகேஸ் வந்து பயோ CNG கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பயோஹைட்ரோஜன் பியூரிஃபிகேஷனுக்கும் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கலாம். அப்புறம் வந்து நம்மளுக்கு எயிர் காத்து நுண்டியும் CO2 வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இண்டஸ்ட்ரீஸ் நுண்டி CO2 நிறைய வந்து ஏர்லோக்கு வந்து வந்திருக்கு. அது வந்து கேப்சர் பண்றதுக்கும் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம்.
7: சுருக்கமா சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கிற காற்று மாசுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கிறதுல கார்பன் டை ஆக்சைடு ஒரு பங்கு. அதை வந்து பிடிக்கணும் அப்படி சொல்லலாம், கேப்சர் பண்றதுன்னா பிடிச்சிடணும். அதோட அளவு குறைக்கிறதுக்கான தொழில்நுட்பத்தை, புதுமையான தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சு செயல்படுத்துறதுக்கான கண்டுபிடிப்பு இங்க நிகழ்ந்திருக்கு அப்படின்னு நமக்காக பகிர்ந்துக்கிட்டாங்க. காட்சிக்கும் வச்சிருக்காங்க, அதையும் கூடுதலா பதிவு செய்யணும்னா

0: செய்யுது, சும்மா சொல்லல, எப்படி செய்யுதுன்றதை காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதை பொதுமக்கள் பார்க்கணும். நம்ம எல்லாரும் நாங்க முடிச்சுட்டு பாக்கறதுக்கும் நீங்களும் வந்து பாருங்க. இப்ப ஒரு விஞ்ஞானி ஐயாவை சந்திக்கிறோம். ஐயா வணக்கம்.
1: அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் வெங்கடேசன், சித்திரையில் விஞ்ஞானியாக பணிபுரிகிறேன். தற்போது நான் பேசப்போகும் தலைப்பானது பசுமை ஹைட்ரஜன் ஆற்றல். அதை பத்தி பேசுறேன். தற்போது ஆற்றல் தேவைகள் அதிகரித்து வருதுனால மரபுசாரா மற்றும் புதுப்பிக்கத்தக்க நிலையான ஆற்றலான ஹைட்ரஜன் ஆற்றலை உருவாக்கும் முனைப்புடன் பல செயல்பாடுகளை இந்திய அரசு முன்னெடுத்துள்ளது. இப்போ ஹைட்ரஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு தூய்மையான, சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத பசுமையான ஒரு எரிபொருளாக அது கருதப்படுது. ஹைட்ரஜனை உருவாக்க பல வழிமுறைகள் இருந்தாலும் மின்னாற்பகுத்தல், அதாவது எலக்ட்ரோலிசிஸ் அப்படிங்கிற ஒரு உத்தியானது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, சிஎஸ்சிஆர்னுடைய வழிகாட்டுதலின்படி நான் சார்ந்த இந்த சித்திரி நிறுவனமானது நீரில் இருந்து ஹைட்ரஜனை உருவாக்கும் பல ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. முக்கியமாக பிஎம் எலக்ட்ராலிசிஸ், அல்கலைன் எலக்ட்ராலிசிஸ், ஏஇஎம் எலக்ட்ராலிசிஸ் மற்றும் கடல் நீரிலிருந்து நேரடியாக ஹைட்ரஜனை உருவாக்கும் சீ வாட்டர் எலக்ட்ராலிசிஸ் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வருகிறோம். இந்த ஆய்வுகளின் பயனாக பல காப்புரிமைகளையும் ஆராய்ச்சி கட்டுரைகளையும் உலகிற்கு வழங்கியுள்ளோம். மேலும் ஹைட்ரஜன் சார்ந்த தொழில்நுட்பங்களை, குறிப்பாக 25 kW பிஎம் எலக்ட்ரோலைசர் மற்றும் 5 kW அல்கலைன் எலக்ட்ரோலைசர் உருவாக்கி தொழில் முனைவோர்களுக்கு வழிகாட்டியுள்ளோம். இந்த தொழில்நுட்பங்கள் அனைத்தும் உள்நாட்டிலேயே கிடைக்கும் மூலப்பொருள்களையும் மற்றும் சிக்கிரியில் தயாரித்த உதிரி பாகங்களையும் கொண்டு வடிவமைக்கப்பட்டது. குறிப்பிடும்படியாக எலக்ட்ரோலைசிஸில் பயன்படுத்தப்படும் வினையூக்கிகள், அதாவது கேட்சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், மற்றும் அயனி பரிமாற்ற சவ்வுகள், மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவோம், நாங்களே சுயமாக தயாரிக்கும் ஆராய்ச்சிகளை தீவிரமாக முன்னெடுத்துள்ளோம். இந்த ஆராய்ச்சிகளில் பல ஆராய்ச்சியாளர்களும் பொறியாளர்களும் மற்றும் ஆராய்ச்சி மாணவர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் நாங்கள் இந்திய அரசின் திட்டங்களான ஆத்ம நிர்பார் பாரத் மற்றும் விக்சித் பாரத் 2047 இந்த இலக்குகளை அடையவும் முன்னெடுத்துள்ளோம். எதிர்காலத்தில் ஹைட்ரஜனை அனைவருக்கும் எளிதில் கிடைக்கின்ற பயன்மிக்க ஒரு எரிபொருளாக மாற்றும் இந்தியாவின் கனவை நனவாக்கும் நிறுவனமாக சிக்கி உள்ளது. நீரின்றி அமையாது உலகு என்று சொல்வார்கள். இனி வரும் காலங்களில் நீரின்றி அமையாது ஆற்றல் என்று சொல்லலாம். வணக்கம்.
0: நீரின்றி அமையாது உலகுதான், ஆனா நீரின்றி அமையாது ஆற்றல்னு சொல்லும் போது மனித ஆற்றல் மட்டும் இல்ல, எந்திர ஆற்றலுக்கும் நீர் அவசியம் அப்படின்னு அழகா சொல்லிட்டாங்க. அதுவும் ஹைட்ரஜனை பயன்படுத்தி என்ன ஆற்றல் கொடுக்குறோம், எதிர்காலத்துக்கு என்ன கொடுக்குறோன்றத, அதுவும் சிக்கிரி சார்பா என்ன பண்ண இருக்காங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. நன்றிங்க ஐயா. இப்ப அடுத்த ஒரு விஞ்ஞானியை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா.
2: நேயர்கள் அனைவருக்கும் பிற்பகல் வணக்கம். நான் விஞ்ஞானி எஸ் எம் கணேசன், அரிமானம் மற்றும் பொருட்கள் பாதுகாப்பு துறையிலிருந்து பேசுகிறேன்.
0: ஐயா, உங்களுடைய பங்களிப்பு இந்த துறையிலிருந்து என்ன பண்ணியிருக்கீங்க? இந்த பார்வையாளர் தினத்திற்கான ஏற்பாடுகள், உங்க துறை சார்பான பங்களிப்பு என்ன?
2: முதலில் அரிமானம் என்பது என்ன என்பது பற்றி நான் நேயர்களுக்கு விளக்க விரும்புகிறேன். அரிமானம் என்பது உலோகங்கள் மற்றும் பல்வேறு பொருட்கள் தங்களை சுற்றியுள்ள சூழலுடன் வினைபுரிந்து படிப்படியாக சிதைவடையும் இயற்கையான நிகழ்வாகும். இது வெறும் உலோக சிதைவு மட்டுமல்ல, எண்ணெய் மற்றும் எரிவாயு குழாய்கள், தொழிற்சாலைகள், பாலங்கள், கடல்சார் கட்டமைப்புகள், மின் நிலையங்கள், பாதுகாப்பு துறை மற்றும் நாட்டின் முக்கியமான கட்டமைப்புகள் என பல்வேறு துறைகளில் இந்த அரிமானம் அவற்றின் பாதுகாப்பு, நம்பகத்தன்மை, செயல்திறன் மற்றும் ஆயுள் காலத்தை நேரடியாக பாதிக்கிறது. இந்த முக்கியமான சவால்களுக்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலான தீர்வுகளை உருவாக்குவதே எங்கள் பிரிவின் முக்கிய நோக்கமாகும். எங்கள் பிரிவில் அரிமானம் ஏற்படுவதற்கான அடிப்படை காரணங்களை புரிந்து கொள்வது முதல் அரிமானத்தை ஆய்வு செய்தல், மதிப்பீடு செய்தல், கண்காணித்தல், தடுப்பது மற்றும் கட்டுப்படுத்துவது வரை பல்வேறு துறைகளில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பல்வேறு உலோகங்கள் மற்றும் கலப்பு உலோகங்களின் அரிமான பண்புகளை ஆய்வு செய்தல், பாதுகாப்பு பூச்சிகள், அரிமான தடுப்பு பொருட்கள், மேற்பரப்பு சிகிச்சைகள், மின் வேதியியல் பாதுகாப்பு முறைகள் மற்றும் அரிமான கண்காணிப்பு முறைகள் போன்ற பல்வேறு துறைகளிலும் எங்கள் ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக கடல்சார் சூழல், எண்ணெய் மற்றும் எரிவாயு தொழில், பெட்ரோலிய தொழில், கட்டுமானத்துறை, பாதுகாப்பு துறை மற்றும் பல்வேறு துறைகளில் எதிர்கொள்ளப்படும் உண்மையான தொழில்நுட்ப பிரச்சனைகளுக்கு எங்கள் பிரிவு தீர்வுகளை வழங்கி வருகிறது. ஒரு பொருள் ஏன் அரிமானம் அடைகிறது என்பதை மட்டும் கண்டறிவது எங்கள் நோக்கமல்ல, அந்த அரிமானத்தை எவ்வாறு குறைக்கலாம், எந்த பொருளை பயன்படுத்தலாம், எத்தகைய பாதுகாப்பு முறையை பின்பற்றலாம், அதன் பயன்பாட்டு ஆயுட்காலத்தை எவ்வாறு அதிகரிக்கலாம் என்பதற்கான நடைமுறை தீர்வுகளையும் உருவாக்குவதே எங்கள் நோக்கமாகும். இறுதியாக நான் ஒரு கருத்தை மட்டும் கூறி விடைபெற விரும்புகிறேன். அரிமானத்தை தடுப்பது என்பது ஒரு உலோகத்தை

0: மட்டும் பாதுகாப்பது அல்ல, ஒரு கட்டமைப்பை பாதுகாப்பது, ஒரு தொழிலை பாதுகாப்பது, ஏன் நம் நாட்டின் வளத்தை பாதுகாப்பது. இந்த உயர்ந்த நோக்கத்துடன் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறையை ஒருங்கிணைத்து நாட்டின் அருமான தடுப்பு மற்றும் பொருட்கள் பாதுகாப்பு துறையின் வளர்ச்சிக்கு எங்கள் பிரிவு தொடர்ந்து சிறப்பான பங்களிப்பை வழங்கி வருகிறது.
1: நன்றிங்க, நன்றி. அப்படி கட கட கடன் என்ன பண்றோன்றத சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லும் போது ஒரு உதாரணம் எல்லாரும் மனசுலயும் பாத்துருக்கோம். உங்க மனசுல ஒரு உதாரணம் வந்ததுங்களாமா?
2: உதாரணம்லாம் வரல சார். அதாவது சார் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் பேசவே வராது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அறிவிப்பாளர்களுக்கு இணையா அப்படி பயங்கரமா பேசினாங்க, கேக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு.
1: எனக்கு வந்த உதாரணம் என்ன நினைவு வந்துச்சுன்னா, பாம்பன் பாலம் எல்லாம் சொல்ற கடலுக்குள்ள எப்படி இருக்கு, அந்த பாலம் அரிமானம் ஆகாதா, அது கரோட் ஆகாதா, அது மாதிரி எல்லாம் யோசனை இருக்கும். அப்ப அது ஆகாதுங்க, அதுக்கு தானே அந்த அரிமானத்தை தடுக்க நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் நேரில், ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து இணைந்திருங்கள். கோடை பண்பலை 100.5.
3: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
4: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
3: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட், கரூர் மற்றும் திண்டுக்கல்.
7: எக்ஸ்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுகளுக்கு தொடர்பு கொள்ளவும் SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட் திண்டுக்கல். தொடர்புக்கு 9500426805.
5: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இன்னைக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலையாக மத்திய வேதியியல் ஆராய்ச்சி நிலையத்துல காரைக்குடியில இருக்கிற நிறைய அறிஞர்களை சந்திச்சுட்டு இருக்கிறோம். அதாவது பேட்டரியில தொடங்கி அரிமானத்துல இருந்து நீரின்றி அமையாத ஆற்றல் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில இப்ப அடுத்துதான் ஒரு விஞ்ஞானி இருக்கிறாங்க, என்ன சொல்ல போறாங்க, அவங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு கேட்டலாம். சார் வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க.
9: வணக்கம், என் பெயர் சா நவீன்குமார். நான் ஸ்ரீ விஞ்ஞானி பணிபுரிந்தேன். எங்களுடைய துறை மின்முலாம் பூச்சு மற்றும் மின் உலோகவியல் பிரிவு, உலோக உற்பத்தி, மீட்பு, மறுசுழற்சி மற்றும் மேற்பரப்பு பொறியியலுக்கான மின்வேதியியல் தொழில்நுட்பங்களை உருவாக்கி வருகிறது. ஆய்வக ஆராய்ச்சியை முன்னோடி அளவிலான செயல்முறைகளாகவும் தொழில்துறை பயன்பாடுகளாகவும் முன்னேற்றுவது இப்பிரிவின் நோக்கம். பயன்படுத்தப்பட்ட மின் கலன்களிலிருந்து லித்தியம், நிக்கல், கோபால்ட், மாயனீஸ் மற்றும் செம்பை மீட்பது, உருகிய உப்பு மின்னார் பகுப்பு மூலம் மெக்னீசியம் மற்றும் அருமண் உலோகங்களை உற்பத்தி செய்வது, இரும்பு மற்றும் பிற முக்கிய உலோகங்களுக்கான மின்வேதியியல் உற்பத்தி முறைகளை உருவாக்குவது ஆகியவை இப்பிரிவின் ஆராய்ச்சி பணிகளாக அடங்கும். மேற்பரப்பு பொறியியல் துறையில் 30 மும்மதிப்பு குரோமியம் மின்மலாம் பூச்சு, பாதுகாப்பு பூச்சுகள் மற்றும் வெப்ப தடுப்பு பூச்சுகளை உருவாக்கி வருகிறது. உலோக சுத்திகரிப்பு மற்றும் தொழில்துறை கழிவுகளிலிருந்து மதிப்புமிக்க பொருட்களை மீட்பதிலும் இப்பிரிவு ஈடுபட்டுள்ளது. அதாவது ரீசைக்ளிங் என்று சொல்வோம். ஸோ எல்லா பொருட்களையும், இதெல்லாம் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் என்று சொல்வோம். ஏனென்றால் இந்த மினரல்ஸ் எல்லாமே வந்து வி ஆர் இம்போர்ட்டிங் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ். ஸோ அதனால இந்த இதை வந்து மறுசுழற்சி பண்ணி இம்போர்ட் டிபெண்டன்ஸை கம்மி பண்றதுக்காக நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். உலோக மீட்பு ஆய்வகம் மற்றும் உலோகிகள் சோதனை பகுப்பாய்வு வசதிகள் இப்பணிகள் பணிகளுக்கு ஆதரவளிக்கின்றன. தொழில்துறை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் இணைந்து இந்தியாவின் முக்கிய கனிமங்களுக்கான விநியோக பாதுகாப்பு, நிலையான உற்பத்தி மற்றும் சுழற்சி பொருளாதார வளர்ச்சிக்கு இப்பிரிவு பங்களித்து வருகிறது. நன்றி.
1: ரொம்ப அருமையா சொன்னாங்க. எலக்ட்ரோபிளேட்டிங்னு கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பாங்க. அதோட பயன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு மின் உலோக பூச்சு அப்படின்ற வார்த்தையும் சரியா சொல்லுவாங்க.
2: சயின்ஸ் புக்கே அப்படியே படிச்ச மாதிரி இருந்தது. அதே வரிசையில இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க சார், சந்திச்சிடலாம்.
1: நம்ம நிறைவு நேரத்தையும் நெருங்கிட்டோம். ஐயா வணக்கம்.
10: வணக்கம், என்னோட பேர் சந்தன்குமார். நாங்கள் வந்து மின் கரிம வேதியியல் துறையிலிருந்து வருகிறோம். எங்கள் துறையில் மின் வேதியியல் முறைகள் மூலமாக காப்பாற்றப்பட்ட பிடிக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடை ஆர்மிக் அமிலமாகவும் எத்தனால் மெத்தனால் போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாகவும் நாங்கள் மாற்றவிருக்கிறோம். இதோடு நாங்கள் சூரிய மின்கலங்களை ரீசைக்கிள் போன்ற யுக்தியை பயன்படுத்தி அதிலிருந்து விலையுறந்த பொருளை பிரித்தெடுத்து

0: அதை வேறு பயன்களுக்காகவும் பயன்படுத்துகிறோம். இது இது தவிர நாங்கள் விவசாய கழிவுகள் என சொல்லப்படும் வைக்கோல் மற்றும் கரும்பு சக்கையிலிருந்து எஃப்டிசிஏ எனப்படும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளை எடுத்து அதன் மூலமாக வாட்டர் பாட்டில் செய்ய தேவையான மூலப்பொருட்களை கண்டுபிடிக்கிறோம். அதை மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். ஸோ இதன் மூலமாக பிளாஸ்டிக் கழிவுகளுடைய மறுசுழற்சி பயன்பாடு அதிகரிக்கும். இதன் மூலமாக நமக்கு மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு தேவையான பொருட்களும் நமக்கு கிடைக்கும். அது இதோட கூட நாங்கள் அரிமானம் தாங்கக்கூடிய மின் பெயிண்ட் மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக ஒளியிலிருந்து தரப்படக்கூடிய மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய பொருட்களை தயாரித்து வருகிறோம். இதுவும் நமக்கு மின்கலங்களுக்கு பயன்படும். இந்த துறையில் நாங்கள் மேக் இன் இந்தியா திட்டத்துக்காக பயன்படுத்தி வருகிறோம். நன்றி.
1: இதுல அவங்க சொன்னப்ப ரொம்ப என்ன சொல்றது, அப்படி கவரக்கூடிய விஷயத்துல இருந்து கார்பன் டை ஆக்சைடு பிடிக்கிறதோட மட்டும் விடல, அதை மெத்தனாலா மாத்திரம், எத்தனாலா மாத்திரம், பாமிக் அமிலமா மாத்திரம், இப்படி எல்லாமே சொல்லியிருந்தாங்கல்ல. கார்பன் டை ஆக்சைடு காத்துல இருக்குன்னு பார்த்தா கடைசி அதை பொருளா மாத்திட்டோம் நாங்க.
2: அதுவும் இல்லாம யாரையுமே சாதாரணமா இட போட்டக்கூடாது அப்படின்றதுக்கு அவர் சொன்ன அந்த கரும்பு சக்கை அந்த ஃபார்ம் வந்து அதுல இருந்து வாட்டர் பாட்டில் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு. நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம்.
3: மத்திய மின் வேதியியல் ஆய்வகத்தின் டிடிபிடி டெக்னாலஜி டிரான்ஸ்பர் அண்ட் பிசினஸ் டெவலப்மெண்ட், அதாவது தொழில் பரிமாற்றம் மற்றும் வணிக மேம்பாட்டு துறையிலிருந்து முனைவர் பழனியப்பன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆய்வகத்தில் எங்கள் துறையானது எங்களுடைய விஞ்ஞானிகளுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்பட்டு வருகிறது. இப்ப நாலஞ்சு விஞ்ஞானிகள் உங்களுக்கு அவங்க என்னென்ன செய்யறாங்க அப்படின்றத விளக்குனாங்க. இப்ப அதை வந்து நம்ம ரியாலிட்டியா எடுத்துட்டு போகணும், மக்களிடம் கொண்டு சேர்க்கணும்னா யாராவது ஒருத்தங்க அதை ப்ரிப்பரேஷன் பண்ணணும், மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும். அந்த ஜாபை நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். சோ எங்களுடைய வேலையை வந்து ஒரு பாலமா இருக்கிறது, அதாவது விஞ்ஞானிகளுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் இடையே ஒரு பாலமா இருக்கிறது. தொழில் முனைவோர்கள் தேவைகளை புரிந்து கொண்டு அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் பொருத்தமான ஆராய்ச்சி திட்டங்கள் மற்றும் அவற்றிற்கான வழிமுறைகளை நெறிப்படுத்துவது எங்கள் துறையின் முக்கியமான நோக்கமாகும். மேலும் எங்கள் துறையின் மூலம் ஒப்பந்த ஆராய்ச்சி, தெளிவான ஆராய்ச்சி, செயல்முறை அறிவுசார ஆராய்ச்சி குறிப்பு மற்றும் காப்புரிமை பெறுதல் ஆகியவற்றிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்படுகிறது, அதாவது ஐபி இன்டெலக்சுவல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆர் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் சொல்லுவோம். அந்த மாதிரி வேலைகளை எல்லாம் எங்கள் துறைகள் மூலம் செய்து கொண்டு வருகிறோம். அறிவுசார் அடிப்படையில் தொழில் முனைவோருக்கு தேவையான பலவிதமான ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. எங்களிடம் உலகத்தரமான ஆராய்ச்சி கருவிகள் மற்றும் சிறப்பான வசதிகளை பயன்படுத்தி சோதனை மற்றும் பகுப்பு ஆய்வு மூலம் தொழில்நுட்ப தேவைகள் செய்துப்பட்டு வருகிறது. மேலும் இந்த துறையின் மூலம் மாணவர்கள் காலேஜில் படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் ஏதாவது ஒரு அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களே எங்கள் துறையை கான்டாக்ட் செய்தார்கள் என்றால் இங்கு உள்ள கருவிகளை உபயோகப்படுத்தி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ரிசர்ச்சுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். மேலும் பல விவரங்களுக்கு எங்களை மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொள்ள வேண்டியது. நன்றி.
1: ஐயா எல்லாம் சொல்லிட்டீங்க. மின்னஞ்சலையும் சொன்னீங்கன்னா யார் நிச்சயமா ஒரு பாலமா இருக்கிறீங்க, அதோட பயன்பாடு சரியாக இருக்கு. மின்னஞ்சல் முகவரி சொல்லலாம்.
3: சொல்லலாம். டிடிபிடி, அதாவது டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பிசினஸ் டெவலப்மெண்ட் என்ற வேர்ட்ல இருந்து முதல் எழுத்துக்கள் டிடிபிடி அட் சிக்ரி சிஇசிஆர்ஐ டாட் CRES.in என்ற மின்னஞ்சல் மூலமா தொடர்பு கொண்டீர்கள் என்றால் நாங்கள் உங்களை விஞ்ஞானிகளுடன் கனெக்ட் செய்வோம்.
1: டிடிபிடி அட் சிக்ரி .res.in.
3: மேலும் முகவரி, மேலும் பல செய்திகளை நீங்கள் www.cecri.res.in என்ற இணையதளத்தின் மூலமாகவும் அறிந்து கொள்ளலாம்.
1: நன்றிங்கய்யா. நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் ஏற்பாடு செய்து கொடுத்த நபரே நம்ம இப்பதான் சந்திக்கிறோம், ஜோனஸ் ஐயாவை. ஐயா வணக்கம்.
4: பன்மலை நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். ஆக்சுவலா நான் வந்து பன்மலையின் ஒரு காலையிலும் மாலையிலும் கேட்கக்கூடிய ஒரு ஒருத்தர். பன்மலை அறிவிப்பாளர்களையும் நேரடியாக சந்திப்பேன் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. பார்த்ததில் மிக நன்றி. நான் திட்ட பிரிவில் ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது திறன் மேம்பாடு என்ற டிபார்ட்மெண்ட் முதன்மை விஞ்ஞானியாக பணியாற்றி வருகிறேன். நான் இந்த ப்ரோக்ராமை கோஆர்டினேட் பண்ணி கொடுத்தது மட்டுமல்ல, என்னுடைய வேலை என்னவென்றால் திறன் மேம்பாடு என்றால் என்னவென்றால் கல்லூரிகளில் நாம் சென்று பல பட்டங்களை பெறுகிறோம், ஆனால் நாம் அந்த பட்டத்தில் படித்தவை போன்ற வேலைகளில் நாம் சென்று சேருவதில்லை. நம்மளுடைய திறனுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய எந்தெந்த திறன் இருக்கிறதோ அதற்கு ஏற்ற வேலைகளை செய்கிறோம். அதை சிஎஸ்ஆர்ல் ஒரு மேஜர் ப்ரோக்ராமாக செய்து வருகிறார்கள். ஸ்டூடெண்ட் கனெக்ட் என்ற ப்ரோக்ராம் மூலமாகவும் திறன் மேம்பாடு என்ற ப்ரோக்ராம் மூலமாகவும் சிக்ரி சிஎஸ்ஆர்ல் 37 ஆய்வகங்களிலும் இருந்து பல கலைகளை மாணவர்களுக்கு எடுத்து கூறி வைக்கிறார்கள். பன்மலை நேயர்களுக்கு நன்றி.

0: சிறப்பா சொல்லி நிறைவு செஞ்சுட்டீங்க. இவ்வளவு நேரம் காரைக்குடி மத்திய மின் வேதியியல் ஆய்வு நிறுவனத்திலிருந்து தேடி வரும் பண்பலையாக சிறப்பு நேரலை நிகழ்ச்சி வளம் வந்தது. இங்கிருந்து நம்ம நிலையம் திரும்புறதுக்கான நேரம் வந்து அது நிலையம் திரும்பலாம்
1: திரும்பலாம். அதாவது வந்து இது வந்து சும்மா ட்ரைலர் தான், மெயின் பிக்சர் நீங்க பாக்கணும் அப்படின்னா நாளைக்கும் பார்வையாளர் தினம் இருக்கு, எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலையம் திரும்புறோம். நிறைய சிறப்பம்சங்களோட சுகன்யா மாத்தான பூபதி
0: மயிலப்பன், நன்றி.
2: நினைவுக்கு வருகிறது சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்றைய சிறப்பு நேரலை காரைக்குடி மத்திய மின் வேதியியல் ஆய்வு நிறுவன வளாகத்திலிருந்து வளம் வந்தது. அன்புடையர்களே, இன்னும் ஒரு மணி நேரத்தில் வரவிருக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரசியின் வண்ணத்துறிகையில் கலக்கல் கேள்வி. 100.5 மும்பை நடராஜன் அவர்களின் பாடல் தொகுப்பில் படிக்கலாம் உயிரெழுத்து.

0: இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. பண்பலையோடு பேசி மகிழ்ந்திடும் நேயர்கள் தமக்கு பிடித்த பாடல்களை தலைப்பிட்டு பொழிப்புரையுடன் வழங்கும் நிகழ்ச்சி உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியில் பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார் மும்பை நடராஜன் அவர்கள். கடவுள் என தொடங்கும் பாடல் தெரிவு. இவர் தமது கடிதத்தை இவ்வாறு துவங்குகிறார். கோடை பண்பலையின் இயக்குனர், நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் மற்றும் நிலைய அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் எம் இதயம் கனிந்த பணிவான வணக்கம். கோடை பண்பலை கேட்கும் கோடான கோடி நேயர்களில் நானும் ஒருவன். நான் மத்திய அரசு பணியில் ஓய்வு பெற்று மும்பை தானேயில் இருக்கும் டோம்பிவேலி பகுதியில் வசித்து வருகிறேன். என் மனைவி பெயர் லலிதா, மகன் ஸ்ரீதர் சுயதொழில் செய்து வருகிறார். மருமகள் பெயர் ஸ்னேகா, மகள் பெயர் ஸ்ரீவித்யா, பேரன் பெயர் ரிஷி ஸ்ரீராம், பெங்களூரில் 2ஆம் வகுப்பு படிக்கிறாராம். பேத்தி பெயர் வேதிகா. இவ்வாறு எழுதியிருக்கிறார். நான் கடந்த 6 ஆண்டுகளாக கோடை பண்பலையின் தூரத்து சொந்தம் வானவில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பேசி வருகிறேன். என் பிடித்த நிகழ்ச்சி வானவில், நெஞ்சில் நிறைந்தவை உயிரெழுத்து மற்றும் வண்ணத்துறிகை போன்றவை. என் உயிரெழுத்து நிகழ்ச்சிக்காக இக்கடிதத்தை அனுப்புகிறேன். கடவுள் என்று தொடங்கும் பாடல்களை தொகுத்து அனுப்பியுள்ளேன். என் சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கீரமங்கலம். தந்தை அரசாங்க ஆசிரியராக வேலை பார்த்தவர். நான் வேலை நிமித்தமாக மும்பைக்கு 1980களில் வந்துவிட்டேன் என்று கடிதத்தை எழுதியிருக்கிறார். இவர் முதலாவதாக தெரிவு செய்திருக்கக்கூடிய படம் விவசாயி. விவசாயியின் பெருமைகளை இதை விட விளக்க முடியுமா? என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று உழவர்களின் உழைப்பையும் பெருமையையும் போற்றும் வகையில் அமைந்துள்ள இப்பாடல் கவிஞர் ஆ மருதகாசி எழுத பாடகர் டி எம் சவுந்தரராஜன் தனது கணீர் குரலில் பாடியுள்ளார் என்று முதல் பாடலுக்கான தொகுப்புரையை இவ்வாறு வழங்கியிருக்கிறார். இதோ வருகிறது விவசாயி.
1: என்னமோ பெருசா கழனி காட்டை பத்தி படிக்க வச்சுங்களே, பாத்தீங்களா? நான் அப்பவே சொன்னேன், ஒரு டாக்டருக்கோ என்ஜினியருக்கோ படிக்க வைங்கன்னு. கேட்டீங்களா?
2: அரங்கனா தெரியுமா, இப்ப படிச்சு வச்சதுல என்னடி குறைஞ்சு போச்சு? நீ சொல்றிய டாக்டர், அந்த டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே சோறு போடுறோம் யார் தெரியுமா? யாரு யாருன்னு

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது. அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசை முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.
3: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
4: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
3: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.

0: 35 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட், கரூர் மற்றும் திண்டுக்கல்.
2: எக்ஸ்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுகளுக்கு தொடர்பு கொள்ளவும் SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட் திண்டுக்கல். தொடர்புக்கு 9500426805.
1: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

செய்திருக்கிறார் மும்பையின் நடராஜன் கடவுள் என தொடங்கும் பாடல்களை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இவர் தெரிவு செய்திருக்கும் திரைப்படம் சாந்தி நிலையம். ஜி எஸ் மணியின் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இவர் விரும்பியிருக்கக்கூடிய பாடல் கடவுள் ஒரு நாள் உலகை காண. இதற்காக இவர் தந்திருக்கக்கூடிய பொழிப்புரை: விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்தார் கடவுள், கண்ணில் கண்ட மனிதனை எல்லாம் நலமா என்று கேட்டு மகிழ்ந்தார். வாழ்க்கை மிகவும் இனிமை என்றான் ஒருவன், வாழ்க்கை மிகவும் கொடுமை என்றான் மற்றொருவன். கவிஞர் கண்ணதாசன் வரிகளுக்கு பாடகி பி சுசீலா தன் இனிமையான குரலில் பாடியுள்ளார் என்று எழுதியிருக்கிறார். இதோ வருகிறது பாடல்.

நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடைப்பண்பலை வானொலி 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பாடல்களை தேர்வு செய்திருக்கிறார் மும்பை நடராஜன் அவர்கள். கடவுள் என தொடங்கும் பாடல்களோடு இவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த திரைப்படம் சக்கரம். ஏ காசிலிங்கம் இயக்கத்தில் எஸ் சுப்பையா நாயுடுவின் இசையில் இவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் காசு. அது ஒரு அற்புதமான பொருள். அது இன்றைய உலகில் கடவுளுக்கு சமமானது. மனித இனம் காசை ஒருவரிடம் இருந்து ஒருவர் கைப்பற்ற துடிக்கிறது. தாய் தந்தை தவிர வேறு எவற்றையும் அந்த காசால் வாங்கிவிட முடியாது. காசாலே ஆகாத காரியமில்லை. காசு இல்லை என்றால் கோயில் குளம் பூசையும் இல்லை என்றார் உடுமலை நாராயணகவி. மாமியார் மெச்சிய மருமகள் படத்துக்காக எழுதிய பணம் பந்தியிலே என்ற பாடலில் கவிஞர் கமு ஷெரீஃப் பணம் பந்தியிலே என்ற படத்துக்காக சீர்காழியார் குரலில் ஆளுக்கு ஆள் புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் அகன்றுவிட்டால் புகழும் கூட்டம் இகழும், உண்மைதான் என்று உரக்கக் கூறியுள்ளார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த காசின் அருமையை வெளிப்படுத்தும் வாலி அவர்கள் எழுதி சவுந்தரராஜன் அவர்கள் பாடியுள்ள பாடலை நான் கேட்க விரும்புகிறேன் என்று எழுதியிருக்கிறார். இதோ டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது இந்த பாடல்.

நேரம் பிற்பகல் 3:20 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கடவுள் என தொடங்கும் பாடல்களை தேர்வு செய்திருக்கிறார் மும்பை நடராஜன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இவர் தெரிவு செய்திருக்கும் திரைப்படம் இருமலர்கள். ஏசி திருலோகச்சந்திர இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எல்ஆர் ஈஸ்வரி பி சுசிலா பாடியிருக்கும் இந்த பாடலுக்கு இவர் தந்திருக்கும் புலிப்புரை. நாயகன் ஒருவனை நாயகரே இருவர் விரும்பும் கதைக்கான இந்த பாடலை கவிஞர் வாலி அவர்கள் அருமையாக எழுதியிருக்கிறார். இந்த இரண்டு வண்ண மலர்களில் ஒன்று நாயகனை மனம் முடித்து இனிமையாய் இல்லறத்தில் பாவையவளின் கூந்தலில் சூடப்பட்ட மலராய் மனம் வீசுகிறது. நாயகனை விரும்பிய மற்றொரு மலரோ தான் விரும்பிய வாழ்க்கை கிடைக்காமல் தெருபோரம் கேட்பாரற்று கிடைக்கும் காய்ந்த மலராய் சருகாய் கிடைக்கிறது. இறுதியில் அமைதியான ஒரு வழியை இருவருக்கும் சொல்லும் எனது விருப்பம் என எழுதியிருக்கிறார். இதோ பாடல் காற்றலையில்.

0: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-26 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026
0: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட், கரூர் மற்றும் திண்டுக்கல்.
4: எக்ஸ்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுகளுக்கு தொடர்பு கொள்ளவும் SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட் திண்டுக்கல். தொடர்புக்கு 9500426805.
2: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கடவுள் என தொடங்கும் பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார் மும்பை நடராஜன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இவர் தெரிவு செய்திருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அன்புள்ள ரஜினிகாந்த். கே நடராஜ் இயக்கத்தில் இளையராஜாவின் இசையில் இவர் தெரிவு செய்திருக்கும் பாடலுக்கு இவ்வாறு புலிப்புரை வழங்கியிருக்கிறார். உண்மையான கடவுள் என்பது கல் சிலைகளில் இல்லை, உயிர்கள் மீது காட்டும் கருணையும் அன்பும் தான் என்ற உண்மையான தெய்வீகம் என்ற ஆழமான தத்துவத்தை உணர்த்துகிறது. கடவுள் எங்கே, தொலைவில் இல்லை, மற்றவர்களுக்கு உதவும் உள்ளத்தில்தான் அவர் வாழ்கிறார். இப்படிப்பட்ட கருத்தை வெளிப்படுத்தும் வாலி அவர்கள் எழுதி பாடலை திருமதி லதா ரஜினிகாந்த் பாடியுள்ளார். எல்லா நேயர்களுக்காகவும் இந்த பாடல் என்று எழுதியிருக்கிறார். இதோ அந்த பாடல்.

நேரம் பிற்பகல் 3:30 நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கடவுள் என தொடங்கும் பாடல்களை தேர்வு செய்திருக்கிறார் மும்பை நடராஜன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இவர் தெரிவு செய்திருக்கும் திரைப்படம் கீழ்வானம் சிவக்கும். முக்தா ஸ்ரீனிவாஸ் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இவர் தெரிவு செய்திருக்கும் பாடல் கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் என பாடலுக்கான இவரின் பொழிப்புரை. மனிதர்களின் வாழ்விலே திருமணம் என்பது எதேச்சையாக நடப்பதில்லை. கடவுள் திருவுள்ளம் கொண்டு முடிவு செய்யும் புனிதமான பந்தம். மனநாள் என்பது ஒரு நாளில் தொடக்கம் மட்டுமல்ல, இருவர் இணைந்து ஒரு புதிய வாழ்க்கையை அழகாக உருவாக்கும் அஸ்திவாரம். இந்த வரிகளை எழுதிய கவிஞர் கண்ணதாசன் பாடலுக்கு டி.எம். சௌந்தரராஜன் தனது கணீர் என்ற குரலில் பாடியுள்ளார். நாமும் கேட்போமா என்று எழுதியிருக்கிறார் இதோ பாடல்.

0: சத்யஜோதி பிலிம் ஸ்டேஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
1: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
2: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
1: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட், கரூர் மற்றும் திண்டுக்கல்.
2: எக்ஸ்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுகளுக்கு தொடர்பு கொள்ளவும் SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட் திண்டுக்கல். தொடர்புக்கு 9500426805.
0: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: கடவுள் என தொடங்கும் பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார் மும்பை நடராஜன் உயிரெழுத்து நிகழ்ச்சிக்காக. இவர் அடுத்ததாக தெரிவு செய்திருக்கும் திரைப்படம் வானம்பாடி திரைப்படத்திற்காக ஜி ஆர் நாதன் இயக்கத்தில் இவர் தெரிவு செய்திருக்கக்கூடிய பாடலுக்கு இவ்வாறு பொலிப்புரை கொடுத்திருக்கிறார். மனிதர்களை படைத்த கடவுளுக்கு இல்லற வாழ்க்கை, துன்பங்கள், காதல் தோல்வி, பிரிவு ஆகியவை எத்தகைய வழியை தரும் என்பதை தெரிவதில்லை. எனவே அவனும் ஒருமுறை கடவுளும் மனிதனாக பிறந்து அந்த துயரத்தையும் காதலி பிரிந்த இன்னல்களையும் அனுபவித்து பார்க்கணும் என்று கவிஞர் கண்ணதாசனின் வரிகளுக்கு இசையமைத்த பாடலுக்கு கே வி மகாதேவன் இசையமைக்க தனது குரலில் கணீர் என்று பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன். நாமும் கேட்போமா என்று எழுதியிருக்கிறார்.
5: கடவுள் மனிதன்.

0: சீவல் சீவல் சீவல்
1: சீவல்
2: செதுக்கப்பட்டது
1: அல்லது
2: மெலிவு
1: அல்லது
2: நெகிழ்ச்சி ஆனது
1: அல்லது
2: மெலிந்தவர்
1: அல்லது
2: தலைமுடி ஒப்பனை
1: சீவல்
2: செதுக்க

0: பாட்டும் பதமும்
1: நாம் இணைந்திருக்கின்றோம். கோடைப்பண்பலை வானொலி 100.5 உயிரெழுத்த நிகழ்ச்சியில் இன்று கடவுள் என தொடங்கும் பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார் மும்பை நடராஜன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இவர் தெரிவு செய்திருக்கும் திரைப்படம் என் அண்ணன், பி நீலகண்டன் இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் இந்த பாடல். உலகில் உள்ள மனிதர்களின் மனங்களில் அன்பு இல்லாமல் கல்லாகி போய்விட்டன. மனிதர்களின் மனம் கல்லானதால் தான் அவர்களை திருத்த முடியாமல் கடவுளும் கல்லாகி விட்டான் போலும். உலகில் நல்லவர்கள் சிரமப்படுவதையும் கெட்டவர்கள் தப்புவதையும் பார்த்து கொண்டு சாமியும் அமைதியாக எங்குமே பேசாமல் சிலை போல கிடக்கின்றது என்ற 1970 வெளிவந்த இப்படத்திற்கு கவிஞர் கண்ணதாசன் வரிகளை டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ளார். எல்லோருக்கும் தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார். இதோ அனைவருக்காகவும் வருகிறது பாடல்.
2: கடவுள் ஏன் கல்ல

0: உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், கடவுள் ஏன் கல்லாரான் மனம் கல்லாய் போன
1: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
2: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
1: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: இன்று மாலை 5:30 நம் கோடி பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீவ்ஸின் சித்திரச்சவனம்.
4: வைக்கிங் பனியன் சன் பிரீவ்ஸ்.
5: நாம் அணிந்திருக்கின்றோம் கோடை பண்பலை வானொலி 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கடவுள் என தொடங்கும் பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார் மும்பை நடராஜன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இவர் தெரிவு செய்திருக்கும் திரைப்படம் அவள் ஒரு தொடர்கதை படத்திற்காக கே பாலச்சந்தர் இயக்கத்தில் பாடலுக்கு பொலிப்புரை வழங்கியிருக்கிறார். மனிதர்களில் திருமணங்கள் முன்பே கடவுளால் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. திருமண விழாவில் மனிதர்கள் மட்டுமல்லாமல் காடும் மரமும் கிளி பசு முயல் போன்ற விலங்குகளும் இயற்கையாகவே மகிழ்ந்து அடைந்த மணமக்களை வாழ்த்துவதாக கவிஞர் கண்ணதாசனின் பொன்னான வரிகளுக்கு பாடலை பாடியிருக்கிறார் SP பாலசுப்ரமணியம். இப்பாடலை எனக்கு தாருங்கள் என்று எழுதியிருக்கிறார். இதோ அந்த பாடல்.

0: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-26 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
0: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: இன்று மாலை 5:30 நம் கோடி பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் சித்திர செவ்வனம்.
3: வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் கடவுள் என தொடங்கும் பாடல்களை தெரிவு செய்திருந்தார் மும்பை நடராஜன். இவர் நிறைவாக தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆனந்த ஜோதி திரைப்படத்திற்காக. நாம் கேட்கும் இசையை அனுபவிக்கிறோம், ஆனால் அந்த இசையின் உருவத்தை நம்மால் பார்க்க முடியாது. அதுபோன்று பிரபஞ்சத்தின் இயக்கமும் தெரியாமல் கடவுளால் நிகழ்கின்றது. கவிஞர் கண்ணதாசன் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில் பாடியிருக்கிறார் TM சௌந்தரராஜன். இப்பாடலையும் தாருங்களேன் என்று கேட்டிருக்கிறார். இதோ வருகிறது பாடல்.

0: நிறைவுக்கு வருகிறது உயிரெழுத்து நிகழ்ச்சி. இனி தொடரவிருக்கின்றது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகையில் கலக்கல் கேள்வி. நிகழ்ச்சியின் முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டு ஆடவர் மற்றும் மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா மகளிர் துப்பாக்கிச் சுடும் குழு பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும், ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் வேலவன் செந்தில்குமார் ஜோஷ்னா சின்னப்பா இணை வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவு அளித்து வந்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு ஆரோக்கியமான இந்தியா அவசியமாகிறது என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சிறுவர்களிடையேயான போதைப்பொருள் பழக்கம் கவலை அளிப்பதாக உள்ளதென்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மதுரை மேற்கு கோட்டை வாசலில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற பாரம்பரிய நடைப்பயணத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று தொடங்கி வைத்தார். மக்களின் குறைகளுக்கு பதிலளிக்காமல் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதுதான் தாவேகாவின் கொள்கையா என்று அஇஅதிமுக வினவியுள்ளது.

நகர சென்னைக்குட்பட்ட பகுதிகளில் 100,000-க்கும் மேற்பட்ட திருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மாநகர ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியா ஓபன் மற்றும் மகளிர் பிரிவுகளில் 2வது இடத்தில் உள்ளது. குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜோலார்பேட்டையில் நடைபெற்ற திருப்பத்தூர் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆட்சியர் திரு நல்லசிவன் பதக்கங்களை வழங்கினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: வழங்கும் வண்ணத்தூரிகை
4: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட், கரூர் மற்றும் திண்டுக்கல்.
5: எக்ஸ்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்களுக்கு தொடர்பு கொள்ளவும் SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட் திண்டுக்கல். தொடர்புக்கு 9500426805. திண்டுக்கல் வேலுமஹாலில் செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துகிறது SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட்.
6: புதிய தொழில் வாய்ப்புகள், குழந்தைகளுக்கு கேம் ஷோக்கள், வீட்டு உபயோக கண்காட்சிகள், பொருட்காட்சிகள், தொழில் முனைவோருக்கான புதிய வாய்ப்புகள்.
5: எக்ஸ்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்களுக்கு தொடர்பு கொள்ளவும் SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட் திண்டுக்கல். தொடர்புக்கு 9500426805.
7: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகையில் கலக்கல் கேள்வி. கலகலப்பா கலக்குவதற்காக கிளுகிழப்போட காத்திருக்கிறாரு மாமா ஜான் தி பிரிட்டோ. கலக்கத்தோட பதபதப்போட பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறாரு மாப்பிள்ள ரவிச்சந்திரன். இவங்க ரெண்டு பேரும் கேள்வினா பதிலா நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேயர்கள் வர காத்துட்டு இருக்காங்க. வர வேண்டிய இலக்கங்களை சொல்லியறலாம். 0454-42 இணைத்து வழக்கமான நேயர்கள் 2424-26 மற்றும் ஒரு இலக்கம் 290-333. மகளிர் மட்டும் வரலாம் 2424-29 அறிமுக நேயர்கள் 2424-24 கலக்க தயாரா இருங்க. கச்சேரி ஆரம்பம்.
8: என்ன மாப்பிள,
9: என்ன
8: மாப்பிள,
9: எடுத்து விட்டு வேற நம்ம கலக்குங்க குலுக்குங்கன்னு போயிட்டாப்புல.
8: எல்லாம் செய்யலாம். நான் உங்க கூட பாடுறதுக்காக ஒரு நல்ல பாட்டை பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன்.
9: நான் எங்க பாடுறது, அதான் தொண்டை கிழிஞ்சு போச்சு.
8: இல்ல நீ எல்லாத்திலையும்
9: கிழிக்கப்பட்டது.
8: அதான் அதான் அதை சொல்லு. அதாவது எல்லாத்திலையும் நீ சளி பிடிச்சிருக்கு
9: அப்படின்னு
8: சொல்லி பொய் சொல்லி எடுத்துற.
9: என்ன தெரிஞ்சு போச்சு.
8: ஆனா இவ்வளவு மோசமா இருக்குன்னா வேற ஏதோ காரணம் இருக்கு.
9: அது மாப்பிள உன்ட்ட மட்டும் சொல்றேன்,
8: சொல்லு சொல்லு,
9: ரகசியமா வச்சுக்கணும்.
8: ஆமா ஆமா ஆமா.
9: ஏங்க யாரு
8: எங்க அக்கா?
9: ஏங்க அவ ஏங்கன்னு சொன்னாலே நம்ம பாயிட்ட வந்து 1000 ரூபாய் வெளியூன்னு அர்த்தம்.
8: ஓ அப்படி,
9: ஒரு ஏங்கக்கு 1000 ரூபாய்.
8: சரி என்ன நடந்தது?
9: ரொம்ப நாளா சேலையே எடுத்துடல பாப்பா மேரேஜ்க்கு அப்புறம் சேலையே எடுத்துடலண்ணா. சரி போகுது அப்படின்னு ரெண்டு சேலை மாப்பிள,
8: ஒண்ணுக்கு
9: ரெண்டு.
8: என்ன சொல்ற?
9: பச்சை கலர் ஒண்ணு, சிவப்பு கலர் சிங்கு சாண்டு ரெண்டு. வேண்டு
8: போ, வீட்டுக்கு போயிருக்கேன்.
9: கொண்டு கொடுத்தாச்சு.
8: சரி
9: சும்மா இருக்கணுமா இல்லையா?
8: யாரு
9: அவங்க உக்காதான். ஏங்க இது சேலை வந்து வித் ப்ளவுஸா வித்தவுட் ப்ளவுஸாண்ணா?
8: சரி நியாயமான கேள்வி.
9: எந்த நிறம் கேட்டேன்? பச்சை நிறம். அது வித் ப்ளவுஸ்மா? அப்போ

0: அதுவும் கொஞ்சம் கண்ணெலாம் ஒரு மாதிரி ஆச்சு அவளுக்கு.
1: என்னைய மாதிரியே.
0: சரி எங்கே வாங்கினீங்கண்ணே? வழக்கமாக வாங்கும்போது சித்தப்ப கடை அங்கே தான் வாங்கினேன். எந்த சிலையா? பச்சை சிலையண்ணே. அப்போ சிவப்பு சிலையா? அது அங்கே தான்
1: வாங்கினேன்.
0: கண் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சிவப்பாயிடுச்சு. கோச்சிட்டு
1: போயிட்டா கிச்சனுக்கு?
0: ஆமாம் ஆமாம்.
1: சரி
0: என்ன சமைக்கணும்னு போயிட்டான். சரி நீ கோச்சிட்ட, நான் சேலையை கொண்டு போய் பீரோவில் வச்சிடறேன். எந்த சேலையண்ணே? பச்சை சேலையா. அப்போ சிகப்பு அதையும் பீரோவில் வச்சுக்கணும். வந்து வேமா கழுத்தை பிடிச்சி நெரிச்சா மாப்பிள கரான் கரான் கரான் கரான்னு.
1: ஆனா அது ரைட்டு, கழுத்தை பிடிச்சி நெரிச்சா உதடு கிழியுமா? எனக்கு சந்தேகமா இருக்கு மாமா.
0: மாப்பிள வைத்தியத்தை போனேன்.
1: சரி
0: 20 நாளா தொண்டை கட்டி இருக்கு, என்ன சாப்பிடலான்னு. ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிடுனாரு.
1: சரி நல்ல மருந்து தான்.
0: ஒரு ஸ்பூனு
1: தேன்
0: சாப்பிடணும்.
1: சரி
0: மாப்பிள இந்த தேனை சாப்பிட்டுவிட்டேன், ஸ்பூனை சாப்பிட முடியல.
1: ஓ உதடு கிழிஞ்சது.
0: நானு கடிச்சு கடிச்சு பாக்குற ஸ்பூன் உள்ள போக மாட்டேன்.
1: போக மாட்டேங்க மாப்பிள. ஆனா இந்த வைத்தியர் வந்து மாப்பிள மாதிரி கிடையாது.
0: இப்போ
1: மாப்பிள்ளையா இருந்தா தெளிவா சொல்லி
0: தெளிவா சொல்லிருப்பீங்க.
1: சொல்லி இருந்திருப்பீங்க.
0: இவர் தேன் ஒரு ஸ்பூன்னாரா? சரி தேனையும் ஒரு ஸ்பூனையும் சாப்பிடணும் போனேன். சரி அதெல்லாம் விடு, எனக்கு தான் தொண்டை சரியில்லை. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு எஸ்பிபி பாட்டா எடுத்து சொன்னேன்.
1: எஸ்பிபி பாட்டா எடுத்து வச்சுட்டு
0: போனேன்.
1: எஸ்பிபி பாட்டு எடுத்து வச்சிருக்கேன்னா உள்ள வந்தோடனே உன் தொண்டை கண்டிஷன் எனக்கு தெரிஞ்சிருச்சு.
0: சரி சரி.
1: அதனால பாட்டை பூரா மாத்திட்டேன்.
0: எப்படி?
1: இப்ப அது பாடும்போது இப்ப எஸ்பிபிக்கே உடம்புக்கு ஒன்னே மாதிரி ஆயிருச்சுன்னு வச்சுக்க.
0: ஓஹோ
1: எப்படி பாடுவாரு?
0: அந்த மாதிரி
1: அந்த மாதிரி
0: கேட்கலாமா?
1: போக போக நீயா தெரிஞ்சு.
0: அப்ப ஒண்ணு செய்ய, நான் தேனை சாப்பிட்டேன், ஸ்பூனை சாப்பிட முடியல.
1: சரி
0: தேனுக்கு ஸ்பூனுக்கு என்ன வித்தியாசம்?
1: அருமையான கேள்வி. இப்ப நான் கூப்பிடுறேன், நம்ம பங்கு எப்படி வந்து சொல்றாங்கன்னு மட்டும் பாரு.
0: அவங்களுக்கும் தொண்டை கட்டிட்டு போகுது.
1: வணக்கங்க.
0: வாங்க
1: சொல்லுங்க.
0: என்ன
1: யாருங்க?
0: தென்காசி மாவட்டம். கரிவலம் வந்த நல்லூர். அருமையான ஊரு. பேருங்க? சொல்லுங்க. தேனுக்கும் ஸ்பூனுக்கும் என்ன வித்தியாசம்?
2: தேனுக்கும் ஸ்பூனுக்கும் சாப்பிடுவாங்க.
0: தேனை சாப்பிடுவாங்க.
1: ஸ்பூனையும் ஒருத்தர் சாப்பிட்டதுனாலதான்
0: ஒரு வாய் கிழிஞ்சு
1: போய் கிடக்கு. அதனால இன்னொருத்தரை கூப்பிட்டு தெளிவா வேற ஒரு பதிலை கேட்போம்.
0: சரி
1: வணக்கங்க.
0: வாங்க
1: சொல்லுங்க.
3: வணக்கம் ஐயா.
0: யாருங்க ஐயா?
3: திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி வட்டம் காடபாளையத்திலிருந்து நிர்மலா சந்திரசேகர் பேசுறேன்.
0: நிர்மலா சந்திரசேகர்.
3: எல்லாம்
0: நல்லா இருக்கும். நான் தான் நல்லா இல்ல.
1: சொல்லுங்க தங்கச்சி. தேனு ஸ்பூனு
3: என்னங்கண்ணா?
0: தேனுக்கும் ஸ்பூனுக்கும் என்ன வித்தியாசம்?
3: தேனுக்கும் ஸ்பூனுக்குங்களா?
0: ஆமாங்க.
1: எனக்கு
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151. சத்யஜோதி பிலிம்ஸ் TG தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
6: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
7: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026. டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
8: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
9: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
8: எப்படிமா?
9: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
8: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம்
10: மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
11: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
10: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
12: திண்டுக்கல் வேலுமஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துகிறது. SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட்.

0: எக்ஸ்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்களுக்கு தொடர்பு கொள்ளவும். எஸ் எம் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் தொடர்புக்கு 9500426805.
1: இன்று மாலை 5:30 நம் கோடி பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வனம்.
2: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
3: ஏன் மாப்பிள்ள?
4: என்ன
3: ஒரிஜினல் தேனான்னு

0: சொல்லுங்க டாக்டர் நல்ல வேலை அந்த வைத்தியர் ஸ்பூன்ல சாப்பிட சொன்னாரு, ஒரு கரண்டி தேன் வச்சுக்கீங்க, நல்ல கரண்டி வாய்க்குள்ள போனா என்ன
1: ஆயிருக்கும், மூக்கு இருந்திருக்காது.
0: சரி மாப்பிள்ள, யாரோ வராங்க, வாங்க.
1: வணக்கங்க.
2: வணக்கம். விருந்தூர் மாவட்டம் திருச்சாங்கிலிருந்து மளிகை புல்ராஜ் மாமாக்கும் மாமாக்கு இனிய மாலை வணக்கங்க.
0: உங்க மளிகை கடையில தேன் இருக்கா?
1: இல்ல
2: இருக்கு.
0: இருக்கு, சொல்லுங்க. தேனுக்கும் ஸ்பூனுக்கும் என்ன வித்தியாசம்?
2: தேன் எடுத்து கரண்டி எடுத்து சாப்பிடலாம்.
0: தேனை கரண்டி வச்சு சாப்பிடலாமா? நம்மால போல
2: மலை தேன் இருக்கு.
0: மலை தேன் பார்த்தேன், சீரி தேன்.
1: மலை ஸ்பூன் இல்ல. அப்புறம்
0: பரமேஸ்வரி. பக்கத்தில் அழைத்தேன் அந்த மலை தேன்.
1: அடுத்த
0: ஆண்டு பாப்போம்.
1: வணக்கங்க.
2: மாமாவுக்கும் பங்காளிக்கும் இனிய வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன்.
0: அந்த குணசேகரன் வரும்போது, அது வரும்போது மட்டும் மாப்பிள்ளை வர்றாரு
1: ஐயா, அதை வந்து எப்பவுமே பேசும்போது அப்படி போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கும். சரி சொல்லுங்க.
1: குணசேகரன் சொல்லுங்க.
0: தேனுக்கும் ஸ்பூனுக்கும் என்ன வித்தியாசம்?
2: தேன்
0: கூடு
1: கிடையாது. அடுத்து
0: ஸ்பூன்
1: தேன்ல குழப்பி நீ சாப்பிடு.
0: தேன்லயா? வேற ஒண்ணு மருந்து சொன்னாங்க. சரி அப்புறம் பாப்போம்.
3: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: வழங்கி கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்கி கொண்டிருப்போர் SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட், கரூர் மற்றும் திண்டுக்கல்.
6: திண்டுக்கல் வேலுமஹாலில் செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துகிறது SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட்.
7: புதிய தொழில் வாய்ப்புகள், குழந்தைகளுக்கு கேம் ஷோக்கள், வீட்டு உபயோக கண்காட்சிகள், பொருட்காட்சிகள், தொழில் முனைவோருக்கான புதிய வாய்ப்புகள்,
6: எக்ஸ்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுகளுக்கு தொடர்பு கொள்ளவும். SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட் திண்டுக்கல். தொடர்புக்கு 9500426805.
0: பொதுவா ஹாட்ரிங் சொல்லுவாங்க. வணக்கம்.
1: வணக்கங்க.
0: யாருங்க?
1: தங்கச்சி.
0: தேனுக்கும் ஸ்பூனுக்கும் என்ன வித்தியாசம்? அதுவும் படம்
1: தான்.
0: அதாவது
1: மாமா, இடது கையில ஸ்பூனு, வலது கையில போர்க்,
0: போர்க்
1: வச்சுக்கிட்டு அந்த சிக்கனை ரெண்டா பிரிச்சு அப்படியே குத்தி எடுத்து வாயில வச்சு.
0: ஏன் மாப்பிள்ள, அப்ப அந்த கை என்ன அளவுக்கு இருக்கு? சரி முடிஞ்சு மாப்பிள்ள, அடுத்த ஆண்டு பாப்போம்.
1: வணக்கங்க.
2: வணக்கங்க.
0: சொல்லுங்க.
1: நம்மால் மாதிரி தெரியுது
0: ரெட்டியபட்டி.
1: அப்படியா?
2: அப்படியே தான், அப்படியே தான்.
0: சொல்லுங்க மாணிக்கம்.
2: மாமா, ஒரு ரெண்டு விஷயம் சொல்றேன். மாமா,
0: ரெண்டு விஷயம்.
8: நீங்க பேசுறீங்களா?

0: தேன மாதிரி இருக்குது.
1: ஐயோ
2: வீட்டுல சொல்லலாம் அதெல்லாம். அடுத்து
0: அக்கா வந்து மூஞ்சி கையை திருப்பி மூஞ்சி மேல குத்திட்டாங்க மாமா. அத்தான் மூஞ்சி உடஞ்சி
2: மூஞ்சி உடஞ்சி வச்சு.
0: சரிமா,
2: வணக்கம். நாங்க ராமநாதபுரம் மாவட்டம் எந்த ஊரு? ஏ தரக்குடி. பவித்ராவா? நல்லா இருக்கும் மருமகளே.
0: திண்டுக்கல்,
2: பாலகிருஷ்ணாபுரம், வெங்கடாஜலபதி, கிரகலட்சுமி, சண்முக பிரீத்தி, சந்திராயன்,
1: சரி இவங்க எல்லாம் சேர்ந்து
2: குற்றாலத்துல தேன் அருவி இருக்கு.
1: சென்னையில
2: தேனாம்பேட்டை ஊர் இருக்கு.
1: ஸ்பூனாம்பேட்டை
2: தேன்கனி கோட்டை.
1: ஸ்பூன்கனி கோட்டை இல்ல.
2: தேன் மொழி.
1: ஸ்பூன் மொழி.
2: தேன் குழல் முறுக்கு.
1: ஸ்பூன் குழல் முறுக்கு இல்ல.
2: நீ நானும் பிறந்தது தேனி மாவட்டம்.
1: ஸ்பூனி மாவட்டம்னு ஒன்று இல்லவாமா. பாட்டை கேளு.

0: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
1: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
0: எப்படிமா?
1: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
0: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
4: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
3: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: இன்று மாலை 5:30 நம் கோடி பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் சித்திரச் செவ்வனம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
7: வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ்.
8: நாமப்ல
9: ஏமாமா, இந்த ஸ்பூனை வச்சு சாப்பிட்டதுனாலதான் உதடெல்லாம் கீறி புண்ணாச்சுன்னு
8: சொன்னேன்.
9: ஆனா மூக்கு வரைக்கும் வந்து அமுங்கின மாதிரி இருக்கு.
8: மாப்பிள்ள,
9: யாரோ
8: ஒரு கும்மாங்குது குத்துன மாதிரி
9: இருக்கா? அதான் அதை சொல்ல வராம தெரிஞ்சேன் நான்.
8: மாப்பிள்ள, சும்மா இருக்க மாட்டாம, நான் மாட்டை கொஞ்சம் எழுதிக்க இருந்தேன்.
9: சரி,
8: மொக்கா வந்தான்.
9: சரி,
8: என்னது எழுதிக்கிறீங்கன்னா, நைட் 9 மணிக்கு கொடைத்தனல் பண்ணணும், அதை பத்தி எழுதிக்கிறீங்க.
9: ஓஹோ,
8: எங்க நீங்க ஒரு கவிதை சொல்லுங்கண்ணா.
9: யாரை பத்தி?
8: அவளை பத்தி.
9: ஓஹோ,
8: இல்லம்மா நமக்கு ஒத்து வராது. ஒன்னே ரவி தான் கவிதை சொல்லுவியா? நமக்கு ஏதோ ஒன்று ரெண்டு வருமானு. இல்ல, ஒரே ஒரு கவிதை என்னை பத்தி
9: சொல்லுங்கண்ணா.
8: எதை பத்தி சொல்ல சொல்ற அப்படின்னு? என் சிரிப்பை பத்தி.
9: ஓ,
8: அப்படின்னா
9: என் கண்ணை பற்றி, என் சிரிப்பை பற்றி.
8: மாப்பிள, உடனே வந்து சொல்ல கவிதை.
9: எப்படி?
8: நீ என்னை பார்த்து சிரித்தாய்.
9: எப்படி எப்படி?
8: நீ அங்க உக்கா சொன்ன, நீ என்னை பார்த்து சிரித்தாய், என் கண்ணத்தில் குழி விழுந்தது. நானும் உன்னை பார்த்து சிரித்தேன்.
9: சரி,
8: என் வாழ்க்கையே குழியில் விழுந்தது.
9: அப்ப
8: விழுந்தது, அப்புறம் விழுந்தது பாரு.
9: அப்ப இந்த ஸ்பூன்னால
8: விழுந்தது,
9: விழுந்தது. சரி, அது இருக்கட்டும். நேரா மூஞ்சிகளுக்கு
8: போயிருக்கேன்,
9: பாய் கடைக்கு போயிருக்கேன்.
8: ஆமா,
9: ஏதோ சூப் நல்லா போட்டு.
8: ஆமா ஆமா ஆமா,
9: குடிச்சிட்டு வர வேண்டியதானே. அவரு கூட மல்லு கட்டி கடையை பூட்டிட்டு கிளம்பிட்டாராமே அவரு.
8: ஆப்ல, இந்த தேனுக்கும் மிளகுக்கும் ஒத்து வரல.
9: சரி,
8: திரும்ப வைத்தியத்தை போய் கொஞ்சம் வேற ஏதாவது மாறும்னு சொன்ன. கோழி சூப் குடியா?
9: ஓ,
8: ஃப்ரீ ஆயிரும் சொன்னாரு.
9: ஃப்ரீ ஆயிரும்
8: டாக்டர். கோழி சூப்பா, சேவல் சூப்பானு?
9: ரொம்ப தெளிவா
8: கேட்டு.
9: சரி,
8: ஏன்னா நம்ம கிராம சொல்லுவாங்க, ஆம்பளை பையன் சேவல் சாப்பிடக்கூடாது,
9: அதனால.
8: ஆமா ஆமா, இல்லையா கோழி சூப்னாரு. நானும் மூஞ்சிகள் கடையில் போய் பாயிட்டேன், ஒரு ஒரு கப்பு கேட்டேன்.
9: கேட்டு
8: ஒரு கப்பு ஊத்திட்டாரு.
9: சரி,
8: மச்சனு சந்தேகம் வந்துச்சு. மாப்பிள, பாய், இது கோழி சூப்பா சேவல் சூப்பான்னு
9: அவருக்கே சந்தேகம்.
8: மூணு சூப்பையும் கீழே ஊத்தி போட்டு கடையை பூட்டி போட்டார். மாப்பிள,
9: இங்க பாரு, நல்ல மனசே அவரு. நான் போய்
8: பாய் பாய் நில்லுங்க, சேவலுக்கும் கோழிக்கும் என்ன வித்தியாசம் என்ன?
9: அதுக்கப்புறம் ஓடினவர் தானே. நான் போய் கடையை திறக்க சொல்லிட்டு
8: அப்படியா
9: வந்தேன் நானு.
8: சாயந்தரம் சூப் உண்டு,
9: சூப்

0: இருக்கு. ஆனா கேள்வி
1: இப்ப இங்க கேக்குறேன்,
0: என்ன கேக்குற?
1: கோழிக்கும் சேவலுக்கும் என்ன வித்தியாசம்?
0: கோழிக்கும் சேவலுக்கும் வாங்க.
1: வணக்கம்.
2: மலைகளின் இளவரசி கொடைக்கானல், நமது நேய உறவுகளின் மனங்களின் இளவரசி கோடை பண்பலை 100.5. இருவரும் நலமா இருக்குங்களா மாமா?
1: நலமா இருக்கிற மாப்பிள்ள எந்த ஊர் மாப்பிள்ள?
2: நான் தாங்க மாமா, திருச்சி மாவட்டம் தொட்டியம்பட்டம் ஆணைக்கல்பட்டி திவாகரன்.
1: திவாகர் மாப்பிள்ள சொல்லுங்க, கோழிக்கும் சேவலுக்கும் என்ன வித்தியாசம்?
0: திருச்சி
1: அம்பிடுதான். அடுத்து ஒருத்தர் வேற பாப்பா.
0: வணக்கங்க,
1: வாங்க
0: சொல்லுங்க.
3: வணக்கம்.
0: வணக்கச்சியாரு.
3: தேனி மாவட்டம் சாமாட்சிபுரத்துல இருந்து நான் பேசுறேன்.
1: இவங்க வீட்டு ஏகப்பட்ட கோழி சேவல் இருக்கு.
0: இருக்கா?
3: உங்க பாட்டுல துபுக்கடியில் குதிக்க ஓடி வந்த என்ன ஏமாத்திட்டீங்களே மாமா.
1: அடுத்த வாரம் பாடிடலாம். அடுத்த வாரம் கண்டிப்பா பாடுறோம்,
0: உறுதியா
1: சொல்லுங்க.
3: சரி,
1: கோழி சேவல்,
3: கோழி குண்டு,
1: கோழி குண்டு சேவல் குண்டு,
3: கோழி சோடா,
1: கோழி சோடா
0: சேவல் சோடா
3: கிடையாது.
1: சேவல் கூவுது இல்ல.
3: சரி
1: மாப்பிள, போய போய் கூப்பிட்டு வந்து இப்போ ஒரு சூப் குடிச்சானு
0: குடிப்போம்.
4: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: வழங்கிய வண்ணத்தூரிகை
7: நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கரூர் மற்றும் திண்டுக்கல்.
8: எக்ஸ்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுகளுக்கு தொடர்பு கொள்ளவும் SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட் திண்டுக்கல். தொடர்புக்கு 9500426805. திண்டுக்கல் வேலுமஹாலில் செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துகிறது SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட்.
9: புதிய தொழில் வாய்ப்புகள், குழந்தைகளுக்கு கேம் ஷோக்கள், வீட்டு உபயோக கண்காட்சிகள், பொருட்காட்சிகள், தொழில் முனைவோருக்கான புதிய வாய்ப்புகள்.
8: எக்ஸ்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுகளுக்கு தொடர்பு கொள்ளவும் SM பிசினஸ் மேனேஜ்மெண்ட் திண்டுக்கல். தொடர்புக்கு 9500426805.
10: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
11: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
12: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
11: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
12: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
11: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
12: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: வழங்கும் வண்ணத்தூரிகை.
1: கொஞ்சம் வணக்கம்.
13: வணக்கம்.
1: கஸ்தூரி மயில் சொல்லுங்க, கோழிக்கும் சேவலுக்கும் என்ன வித்தியாசம்?
0: கோழி முட்டை
13: போடும்.
1: சண்டை சேவல்,
0: ஏகப்பட்ட
1: இருக்கு. ஆமா ஆமா, நல்ல நல்ல அருமையான படம் தான். வாங்க அடுத்து யாரும் பாப்போம். வணக்கம்.
14: வணக்கம். திருப்பூர் மாவட்டத்தை
0: திருப்பூர் மாவட்டத்தில்
14: வீரசாலத்திலிருந்து சண்முகவல்லி ஏற்றுறேன்.

0: சண்முகவல்லி
1: சொல்லுங்க அக்கா.
2: என்ன கேள்வி சொல்லுங்க.
0: கேள்வி வந்து கோழிக்கும் சேவலுக்கும் என்ன வித்தியாசம்?
1: வித்தியாசம்
0: சொல்றாங்க. சரிமா, அடுத்த ஆண்டு பாப்போம்.
1: கேப்போம்.
0: வாங்க.
1: வணக்கங்க.
0: வணக்கங்க.
1: நல்ல
0: கிழவன் என்பேன். சொல்லுங்க மாப்பிள.
3: எங்க மாமனுக்கும் தொந்த கிடைக்கிறது,
0: வந்து
1: முத்துறவு முத்துறாமே.
0: ஆமா,
1: இப்படி பாடுனா தொண்டை கட்டுமா கட்டாது.
0: இதுதான் தாய் மாமன் உறவு. சொல்லுங்க மாப்பிள.
3: ஆமா ஆமா ஆமா மாமாய், பாருங்க பங்காளியும் மாமன் எனக்கு பாத்துங்க, நான் கூப்பிட்ட வரல விசேஷத்துக்கு.
0: வந்துருவோம் வந்துருவோம்,
1: தொலைவில்
0: வெகு சீக்கிரத்தில் வருவோம்.
1: வெகு சீக்கிரத்துல வந்துடும் பங்கு.
0: சொல்லுங்க.
3: சரி பங்காளி சிறப்பு. ஆனா தொடக்கத்துல ரெண்டு பேரும் பாடலையே, அதுதான் கொஞ்சம்
1: பாடாத வரைக்கும் நல்லது அப்படி நினைச்சுக்கிறேன்.
3: சரி இருந்தாலும் சரி, நீங்க கேட்டது என்ன சொல்லுங்க.
0: கோழி கோழி கோழி சேவல் என்ன வித்தியாசம்?
3: கோழி பண்டிகை
0: கொண்டாடுவோம்.
3: ஒரு பேட்ஸ்மேன் இருக்காரு,
0: விராட் கோலி.
1: விராட் கோலி விராட் சேவல் கிடையாது.
3: என்னதான் இருந்தாலும் கோழி இருந்தாலும் நம்ம சேவலுக்கு வந்து கொண்டையில பூ இருக்குமா போய்
1: பாத்தீங்களா?
0: பாருங்க கோழி கடவுள் எப்படி வச்சுக்கா பாருங்க.
1: பூவ எங்க
0: பெண் கோழிக்கு விட்டு விட்டு ஆண் கோழிக்கு கொண்டையில பூ வச்சுக்கா
4: போட்டு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
6: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர், தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: திருச்சி சாரதாசில் சத்யஜோதி பிலிம்ஸ் டி ஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
8: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
9: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
8: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
10: இன்று மாலை 5:30 நம் கோடி பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் சித்திர செவ்வனம்.
11: வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ்.
1: இந்த பிரச்சனைகள்லாம் யாரு காரணம்?
0: இந்த அதாவது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் மேல் மாந்தை கஜேந்திரன், ருத்ரகுமார், பிருந்தாலட்சுமி.
1: சரி, இவங்க மூணு பேருக்கு நன்றி சொல்லிடுவோம்.
0: மாப்பிள்ள, கோழி
1: கோழி
0: நெருப்பு கோழி இருக்கு,
1: நெருப்பு சேவல் இல்லாமா?
0: கோழி கோடுன்னு ஊர் இருக்கு,
1: சேவல் கோடுன்னு இல்லாமா?
0: முட்டைக்கோழி இருக்கு,
1: முட்டை சேவல் கிடையாதுமா?
0: போண்டா கோழி இருக்கு,
1: போண்டா சேவல் கிடையாதுமா?
0: பிராய்லர் கோழி இருக்கு,
1: பிராய்லர் சேவல் கிடையாது.
0: அப்புறம் சேவல்ல சேவல் கொண்டை பூ இருக்கு,
1: கோழி கொண்டை பூ இல்ல.
0: சேவல்ல வந்து சேவல் சண்டை நடக்கும்,
1: கோழி சண்டை நடக்காதுமா?
0: குபுர குயில் சேவலை பார்த்து பாட்டு,
1: குபுர குயில் கோழியை பார்த்து படிக்குது.
0: மாப்பிள, கோழி பண்ணை இருக்கு,
1: சேவல் பண்ணை இல்லாமா?
0: கோழி தீவனம் இருக்கு,
1: சேவல் தீவனம் கிடையாதுமா?
0: கொக்கர கொக்கர கோ சேவலே, இந்த பாட்டை போட்டா சேவலே.
1: சேவலையா? இந்த பாட்டையும் கேளுமா, இது உடஞ்சா.

ஆடி மாச காத்தடிக்கு பாடி கொஞ்சம் சேத்தனுக்கு மானே மாங்கு இல்லை.

94 77

Thank you.

0: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
1: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்கரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
2: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
3: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026
2: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
4: இன்று மாலை 5:30 நம் கோடி பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வனம்.
5: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்
6: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
7: நிலைய இயக்குனர்
6: தங்கள் அன்புடன் பகுதி
7: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
6: கொடைக்கானல் 624-101.
7: மின்னஞ்சல் முகவரி
6: kodaifm@gmail.com.
7: கட்சவி இலக்கம்
6: 94-86-28-24-24.
8: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
10: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
9: வழங்கி கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
11: எனக்கு ஒரு மகா சந்தேகம் வந்து.
12: என்னவா?
11: இல்ல இப்ப நான் வீட்டுல சொல்றேன், எப்ப பாரு இந்த பிள்ளைய கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற போது ஒரு மாதிரி இருக்குங்க,
12: சரி,
11: கல்யாணத்துக்கு பிறகு வேற மாதிரி இருக்குங்க. இப்படி நான் மட்டும்தான் இப்படி சொல்றேன்னு பார்த்தோம்னா, ஐயப்பன் அப்படித்தான் புலம்புறாப்புல, எட்வர்டு அப்படித்தான் புலம்புறா.
12: இல்ல இல்ல, நான் அப்படித்தான்.
11: நீ அப்படி?
12: அதாவது மாப்பிள, எல்லா பொண்ணுகளும்
11: சரி
12: கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி, கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு மாதிரி.
11: அது எப்படின்னு
12: சொல்றது? இதுதான் நியதி.
11: எப்படின்னு சொல்லு.
12: மாப்பிள, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தன் காதலனை கூப்பிட்டு, வாங்க உன் தனியா பேசணும் அப்படின்னு சொன்னா, அடி வயதுல பட்டாம்பூச்சி பறக்க
11: எனக்கு.
12: கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு, வாங்க உங்க தனியா பேசணும் அப்படின்டா, அடிவயிறு கலக்கும்.
11: என்னூசி
12: பறக்கும், அடிவயிறு கலக்கும். அடுத்த வார தலைப்பு,
11: அடுத்த வார தலைப்புக்கு வச்சுக்கலாம். நீ காசு இல்லைன்னா நீ மாப்பிள்ளையோட கூட கேட்டிருக்கலாம்.
12: ஆமா மாப்பிள,
11: பாத்திரம் பண்றதெல்லாம் போய் அடகு வைப்ப.
12: மாப்பிள கேட்டு பார்த்தேன்,
11: சரி
12: சாயங்கால செலவுக்கு வேணுமா?
11: என்னது
12: அது, காய்கறி வாங்கறதுக்கு இல்லண்டா, ஒரு பித்தளை பாத்திரம் பெருசா
11: இருந்துச்சு.
12: போயிட்டு யோ இரியா இரியாண்ணா, என்னன்னு பார்த்தா அந்த பாத்திரத்துக்குள்ள ஒரு பத்திரம் வச்சிருக்கா.
11: ஓ, அதனால
12: அதுக்காக
11: அதுக்காக
12: சரிம்மா, இந்தா உன் பத்திரம், என் பாத்திரத்தை அந்த குடிச்சொல்லி. பத்திரத்துக்கும் பாத்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டேன்
11: மாப்பிள. சரி, அதான் பிரச்சனை.
12: இவ்வளோ பிரச்சனை.
11: இப்ப நான் கேட்கிறேன், நம்ம பங்காளி எப்படி சொல்றாங்கன்னு மட்டும்
12: பார்ப்போம்.
11: வணக்கங்க.
13: காற்றலியில் ஒரு காந்தாலை, கோடை பண்பலை 100.5 மாலை வணக்கம்.
11: சொல்லுங்க.
13: ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி சினியம்பாளையம் சோமசுந்தரம்.
11: சொல்லுங்க
13: பங்காளி, எப்படி இருக்கீங்க?
11: நல்லா இருக்கு பங்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
12: என்ன வித்தியாசம்?
13: பத்திரமா
11: இருக்கலாம்.
12: பாத்திரமா இரு
11: சொல்ல மாட்டாங்க.
13: அப்புறமா பாத்திர கடை இருக்குது மாமா?
12: பத்திர கடை இருக்கு.
11: இருக்குல்ல
12: மாமா?

0: இருக்கு இருக்கு.
1: அது இது இவரா சொன்னது, முத சொன்னது யாரும் சொல்லி கொடுத்தது.
0: ஆமா
1: இருந்தாலும் அவருடைய வீட்டுல தானா
0: அவருடைய ஆர்வத்தை
1: அவங்க கையில பாத்திரத்தை கொடுத்துடாதீ. அடுத்து யாரு வாங்க? வணக்கம்.
0: வணக்கங்க.
1: வெல்கம்.
0: வணக்கங்க.
2: இருவருக்கும் மாலை வணக்கம் சார்.
0: தங்கச்சி யாரு?
2: தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பேட்டில இருந்து காந்திகிரி.
1: கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி, கல்யாணத்துக்கு பின்னாடி எப்படி?
0: கல்யாணத்துக்கு முன்னாடி கம்முன்னு இருந்தாங்க,
1: இப்ப உம்முன்னு இருக்காரு அவர்.
0: அவர் இப்ப கம்முன்னு இருக்காரு.
1: சொல்லுங்க
2: சொல்லுங்க சார். என்ன
1: பத்திரத்துக்கும் பாத்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்?
0: அந்த
1: பித்தள பாத்திரத்துக்குள்ள மரியாதை சில்வர் பாத்திரத்துக்கு இல்ல,
0: கிடையவே கிடையாது. ஆனா அதுல தண்ணி குடிக்கிறது இருக்கு.
1: ஆமா ஆமா,
0: அதுல தண்ணிய ஊத்தி ஊத்தி குடிக்கிறது நல்லா இருக்கும்.
1: சரி, அடுத்து யாரும் பாப்பாங்க? வணக்கம்.
0: அடுத்தவங்க வணக்கம்.
3: மாலை வணக்கம்.
0: யாருங்க?
3: மாமாவுக்கும் பங்காளிக்கும் இனிய மாலை வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன்.
1: கோபாலமா
3: இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிற மாப்பிள்ள சொல்லுங்க.
3: அதாவது கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: கதாபாத்திரம் இல்ல,
3: சூப்பர் பாத்திரம்.
1: அச்சய பாத்திரம். சூப்பர்.
0: அச்சய பாத்திரம் கிடையாது.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
0: அடுத்து நல்லா படிப்பாப்ல
3: இருந்து பிச்சை எடு.
0: நான் சொல்லலையா, நல்லா படிக்கிற பையன்,
1: நல்ல பையன்,
0: நம்ம சங்கத்துக்கு வந்திருக்காப்ல.
1: ஆமா,
0: பாத்திரம் அறிந்து பிச்சை எடு.
3: அப்புறம் வீட்டு பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: வீட்டு பாத்திரம் இருக்குல்ல.
0: அடுத்து
4: மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
5: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
4: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.

0: தெரியுது.
1: பத்திரம்
2: பதிவுல தொகை செலுத்தணும் இல்லையா? அத சொல்றாரு.
0: சரி சரி சரி.
2: டாக்குமெண்ட் ஜார்ஜ். டாக்குமெண்ட் ஜார்ஜ்.
0: டாக்குமெண்ட் ஜார்ஜ்.
2: வணக்கங்க.
0: இது எழுதி போட்டது இவரு. இவரு ஒரு ஆளு.
2: அப்படியா?
0: அப்புறம் எப்படி இவரு வரல?
2: இவர் வரல.
0: இருந்தார் வந்தது சொல்லிட்டு போட்டு
2: ஒன்னு சொல்லுங்க. எழுதாதத சொல்லுங்க.
0: சொல்லுங்க.
1: சொல்றேங்க ஐயா.
0: வீட்டுல பிரச்சனை வாங்க
2: சொல்லுங்க.
0: வணக்கம்.
2: யாருங்க?
3: அன்பு மாமாவுக்கு வணக்கம்.
2: ரொம்ப பெண்மையா இருக்கு. நல்லா இருக்காரு மாமா. நீங்க?
0: சொல்லுங்க
2: செந்தில்.
3: நல்லா
2: இருக்கேன் செந்தில.
0: சொல்லுங்க.
3: அதாவதுங்க
0: மொய் எழுத ரூபாய் போடுறதுக்கு
2: அதுக்கு பத்திரம் வைக்க முடியாது.
0: ஆனா அந்த

0: பாத்திரத்தை நம்ம பக்கத்துல வச்சிருக்கோம்.
1: ஆமா ஆமா
2: ஆமா. நாம வந்து நம்ம பையன் பேர்ல இருந்தோம்னா நமக்கு அப்புறம் பையன் பேர்ல மாறும்.
1: ஓஹோ, பத்திரத்தை வாரிசுக்கு தரலாம்.
0: பாத்திரத்தை சீர் வேணா கொடுக்கலாம்.
1: ஆமா ஆமா.
0: அடுத்து
1: நல்லா இருக்கே. அடுத்து
0: புதுசா இருக்கு.
1: ஆமா ஏசி,
0: அவ்வளவுதான்.
1: அவ்வளோ
0: ஆஃப் பண்ணியாச்சு.
1: அடுத்து யாரு வராங்களாமா?
3: மாமா வணக்கம். மாமா
1: வணக்கம்.
3: நான் ஈரோடு சூரப்பட்டி வளர்ச்சி இளமா பேசுறேன்.
1: எங்க அப்பா
0: சொல்லுங்க.
3: அதே மாதிரி பாத்திரத்தை வந்து பேப்பர்ல வச்சு அடிக்கலாம். டைப்ரைட்டிங் மிஷின்ல பேப்பர்ல பாத்திரத்துல வந்து பேர் அடிக்க முடியாது. மாமா நினைவு சின்னமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாத்திரம் கொடுக்கலாம்.
0: பத்திரம் கொடுக்க முடியாது.
3: பத்திரத்தை கொடுக்க முடியாது. மாமா
1: போலி பாத்திரம் இருக்குது. மாமா போலி பாத்திரம், போலி பாத்திரம். ரொம்ப சந்தோஷம். இன்னொருத்தர் வராரு, அவரையும் பாப்போம். வாங்க. வணக்கம்.
0: வணக்கங்க.
4: வணக்கம் சார்.
1: யாருங்க
0: தங்கச்சி?
4: தூத்துக்குடி மாவட்டம்.
1: தூத்துக்குடி
0: மாத்திரலாமா?
1: சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.
4: பத்திரத்துக்கும் பாத்திரத்துக்குமா சார்?
1: ஆமாங்க. வெங்கமேடு உலகநாதன், மணி மாஸ்டர், நெரூர் தாமோதர்
0: இவரு.
1: ஆமா ஆமா.
0: என்ன
1: பாத்திரம் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இருக்கும்.
0: பத்திரம் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் கிடையாது.
1: பாத்திரத்தை விலக சோப்பு இருக்கு.
0: பத்திரத்தை வளர்க்கறதுக்கு
1: பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது?
0: பத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது இல்லாம
1: பத்திரத்துல டைப் பண்ணுவாங்க.
0: பாத்திரத்துல டைப் பண்ண
1: மாட்டாங்க. பத்திரத்தை ஜெராக்ஸ் எடுக்கலாம்.
0: பாத்திரத்தை ஜெராக்ஸ் எடுக்க முடியாது.
1: அப்புறம் அதாவது அந்த பத்திரத்துக்கு ஒரு சர்வே நம்பர் இருக்கும்.
0: பாத்திரத்துக்கு எல்லாம் சர்வே நம்பர் கிடையாது.
1: அடுத்து பாருங்க, பத்திரத்துல சாட்சி கையெழுத்து வேணும்.
0: பத்திரத்துல சாட்சி கையெழுத்து போட.
1: மாப்பிள்ள நானும் போயிட்டு உக்காக்குல ரெண்டு சேலை வாங்க.
0: மறுபடியும் அடுத்த வாரம் பாட வேணாமா?
1: கேளு, விஷயத்தை கேளு. மாப்பிள்ள சூரம்பட்டி இளங்க சொன்னார்ல, பழைய பாத்திரம் வாங்குறது அப்படின்னு வர்றவங்க, பழைய வாங்குறது, பழைய வாங்குறது நல்லா இருக்கும். மாப்பிள்ள
0: நல்லா இருக்காது.
1: நம்ம ரெண்டு சேர் எடுத்து இந்த தடவை வந்து மஞ்சள் சேலையும் கருப்பு சேலையும்.
0: ஆனா எல்லாத்துலயுமே வித் ப்ளவுஸ்
1: தான்.

0: மடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: வழங்கிய வண்ணத்தூரிகை.
4: கொடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது கலக்கல் கேள்வி. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார்கள் மாமா ஜான்தி பிரிட்டோ, மாப்பிளை ரவிச்சந்திரன். இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் ஓபி பிஜு, பிவி பிஜு. அழைப்புகள் ஒருங்கிணைப்பு பூஜா. கணினியின் கைவண்ணம் யுவபாலா. கொடை பண்பலை 100.5 தொடர்வது இடைக்கால பாடல்களோடு சித்திரை செவ்வானம். வருமோன் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய ஆடவர் கபடி அணி தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. மகளிர் கபடி போட்டியிலும் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கம் வென்ற இந்திய கபடி அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்து வந்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக நாளை ஞாயிற்றுக்கிழமையன்றும் செயல்படும் என்று மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு ஆரோக்கியமான இந்தியா அவசியமாகிறது என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சிறுவர்களிடையேயான போதைப்பொருள் பழக்கம் கவலை அளிப்பதாக உள்ளதென்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மதுரை மேற்கு கோட்டை வாசலில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற பாரம்பரிய நடைப்பயணத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று தொடங்கி வைத்தார். மக்களின் குறைகளுக்கு பதிலளிக்காமல் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதுதான் தாவேகாவின் கொள்கையா என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. பெருநகர சென்னைக்கு உட்பட்ட பகுதிகளில் 100,000-க்கும் மேற்பட்ட திருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மாநகர ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியா ஓபன் மற்றும் மகளிர் பிரிவுகளில் 2வது இடத்தில் உள்ளது. குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜோலார்பேட்டையில் நடைபெற்ற திருப்பத்தூர் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆட்சியர் திரு நல்லசிவன் பதக்கங்களை வழங்கினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆதவன் அமைதியாக மேற்கில் உறங்கச் செல்லும் வேளை, நட்சத்திரங்கள் வானின் கரும்பலகையில் கவிதை எழுதும் நேரம், தென்றல் கூட காதோரம் இசையாய் பயணிக்க, நினைவுகள் நெஞ்சினில் விண்மீனாய் மின்னும் தருணம், இசையின் ஈர்ப்பு விசையோடு உங்களை சுற்றி வருகிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். இசையால் செவ்வானத்தில் சித்திரம் தீட்ட உங்களோடு நான் வசீகரன். காற்றோடு கலந்த வாசம் காதல் சொல்லும் நேரம் இது. தேடி வந்த இரு நெஞ்சம் தன்னையே மறக்கும் மாயமே. உன் அருகில் ஒரு நொடி ஆயில் முழுவதும் இனிமையே. அன்பு நிறைந்த அந்த உலகம் அழியாத ஓர் ஓவியமே.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
4: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026. டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ்ட் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
5: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
6: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
5: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
7: மாலை மங்கும் வேளையில் மதிமயக்கும் பாடல்களோடு செவிகளை வருடிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். நேரம் 5:10. பூவிதழ் அசையும் நேரம் பாதம் தாளம் போடுகிறதே, பார்வை மட்டும் போதுமென்று மௌனம் காதல் பேசுகிறதே. சிறு கோபம் மறைந்த பின்னே ஆசை நெஞ்சில் கூடித்தான் போகின்றதே. இரு மனமும் இசைந்த நொடியில் நேரம் காலம் எல்லாம் மறைந்து போகிறதே.

இவன் இன்று உறங்காத ஜாதி. படுக்கையில் பாம்பு நெளியுது, தலையணை நூறு கிழியுது, நீ அணுகிற ஆடையில் ஒரு நூலன தினம், நான் இருந்திட சனிதபம் அபத.

மனம் தேடும் முகவரிக்கு பாடல்களை தூதாக கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். பொன்னூஞ்சல் போல இளமை மனம் ஆடுகிறதே, பூங்காற்றின் ராகம் புதுவண்ணம் தீட்டுகிறதே, கண்ணோடு பேசும் பார்வை சொல்லாத செய்திகளை சொல்கிறதே, கொண்டாடும் இந்த இளமை கோடி இன்பங்கள் தந்திடுதே.

0: இந்த ஹெல்மெட் எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, வாங்கிக்கிறேன். ஆனா இதுல பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்கா?
1: கவலையே வேண்டாம் மேடம், உங்களுக்கு இது ISI சான்று பெற்ற ஹெல்மெட்.
0: அதை நான் எப்படி உறுதி செஞ்சுக்க முடியும்?
2: இன்று BIS கார் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்தீர்கள். பொருட்கள் வாங்குவதற்கு முன் ISI சான்று உள்ளதா என்பதன் மூலம் அவற்றின் தரத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
3: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது. அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் டென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப்ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசை முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.

0: செவ்வானத்தில் சித்திரம் தீட்டிக் கொண்டிருக்கும் நேரம் 5:21. இடைக்கால பாடல்களோடு இன்னிசையால் இதயங்களுக்கு இதம் சேர்த்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். நில ஒளி நிறைந்த வானம் நெஞ்சுக்குள் ஓர் ஓவியம் உரைகிறது. வார்த்தைகள் இல்லாமலே விழிகள் காதலை உரைக்கின்றது. இரு நதிகள் வேறு திசைகளில் பயணித்தாலும் இறுதியில் சங்கமிக்கின்றதே. இரு மனங்கள் சேர்ந்த பிறகு தனிமை என்று சொல்லி மறக்கின்றதே.
1: Где глядем?

0: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
0: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து
3: உயிரெழுத்து ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
2: நேயர்களே, அழகான நம் மனதில்
4: ஆழமான ஓர் இடத்தில்
2: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
4: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
2: இதய ராகங்களை
4: நீங்களும் அரங்கேற்றலாம்.
2: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
4: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
5: அம்மா அண்ணா சும்மா இல்லடா
4: இதயம்
6: இதயம் இதயம் இடைகிறதே இது ஒரு புது கவிதை
4: பாசம்
7: ஆனந்த துயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே
4: அன்பு
8: அன்பு மலர்களின் சோலை இது
4: நட்பு
9: பாசம்

0: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
1: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
2: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
1: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
2: கவிதைகளாகவோ
1: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
2: எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்,
2: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
1: பண்பலை வானொலி நிலையம்,
2: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள்.
3: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்.
3: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
3: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
3: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
3: நிலைய இயக்குனர், தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
3: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
4: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வர்ண ஜாலங்களால் இசை தீட்டிக் கொண்டிருக்கும் நேரம் 5:31. மனம் தேடும் மாலை பொழுதுக்கு இன்னிசையால் முகவரி எழுதி கொண்டிருக்கிறது கோடைப்பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். மாலை கரையும் வேளையில் மனம் மட்டும் விழித்திருக்கிறதே, மௌனம் பேசும் நொடிகளில் உன் வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றதே. தின்றல் தீண்டும் ஒவ்வொரு கணமும் ஆசை இன்னும் கூடித்தான் போகிறதே. நீ அருகில் இல்லாத இரவு நீளமான கனவாக மாறுகிறதே.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மாலை வானம் தீட்டும் ஓவியத்தில் இசை வண்ணம் சேர்த்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவானம். மொயில் வந்து வானம் தொட்டால் மழை பிறக்கும் நேரம் இது. மனம் வந்து மனதை தொட்டால் உறவுகள் பிறக்கும் நேரம் இது. காலம் மறைந்த கோடுகளும் காதல் முன் மாறித்தான் போகிறதே, யாரென்று அறியாமலே இரு உயிர்கள் ஒன்றாக இணைகிறதே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 40, கனவு நிறைவேறியது. நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்தி சோழ மன்னர்களின் புராதன மணிமகுடத்தை விக்கிரமனுக்கு சூட்டி, இதுவே சிரசாக்கினை என்று கூறி அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார். இனி நல்ல சுபயோக சுப லக்கினத்தில் விக்கிரமன் சோழ நாட்டின் சுதந்திர அரசனாக முடிசூட்டப்பட்டான். அவ்விதமே சுப முகூர்த்தத்தில் விக்கிரமனுக்கும் குந்தவிக்கும் திருமணம் விமரிசையாக நடந்தேறியது. திருமணத்தில்

0: பிறகு விக்ரமன் நரசிம்ம பல்லவரிடம் சென்று அவருடைய ஆசியை கோரிய போது சக்கரவர்த்தி, குழந்தாய், எக்காலத்திலும் பார்த்திப மகாராஜாவின் புதல்வன் என்னும் பெருமைக்கு பங்கமில்லாமல் நடந்து கொள்வாயாக. அதற்கு வேண்டிய மனோதிடத்தை பகவான் உனக்கு அருளட்டும் என்று ஆசீர்வதித்தார். அவ்விதமே குந்தவி அருள்மொழி தேவியை நமஸ்கரித்த போது, அம்மா, உனக்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாகட்டும். நரசிம்ம சக்கரவர்த்தியின் திருமகள், பார்த்திப மகாராஜாவின் மருமகள் என்னும் பெருமைக்கு உரியவளாக எப்போதும் நடந்துகொள் என்று ஆசை கூறினாள். விக்ரமனும் குந்தவியும் உறையூர் சிங்காதனத்தில் வீற்றிருந்த போது சோழ வள நாடு எல்லா துறைகளிலும் செழித்தோங்கியது. மாதம் மும்மாறி பொழிந்து நிலங்கள் மூன்று போகம் விளைந்தன. கிராமந்தோறும் சிவாலயங்களும் விஷ்ணு ஆலயங்களும் நிர்மாணிக்கப்பட்டன. சிற்பம், சித்திரம் முதலிய கலைகள் சிறந்தோங்கின. திருமகளும் கலைமகளும் காவேரி நதிக்கரையில் கைகோத்து குலாவினார்கள். ஆனாலும் பார்த்திப மகாராஜாவின் கனவு விக்ரமனுடைய காலத்தில் பூரணமாக நிறைவேறவில்லை. சூரியனுக்கு பக்கத்தில் மற்ற கிரகங்களெல்லாம் ஒளி மங்கி விடுவது போல் காஞ்சி நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்தியின் மகிமையானது விக்ரமனுடைய புகழ் ஓங்குவதற்கு பெரிய தடையாயிருந்தது. பார்த்திப மகாராஜாவின் வீர மரணமும் விக்ரமனுடைய வீரச் செயல்களும் கூட மாமல்லரின் புகழ் மேலும் வளர்வதற்கே காரணமாயின. நரசிம்மவர்மருக்கு பின்னரும் வெகுகாலம் பல்லவர் பெருமை குன்றவில்லை. சோழ நாடு ஒரு குறுகிய எல்லைக்குள் கட்டுப்பட்டுத்தான் கிடந்தது. ஆனால் விக்ரமனும் அவனுடைய சந்ததியர்களும் பார்த்திப மகாராஜாவின் கனவை மட்டும் மறக்கவில்லை. வழி வழியாக அவரவர்களுடைய புதல்வர்களுக்கு பார்த்திப மகாராஜாவின் வீர மரணத்தை பற்றி சொல்லி உறையூர் சித்திர மண்டபத்தில் தீட்டியிருந்த பார்த்திப மன்னரின் கனவு சித்திரங்களை காண்பித்து வந்தார்கள். சுமார் 300 நூற்றாண்டுகளுக்கு பின்னர் சோழ நாட்டின் வீர சிம்மாசனம் ஏறிய ராஜராஜ சோழன், அவனுடைய புதல்வனான ராஜேந்திர சோழன் இவர்களுடைய காலத்திலேதான் பல்லவர் பெருமை குன்றி சோழ நாடு மகோன்னதம் அடைய தொடங்கியது. சோழ நாட்டு வீரர்கள் வடக்கே கங்கை வரையிலும் தெற்கே இலங்கை வரையிலும் கிழக்கே கடல்களுக்கு அப்பால் உள்ள கடாரம் வரையிலும் சென்று வீரப்போர் புரிந்து புலிக்கொடியை வானளாவ பறக்கவிட்டார்கள். புலிக்கொடி தாங்கிய கப்பல்களில் சோழ நாட்டு வீரர்கள் கடல்களில் நெடுந்தூரம் பிரயாணம் செய்து சாவகம், புஷ்பகம் முதலிய தீவுகளை கைப்பற்றி சோழர்களின் ஆதிக்கத்துக்கு உட்படுத்தினார்கள். சோழ வள நாடெங்கும் அற்புதமான கோவில்களும் கோபுரங்களும் சோழ மன்னர்களின் வீரப்புகழை போல் வானளாவி எழுந்து அக்காலத்திய சோழ சாம்ராஜ்யத்தின் மகோன்னதத்துக்கு அழியாத ஞாபக சின்னங்களாக இன்றைக்கும் விளங்குகின்றன. இவ்வாறு பார்த்திப சோழன் கண்ட கனவு அவன் வீர சொர்க்கம் அடைந்து 300 வருஷங்களுக்கு பிறகு பரிபூரணமாக நிறைவேறியது. அத்தியாயம் 40, கனவு நிறைவேறியது, நிறைவடைந்தது. பார்த்திபன் கனவு நாவலும் நிறைவடைந்தது. நன்றினேயர்களே, நாளை முதல்
1: ஒரு காதல், இரண்டு பிறவிகள், ஒரு முடிவில்லாத மர்மம். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடும் தேசபக்தன் குமாரலிங்கம் சோலைமலை கோட்டைக்கு செல்லும் போது கடந்த காலத்தின் மறைந்த நினைவுகள் அவனை துரத்த தொடங்குகின்றன. ஒரு காலத்தில் அவன் இளவரசன், உலகநாத தேவன், அவனது உயிரை கொள்ளை கொண்டவள் சோலைமலை இளவரசி மாணிக்கவல்லி. காதல், சதி, துரோகம், மரணம், முடிவடையாத அந்த கதை மறுபிறவியில் மீண்டும் தொடர்கிறதா? விதியின் ரகசியத்தை அறிய அமரர் கல்கியின் சோலைமலை இளவரசி கேட்க தயாராகுங்கள். உங்கள் கோடை பண்பலை 100.5 நாவல் நேரத்தில் செப்டம்பர் 27 முதல்.
2: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மாலையின் மௌனத்தை மனம் விரும்பும் மெட்டுக்களால் நிரப்பிக் கொண்டிருந்தது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். மாலை தனது மௌன கவிதையை நிறைவு செய்யும் வேளை செவ்வானம் இரவின் கரங்களில் மெதுவாக கரைய தென்றல் கூட இனிய நினைவாய் மனதை வருடிக் கொண்டிருக்கும். இசையின் பாதையில் உங்களுடன் பயணித்தது சித்திர செவ்வானம். இரவின் கைகளில் இசையை ஒப்படைத்துவிட்டு அன்புடன் விடை பெறுகிறேன். வசீகரன்.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இடைக்கால பாடல்களின் இசைப்பெட்டகமாக ஒழித்துக் கொண்டிருந்தது கோடைப்பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். மீண்டும் கேட்கலாம் நாளை மாலை 5 மணிக்கு. இனி கேட்கலாம் ஆலய தரிசனம்.

0: கோடை பண்பலை 100.5 MHz-இல் ஆலய தரிசனம்.
1: இன்று திண்டிவனம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.
2: சிம்மமாமுகம் கொண்டிடும் நரசிம்மனே, ஜென்ம பாவங்கள் போக்கிடும் நரசிம்மனே.
1: வான்விட்டு மண் வந்து தவம் செய்த விண்ணவரும், உன்விட்டு உயிர் தொட்டு மனம் காக்கும் யோகியரும், இறை மட்டும் தேடி அமர்ந்த இனிய தலங்கள் எத்தனை. இயற்கையை இசைத்து இறைவன் படைத்த காவியம் விண்ணவனே, பொன்னவனே, வினைதீர்க்க வந்திடுவாய் மகாலட்சுமி மணாலனே. பாசுரத்தின் ஒளிதன்னில் வருவினைகள் நீங்கட்டும், பாதத்தின் ஒளிதன்னில் பாரெல்லாம் செழிக்கட்டும். சொல்லாக பொருளாக உனை அடையலாம், சுவையாக நீ இருக்க சுமையனைத்தும் நீங்கலாம். ஆமாம், குழந்தை பிரகலாதனுக்கு அருள் செய்த லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை தரிசனம் செய்தால் குறைகள் அனைத்தும் நீக்கி வளமான வாழ்வு தருவான். வாருங்கள் செல்வோம் திண்டிவனம். 1500 வருடங்கள் பழமையும் பெருமையும் வாய்ந்த ஆலயம் இது. நாளை என்பதில்லை, நரசிங்கபுரம் நரசிம்மனிடத்தில் என்று எழுதி வைத்திருப்பதே இத்தலத்தின் பெருமை சொல்லும். 5 நிலையும் 7 கலசங்களும் கொண்ட கிழக்கு நோக்கிய அழகிய ராஜகோபுரம், அதனை தொடர்ந்து பலிபீடம், கொடிமரம், கடந்தால் 16 நாகங்களை தன் திருமேனியில் தாங்கும் கருடாழ்வாரை தரிசிக்கலாம். கோயில் முன் மண்டபத்தில் 12 ஆழ்வார்கள் தரிசனம் தருகிறார்கள். முன் மண்டபம் கடந்தால் கருவறையில் நரசிம்மர் 7.5 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட திருமேனி, இடது திருவடியை மடித்து வலது திருவடி கீழே தொங்கவிட்டபடி சிரித்த முகத்தோடு அமர்ந்திருக்கிறார் கம்பீரமாக. இடது தொடை மீது தாயாரை அமர்த்தி அணைத்தபடி இருக்கும் பெருமாள் 4 திருக்கரங்களில் சங்கு, சக்கரம், அபய, வரதஹஸ்தத்தோடு இருக்கிறார்.

மற்ற நரசிம்மர் ஆலயங்களில் மகாலட்சுமி தாயார் பக்கவாட்டில் பார்த்தபடி அமர்ந்திருப்பார். ஆனால் இங்கே தாயார் ஆலயத்திற்கு வரும் பக்தர்களை பார்த்தபடி நரசிம்மரை அணைத்தபடி அமர்ந்திருக்கிறார். இது முற்றிலும் அபூர்வ அமைப்பாகும். பெருமாளின் உக்கிரம் குறைக்க தாயாரை மார்க்கண்டேய மகரிஷி வேண்டிக் கொண்டார். அதன்படி தாயார் பெருமாளை கைகூப்பி பக்தனுக்கு சாந்தமூர்த்தியாக அருள் செய்யும்படி சொல்ல, இறைவன் சாந்தமூர்த்தியாக பிரகலாத வரதனாக பெருமாள் காட்சி தருகிறார். அதனால் இத்திருத்தலத்தில் பக்தனுக்காக தாயார் கும்பிட்ட நிலையில் நரசிம்ம பெருமாளோடு காட்சி தருகிறார். மரகதவள்ளி தாயார் சன்னதியில் 5 அடி உயரத்தில் அபய வரத

0: முத்திரை தாங்கி வசீகரமான திருமுகத்தோடு அருள் செய்கிறார். இங்கு நான்கடி உயரத்தில் 16 நாகங்களை கொண்ட கருடாழ்வார் அருள் செய்கிறார். திண்டி, முண்டி, கிங்கிளி, கிளாளி என 4 அரக்கர்கள் வனத்தில் தவம் செய்த முனிவர்களுக்கு தீங்கு செய்தார்கள். முனிவர்கள் நாராயணரை வேண்டினார்கள். நாராயணர் அரக்கர்களை சம்ஹாரம் செய்ய அனுமனுக்கு தன்னுடைய சங்கு சக்கரத்தை கொடுத்து போருக்கு அனுப்பி வைத்தார். அனுமனும் அரக்கர்களை கொன்று முனிவர்களின் தவ வேள்வி நிறைவு பெற உதவி செய்தார். இதனால் இத்தலத்தில் அனுமன் சங்கு சக்கரத்தோடும் 4 திருக்கரங்களோடும் அருள் செய்கிறார். சிறந்த பிரார்த்தனை தலமான நரசிம்மர் ஆலயத்தின் பிரகாரத்தில் சக்கர தாழ்வார், வேதாந்த தேசிகர், அஷ்டலட்சுமி, ஆண்டாள், ராமர் சன்னதிகளும் இருக்கின்றன. கோயில் தரைமட்டத்திலிருந்து 3 அடி கீழே உள்ளது. நரசிம்மர் அவதாரம் செய்த நட்சத்திரமான சுவாதி அன்று மூலவருக்கு சிறப்பான திருமஞ்சனம் நடைபெறுகிறது. மார்கழியின் நிறைவு நாளான இன்று மாதங்களில் நான் மார்கழி என்று மாதத்தை பெருமைப்படுத்திய மாதவனின் நரசிம்ம பெருமாளின் திவ்ய தரிசனம் நம் மனதை நிறைத்த திவ்ய தரிசனம். இன்று திண்டிவனம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: ஜோதி பிலிம் ஸ்டேஜ் தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசை லெனன் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
3: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-26-27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
4: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
3: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
7: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
6: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
7: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: கூடு கட்டக்கூடிய பறவைகளில் தூக்குணாங்குருவி அளவுக்கு பொறியியல் படித்த பறவை வேறு எதுவுமே கிடையாது. அப்படியான டெக்னாலஜி. எம்பிட்டு மழை பெஞ்சாலும் எம்பிட்டு இடி இடித்தாலும் தண்ணி இதாகாதுங்க, அப்படியே காற்றுல ஆடிக்கிட்டே இருக்கும். தெரியுமா உங்களுக்கு, ஆண் பறவை மட்டும்தான் கூடு கட்டும், பெண் கட்டாது. பெண் வந்து பார்த்துட்டு சரியில்லைன்னு சொன்னால் வேறு கூடு கட்டணுமா? அதில் ஒரு ஆச்சரியம், அவர் என்ன சொன்னீங்களா, பனைமரத்தில் ஆண் பனைமரம், பெண் பனைமரம்னு இருக்கு. ஆண் பனைமரத்தை தேடி அதில் தான் ஆள் ஏற மாட்டானா, அதில் தான் கூடு கட்டுமா? இதுக்கு எப்படி தெரிஞ்சு யோசிச்சு பாருங்க. அந்த குருவி கூடு கட்டுது, அதனுடைய அறிவு, அதனுடைய ஆற்றல் திறமை எப்படி இருக்கு பாருங்க. உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா ஆற்றலும் உண்டு. உதாரணமா இந்த குருவி இருக்கே, தூக்குணாங்குருவி, அதுக்கு கை கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, குருவியால் 2 கால்

காலில் முன்னு முன்னு நடக்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? இப்ப நம்ம வலது கால் முன்னாடி இடது கால் இப்படி நடக்கிறோம்ல, குருவி அப்படி இல்லை. அப்படி தத்தி திரியும் அந்த குருவி, நான் பாரதி தத்தி தான் போகும், தத்தி தத்தி தவழ்ந்து வரும் இல்லையா, அது மாதிரி அப்படிதான் போகும். அவர் சொன்னா ரெண்டு கையும் இல்லாத அந்த குருவி அழகான கூடு கட்டுகிறது. நீங்க எப்போவாவது அந்த பிஞ்சு போன கூட்டை எடுத்து போறீங்களேன், ரெண்டு ரூம் இருக்குங்க, டபுள் பெட்ரூம் வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு பறவை வந்து தூக்கணாங்குருவி தான். இன்னொன்னு எமர்ஜென்சி எக்ஸிட்னு சொல்றோம்ல, அது வச்சிருக்கோம். இந்த பக்கம் கையை விட்டா இந்த பக்கம் கூடி போயிரும். அதை காட்டிலும் ஆச்சரியம், பெட்ரூம்

0: அந்த குருவிக்கு கூடு கட்ட யார் சொல்லி கொடுத்தார்? தேன் அடைகளை கட்டுகின்ற அந்த தேனீக்களுக்கு யார் அதை சொல்லிக் கொடுத்தார்? கரையான் புற்று கட்டுகிறதே பாம்புக்கு புத்து கட்ட தெரியாது தெரியுமா உங்களுக்கு? அந்த கரையான் புத்து கட்டிட்டு அதுலதான் பாம்பு போய் குடியிருக்குமா. கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடிபுகுந்தார் போல. இந்த கரையானுக்கு புத்து கட்ட கண்டுபிடிச்சது யாரு? எல்லாத்தையும் தாண்டி ஒண்ணு சொன்னாங்க, சிலந்தி இருக்கிறதே, அந்த சிலந்தி கட்டுகிற கூட்டுக்கு அது எங்கிருந்து பொருளை பெறுகிறது தெரியுங்களா? அதனுடைய சலைவால் இருந்து பெறுது. அது எதன் மூலமாக கூடு கட்டது? தன்னுடைய சலைவா மூலமாக கூடு கட்டுகிறது. நல்லா ஞாபகம், தான் கட்டின கூட்டுல வேற எந்த உயிரினம் வந்தாலும் மாட்டிக்கிறோம், அது மாட்டாது. அதான் ஆச்சரியம். அதுக்கு எங்கனங்கன நிக்கணும் தெரியும். எல்லாருக்கும் எல்லா அறிவிற்கும் பயன்படுத்த வாய்ப்பு இல்லடா. வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன் சிலம்பு யாவர்க்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என வார்த்தை சொல்ல வேண்டாங்கான். எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது அப்படின்னா. இது ஒரு அருமையான பாட்டு, ஔவையாருடைய பாட்டு.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர்
2: விளங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

நேரமாலை 6:15. கொடைப்பான்மலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கதம்ப மலர்கள்.

0: இந்த மோதிரம் ரொம்ப நல்லா இருக்கு, என் மனைவிக்கு கண்டிப்பா இது பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
1: ஆமாங்க சார், உங்க செலக்சன் சரிதான், இது புது டிசைன்.
0: புது டிசைன் தான், ஆனா இதுல தங்கத்தோட தரத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
2: இன்று BIS ஸ்டார் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திடுங்கள். தங்கம் வாங்குவதற்கு முன் HUID முத்திரை உள்ளதா என்பதன் மூலம் தரத்தினை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
3: அவினை சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப்ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசையமுறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.

0: தாரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-26 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026
0: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: நிர்மலை 6:26. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கதம்ப மலர்கள்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுல தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
6: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
7: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
6: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.

0: ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக வர காத்திருக்கிறது. இன்றைய நினைவு சுகத்தில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் சந்திக்கலாம். 9 மணிக்கு குடைத்தின்றல், 8 மணிக்கு இளமை பேசுகிறது. இவை இன்று வலம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். கொடைப்பண்பலை 100.5
1: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

நம் கொடி பன்மலை 100.5 இன்று 11 மணிக்கு இடைவிடா பாடல்களோடு இரவு சிறகு 10 மணிக்கு கேட்கலாம் நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் ராமநாத்

ஏழு

மனிதர்களின் குணாதிசயங்கள் பரம்பரை காரணமாக இரத்தத்தில் ஊறியுள்ள இயல்புகளில் அமைகின்றன. சூழ்நிலையினாலும் பழக்க வழக்கங்களினாலும் வாழ்க்கை அனுபவங்களினாலும் மாறுதல் அடைகின்றன. வாய் பேச இயலா, காது கேளாத மந்தாகினி காட்டிலே பெரும்பாலும் வாழ்ந்திருந்தவள். வன விலங்குகளிடமிருந்து தப்பித்துக்கொள்ள அவள் எவ்வளவோ ஜாக்கிரதையாயிருக்க வேண்டியிருந்தது. தான் உயிர் தப்புவதற்காக சில சமயம் அந்த மிருகங்களை கொடூரமாக கொல்ல வேண்டியும் நேர்ந்தது. வெகுகாலம் வரையில் பால் போல் தூய்மையாக இருந்த அவள் உள்ளத்தில் ஒரு சமயம் அன்பு என்னும் அமுத ஊற்று சுரந்தது. விரைவில் அந்த ஊற்று வறண்டு அவளுடைய நெஞ்சகத்தை வறண்ட பாலைவனம் ஆக்கியது. விதியின் விளையாட்டு அவளை ஒரு பெரிய ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கிவிட்டது. அதனால் ஏற்பட்ட அதிர்ச்சி அவளுடைய புத்தியே வேதனித்து போகும்படி செய்துவிட்டது. என்றாலும் நாளடைவில் அவளுடைய நெஞ்சின் காயம் ஆறியது. அன்பாகிய அமுதவூற்று மீண்டும் சுரந்தது. சுந்தர சோழரின் மீது கொண்ட காதலையெல்லாம் அவருடைய அருமை புதல்வனாகிய அருள்மொழி செல்வனிடம் பிள்ளை பிரேமையாக மாற்றிக்கொண்டாள். மந்தாகினியின் புதல்வியாகிய நந்தினியிடம் தாயின் குணாதிசயங்கள் பல இயற்கையில் தோன்றியிருந்தன. ஆனால் தாயை உலகம் வஞ்சித்ததைக் காட்டிலும் மகளை அதிகமாக வஞ்சித்தது. பெற்ற தாயினாலும் கைவிடப்பட்டாள், பிறர் வீட்டில் வளர்ந்தாள். காட்டு மிருகங்களினால் அன்னைக்கு ஏற்பட்ட தொல்லைகளைக் காட்டிலும் நாட்டு மனிதர்களால் மகள் அதிக கொடுமைகளுக்கு உள்ளானாள். இளம் பிராயத்தில் அரச குலத்தினரால் அவமதிக்கப்பட்டதெல்லாம் அவளுடைய நெஞ்சில் வைரம் பாய்ந்து நிலைத்து விஷத்தினும் கூடிய துவேஷமாக மாறியது. துவேஷத்துக்கு மாற்று அளிக்கக்கூடிய அன்பு என்னும் அமுதம் அவளுக்கு கிட்டவில்லை. அவள் யார் யாரிடம் அன்பு வைத்தாளோ அவர்கள் ஒன்று அவளை அலட்சியம் செய்து புறக்கணித்தார்கள், அல்லது துரதிருஷ்டத்துக்கு உள்ளாகி மாண்டு போனார்கள். அவளை அவமதித்தவர்களும் அவளால் வெறுக்கப்பட்டவர்களும் மேன்மையுடன் வாழ்ந்தார்கள். ஒரு பெண்ணின் உள்ளத்தை நஞ்சினும் கொடியதாக்குவதற்கு வேறு என்ன காரணங்கள் வேண்டும்? தன்னை வஞ்சித்தவர்களையும் அவமதித்தவர்களையும் பழிவாங்குவதைத் தவிர அவளுடைய உள்ளத்தில் வேறு எதற்கும் இடம் இருக்கவில்லை. அதற்கு வேண்டிய சூழ்ச்சி திறன்கள் அன்னையின் கர்ப்பத்தில் இருந்த நாளிலேயே அவளுடைய இரத்தத்தில் சேர்ந்திருந்தன. வாழ்க்கையில் அவள் பட்ட அல்லல்களும் ஏமாற்றங்களும் பயங்கர அனுபவங்களும் அவளுடைய உள்ளத்திலிருந்து இரக்கம், அன்பு முதலிய மிருதுவான பண்புகளை அடியோடு துடைத்து இரும்பினும் கல்லினும் கடினமாக்கியிருந்தன. இந்த கதையில் இனிவரப்போகும் நிகழ்ச்சிகளை நன்கு அறிந்து கொள்வதற்கு இந்த குணாதிசய விளக்கத்தை இங்கே குறிப்பிடுவது அவசியம் என்று கருதி எழுதினோம். உணவருந்தும் வேளையிலும் அவர்களுக்குள் உற்சாகமான பேச்சு எதுவும் நடைபெறவில்லை. நந்தினியும் கரிகாலரும் வந்தியத்தேவனும் அவரவர்களுடைய கவலையிலே ஆழ்ந்திருந்தார்கள். இதனால் மணிமேகலைக்குத்தான் மிக்க ஆதங்கமாயிருந்தது. பழுவூர் ராணியுடன் உல்லாசமாக பேசி உற்சாகமாக பொழுதுபோக்கும் எண்ணத்துடன் அவள் அன்று நீர் விளையாடலுக்கும் வனபோஜனத்துக்கும் ஏற்பாடு செய்திருந்தாள். இளவரசரும் வந்தியத்தேவனும் எதிர்பாராமல் வந்து சேர்ந்து கொண்டவுடன் அவளுடைய உற்சாகம் அதிகமாயிற்று. ஆனால் அதற்கு பிறகு மற்ற மூவரும் பேசிய வார்த்தைகளும் நடந்து கொண்ட விதமும் அவளுக்கு சிறிதும் திருப்தி அளிக்கவில்லை. நந்தினியையும் வந்தியத்தேவனையும் சேர்த்து பார்த்தபோது ஏற்பட்ட வேதனையை அவளுடைய குழந்தை உள்ளம் உடனே மறந்துவிட்டது. அதை பற்றி தவறாக எண்ணி அசூயைக்கு இடங்கொடுத்தது தன்னுடைய தவறு என்று எண்ணித் தேறினாள்.

0: அதற்குப் பிறகு மற்ற மூன்று பேரும் கலகலப்பில்லாமல் சிடுசிடுவென்று முகத்தை வைத்துக் கொண்டிருந்ததும் கபடமாகப் பேசி வந்ததும் அவளுக்கு விளங்கவும் இல்லை, பிடிக்கவும் இல்லை. எனவே உணவருந்தி சிறிது நேரம் ஆனதும் மணிமேகலை,
1: அக்கா, நாம் திரும்பி பிரயாணப்படலாமா? படகை கொண்டு வர சொல்லட்டுமா? இவர்கள் இருவரும் நம்முடன் வருகிறார்களா, அல்லது குதிரை மீது வந்த வழியே போகிறார்களா என்று கேட்டாள்.
0: அப்போதுதான் கரிகாலர் சிந்தனை உலகத்திலிருந்து வெளி உலகத்துக்கு வந்தார். ஆ, இந்த பெண்ணின் யாழிசையை கேட்காமல் திரும்புவதா? ஒரு நாளும் முடியாது. நந்தினி, மறந்துவிட்டாயா என்ன? மணிமேகலை, எங்களை ஏமாற்றி விடாதே என்றார்.
1: அதை நான் மறக்கவில்லை. தங்களையும் தங்கள் சிநேகிதரையும் பார்த்தால் கானத்தை கேட்கக்கூடியவர்களாகத் தோன்றவில்லை. முள்ளில் மேல் நிற்பது போல நிற்கிறீர்கள். ஆயினும் பாதகமில்லை. மணிமேகலை, எங்கே யாழை எடுத்து கொண்டு வா என்றாள் நந்தினி.
2: எதற்காக அக்கா? விரும்பாதவர்களின் முன்னால் எதற்காக என்னை யாழ் வாசிக்கச் சொல்லுகிறீர்கள்
0: என்று மணிமேகலை சிறிது கிராக்கி செய்தாள்.
1: இல்லை இல்லை, இளவரசர்தான் கேட்பதாகச் சொல்லுகிறாரே. அவருடைய நண்பருக்கு பாட்டு பிடிக்காவிட்டால் காதை பொத்திக் கொள்ளட்டும் என்றாள் நந்தினி.
0: கடவுளே, அப்படி ஒன்றும் நான் இசைக்கலையின் விரோதி அல்ல. கோடிக்கரையில் பூங்குழலி என்னும் ஓடக்கார பெண், அலைகடலும் ஓய்ந்திருக்க அகக்கடல் தான் பொங்குவதேன் என்று ஒரு பாட்டு பாடினாள். அதை நினைத்தால் இப்போதும் எனக்கு உடம்பு சிலிர்க்கிறது என்றான் வந்தியத்தேவன்.
2: சில பேருக்கு சிலருடைய பாட்டுத்தான் பிடிக்கும். என்னுடைய பாட்டு உங்களுக்கு பிடிக்குமோ என்னமோ என்றாள் மணிமேகலை.
0: பிடிக்காமல் போனால் யார் விடுகிறார்கள்? அதற்கு நான் ஆயிற்று. நீ யாழை எடுத்து கொண்டு வா என்றார் கரிகாலர்.
1: மணிமேகலை யாழை எடுத்து கொண்டு வந்தாள். பளிங்கு மண்டபத்தின் படிக்கட்டில் மேற்படியில் உட்கார்ந்து கொண்டாள். நரம்புகளை முறுக்கி சுருதி கூட்டினாள். ஏழு தந்திகள் கொண்ட யாழ் அது. ஒவ்வொரு தந்தியிலும் பாதி வரையில் ஒரு ஸ்வரமும், அதற்கு மேலே இன்னொரு ஸ்வரமும் பேசக்கூடியது. சிறிது நேரம் யாழை மட்டும் வாசித்து இன்னிசையை பொழிந்தாள். கரிகாலரும் வந்தியத்தேவனும் உண்மையிலேயே மற்ற கவலைகளையெல்லாம் மறந்து விட்டார்கள். யாழின் இசையில் உள்ளத்தை பறிகொடுத்து பரவசமானார்கள். பின்னர் மணிமேகலை யாழ் இசையுடன் குரல் இசையையும் சேர்த்துப் பாடினாள். அப்பர் சம்பந்தர் சுந்தரரின் தெய்வீகமான பாசுரங்களைப் பாடினாள். சிறிது நேரமானதும் இளவரசர்,
0: மணிமேகலை, உன்னுடைய கானம் அற்புதமாயிருக்கிறது. ஆனால் எல்லாம் பக்திமயமான பாடல்களையே பாடி வருகிறாய். அவ்வளவாக நான் பக்தியில் ஈடுபட்டவன் அல்ல. சிவபக்தியெல்லாம் மதுராந்தகனுக்கே உரிமையாக்கிவிட்டேன். ஏதாவது காதல் பாட்டு பாடு
1: என்று சொன்னார். மணிமேகலையின் அழகிய கன்னங்கள் நாணத்தினால் குழிந்தன. சிறிது தயக்கம் காட்டினாள்.
0: பெண்ணே, ஏன் தயங்குகிறாய்? இங்கே நீ காதல் பாட்டு பாடினால் என்னை உத்தேசித்து பாடுகிறாய் என்று நான் எண்ணிக்கொள்ள மாட்டேன். என் சிநேகிதனும் எண்ணிக்கொள்ள மாட்டான். ஆகையால் தயக்கமின்றி பாடு என்றார் கரிகாலர்.
1: அப்படி யாராவது எண்ணிக்கொண்டால் மணிமேகலை அதற்காக கவலைப்படவும் மாட்டாள் என்றாள் நந்தினி.
2: போங்களக்கா, ரெண்டு புருஷர்கள் இருக்கும் இடத்தில் இப்படி பரிகாசம் செய்யலாமா என்றாள் மணிமேகலை.
1: இவர்கள் புருஷர்கள் என்று நீ நினைப்பதுதான் பிசகு. ஒரு செத்த புலியின் தலையை கொண்டு வர முடியாதவர்களை ஆண் பிள்ளைகள் என்று சொல்ல முடியுமா? முற்காலத்தில் தமிழ்நாட்டு வீர புருஷர்கள் உயிருடன் புலியை பிடித்து அதன் வாயை பிளந்து பற்களை பிடுங்கிக் கொண்டு வந்து தங்கள் நாயகிகளுக்கு ஆபரணமாகச் சூட்டுவார்களாம். அந்த காலமெல்லாம் போய்விட்டது. போனால் போகட்டும், நீ பாடு. அன்றைக்கு என்னிடம் பாடி காட்டினாயே, அந்த அழகான பாட்டை பாடு என்றாள் நந்தினி.
0: மணிமேகலை யாழ் வாசித்து கொண்டு இனிவரும் கீதத்தை பாடினாள். அது என்னமோ இத்தனை நேரம் பாடியதைக் காட்டிலும் இந்த பாட்டில் அவள் குரல் இணையற்ற இனிமையுடன் அமுத வெள்ளத்தைப் பொழிந்தது. இனிய புனல் அருவி தவள் இன்பமலை சாரலிலே, கனிகுலவும் மரநிழலில் கரம்பிடித்து உகந்ததெல்லாம் கனவுதானோடி, சகியே நினைவுதானோடி, புன்னை மரச் சோலையிலே பொன்னொளிரும் மாலையிலே என்னை வரச் சொல்லியவர் கன்னல் மொழி பகர்ந்ததெல்லாம் சொப்பனந்தானோடி, அந்த அற்புதம் பொய்யோடி, கட்டுக்காவல் தான் கடந்து கள்ளரைப் போல மெல்ல வந்து மட்டிலாத காதலுடன் கட்டி முத்தம் ஈந்ததெல்லாம் நிகழ்ந்ததுண்டோடி, நாங்கள் மகிழ்ந்த

0: துண்டோடி. இவ்வாறு மேலும் மேலும் பல கண்ணிகளை மணிமேகலை வெவ்வேறு பண்களில் அமைத்துப் பாடி வந்தாள். அந்த கான வெள்ளத்தில் மற்ற மூவரும் மூழ்கிப் போனார்கள்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: மந்தாகினியின் புதல்வி நந்தினியிடம் தாயின் குணாதிசயங்கள் பல இயற்கையிலே தோன்றியிருந்ததை குறிப்பிட்ட ஆசிரியர், துவேஷத்துக்கு மாற்று அளிக்கக்கூடிய அன்பு என்னும் அமுதம் அவளுக்கு கிட்டவில்லைன்னு சொல்லி வருத்தப்படுறார். தன்னிடம் வந்தியத்தேவன் கொண்டிருக்கிற அக்கறையும் மணிமேகலை வச்சிருக்கிற பாசமும் இன்னமும் நந்தினியின் வஞ்சகப்போக்கை மாற்றலை. வியப்பாக இருக்குது. இந்த பகுதியில் வந்திருக்கிற மிருது என்கிற சொல்லின் பொருள் மென்மை. இது எல்லோரும் அறிந்ததே. இருந்தாலும் இதன் பிறப்பு நம் கவனத்தை ஈர்ப்பதாக இருக்குது. வேர் சொல் மிருத், பிசைவது, பண்படுத்துவது. களிமண்ணை பிசைஞ்சா இழகி மென்மை ஆகிடும். மிருது மென்மை. இதையொட்டி மிருஸ் சக்கடிகம் என்னும் நாடகத்தின் பெயரை சிந்திப்போம். மிருத் களிமண், சக்கடிகம் சிறு வண்டி, களிமண் வண்டி தமிழில் மண்ணியல் சிறுதேர், கிராக்கி பாரசீக மொழியில் கிராணி என்பது அரிய விலை மதிப்பற்ற, அதாவது அதிக விலை. இப்படியெல்லாம் பொருள் தரும். எளிதாக சம்மதிக்காமல் இருப்பதை இந்நாளில் பந்தா காட்டுவதுன்னு சொல்கிறோம் அல்லவா. கிராக்கி செய்வது என்பது இதுதான். புலிப்பற்களை ஆபரணமாக சூட்டும் வீரச் செயல் பற்றி இலக்கியங்களில் நிறைய பார்க்குறோம். பொன்னுடு புலிப்பல் கோத்த புலம்புமணி தாலி, இது அக 400 புலிப்பல் தாலி புன்தலை சிறார், இது புறநானூற்று பாடற் பகுதி. இரும்புலி ஏயிற்று தாலி இடையிடை மனவு கோத்து பெரும்புறம் அலைய பூண்டாள். பெரிய புராணத்தில் இந்த பகுதி கூடுதலாக சில குறிப்புகளை தருது. புலிப்பல் தாலியின் இடையிடையே வெண் சங்குகளை கோத்து தத்தை என்பவள் அணிஞ்சிருந்த சங்குமணி மாலை முதுகில் புரளதான். கண்ணி இரண்டு கண்கள் போல இரண்டு அடிகள் கொண்ட செய்யுள் வகை. எதுகை மோனை நயங்கள் இதன் சிறப்பு. நாடக மரபில் இந்த வடிவத்தை திபதைன்னு குறிப்பிடுவாங்க. பண் என்கிற சொல் பண்ணுதல் என்கிற வினைச்சொல்லின் அடிப்படையில் பிறந்தது. அழகுபடுத்துதல், முறைப்படுத்துதல். அடிப்படை ஸ்வரங்களை முறைப்படி கோத்து அமைக்கிற இசைக்கோலம் பண். கர்நாடக இசையில் ராகம், இதன் பொருள் ஈர்ப்பது. கொல்லிங்கிற பண்ணுக்கு இணையான ராகம் நவ்ரோஸ், பஞ்சமம் ஆகிரி, சாதாரி பந்துவராளி. இப்படி கள்ளங்கபடற்ற மணிமேகலையின் இசை மற்ற மூவரையும் ஆட்கொண்டுடுச்சு. இந்த நிலை நல்ல மாற்றங்களை கொண்டு வருமா? Thank you.

பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

கொடிப்பண்பில் 100.5 நிறைவுக்கு வருகிறது கதம்பு மலர்கள். மீண்டும் கேட்கலாம் நாளை மாலை 6 மணிக்கு.

0: இசையின் முகவரியோடும்
1: நேய உறவுகளின் நேச உணர்வுகளோடும்
0: நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த
1: தங்களது எண்ணங்களை
0: கடிதங்கள் வாயிலாக பரிமாற்றம் செய்யும் நேரமாக
1: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்
2: நிகழ்ச்சியின் பக்கம் இணைந்து கொள்ளும் நாங்கள்
0: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக்,
2: உங்கள் பிரியமுடன் பௌசியா.
0: வணக்கம் நேயர்களே,
2: வாழ்த்துக்கள் நேயர்களே. தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: வான வீதி எங்கும் இசைப்பாடும் நம் கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நேர்களின் கடிதவழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது எங்க ஒரு காவல்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் தாராபுரம் டி எஸ் கார்னர் நாகராஜன்.

0: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
0: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.

0: கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: இன்றும் வளமை போலவே நீர்களின் கருத்து மலையில் நனைய தயாராகுவோம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் இந்த மாதம் செப்டம்பர் 9 புதன்கிழமை முதல் 15 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்கலாம்.
0: முதல் கடிதம் இந்த மாதம் செப்டம்பர் 9 புதன்கிழமை அன்று காலை 7 ஒலித்த சுகமான காலை நிகழ்ச்சியில் வேளாண் தகவல்கள், தக்குமுக்கு தர்பார், அன்று இன்று போன்ற குறு நிகழ்ச்சிகளுடன் மனம் ரசித்த பாடல்களையும் உற்சாகத்துடன் வழங்கிய அறிவிப்பாளர் தீபா நடராஜன் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவியமலர் துர்காதேவி தன்விக், சேலம் மாவட்டம் அமானி கொண்டலாம்பட்டி கணேசன் மல்லிகா, சேலம் மாவட்டம் ஏற்காடு அரங்கம் வெள்ளையம்மாள் ஹேமலதா ராணி பிரியங்கா மற்றும் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன்.
1: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 9 புதன்கிழமை அன்று மாலை 5 ஒழித்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற இடைக்கால பாடல்கள் ஒவ்வொன்றும் தேனிசையாய் எங்கள் காதுகளில் இணைத்தன. நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்களுக்கு தகுந்த கவி வரிகளை கூறி நிகழ்ச்சியை ரசிக்க செய்த கோடை பண்பலையின் 100.5 அறிவிப்பாளர் பௌசியா அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் மேட்டு மகாதானபுரம் சந்திரசேகர், சிலம்பட்டி பாபு, தொண்டையூர் பால்சாமி, திண்டுக்கல் மகாலட்சுமி, சிவகங்கை மாவட்டம் குண்டந்தல்பட்டி தவமணி, மதுரை மாவட்டம் திருமங்கலம் ராமர், தேனி மாவட்டம் கொண்டமநாயக்கன்பட்டி கணேசன் கலைச்செல்வி, தேனி மாவட்டம் சுக்கான்கல்பட்டி கங்காதரன் முத்துலட்சுமி, அருப்புக்கோட்டை குற்றாலலிங்கம், இளையான்குடி இக்பால் சித்தி கதீஜா, திருப்பூர் மனவை சந்திரசேகர் மற்றும் தென்காசி மாவட்டம் சுரண்டை லிங்கவேல்.
0: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்
0: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதய மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித

ஒலி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன் மற்றும் தீரன்.

0: இதயமும் இசையும் பேசிக் கொண்டிருக்கும் தருணமாக இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்.
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை.

0: பண்பலை 100.5
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
0: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
0: நமது

0: விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் நான் கண்ட பெருந்தோல்வி என்ற தலைப்பில் நேர்களின் பங்களிப்போடு வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தன் வாழ்நாளில் தனக்கு ஏற்பட்ட தோல்விகள் குறித்தும் அதிலிருந்து மீண்ட தருணங்களையும் மனம் நெகிழ பகிர்ந்தார்கள். மேலும் தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல, அது ஒரு சிறந்த ஆசான் என்றும் தனது பகிர்வினை பகிர்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் கானல் மேனன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், மேலத்தாயில் பட்டி சகுந்த மாணிக்கராஜ் குமார், தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் சதீஷ்குமார், தருமபுரி மாவட்டம் கெங்கு செட்டிப்பட்டி பீமராஜன் கல்யாணி குருநாதன், திண்டுக்கல் நாகல் நகர் அறிவொலி சீதாராமன், தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, கரூர் மாவட்டம் ராயனூர் மனைவி சாகுல் ஹமீத், சேலம் மாவட்டம் கோலியூர் சுரேஷ், நெல்லை கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர், மதன் சஞ்சய் கிரண் சஞ்சய், சேலம் சுப்பிரமணியம், மதுரை மாவட்டம் சோழவந்தான் கௌரிநாதன் சுந்தர் ரூபன் இளங்கோ, புதுக்கோட்டை மாவட்டம் கீரங்குடி அசோக்குமார், தேனி காமாட்சிபுரம் மாடசாமி, நாமக்கல் மாவட்டம் வையப்பமலை நத்யாகணேசன் கிருஷ்ணவேணி சரண்யா மதுமிதா சர்வின் தேவ் மித்ரன், பரமக்குடி அலங்கார ராஜ், தேனி மாவட்டம் பெரியகுளம் இளங்கோவன் திவ்யபாலா சுரபி, நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார் மற்றும் கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி பாரதி மோனிகா ஸ்ரீசுதன் மற்றும் தீரன்.
1: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 10 வியாழக்கிழமை அன்று முன்னிரவு 11 ஒழித்த இரவு சிறகு நிகழ்ச்சியில் அரங்கேறிய தொடர்ச்சி பாடல்கள் ஒவ்வொன்றும் எங்கள் மனங்களை மயக்கி சென்றன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் எட்வர்ட் கிங் அவர்களுக்கும் நன்றிகளின பாராட்டி கடிதம் எழுதியுள்ளார்கள் திருச்சி மாவட்டம் ஆனைக்கல்பட்டி திவாகரன், கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, யுவராஜ் மகேஸ்வரி, தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயல் சிங்காரவில், தாராபுரம் பூலவாடி சாலை மகாலட்சுமி, சஞ்சய் சஹானா, சாய் வர்ஷா கணேஷ் மற்றும் தாராபுரம் டிஎஸ் கார்னர் நாகராஜன்.
0: நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் சிதம்பரம் தில்லை நாயகி.

0: சமைக்கிற குக்கர் சட்டுன்னு வெடிச்சிருமா, கேஸ்கெட் விசில் போன்ற உதிரி பாகங்கள் உருப்படியா இருக்குமா, இப்படி சந்தேகம் இல்லாம சந்தோஷமா சமைக்கணுமா? இதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற குக்கரை மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
1: சத்யஜோதி பிலிம்ஸ் TG தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
2: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசை முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.
3: தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
4: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
3: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.

0: இசை தேரில் இன்ப பயணமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 11 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 வண்ணம் தந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் விடுதலை என்ற தலைப்பில் நேர்களின் எண்ண பதிவுகளை தாங்கி வந்தது. தலைப்பிற்கு தகுந்த கருத்துக்களை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேர்கள் முன்வைத்தார்கள். தனது வாழ்வில் தனக்கு கிடைத்த சுதந்திரமாக மகிழ்ந்த தருணங்களையும் நேசம் நிகழ பகிர்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் உசிலம்பட்டி பாபு, கரூர் மேட்டு மகாதான சந்திரசேகர், தர்மபுரி மாவட்டம் கிங்கு செட்டிப்பட்டி பீமராஜன், கல்யாணி, திருவாளம்பொழியில் முனுசாமி, கமலா, செல்வகணபதி, தவமணி, நத்தக்காடையூர் வளம்புரி பாலு, சேலம் மாவட்டம் கூலியூர் சுரேஷ், தேனி காமாட்சிபுரம் மாடசாமி, மதுரை மாவட்டம் திருமங்கலம் ராமர், ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன், தாராபுரம் டிஎஸ் கார்னர் நாகராஜன் மற்றும் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம்.
1: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 11 வெள்ளிக்கிழமை அன்று இரவு 9 வீசிய கொடை தென்றல் நிகழ்ச்சியில் பாடகர் தீபன் சக்கரவர்த்தி பாடிய பாடல்களை தொகுத்து வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பு செய்த மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன்

0: அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 வாழ்த்துக்கள் என பாராட்டி கடிதம் எழுதியுள்ளார்கள். உசிலம்பட்டி பாபு, தேனி மாவட்டம் கம்பம் ஷர்மிளா அன்வரலி, சேலம் சுப்பிரமணியம், தேனி மாவட்டம் பெரியகுளம் கீர்த்தனா யுவராஜ் கோகுல்ராஜ், இளங்கோவன் திவ்ய பாலா சுரபி, புதுக்கோட்டை மாவட்டம் கீரங்குடி அசோக்குமார், கரூர் மாவட்டம் கல்லடை அமுதா, அருண்மொழி சந்திரமோகன், திண்டுக்கல் மகாலட்சுமி மற்றும் தேனி காமாட்சிபுரம் மாடசாமி.
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக முத்துக்காளை திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் பெருந்துறை ஆயிகவுண்டன் பாளையம் கௌசல்யா தேவராஜ்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: விரைவில் திருச்சி சாரதாசில்.

0: இரவில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களாய் இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 12 சனிக்கிழமை அன்று காலை 9 நேர்களின் பங்களிப்பில் இடம்பெற்ற வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் எதையும் எளிதில் எதிர்கொள்பவர்கள் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் விவாத மன்றமாக இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய ஒவ்வொருவரும் அவரவர் கருத்துக்களை முன்வைத்தார்கள். யார் எளிதில் எதிர்கொள்வார்கள் என்பது சவாலின் தன்மையை பொறுத்தது என்றும், உணர்ச்சி பூர்வமான மற்றும் நீண்டகால போராட்டங்களை பெண்கள் சிறப்பாக கையாள்கின்றார்கள் என்றும், உடனடி தீர்வு காண வேண்டிய சவால்களை ஆண்கள் வேகமாக எதிர்கொள்கிறார்கள் என்றும், மேலும் ஆண் பெண் இருவருமே தங்களுக்குரிய தனித்துவமான வழிகளில் சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்கிறார்கள் என்றும் தங்களது கருத்துக்களை முன்வைத்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாளிகை செய்த மூத்த அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், மேலத்தாயல்பட்டி சவுந்தலா மாணிக்கராஜ்குமார், கரூர் மாவட்டம் ராயனூர் மனவை சாகுல் ஹமீத், தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில் மைதீன் பாத்திமா ஃபாரூக், புதுத்தெரு ஜிப்ரலி பாபு, தொண்டையூர் பால்சாமி, சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, ராஜபாளையம் குருசாமி ராஜா, ராஜபாளையம் ராம்குமார், புதுக்கோட்டை மாவட்டம் கீரங்குடி அசோக்குமார், தேனி மாவட்டம் நாகுல கவுண்டன்பட்டி பெருமாள் ஜோதி, கவியமுதன் மற்றும் பாக்கிய பாரதி.
1: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 12 சனிக்கிழமை அன்று இரவு 9 வீசிய கொடைத்தின்றல் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் ஏழிசையின் ரீங்கார குயில், தென்னிந்திய பின்னணி பாடகி ஸ்வரலதா அவர்களின் நினைவு அலைகளோடு எங்கள் இதயங்களை நினைத்து சென்றன. பாடல்கள் ஒவ்வொன்றும் இனிமை. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ அவர்களுக்கும் நன்றிகளின பாராட்டி கடிதம் எழுதியுள்ளார்கள். கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன், தீரன், திண்டுக்கல் நாகல் நகர் அறிவொளி சீதாராமன், ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், தேனி சிலமலை பிச்சைமணி புஷ்பம், தேனி மாவட்டம் ரெங்கநாதபுரம் மணி, தேனி அன்ன இந்திரா நகர் இளஞ்செலியன் பொன்பதனா, சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் ஜெகநாதன், தாராபுரம் டிஎஸ் கர்னர் நாகராஜன், ஈரோடு திண்டல்மேடு திலகவதி மற்றும் செல்லத்துறை.
0: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 13 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 8 ஒழித்த மனதோடு ராகும் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் குழந்தைகளுக்காக இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மழலை செல்வங்கள் தனது இனிய குரலால் திருக்குறள்கள் கதைகள் என கூறி நிகழ்ச்சியினை சிறப்பித்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சசிரேகா ஜெயகாந்த் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம்

0: அமைந்துள்ளார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் சதீஷ்குமார், கரூர் மாவட்டம் தமிழ்ச்சோலை கணேசன் தனலட்சுமி ஹரிஹரன் பூபதி, தருமபுரி மாவட்டம் கிங் சிட்டிப்பட்டி பீமராஜன் கல்யாணி குருநாதன், தேனி மாவட்டம் கம்பம் சர்மிளா அன்வரலி, தேனி மாவட்டம் பெரியகுளம் கீர்த்தனா யுவராஜ் கோகுல்ராஜ், திண்டுக்கல் மாவட்டம் பழனி அபுதாகிர், கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன் சுகுந்தா ராஜலட்சுமி, மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், தேனி மாவட்டம் பெரியகுளம் இளங்கோவன் திவ்யபாலா சுரபி மற்றும் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அனிதா. நேர்களை, நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி,
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24. வானவீதி எங்கும் இசைமலையை தூவி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வசந்த கால பறவை திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் ஈரோடு மாவட்டம் தாண்டாம்பாளையம் வேணி மற்றும் நடராஜன்.

0: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
0: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.

0: சுழலும் உலகில் வளம் வரும் வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்.
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சேவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 14 திங்கட்கிழமை அன்று மாலை 4 மணிக்கு விரிந்த வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியானது அன்றைய தினம் பாட்டுக்குள் பதில் என்ற தொகுப்பில் நேயர்களின் பங்களிப்போடு வாசம் தந்தது. நிகழ்ச்சியில் ஒழிக்கப்பட்ட பாடல்களில் மறைந்துள்ள விடைகளை நேயர்கள் சிறப்பாக கண்டுபிடித்து தனக்கான பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலின் 100.5 அறிவிப்பாளர்கள் அன்னலட்சுமி மற்றும் பிரேமாஜகன் இருவருக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, யுவராஜ், மகேஸ்வரி. கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன். தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் பாத்திமா ஃபாரூக், புதுத்தெரு ஜிப்ரலி பாபு. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் ஜெகநாதன், தூத்துக்குடி திருப்பதி ராஜன் மற்றும் அருப்புக்கோட்டை மல்லிகா ஆறுமுகம்.
0: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 15 செவ்வாய்க்கிழமை அன்று 1 மணிக்கு அரங்கேறிய நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் உலா வந்த நேயர்களின் கடிதவழி காவிய கானங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் இதயங்களில் இடம் பிடித்த பாடல்களாக வந்து சென்றன. பாடல்கள் அனைத்தையும் கேட்டு சுவைத்தோம். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் தீபா நடராஜன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் சுமதி முருகேசன், கரூர் மாவட்டம் கல்லடை அமுதா அருண்மொழி சந்திரமோகன், திண்டுக்கல் மாவட்டம் பழனி அபுதாயர், பரமக்குடி அலங்கார ராஜ், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, அருப்புக்கோட்டை குற்றாலலிங்கம், நெல்லை கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர், மதன் சஞ்சய், கிரண் சஞ்சய், தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல், நத்தக்காடையூர் வளம்புரி பாலு, நாமக்கல் மாவட்டம் வையப்பமலை நதியாகணேசன் கிருஷ்ணவேணி சரண்யா, மதிமிதா சர்வின், தேவ்மி

0: சகோதரன், தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், சேலம் மாவட்டம் ஏற்காடு அரங்கம் வில்லையம்மாள், ஹேமலதா, ராணி மற்றும் பிரியங்கா.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் இந்த மாதம் செப்டம்பர் 9 புதன்கிழமை முதல் 15 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்டோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல்களை பிடித்தமான நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், பேபி, மோகன்குமார், கார்த்திகா, யஸ்மிதா மற்றும் தாமோதரன்.

0: நேர்களின் எண்ண கருத்துக்களை என்றும் எப்போதும் பதிவு செய்யும் நிகழ்ச்சியாக கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: மின்னஞ்சல் பக்கத்தில் இணைந்துள்ள நேர்களையும் தற்போது இணைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 12 சனிக்கிழமை அன்று முன்னிறவு 11 ஒழித்த இரவு சிறகு நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தொடரிசை பாடல்கள் ஒவ்வொன்றும் எங்கள் இதயங்களை வருடி சென்றன. பாடல்களை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் கனிமுத்து அவர்களுக்கும் பாராட்டுகள் என மின்னஞ்சல் பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி குமார் மற்றும் சென்னை அன்புராணி.
2: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 13 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 10 ஒழித்த வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில் குவாலியர் கோட்டையை சுற்றி வந்த உணர்வை ஏற்படுத்தியது. அங்கு காண வேண்டிய சிறந்த இடங்கள் மற்றும் வரலாற்று தலங்கள் செய்திகள் மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலின் 100.5 அறிவிப்பாளர் சுபா அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என மின்னஞ்சல் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார்கள் திண்டுக்கல் சிறுமலை சந்திரசேகரன்.
0: நீர்களின் நினைவுகளின் நின்ற எண்ணங்களை காட்டிலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
3: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
0: தேனி மாவட்டம் சுக்கான் கல்பட்டி கங்காதரன். அவர் இந்த மாதம் செப்டம்பர் 9 புதன்கிழமை அன்று காலை 10 அரங்கேறிய திரையுலக கலைப்பயணம் நிகழ்ச்சி குறித்து தனது எண்ண பதிவினை கடிதத்தில் எழுதி அனுப்பியிருக்கிறார். அன்றைய திரையுலக கலைப்பயணம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஒன் மேன் திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குனர் திரு சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு தங்களது திரையுலக அனுபவங்களை நிகழ்ச்சியின் பக்கம் பதிவு செய்தார். சேலம் மாவட்டம் சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் ஒரு கலை குடும்பத்தில் பிறந்தவர். ஒரு கலைஞனின் மகனாக பிறந்து திரைப்பட உலகில் தன்னம்பிக்கையாய் சவால்களை வென்று சாதித்தவர். தனது பன்முக திறமையால் கதை, திரைக்கதை, வசனம், ஒளிப்பதிவு, இசை, நடனம், நடிப்பு சேர்த்து ஒன் மேன் திரைப்படம் திரைப்படத்துறையில் பலவிதமான அனுபவங்களோடு உருவாக்கப்பட்டது என்றும், 70 தொழில்நுட்ப கலைகள் மற்றும் 74 துறை சார்ந்த பணிகள் திரைத்துறையில் யாரும் சாதிக்க முடியாத மாபெரும் சாதனை என்ற தகவலும் நிகழ்ச்சிக்கு அழகு சேர்த்தன. அன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினரை நேர்காணல் செய்த அறிவிப்பாளர் மோகன் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என தனது எண்ண பதிவினை கடிதத்தில் எழுதி அனுப்பியிருந்தார் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் சுக்கான் கல்பட்டி கங்காதரன். அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: மீண்டும் எதிர்பார்க்கலாம் நாளை இரவு 7 மணிக்கு.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ஊரக மக்கள் மற்றும் மகளிரின் மேம்பாட்டிற்காக கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கொல்லத்தில் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் சார்பாக ஷீமார்ட் கடைகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் ஊரகப் பகுதி மகளிர் தொழில் முனைவோர்களாக வளர்ச்சியடைய முடியும் என்று கூறினார். தமிழகம், கர்நாடகா மற்றும் கேரளத்தில் 300 ஷீமார்ட் கடைகள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த கடைகளில் வெங்காயம், அரிசி, மாவு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மலிவு விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை குழுமம் சார்பாக விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையை திரு அமித்ஷா வழங்கினார். அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக நாளை ஞாயிற்றுக்கிழமையன்றும் செயல்படும் என்று மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. வங்கி ஊழியர் சங்கங்கள் வரும் திங்கட்கிழமை முதல் 3 நாட்களுக்கு தேசிய அளவிலான வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. அனைத்து வங்கிக் கிளைகள், வங்கி சார்ந்த அலுவலகங்கள் மற்றும் ஏடிஎம் வசதியுடைய வங்கிகள் அனைத்தும் ஞாயிற்றுக்கிழமையன்றும் முழு நேரமும் செயல்படுவதற்கு ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது. வாடிக்கையாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு பல பொதுத்துறை வங்கிகள் ஏடிஎம் பண பரிவர்த்தனைக்கான கட்டணங்களை தள்ளுபடி செய்துள்ளதாக அறிவித்துள்ளன. மாதத்திற்கு 3 முறைக்கு மேலும் ஏடிஎம் சேவையை கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் பொதுத்துறை வங்கிகள் அறிவித்துள்ளன. அமைதியாக போராட்டம் நடத்துவதற்கான மாணவர்களின் உரிமைகளை பேணிக்காக்க நீதிமன்றங்கள் உறுதி பூண்டிருப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். பட்னா சாணக்கிய தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடனான கலந்துரையாடலின் போது இதனை தெரிவித்த அவர், மாணவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று கூறினார். 5 வருட சட்ட பட்டப்படிப்பை 4 ஆண்டுகளாக குறைத்து 1 வருட கட்டாய நீதிமன்ற பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற பரிந்துரையை வரவேற்பதாக திரு சூரியகாந்த் தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தென்காசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருடன் கலந்து பேசி துணைவேந்தர் பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்கான முயற்சிகளை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொள்வார் என்று கூறினார். மனோன்மணியம் சுந்தரனார் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகங்களுக்கு செனட் கமிட்டி மூலம் துணைவேந்தர்கள் தேர்வு செய்யப்பட்டு நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 11 பல்கலைக்கழகங்களில் தற்காலிக துணைவேந்தர்களை நியமிக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நியமனத்தின் மூலம் பல்கலைக்கழகங்களின் நிர்வாகப் பணிகள் தடையின்றி நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். உயர்கல்வி படித்து முடிக்கும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் திரு விஸ்வநாதன் கூறினார். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்து வரும் விவசாயிகளுக்கு 5 நாட்களுக்குள் அதற்கான தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் கூடுதல் தலைமைச் செயலர் திருமதி அமுதா தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளை விரைவாக பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நெல் கொள்முதல் நிலையங்களில் பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகளை கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் உடனடியாக அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் திருமதி அமுதா தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் தயார் நிலையில் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை கூடுதல் தலைமைச் செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலுவையில் உள்ள மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் வண்டல்மண் தூர்வாரும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியில் முதற்கட்டமாக 1 லட்சம் வண்டல் சேகரிப்பு தொட்டிகள் தூர்வாரப்பட்டு தற்போது 2ஆம் கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். வரும் 29ஆம் தேதி அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடனும்

வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து காணொலி வாயிலாக ஆலோசனை செய்யப்பட உள்ளதாகவும் திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்தார். மின் கணக்கீட்டு பணியை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கும் முயற்சியை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மின்சார கணக்கீட்டை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைப்பதால் மின்கட்டணம் வசூலிப்பதில் மேலும் சிக்கல் ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். ஒப்பந்த பணியாளர்களுக்கு பதிலாக நிரந்தர பணியாளர்களை நியமித்து மின் கணக்கீடு செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் கபடி ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் தஜிந்தர்பால் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் பிராச்சி சௌத்ரி வெண்கலப்பதக்கம் வென்றார். இந்தியா இப்போட்டியில் இதுவரை 4 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 10வது இடத்தில் உள்ளது. பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இது நம் கொடி பண்பலின் உறுப்பி 5 இளமை பேசுகிறது. இளம் உள்ளங்களின் பங்களிப்பில் நம் கொடி பண்பலின் உறுப்பி 5 இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் நினைவு திறனை வளர்க்கும் வகையான விளையாட்டுகள் இது. நம்ம கோடை பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கிறது தினம்தோறும். அப்படி விளையாடக்கூடிய விளையாட்டுகள்ல இன்னைக்கு பஞ்சதந்திரம், தைத்தை, தத்தை 2 விளையாட்டுகள் இருக்கு. நிகழ்ச்சியில் விளையாட வரும் மாணவ கண்மணிகள் வரவேண்டிய இலக்கங்கள் 2424 அறிமுக மாணவர்களுக்காகவும், வழக்கமான மாணவ கண்மணிகளுக்கு 2424 29. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0454 2. நிகழ்ச்சியில் உங்களுக்கு என்ன விளையாட போகிறோம் அப்படின்னாக்க, இப்போது பஞ்சதந்திரம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரே தொடர்புடைய சொற்கள், ஒரு நிறைய சொற்கள், ஒரு 5 சொற்களை வந்து நம்ம கண்டுபிடிச்சி சொல்லலாம். ஒரு உதாரணமாக பார்த்தோம்னாக்க, நம்ம வந்து கடல் அப்படின்னு சொன்னோம்னாக்க கடலில் வந்து என்னென்னலாம் இருக்கும், அதிலிருந்து ஒரு 5 சொற்கள் சொல்லலாம். கடலில் மீன் இருக்கும், சிற்பி இருக்கும், மணல் இருக்கும், உப்பு எடுக்கலாம், அந்த மாதிரி சொல்கிறோம் பார்த்திங்களா. அந்த மாதிரி சொல்கிறது தான் பஞ்சதந்திரம். இன்னொரு விளையாட்டு தைத்தை, தத்தை. இந்த விளையாட்டு எப்படி விளையாடணுன்னாக்க ஒரே ஓசை உடைய சொற்கள், ஒரு 5-6 நம்ம சொல்லணும். அது என்னென்ன அப்படின்னு சொன்னாக்க எந்த மாதிரி விளையாடலாம் அப்படின்னா, இப்போது நான் ஒரு சொற்கள் சொல்கிறேன் பாருங்களேன். உடுக்கை அப்படின்னு சொன்னேன்னா படுக்கை, இடக்கை, வடக்கை, அந்த மாதிரி ரைமிங்ஸாக வர சொற்களாக நம்ம சொல்லணும். இதுதான் விளையாட்டோட விதிமுறைகள். இப்போ விளையாட யார் வந்திருக்காங்க, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மாமா.
0: வணக்கம். வணக்கம் சொல்வது யார் செல்லக்குட்டி?
1: தேனி மாவட்டம் ஓடைபட்டி ஆசிகா.
0: ஓ, ஆசிகாவா? நீங்க ஆசிகா எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க, எத்தனாவது படிக்கிறீங்க?
1: குட்டன் ஸ்கூல், குட்டன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்.
0: சரி சரி, என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
1: 4ஆம் வகுப்பு.
0: 4ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா? நீங்க சமத்து குட்டியா? சரி சரி செல்லம். இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து தைத்தை, தத்தை அந்த விளையாட்டு விளையாடலாமா?
1: பஞ்சதந்திரம்.
0: பஞ்சதந்திரம் விளையாடலாமா?

0: வாவ், சரி. நீங்கள் முதல் நீங்கள் முதல் வந்த மாணவி அப்படிங்கிறனால உங்களோட விருப்பத்தில் பஞ்சதந்திரம் விளையாடலாம் இன்னைக்கு. ம், சரி சரி, விளையாடலாமா? உங்களுக்கு விளையாட தெரியுமா?
1: தெரியுமாமா.
0: சரி, நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை வாழை மரம். ம்,
1: வாழைப்பழம்.
0: ம், வாழைப்பழம்.
1: வாழைத்தண்டு.
0: வாழைத்தண்டு.
1: இலை.
0: இலை.
1: பூ.
0: பூ. ம், வாழைப்பூ. அப்புறம்
1: வேர்.
0: வாழை, ஆ, வாழை மரத்து வேர். ஆஹா, நிறைய அஞ்சு சொல்லிட்டீங்க. ஆ, நீங்கள் வாழை இலையில் சாப்பிட்ருக்கீங்க. ஆ, என்னது?
1: வாழைக்காய்.
0: ஆ, வாழைக்காய். ஆ, வாழைப்பழம், வாழைக்காயெல்லாம் இருக்குது. ம், ஒரு தாரில். ரொம்ப அழகாக விளையாடுனீங்க ஆசிக்கா. ரொம்ப அழகாக சொன்னதுமே பஞ்சதந்திரம் நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி. ஆ, நன்றிடா செல்லக்குட்டி. ரொம்ப அழகாக விளையாடுனீங்க, அழகாக பேசுகிறீங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. உங்களுக்கு பள்ளிக்கூடம் லீவில் இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க?
1: ம்,
0: என்ன பண்ணுவீங்க?
1: லைப்ரரி.
0: ஓ, லைப்ரரி போவீங்களா? வா, ரொம்ப சமத்து குட்டி தான் போல ஆசிக்கா. உங்களுக்கான பாடல் கேட்கலாமா? கொடை பண்பலை 100.5 வருது, கேட்போம். இது கொடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: சத்யஜோதி பிலிம்ஸ், டிஜி தியாகராஜன்.

இது நம் கொடி பண்பலின் உருப்பிலி ஐந்தில் நாம் கேட்டு ரசித்து கொண்டு இருக்கிறோம். இளமை பேசுகிறது இன்னைக்கு இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில தைத்தை தத்தை பஞ்சதந்திரம் இரண்டு விளையாட்டு.

0: யார்?
1: ஓ, தேவதர்ஷியா? நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? அப்படியா? சரி சரி, என்ன நீங்க பேசுறது அப்படியே வந்து பார்த்தாக்க ஊருக்கே ஒளி அப்படியே என்ன சொல்றது, ஒளி பரப்புறீங்க போல. அப்படியே எதிரொலி கேட்குது, இங்கே கேட்குது நீங்க கேட்கறது. லவுட் ஸ்பீக்கர்ல போட்டிருக்கீங்களா? தேங்க்யூவா? சரி சரி, நம்ம விளையாடலாமா இப்போ? உங்க கூட நான் இப்போ வந்து தைத்தை தத்தை தான் விளையாட போறேன். நீங்க வந்து சொல்லுங்க, நான் வந்து சொல்றேன். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது வந்து ஆட்டம்,
0: பாட்டம்,
1: கட்டம்,
0: திட்டம்,
1: வட்டம்,
0: பட்டம்,
1: மட்டம்,
0: நட்டம்,
1: ஓட்டம், என்ன சொல்லலாம், வாட்டம், முட்டம், இப்படிலாம் சொல்லலாமா? சரி சரி, ரொம்ப இழக்க விளையாடுனீங்க. உங்களுக்காக இப்போ ஒரு பாட்டு வருது கேளுங்க, கொடை பண்பலை 100.5.

0: நம்ம சமைக்கிற கேஸ் நல்லதா? கொஞ்சமா கேஸ் செலவு பண்ணுமா? கேஸ் கசிவு இல்லாம பாத்திரம் கரிபிடிக்காம பாதுகாப்பா கேஸ் ஸ்டவ் பயன்படுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற கேஸ் ஸ்டவ் மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிய வாழ்வுக்காகவே ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
1: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசைய முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.
2: நேரம் இரவு 8:21. நம்ம குடிப்பன்மலை 100.5 இணைந்திருக்கிறோம். இளமை பேசுகிறது. இன்னைக்கு இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில தை தை தத்தை, அதுக்கப்புறம் பஞ்சதந்திரம், இரண்டு விளையாட்டுகள் விளையாடிட்டு இருக்கோம். இப்போ யார் வராங்க விளையாட? வாங்க. வணக்கம். வணக்கம் சொல்றது யார்? என்ன பேர் பா? சரி சரி, இப்போ நம்ம வந்து பஞ்சதந்திரம் விளையாடலாமா? விளையாடலாமா? சரி சரி, நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விளையாட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க பஞ்சதந்திரத்தில் அருங்காட்சியகம். இப்போ நம்ம மியூசியத்தில் என்னெல்லாம் போய் பார்ப்போம்? சத்தமாக சொல்லுங்க. பழைய நூல்கள் பார்ப்பீங்களா? அப்புறம் அப்புறம் என்ன பார்ப்போம்? மியூசியம் அப்படின்னு சொன்னோம்னா என்னெல்லாம் பார்க்கலாம்? அதில் என்னென்ன இருக்கும்? நிறைய பாடம் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல. தம்பி என்ன பேசுகிறீங்கன்னே எனக்கு சரியாகவே புரியலை. நீங்கள் பேசுகிறது அதை ஒழுங்காக பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறீங்க? யார் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா பக்கத்தில்? அங்கே பாருங்க, நிறைய பேர் பேசுகிறாங்களே உங்க கூட. விளையாடுறீங்களா? உங்களுக்கு பஞ்சதந்திரம் விளையாட தெரியுமா? உங்களுக்கு விளையாட தெரியுமா தெரியாதா? தெரியும்ல, அப்ப சொல்லுங்க. ஹரி அரசு. ஹரி, என்னாச்சு? ஹரி பேசுறதுக்காக ரொம்ப வருத்தப்படுறாரு. சரி, அவருக்காக ஒரு பாடல் போட்டலாம். இன்னொரு முறை வரும்போது அவர் நல்லா விளையாடுவார் அப்படின்னு நம்பிக்கிட்டு இந்த பாடலை கேளுங்க.

0: தாரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-26 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
0: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.

0: இது நம் பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. நேரம் 8:30 ஆயிருச்சு. இப்போ நிகழ்ச்சியில யார் வந்திருக்காங்க விளையாடுறதுக்கு? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்வது யார்?
1: சிவகங்கை மாவட்டம் ராஜா அண்ணாமலை நகர்ல இருந்து அன்புமணி பேசுறேன்
0: சார். அன்புமணி பேசுறீங்களா? ஆஹா, அன்புமணி, ரொம்ப நாளாச்சு உங்கள்கிட்ட உங்க கூட பேசி விளையாடி.
1: ஆமாங்க சார்.
0: அப்ப நம்ம இப்போ இன்னைக்கு தை தை தத்தை விளையாடலாமா?
1: விளையாடுறேன் சார்.
0: விளையாடுவீங்க நீங்க? உங்களுக்கு நான் முத வார்த்தை வந்து அறவை. அறவை, பறவை. மறவை,
1: தரவை.
0: நிலுவை,
1: மறவை.

0: புதுவை.
1: கறவை.
0: பறவை. பார்வை.
1: பூர்வை.
0: ரொம்ப அழகாக விளையாடினீங்க. உங்களுக்காக இந்த பாட்டை கொடுத்துடலாமா? என்ன செய்கிறீங்க இப்போ நீங்க? உங்களுக்கு விடுமுறை விட்டாச்சு, விடுமுறையில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியா? சரி சரி, வாழ்த்துக்கள். கொடி பண்பலை 105 உங்களுக்கான பாடல் வருகிறது, கேட்போமா?

0: கொடை பண்பலின் உருப்பிலையா இந்த நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இளமை பேசுகிறது. இன்னைக்கு இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் தைத்தை தத்தை பஞ்சதந்திரம் இரண்டு விளையாட்டுகள் விளையாடிட்டு இருக்கோம். நம்ம மாணவ கண்மணிகள் வந்து ரொம்ப அருமையா விளையாடிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ யார் விளையாட வந்திருக்காங்க? வாங்க, வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம்
0: காத்தடிக்குது, மழை அடிக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லாம அப்படியே இரவு நேரம் ஆயிருச்சு, ரொம்ப அழகா இருக்கு. அந்த மாதிரி பத்திங்களா? வானத்துல அந்த நிலவை பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கும். சரி சரி, இப்போ வந்து இன்னைக்கு நம்ம நான் வந்து உங்க கூட விளையாட போறது வந்து பஞ்சதந்திரம். விளையாடலாமா? சொல்லுங்க, விளையாடலாமா? சரி, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கிழங்கு வகைகள் ஒரு ஐந்து சொல்லுங்க. ஹலோ, கேக்குதா? எனக்கு கேக்குது, நல்லா கேக்குது. நீங்க பேசுறது அப்படியே மணிமணியா கேக்குது. சொல்லுங்க, கிழங்கு வகைகள் சொல்லுங்க. கிழங்கு வகைகள்.
1: கிழங்கு வகைகள். உருளைக்கிழங்கு. கருணக்கிழங்கு.
0: கப்பைக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு. ஒண்ணு தானே சொல்லுங்க. இன்னும் நிறைய வகைகள் இருக்குல்ல கிழங்குல. சேனைக்கிழங்கு. நீங்கள் வந்து கடை கடை கடை கடன்னு சொல்லிட்டு போயிடுவீங்கன்னு பார்த்தேன். எப்போயும் விளையாடுறவரா நீங்கள்? ரொம்ப அருமையாக விளையாடுவீங்க. இன்றைக்கும் ரொம்ப அருமையாக விளையாண்டாங்க. உங்களுக்கான பாடல் கேட்போமா? கொடைப்பண்பலை 100.5 8:39 ஆயிருச்சு. பாடல் கேட்போம்.

0: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். சட்டம் சம்பந்தமான விளக்கங்களோடு இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
1: கொடைக்கானல் பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
2: 1915 இது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நம்பர் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக ஞாபகத்தில் இருக்கணும், அதனால் நான் கடைசியில் சொல்கிறேன். 2வது தடவை கேட்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே செல்ஃபோனை திறக்கிறோம், ஆன்லைனில் ஒரு பொருளை பார்க்குறோம். என்ன அழகு அப்படின்னு யோசித்து உடனடியாக அந்த பொருளுக்கு ஒரு ஆர்டர் போடுறோம். 2 நாள் கழித்து பொருள் வீட்டுக்கு வருது. அதை பிரித்து பார்க்கும்போது என்ன கொடுமடா இது அப்படின்னு ஒரு பொருள் வரும். அதாவது பொருளினுடைய தரம் நமக்கு சரியாக இருக்கிறதில்ல. அடுத்தது இந்த MRP அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ், அதாவது அதிகபட்ச சில்லறை விலைன்னு போட்டுட்டு அந்த விலையை விட நம்மக்கிட்ட அதிகமாக வாங்கிறது. இந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கும் போதும் சரி, கட்டணம் செலுத்தி ஒரு சேவையை பெறும் போதும் சரி, நமக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. நமக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கன்சியூமர் அப்படின்னு பேர். நம்ம போய் கடையில் போய் ஒரு தண்ணி வாங்குகிறோம், ஒரு பாட்டில் அது வந்து 20 ரூபான்னு போட்டிருக்கு விலை, ஆனால் அதில் 25 ரூபா கேட்பான். கேட்டால் கூலிங் ப்ரைஸ் அப்படிமா, கூல் பண்ணுறதுக்காக உள்ள ப்ரைஸ்ன்னு சொல்லுவான். நம்மளும் 5 ரூபா தானே அப்படின்னு அலட்சியமாக கொடுத்துட்டு வந்துடுவோம். இதெல்லாம் வந்து சின்ன விலையில் இருக்கும்போது நமக்கு பரவாயில்லன்னு இருக்கும், இதே ஏமாற்றுதல் வந்து பெரிய விலையில் நடக்கும்போது நம்மளால் அதை பொறுத்துக்க முடியாது. இதுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்குற ஒரு சட்டம் வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு. அதில் என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, MRP விலைக்கு மேலே 1 பைசா கூட நீங்கள் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறது தான். நம்ம வந்து வாங்குகிற எந்த பொருளுக்கும் பில்லு வாங்கிக்கணும், அது நம்மளுடைய அடிப்படை உரிமை. எந்த பொருள் வாங்கினாலும் சரி, அந்த பொருள் ஒருவேளை பழுதாக இருந்தாலோ அல்லது தரம் இல்லாமல் போனாலோ நாளைக்கு நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு நம்ம போய் உரிமையை கேட்கணும்னா அந்த பில்லு தான் பேசும். அப்புறம் அந்த ஆன்லைன் மோசடிகளுக்கெல்லாம் உடனடி தீர்வும் நமக்கு கிடைக்கும். இப்போ இருக்கிற சட்டப்படி ஆன்லைன் பொருளை வாங்கி ஏமாந்தால் அதை விற்ற நிறுவனத்தின் மீது நம்ம இருக்கிற ஊர்லேருந்தே நுகர்வோர் நீதிமன்றத்தில் ஈ தாகல், அது மூலமாக

0: நான் ஸ்பெல்லிங் சொல்கிறேன், ஈ-டிஏஏகேஹெச்ஐஎல், ஈதாகல். அது மூலமாக ஆன்லைன்லேயே நமக்கு வழக்கு தொடர முடியும். இப்போது ஒரு கடையிலையோ அல்லது ஆன்லைன்லேயோ நம்ம ஏமாந்துட்டோம்னா அதுக்கு உடனடியாக நம்ம என்ன செய்யணும்? முதல்ல கடைக்காரரிடம் வாங்கிய பில் அல்லது ஆன்லைன் இன்வாய்ஸை நம்ம பத்திரமாக வச்சுருந்துருக்கணும். ரெண்டாவது, தேசிய நுகர்வோர் உதவி மைய எண், அதுதான் நான் முதல்ல சொன்னேன், 1915 நேஷ்னல் கன்சியூமர் ஹெல்ப்லைன்னு பேர். இந்த இலவச எண் இது. இந்த எண்ணுக்கு கூப்பிட்டு நீங்கள் உங்கள் புகாரை பதிவு செய்யணும். அதுவும் இல்லைன்னா consumerhelpline.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் 2 நிமிஷத்தில் உங்கள் புகாரை பதிவு பண்ணிட முடியும். அரசு அதிகாரிகளே அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு உங்கள் பணத்தை திருப்பி வாங்கி கொடுத்துருவாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, விழிப்புணர்வு தான் சிறந்த பாதுகாப்பு. சட்டம் கொடுக்குற பாதுகாப்பை விட விழிப்புணர்வு உங்களுக்கு அதிக பாதுகாப்பை கண்டிப்பாக தரும். அதனால் நம்ம உரிமைகளை பாதுகாத்து கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். நன்றி.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்களும் சட்ட உதவி பெற விரும்பினால் நிலைய இயக்குனர் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி, கோடை பண்பலை 100.5, கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு உங்கள் கேள்விகளை அனுப்பி வையுங்கள்.
2: நீங்கள் பொருட்கள் வாங்கும் போது தரம் பார்த்து வாங்குகிறீர்களா?
3: ISI நம்பிக்கையின் முத்திரை,
2: ISI பாதுகாப்பின் முத்திரை,
3: ISI தரத்தின் முத்திரை.
2: ISI முத்திரையிட்ட பொருட்களை மட்டுமே வாங்குங்கள்.
3: விவரங்களுக்கு BIS இந்திய தர நிர்ணய அமைவனம், CIT வளாகம், தரமணி, சென்னை.
2: போன் 044-22-541-442, 044-22-541-216.
4: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: நேரம் இரவு 8:47. இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். நம்ம மாணவ கண்மணிகள் வந்து ரொம்ப அருமையா விளையாடிட்டு போறாங்க. இப்போ யார் விளையாட வந்திருக்காங்க? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யார்?
1: நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலு பாமாநகர்ல.
0: ஓ, பவிஷ்ணா. பவிஷ்ணா, சாப்பிட்டீங்களா?
1: என்ன
0: சாப்பிட்டீங்க? ரசம் சாதம். ரசம் சாதம் சாப்பிட்டீங்களா? சரி சரி. இன்னைக்கு வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க உங்க கூட நான் விளையாட போறது வந்து தை தை தத்தை. விளையாடலாமா? விளையாட தெரியுமா?
1: தெரியும்.
0: ஆ சரி, உங்களுக்கான வார்த்தை நான் சொல்றது ஏடு. என் நெடியில் சொல்லணும் நீங்க. ஆடா? ஆளு. ஆளுனா சரி. ஓடு. முதல் வார்த்தை நான் ஏடு தான் சொன்னேன். இன்னும் வேற. மாடு. பாடு. யார் சொல்லி கொடுக்குறா? நான் மாடு இப்பதானே சொன்னேன். காடு.
1: வீடு.
0: தேடு.
1: தோடு.
0: தோடு. ரொம்ப அருமையாக விளையாடினீங்க. கோடை பண்பலை 100.5 உங்களுக்கான வாழ்த்துக்களை சொல்லிட்டு இப்போ ஒரு பாடல் கேட்கலாமா பவிஷ்ணா?
1: அண்ணா, எனக்கு ஒரு ஆசைண்ணா.
0: என்ன ஆசைமா?
1: எனக்கு ஒரு சின்ன ஆசைண்ணா.
0: என்ன சின்ன ஆசை? அது என்ன ஆசை சொல்லுங்க.
1: ஆர்ஜே ஆகணும்னு நான் ஆசைப்படுறேண்ணா.
0: அப்படியா? ஆர்ஜே ஆகணும்னா நீங்கள் ஒரு பட்ட படிப்பு நம்ம படித்து முடிக்கணும். அதோட சர்டிஃபிகேட்லாம் இருந்துச்சுன்னா நம்ம பண்பலையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள்.

நம்ம பண்பலை இல்லைனாலும் எங்கே உங்களுக்கு ஆர்ஜே ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு ஆடிஷன் வைப்பாங்க, ஒரு தேர்வு வைக்குவாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்குவாங்க. நீங்கள் இந்த மாதிரி அதிகமாக விளையாடிட்டு இருக்கிறனால உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகளை பற்றிலாம் நிறைய தொகுத்து வழங்க தெரியும்ல. நீங்கள் நல்ல ஒரு தொகுப்பாளராக வரணும். வளரும் போது இப்போ நீங்கள் என்ன படிக்கிறீங்க? எட்டாவது படிக்கிறீங்க. சீக்கிரமாக ஒரு டிகிரியை முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்பலையிலேயே நீங்கள் வந்து விளையாடலாம், அது அறிவிப்பாளராக இருக்கலாம். ம், சரிங்க. ஆ சரிங்க பவிஸ்னா, பாடல் கேட்கலாமா?

அடிப்படை பண்பில் 100.5 நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு. இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் இன்னைக்கு பங்கு பெற நினைத்த அனைத்து மாணவ கண்மணிகளுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் எட்வர்ட் கிங். நன்றி நேயர்களே.

உங்கள் செவி நுழைந்து இதய இருக்கைகளில் இடம் பிடிக்க கொடைத்தென்றல் இன்று கொண்டு வருகிறது உயிரில் உறைந்தவை.

காதல் சூரியனும் கவின்மிகு வெண்ணிலவும். காதலன் சூரியனாக, காதலி வெண்ணிலவாக. காதலன் சூரியனாக, காதலி வெண்ணிலவாக. தன் காதலுக்காய் காதலிக்காய் தன் ஒளியை வழங்கி வெண்ணிலவின் அழகினை மெருகேற்றிடும் சூரிய காதலன், தன் காதலனுக்காய் இன்று முழு நிலவாய் வலம்பரும் மஞ்சள் நிற மகரந்தமாய் அவள். இருவரின் காதல் பரிவுகள் இன்றைய உயிரில் உறைந்தவையில் காதல் சூரியனும் கவின்மிகு வெண்ணிலவும்.

0: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 திண்டுக்கல் வேலுமஹாலில் நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல் மாவட்ட BNI ஆரா, ஸ்டார் ஐஸ்வர்யம் விமன்ஸ் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன், பிருந்தாவன் பேலஸ், ஒட்டன்சத்திரம், பிருந்தாவன் சிட்ஸ் இணைந்து நடத்தும் பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
0: அனுமதி இலவசம்.

இங்கே இரண்டு கிளிகள் மயக்கத்தில் தள்ளாடுகின்றன, மௌனத்தால் தடுமாறுகின்றன. என்ன மயக்கம்? பேசுவதை பேசிவிட்டால் தள்ளாடுவதும் தடுமாறுவதும் இடம் மாறுமே.

பூவுக்குள் இருப்பதால் தேனுக்கு அழகா, தேனை வைத்திருப்பதால் பூவுக்கு அழகா? எது எப்படியோ வண்டுக்கு இப்போதைய தேவை நிறைவேறினால் போதும்.

இளநீர் பருகினால் உடலுக்கு நல்லதாம், இளையவள் இதழ்கள் சிந்தும் நீர் பருகினால் இதயத்திற்கு நல்லதாம் சொல்லுகின்றன காதல் வேதங்கள்.

0: ஒரு நல்ல CFL லாம் கொடுங்க.
1: இந்தாங்க.
0: இது நல்லதுன்னு என்ன கேரண்டி?
1: இங்க பாருங்க, இதுல ISI முத்திரை இருக்கு. கடுமையான சோதனைக்கு அப்புறம் தான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இது கொடுக்கப்படுது. உண்மையான ISI முத்திரையோட தர நிர்ணய நம்பர், அப்புறம் உற்பத்தியாளரோட 7 இலக்க லைசன்ஸ் நம்பரும் இருக்கும். புரிஞ்சுதுங்களா?
0: ISI முத்திரை, தரத்தின் உத்தரவாதம்.
2: அவனி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப்ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசே முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.

பேசிக்கொண்டு இருக்க ஆசை, பேசிக்கொண்டே இருக்க ஆசை. அவளின் நாசியிலிருந்து விடுகின்ற மூச்சு காற்று நாயகன் அவனின் நுரையீரலின் தரை தட்டும் வரை பேசிக்கொண்டே இருக்கத்தான் ஆசை.

உடைய புதுமை குடை எஃப்எம் 100.5 மெகாஹெர்ட்ஸ்.

எங்கிருந்து வந்தது அவளுக்கு இந்த நாணம்? பானம் வீசும்போது அம்புகளுக்கு நன்றி சொன்னவள் தற்போது புதிதாக வெட்கப்படுகிறாளே, ஆச்சரியமாய் அல்லவா இருக்கிறது.

நிழலாக வருகிறாள் அவனை தொடர்ந்து. இரவு என்றால் எப்படி? அப்போது அவன் அருகில் அவள் நிஜமாக படர்ந்து.

தாகம் தீர்ப்பது மேகம் மட்டும் அல்ல, தேகம் தன்னை அவனுக்கென தந்துவிட்ட மாது அவளும் தாகம் தீர்க்கும் நீர் மேகம் தானே.

புன்னகை அழகா, புன்னகை சிந்தும் அவள் அழகா, கன்னத்தில் விழுகின்ற சிறு குழிதனில் தன்னை இழந்த இவனின் காதல் அழகா.

சொர்க்கம் எங்கே இருக்கிறது? பக்கம் அவள் இருக்கும் போது, வெட்கம் விலகி போகும் போது, சொர்க்கம் அவனுக்குள் நிலை கொள்கிறது.

ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. இங்கே இரண்டு உள்ளங்கள், இரண்டு உதடுகள் ஒன்றை ஒன்று ஆக்கிரமித்துக் கொண்டு

நேச நேயங்களே, காதல் சூரியன் தன் காதலி கவின்மிகு வெண்ணிலவுக்காக தன்னை வழங்கிக் கொண்டிருக்கிறான். அவளுக்காகவே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒருவருக்குள் ஒருவர் உள்ளங்களின் பாசைகளை பரிமாறிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த காதலின் உயர் காதலில், உண்மை காதலில் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு வாழும்போது, என்றுமே ஒருவரை ஒருவர் தெரிந்து கொண்டு வாழும்போது காதல் என்றுமே மகிழ்ச்சிதான், எப்போதும் நிறைவுதான். சந்திப்போம் நேசநேயங்களே. சந்தர்ப்பங்கள் சங்கமமாகும் பொழுது நேசத்தோடு உங்கள் ஜான் டி பிரிட்டோ.

இது நம் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். நினைவுகளை மீட்டி பார்க்கும் நேரமாய் நம் பண்பலை 100.5 இது நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் தமிழ்நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டம். வைகை நதி வங்காள விரிகுடா கடலில் கலக்கும் முகத்துவார பகுதி. முகத்துவார பகுதியில் அமைந்து உள்ளதால் இந்த ஊருக்கு முகவை என்ற மற்றொரு பெயரும் இருக்கிறதாம். மேலும் இது சேதுபதி மன்னர்களின் பூமி என்று அழைக்கப்படுகிற மாவட்டம். முக்கிய சுற்றுலா தலங்களும் மற்றும் ஆன்மீக தலங்களும் கொண்ட மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக தான் இன்றைய நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகத்தில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் வரலாம். 0454242426

0: மற்றும் இலக்கம் 24249. உங்கள் நினைவுகளோடு நான் உங்கள் எட்வர்ட் கிங். இரவு வணக்கம் அன்பு உள்ளங்களே. நிகழ்ச்சிக்கு வரும் முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். சொல்வது
1: பரமக்குடியிலிருந்து நளினி பேசுறேன்
0: சார். நளினி, என்ன பாடல் கேட்கலாமா?
1: பெரிய விட்டு பண்ணக்காரன் படத்துல இருந்து பல்லாக்கு குதிரையில் அந்த பாடல்.
0: இதோ கூடை பண்பலை 100.5 உங்களுக்கான பாடல் எல்லோரும் கேட்டு ரசிப்போம்.

0: இது நம் பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நினைவி சுகம். இன்றைய நினைவி சுகம் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு வரும் நேயர் வாங்க வணக்கம்.
1: கோடை பண்பலை 100.5 செட்பட்டிங் சாருக்கும் இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: முருகன், உங்களுக்கான பாடல் என்ன
1: சார்? எனக்கு வந்து அதர்மம் படத்துல இருந்து தென்றல் காற்றே ஒன்றாய் போவோம் அந்த பாட்டு கொடுத்துருங்க சார்.
0: இதோ கூடி பண்பலை 100.5 உங்களுக்கான பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போமா?

0: இது நம் பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
1: வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் மாடகுட்டாலிருந்து திலகா தாஸ் பேசுறோம்.
0: திலகா, என்ன பாடல் கேட்கலாமா?
1: மறுமலர்ச்சி பாடத்திலிருந்து நந்தி சொல்லுவது.
0: இது உங்களுக்கான பாடல் நம் பண்பலை 100.5.

கொடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு வரும் நேயர் யார், வாங்க வணக்கம்.

0: கொடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு வரும் நேயர் யார்? வாங்க வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது
1: ராமநாதபுரம் மாவட்டம் கொல்லங்குளம் எஃப்எம் சதீஷ்.
0: சதீஷ், என்ன பாடல் கேட்கலாம்?
1: தேட்டம்பரம் படத்துல இருந்து பார்க்க முள்ள பாண்டியர்.
0: இதோ நம் பண்பலை 100.5 உங்களுக்கான பாடல் கேட்போமா?

0: இது நம் பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவி சுகம். இன்றைய நினைவி சுகம் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு வரும் நேயர் வாங்க வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது, இரவு வணக்கம் சொல்வது.
1: ராமநாதபுரம் மாவட்டம் சத்தியம் காலையில் ரமேஷ்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: கவிக்குயில் படத்துல இருந்து குயிலே கவிக்குயிலே என்ற பாடல்.
0: இதோ நம் பண்பலை 100.5 உங்களுக்கான பாடல் வருகிறது, கேட்போமா?

0: நேரம் 10:28. கொடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இப்போ நிகழ்ச்சிக்கு வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். சொல்வது
1: பரமக்குடியிலிருந்து அந்தோனி மெர்சி அலங்காரராஜ்.
0: அந்தோனி மெர்சி அலங்காரராஜ், என்ன பாடல் கேட்கலாம்?
1: நனிக்குயில் படத்துல இருந்து சார், தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே.
0: இதுவும் நம் பண்பலை 100.5 உங்களுக்கான பாடல்.

0: கொடை பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவி சுகம். இன்றைய நினைவி சுகம் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு வரும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். என்ன ரவீந்திரன், ராமநாதபுரம் அப்படின்ட்டு வந்துகிட்டே இருக்கு. என்ன பாடல் கேட்கலாம் ரவீந்திரன்?
1: வாழ்வியமயம்பாட்டிலிருந்து நீலவான ஓடை.
0: இதோ கொடி பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்தில் உங்களுக்கான பாடல் வருகிறது.

நேரம் 10:39. கொடைப்பான்களை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் ராமநாதபுர மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இப்போ நிகழ்ச்சிக்கு வரும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். சொல்வது ஆட்டோ சித்திக். என்ன பாடல் வேணும்? இதோ கொடி பண்பலை 100.5 உங்களுக்கான பாடல் வருகிறது.

கொடைப்பான்பு 500.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு வரும் நேயர் வாங்க வணக்கம். ஏதோ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றாருன்னு நினைக்கிறோம். அவருக்காக ஒரு பாடல் கொடுத்துருவோம் நாம் கொடிப்பான்பிள்ளை 100.5.

0: நேரம் இரவு 10:50. கொடைப்பான்மலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்வது?
1: ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஏமனேஸ்வரத்திலிருந்து நந்தினி பேசுறேன்.
0: நந்தினி, என்ன பாடல் கேட்கலாமா?
1: சரணாலயத்திலிருந்து நெடுநாள் ஆசை.
0: இதோ கூடி பண்பலை 100.5 ஆசை நிறைவேறும்.

0: இது நம் கொடி பண்பலை 100.5 நினைவே சுகம். நேரம் இரவு 10:55. நிகழ்ச்சியின் நிறைவான பாடலுக்கு வரும் நிறைவான நேயர் யார்? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் சார். ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புலி இருமேல இருந்து ஜாகிர் ஹுசேன் பேசுறேன் சார்.
0: ஜாகிர் ஹுசேன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து கரும்பு வில் படத்துல இருந்து மலர்களிலே ஆராதனை, இந்த சாங் கேட்கலாம் சார்.
0: இதோ கூடி பண்பலை 100.5 உங்களுக்கான பாடல் வருகிறது. நானும் விடை பெறுகிறேன். கூடி பண்பலை 100.5 எட்வர்ட் கிங். நன்றி நேயர்களே.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இன்னிசையால் இசை சிறகடித்து உங்கள் உள்ளங்களில் இனிமையை விதைக்கவும், நினைவுகளின் வாசலில் மெதுவாய் திறக்கவும், உணர்வுகளுக்கு உயிரூட்டவும்

இரவின் நெஞ்சில் இன்னிசை பூக்கள் மலரச் செய்ய வருகிறது கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு. உங்கள் இரவுக்கு இசைச்சிறகாக உங்களோடு நான் வசீகரன்.

நேரம் 11:07. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இரவு சிறகு.

என் இசையால் இரவை இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் 1.5 இரவு சிறகு. நேரம் 11:28.

இடைவிடாத பாடல்களோடு இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடைப்பண்பலையின் 1.5 இரவு சிறகு. நேரம் 11:44.

நமது கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நிகழ்ச்சி பூக்கள். அதிகாலை 5 மணிக்கு அருள் மாலை, காலை 6 மணிக்கு வசந்த விடியல். நிகழ்ச்சியில் பொதுமறைப்பொழிவோடு 6:25 ஆலய உலா, 6:30 அணில் டபுள் ரோஸ்டர் ரவா மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம், 7 மணிக்கு சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும், 7:35 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்திவி விமன் இன்னர்வேரின் இன்று அன்று, 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், குழந்தைகளுக்காக நேர் விருப்பத்தில் புதிய திரைப்பட பாடல்களுடன், 8:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸின் மனதோடு ராகம், 8:40 சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அணில் டபுள் ரோஸ்டட் ரவாவின் வானவில், பயணப்பாடங்கள் என்ற தலைப்பில் வானவில் விரிகின்றது. சிறப்பு விருந்தினராக மாவட்ட சுற்றுலா அலுவலர் ஹெச் கோவிந்தராஜன் அவர்கள் இணைகிறார். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில், 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் வியத்தகு இந்தியா, 11 மணிக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை, நண்பகல் 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி, பிற்பகல் 1 மணிக்கு நெஞ்சில் நிறைந்தவை, 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், 2 மணிக்கு டோல் தமாக்கா தூள், 3:00 உயிரெழுத்து, 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 3:40 பாட்டும் பதமும், 4 மணிக்கு மில்கா 1.5 கேக் தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தோரிகை செப்பக செந்தமிழோடு, 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் அணில் டபுள் ரோஸ்டர் ரவா மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் செப்புக செந்தமிழ், 5 மணிக்கு சித்திரச் செவ்வானம் இடைக்கால பாடல்களுடன், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்

திரச்சவானம் 5:40 நாவல் நேரம் 5:55 ஆலய தரிசனம் மாலை 6 கதம்ப மலர்கள் 6:10 பூமக்ஸ் பணியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை 6:40 பொன்னியின் செல்வங்கள் 7 தங்கள் அன்புடன் 7:55 ஐயம் தீர்க்கும் 5 இரவு 8 மனதின் குரல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்க மறு ஒளிபரப்பு 8:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் 3 சிட்டி இரவு 9 கொடைத்தென்றல் உலக சுற்றுலா தின சிறப்பு நிகழ்ச்சியாக 10 நினைவே சுகம் திருப்பூர் மாவட்ட நேயர்களோடு 11 இரவு சிறகு இடைவிடாத பாடல்களோடு இவையாவும் நாளை நமது கோடைப்பண்பலை 100.5 மலரவிருக்கும் நிகழ்ச்சி பூக்கள்.

0: பசப்பு.
1: நிற மாற்றம் என்னும் இந்த பசப்பு பிரிந்து சென்ற அவரால் தரப்பட்டது என்கிற உரிமையால் மிகுந்த செருக்குடன் என் மேனி முழுவதும் ஏறி பரவுகிறது. குறள் எண் 1182 அதிகாரம் பசப்புரு பருவரல்.
0: அவர் தந்தார் என்னும் தகையால் இவர் தந்தென் மேனி மேல் ஊறும் பசப்பு.
1: நிற மாற்றம் என்னும் இந்த பசப்பு பிரிந்து சென்ற அவரால் தரப்பட்டது என்கிற உரிமையால் மிகுந்த செருக்குடன் என் மேனி முழுவதும் ஏறி பரவுகிறது. குறள் எண் 1182 அதிகாரம் பசப்புரு பருவரல்.
2: இத்துடன் நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் நாளை அதிகாலை 4:51 நமது வழமையான அலைவரிசையான 100.5 MHz கேட்டு மகிழலாம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஜாய் ஹிந்த்.

பிறந்துள்ள இக்காலை பொழுதில் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் அமைய வாழ்த்துகின்றது கோடை பண்பலை வானொலி 100.5. இப்பொழுது முதல் நள்ளிரவு 12 மணி வரை நமது நிகழ்ச்சிகளை வளமையான

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று சக வருடம் 1948, அஸ்வின 5, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ புரட்டாசி திங்கள் 10 நாள் 2026, செப்டம்பர் மாதம் 27 தேதி ஞாயிற்றுக்கிழமை.

கல்லில் வடித்து கண்களில் தெரிந்து சொல்லில் கடந்து சொரூபமாய் நிற்கும் இறைவனை இறை கீதங்களால் பூஜிக்க கோடை பண்பலை 100.5 இல்

தூய்மையாக இருப்பதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதும் தான் எல்லா வழிபாடுகளின் சாரமாகும். அவ்வழிபாடுகளில் இசை வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறது கொடை பண்பலை 100.5 MHz அருள் மாலை.

துயரம் சூழ்ந்திடும் நேரங்களிலெல்லாம் துணிவெனும் சிறகுகள் தந்து நன்மை செய்யும் நல் எண்ணத்தை தந்திடும் இறைமையின் அருளை போற்றி பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.